0: சோர்வுகள் போகட்டும், பயணம் தொடரட்டும் என்ற தலைப்பில் ஊழியர் சாம்சன் பால் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: சோர்வுகள் வாழ்க்கையில் பல்வேறு விதங்களிலே சோர்வுகள் வருகிறது. அந்த சோர்வுகளின் விளைவாக நம்முடைய பயணங்கள் பல நேரங்களில் தடைபடுகிறது, இல்லையென்றால் வேகம் குறைகிறது. எனவே அதுபோன்ற சூழல்களிலே சோர்வுகளை நீக்கி நம்மை நடத்துவதற்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். ஏசாய தீர்க்கதரிசி புத்தகம் 40:29 29 வாசித்து பார்க்கும்பொழுது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுடைய சத்துவத்தை பெருக செய்கிறார். 31 வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகுகளைப் போல செட்டையில் அடித்து கொண்டு எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையால் நடந்தாலும் சோர்ந்து போகிறார்கள். அப்போ வாழ்க்கையில் சோர்வு வந்துவிட்டால் அந்த சோர்வு வாழ்க்கையில் முன்னேறி செல்கிற வேகங்களை குறைத்து விடுகிறது, இல்லை என்றால் சில நேரம் பிரயாணத்தையே நிறுத்தி விடுகிறது. அவ்வளோதான், இதுக்கு மேல் நம்மால் முடியாதுப்பா, போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடுது. பலவிதமான சூழல்கள், பலவிதமான நிலைமைகளிலே நமக்கு ஒரு சோர்வு வருகிறது. சோர்வு வருகிற பொழுது நெக்ஸ்ட்டு என்ன செய்யணுங்கிறத குறித்த ஒரு விஷன் போயிடுது. சோர்வு என்பது சாதாரணமான மனிதர்களுக்கு மட்டுமல்ல, தேவனோடு நெருங்கி வாழ்கிற பல மனிதர்களுக்கும் உண்டு. வேதாகம காலத்திலும் பார்க்கும் பொழுது, ஏதோ நாம் தான் சாதாரணமானவர்கள், நமக்கு சோர்வு, நாம் எண்ணலாம். தேவனுடைய பிரசன்னத்திலே வாழ்ந்து, தேவனுடைய வார்த்தைகளை பெற்று, தேவனுடைய ஐக்கியத்திலே செயல்பட்டு, தேவனுடைய வல்லமை வெளிப்படுத்தி வாழ்ந்த மிகப்பெரிய கிரேட் பீப்புள், ரொம்ப பெரிய ஆட்களெல்லாம் என்ன செய்திருக்கிறாங்க, சோர்வடைந்திருக்கிறாங்க. அதில் ஒரு தடவை நீங்கள் சொல்ல கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்க நினைக்கிறேன், யார் அவர்? எலியா. ஆமாம், சரியாக சொன்னீங்க. எலியா, எலியானாலே ரொம்பவும் ஒரு பிரேவ் பர்சனாலிட்டி இல்லையா, ரொம்ப ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி. சாதாரணமாக அவருடைய சரித்திரத்தை படித்தாலே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், 1 Kings 19:4 வாசித்து பார்க்கும் பொழுது, ஒரு சூறை செடின்னு சொல்லப்படுகிற ஒரு மரத்து கீழே உட்காந்துட்டு என்ன பண்ணுறாரு, ஐ மஸ்ட் டை, லெட் மீ டை, நான் சாகட்டும். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய், அவனுடைய பிரயாணம் வேற, அவனுடைய ஆவிக்குரிய பிரமாணம், ஊழிய பிரயாணம், ஆவிக்குரிய பிரயாணம், ஊழிய பிரயாணம் வேற. இப்போ அவன் வேற ஒரு பிரயாணமாக போகிறான். ஒரு நாள் பிரயாணம் பண்ணி என்ன பண்ணுறாரு, ஒரு காட்டுப்பகுதியில் போயிட்டு ஒரு சூறை செடிகளை உட்காந்துட்டு என்ன பண்ணுறாரு, போதும், இதுக்கு மேல் தாங்காது, முடிச்சிட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்து என்ன சொல்கிறது, அந்த வசனம் என்ன சொல்கிறது, நான் ஒரு சூறை செடி நீங்கள் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி, என்ன கோரிக்கை, வாழ வேண்டும் என்பது நம்முடைய கோரிக்கை, அப்படி தானே? எவ்வளோ வயசானாலும் இன்னும் 10 இருந்துட்டு வரேன் அப்படி தான் நாம் நினைப்போம். ஆனால் அவன் என்ன சொல்கிறார், சாக வேண்டும் என்று கோரி என்ன செய்கிறார், ஒரு
2: என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும்,
1: போது கர்த்தாவே கைண்ட்லி டேக் மீ லைஃப் ஃப்ரம் மீ, என்னை விட்டு என் ஆத்மாவை எடுத்து விடும், ஒரு பெரிய சோர்வு. ஆனால் இந்த சோர்வு அவருக்கு வந்ததை குறித்த சரித்திரத்தை பார்க்கிறோம். ஆனாலும் தொடர்ந்து வருகிற நிகழ்ச்சிகளெல்லாம் கவனித்து பார்க்கும், நிகழ்வுகளெல்லாம் கவனித்து பார்க்கும் பொழுது, சோர்ந்து போனவனே அப்படியே சோர்ந்து போக விட்டுவிட்டு ஆண்டவர் அடுத்த வேலைக்கு போகலை. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற சோர்வுகளை குறித்த கரிசனை உடையவராக இருக்கிறார். அவன் வந்து ரொம்ப சோர்வு இல்லாத படிக்கிற பிரிஸ்கார், ரொம்ப ஆக்டிவாக வேலை செய்கிற வரைக்கும் இட்ஸ் ஓகே. அவன் சோர்ந்து போனான்னா அடுத்தால பார்ப்போம். கம்பெனிகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒருத்தர் டயர்டாகிட்டார் அப்படின்னா என்ன செய்வாங்க, அவர் விட்டுட்டு வேற ஆளை எடுத்துக்குவாங்க. ஒரு வியாபாரத்தில், ஒரு தொழிலில் பார்க்கும் பொழுது ஒருத்தருக்கு வந்து அவரால் தொடர்ந்து செயல்பட முடியலையா, உடனே அவரை நம்ம ரிலீவ் பண்ணிட்டு வேற ஆளை எடுத்துவான். ஆனால் ஆண்டவர் நம்முடைய சோர்வுகளை அறிந்திருக்கிறபடினாலே அந்த சோர்வுகளிலிருந்து நம்மை நீங்களாக்கி தொடர்ந்து நமக்கு இன்னும் பிரயாணம் இருக்கிறது. எலியா நினைக்கிறார், போதும் ஆண்டவரை, நான் பிரயாணம் பண்ணதெல்லாம் போதும், ஓடினதெல்லாம் போதும், உழைத்ததெல்லாம் போதும், வாழ்ந்ததெல்லாம் போதும், இனிப்பேற்பட்டு என்னால் முடியாது, என் ஆத்மாவை எடுத்து விடும் என்று சொல்லுவார். அப்படிப்பட்ட நிலைமை. ஆனாலும் தேவன் அவனை விட்டு விடாதபடிக்கு தொடர்ந்து அவனை அவனோடு இடைவிட்டு இறுதியில் ஒரு மகிமையான முடிவோடு தான் எலியா என்ன செய்கிறான், இந்த உலக வாழ்க்கையை முடிக்கிறதை நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் இதை நான் வாசிக்கும் பொழுது இன்னொரு மனிதனுக்கும் இது போன்ற ஒரு சூழல் ஏற்பட்டது. அவன் யாருன்னு சொல்லுங்கள்,
2: யோனா.
1: யோனா, பரவாயில்ல, சரியாக ஞாபகம் வச்சுருக்கிறேன். யோனா, இந்த யோனாவுடைய வரலாற்றை பார்க்கும் பொழுது, யோனா தீர்க்கதரிசி புஸ்தகம் 1 12 வசனம் வாஸ்து பார்க்கும் பொழுது, அவன் ஒரு கப்பலில் பிரயாணம் பண்ணி கூட்டிருக்கிறான். அப்போ அங்கே சில பிரச்சனை ஏற்படுகிறது. அதனுடைய விளைவாக அங்கே ஒரு பெரிய கலாபரமே ஆகுது. அப்போ என்ன பண்ணனா, என்ன தூக்கி இந்த கடலில் போடுங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ என்ன அர்த்தம், அவனும் ஹி வாஸ் சோ வில்லிங் டு டை, ஹி வாஸ் சோ ரெடி டு டை, சாகிறதுக்கு ஆயத்தமாக தான் இருக்கிறான். அதனால் என்ன செய்கிறாங்க, வாழணுங்கிறது எந்த ஸ்டெப்பும் எடுக்கலை. அதுக்கு போல் என்ன பண்ணுறாங்க, அவன் என்ன செய்கிறான், என்ன நான் சாக வேண்டும் என்று சொல்கிறான். இப்போ இங்கே ஒரு தான் சாகுன்னு சொல்கிறான், அங்கே ஒரு தான் சாகுன்னு சொல்கிறான். ரெண்டு பேரும் யார் தான், போத் ஆர் காட்ஸ் ப்ராஃபிட்ஸ். நல்லா கவனிங்க, எலியாவும் தேவனுடைய தீர்க்கத்தரசி தான், யோனாவும் தேவனுடைய தீர்க்கத்தரசி தான். அந்த இரண்டு பேரிடத்தில் தேவன் செயல்பட்ட விதங்களில் வித்தியாசம் இருந்தது. எலியாவினுடைய சரித்திரத்தை நாம் பார்க்குறோம், இந்த ஒன்று ராஜாக்களெல்லாம் சரித்திரம் நடந்த நிகழ்வுகளை அப்படியே பதிவு பண்ணி வைத்திருக்கேன். யோனா என்பது கொஞ்சம் ஒரு கதை புத்தக தன்மையுடையது. கதை புத்தகம்னு சொன்னால் ஒரு சம்பவத்தை முன்வைத்து, அதாவது இப்போது சில சம்பவங்களை சினிமாக்காரங்க என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் சேர்த்துக்குவோம் அப்படி தானே, அது கொஞ்சம் சுவை ஊட்டுறதுக்காக, அதை கேட்குறவங்க பார்க்குறவங்க சரியாக ரசிக்கிறதுக்காக என்ன செய்வாங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குவாங்க. அதே மாதிரி யோனாவினுடையது ஏற்கனவே ஒரு கதை புத்தகம் உண்டாதுனா கதைன்னு சொல்ல வரல, ஒரு சம்பவம் சார்ந்த ஒரு கதை புத்தகம்னு சொல்லுவோம். ஆனால் எலியாவுடைய நிகழ்ச்சியில் பார்க்க ஒரு சரித்திர புத்தகம், இது சரித்திர புத்தகம் போன்றது, அது ஒரு கதை புத்தகம் போன்றது. ஆனால் இந்த இரண்டு கடையில் ரெண்டு பேரும் ரியல் ப்ராஃபிட்ஸ், ரெண்டு பேரை கொடுத்த சரித்திரமும் இருக்குது. யோனாவை கொடுத்த சரித்திரமும் நீங்கள் பைபிளில் படிக்கலாம். இந்த எலியாவுக்கும் சோர்வு வந்தது, யோனாவுக்கும் சோர்வு வந்தது. ஆனால் ரெண்டு பேருடைய சோர்வு வந்த சூழலும் அந்த சோர்வு இந்த அவர்களை விடுவிப்பதற்கு தேவன் எடுத்துக்கொண்ட நடவடிக்கையில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. அதைத்தான் என்னுடைய சிந்தனைக்குள்ளே ஆண்டவர் கொண்டு வந்தார் நினைக்கிறேன். அதை நான் பார்ப்போம். இப்போது எலியா வந்து மரத்துக்கீழே உட்கார்ந்துருக்கிறாரு, நான் சாகணும்னு சொன்ன உடனே தேவன் எப்படி இடைப்பட்டார், வானத்தில் என்ன செய்கிறார், ஒரு தூதன் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு அப்பத்தை கொடுத்து அவனை என்கரேஜ் பண்ணுறார். அதே நேரத்தில் வந்து யோனாவுக்கு என்ன நடைபெறுகிறதுன்னு சொன்னால், வித்தியாசமான ஒன்று நடைபெறுகிறது. ஒரு பெரிய காற்று வருகிறது, அந்த காற்று வந்து அடித்து அந்த கப்பல் என்ன செய்ய போகுது, மூழ்கப் போகிற ஒரு நிலைமை ஏற்படுகிறது. இங்கே ஒரு தான் சோர்ந்திருக்கிறான், அங்கே ஒரு தான் சோர்ந்திருக்கிறான், அவனும் என்ன செய்கிறான் படுத்திருக்கிறான். ஆனால் எலியாவை போல அவனை நடத்தவில்லை. இந்த இரண்டு பேருடைய சோர்வுகளுக்கும் ஒரு பின்னணி இருக்குது. அந்த ரூட் காஸ் என்ன, எலியா சோர்ந்து போனதுக்கு காரணம் என்ன, யோனா சோர்ந்து போனது காரணம் என்ன. வாழ்க்கையில் சோர்வு என்பது காமனாக எல்லாருக்கும் வந்தாலும் அது வந்த வழி வித்தியாசமாக இருக்கும். எனவே வந்த வழிகளை சரியாக அறியவில்லை என்றால் அந்த சோர்வுகளிலிருந்து நான் விடுதலை அடைய முடியாது. எப்போவுமே நான் சொல்வேன், வியாதி வருகிறதுன்னு சொன்னால் அந்த வியாதி நம்ம பாடியில் என்ன ஒரு விளைவு ஏற்படுதோ அந்த விளைவுக்காக மட்டும் நம்ம மருத்துவம் செய்ய முடியாது. வியாதி எங்கிருந்து வருகிறது, ஏன் வருகிறது என்பது கண்டுபிடிக்கப்பட்டு மருத்துவம் செய்யப்பட்டால்தான் அந்த வியாதி விடுவிக்கப்பட முடியும். அதுபோல் எல்லாருக்கும் சோர்வு வந்தாலும் எல்லாருடைய சோர்வும் ஒரே பிளாட்ஃபார்ம்லேருந்து வரல, ஒரே இடத்துலேருந்து வரல, ஒரே காரணத்துக்கு வரல. அதுக்கு என்ன இருக்குது, இட் ஹஸ் சோ மெனி ரீசன்ஸ். எலியாவுடைய சோர்வு, யோனாவுடைய சோர்வு. எலியாவினுடைய சோர்வு ஏன்னு சொன்னால், தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ முயற்சி எடுத்தும், எவ்வளவோ சிரமப்பட்டும், எவ்வளவோ பல்வேறு விதங்களில் பல காரியங்களை செய்தும் ஒரு நல்ல விளைவை பார்க்க முடியவில்லையே. இவனுடைய சோர்வுக்கு காரணம் ஜனங்களுடைய மனக்கடினம், புரிகிறதா. இவனுடைய தேவ ஊழியக்காரன், பல்வேறு விதங்களில் தேவனுடைய வார்த்தைகளை பேசியிருக்கிறான், பல்வேறு விதங்களில் தேவன் அவ்வப்பொழுது அவனுக்கு கொடுக்குற வேலைகளை செய்திருக்கிறான். எல்லாம் செய்தாலும் இவனால் ஏற்படமில்ல, ஹீ குடன் ஃபைண்ட் எனி பாசிட்டிவ் குட் ரிசல்ட், ஒரு நல்ல விளைவு பார்க்கவே முடியலை. அதனுடைய விளைவு என்ன பண்ணுறான், போதும் இந்த பிஸ்னஸ், இவ்வளவுலாம் நடந்த பிறகு ஒரு மாற்றம் வரலை, இனி எங்கே வரப்போகுது, இதை விட நம்ம என்ன செய்யலாம், காலி பண்ணிட்டு போயிடலாம். என்ன நடைபெறுகிறதுன்னு சொன்னால், ஆகாப் ராஜா அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறான், அவருடைய மனைவி ஏசபேல், அவர்களுடைய செயல்பாடுகள் முற்றிலும் தேவனுக்கு எதிரானவைகள். அக்காலத்தில் அநேகர் எங்கேயாவது போனால் நமக்கு ஆசீர்வாதம் கிடைச்சா சரிதான் அப்படிங்கிற சிந்தனையில் பாகால் தெய்வத்தை நோக்கி ஓடுவாங்க. அந்த விதமாக இந்த ராஜாக்களும் என்ன செய்கிறார், அந்த ராஜாவும் ராணியும் ஓடிட்டுருக்கிறாங்க, தேவனுக்கு முற்றிலும் விரோதமாக செயல்படணும். அந்த ஜனங்களும் அவ்விதமாக போய்கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தேசத்தில் பெரிய பஞ்சமெல்லாம் வருகிறது. இவையெல்லாம் நடந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் இவர்கள் மனம் திரும்பலை, இன்னும் என்ன செய்யலை, மனம் திரும்பலை. அப்போ இவன் தேவனாக வழிநடத்தப்பட்டு ராஜாவுக்கு தன்னை காண்பிக்கும்படியாக வருகிறான். ஏன்னா இவனுடைய வார்த்தையின்படி தான் அந்த தேசத்துக்கு என்ன இல்லை, மழையே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நான் என்னை இந்த ராஜா காண்பிப்பேன்னு சொல்லி வருகிறான். வந்து பாருங்கள், ஒரு என்ன சொல்ல, அது என்ன சொல்கிறது, ஒரு பரீட்சை வைக்கிறான். பாகாலை வழிபடுகிற தீர்க்கதரிசிகளே, பாகாலை பின்பற்றுகிறவர்களே, ஏன்னா இவங்க எந்த ஜனங்கள், உண்மையான தேவனை பின்பற்றுவதற்காக அழைக்கப்பட்டு வந்த மக்கள், தேவ ஜனங்கள் என்று அறியப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட மக்கள் இன்று எங்கே போய் கொண்டிருக்கிறார்கள்? உண்மையான தேவ வழியை விட்டுவிட்டு, உண்மையான தேவனை விட்டுவிட்டு அவர்கள் ஆசீர்வாதத்துக்காக எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள்? ஒருவேளை நாம சொல்லுவோம், இதெல்லாம் பாஸ்ட் ஈவென்ட்ஸ், பழைய காலத்தினுடைய ஹிஸ்டரி. இன்றைக்கு வந்து நடக்கிறது, அன்றைக்கு பாகால் என்று பேர் வைத்து போனார்கள். இன்றைக்கு எல்லாம் போகிறவங்களாம் இயேசுன்னு தான் போகிறாங்க. இன்றைக்கு மக்கள் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை அடிப்படையாக வைத்து ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு வேதம் காட்டுகிற வழிகளை விட்டுவிட்டு இன்றைய கிறிஸ்தவர்கள் எங்கே ஓடுகிறார்கள்? ஜப கூட்டங்களை நோக்கியும், ஜப கோபுரங்களை நோக்கியும், ஜப வாசல்களை நோக்கியும் தான் ஓடி ஆசீர்வாதத்தை பெற விரும்புகிறார்கள். யாருக்கு காணிக்கை கொடுத்தால் ஆசீர்வாதம் வரும், எந்த ஜப கூட்டத்துக்கு போன ஆசீர்வாதம், எந்த ஊழியக்காரருடைய வல்லமையினால எங்களுக்கு நல்லது நடக்கும், அப்படி தான் போய்கொண்டிருக்கிறார்கள். அன்றைக்கு பார்க்கும் பொழுது அவர்கள் என்ன செய்தாங்க, ரொம்ப வெளிப்படையாக பாகால வழிபட போனால். இப்பொழுதோ பாக வேறு தெய்வங்களை வழிபட போகிற யாரும் சொல்லலை, ஆனால் இயேசுவை தேடி போகிறதா சொல்லுகிறார்கள். ஆனால் இவர்கள் தேடி போகிற இயேசுவை குறித்து, அந்த இயேசு கிறிஸ்து குறித்து பைபிள் சொல்லலை. அப்போ ரெண்டு குருந்தியர் 11:4 வசனம் சொல்லுகிறது போல் அது ஒரு வேற இயேசு. சரி, இப்படிப்பட்ட ஒரு கால சூழல்தான் பல்வேறு விதங்கள் அந்த ஜனங்களை தேவனை நோக்கி திருப்புவதற்கு லாட் ஆஃப் குட் எஃபர்ட்ஸ் இட் டுக், நிறைய முயற்சி எடுக்கிறான், ஒன்றும் சக்ஸஸ் ஆகலைங்க. அதற்கு பிறகு ஃபைனலாக பாருங்கள் என்ன நடக்கிறேன்னு சொன்னால், அந்த பாகாலுடைய தீர்க்க தரிசனை வரவழைத்து ஒரு 450 பேரை வரவழைத்து, இந்த பாரு ஒன்று பண்ணுவோம், யார் உண்மையான தேவன் என்பதை என்ன செய்வோம், அறிந்து கொள்ளும். உண்மையான தேவனை அறிந்த பிறகும் உண்மையற்ற முறையில் ஓடிக்கொண்டிருக்கிறீங்க. முதலாவது ஹூஇஸ் த ட்ரூ காட், அதை கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் என்ன செய்யுங்க, பலி போடுங்க. நாங்களும் என்ன செய்கிறோம், பலியிடுறோம். பலியிடாமல் பலியிடுறவளை என்ன செய்யக்கூடாது, நெருப்பு வைக்கக்கூடாது. வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்து அந்த பலியை என்ன செய்யணும், அது பட்சிக்கணும், அது அங்கீகரிக்கணும். அந்த மாதிரி வானத்திலிருந்து அக்கினி இப்போ வந்து இறங்கி அந்த பலியை அக்செப்ட் பண்ணால், அந்த தேவன் தான் யார், உண்மையான தேவன். அப்படின்னு சொல்லி பரீட்சை வைத்து அந்த நாட்டு மக்களுடைய முன்னிலையில் எல்லா காரியம் நடைபெறுகிறது. தீர்க்கதரிசிகள் நினைக்கிறோம், 450 அந்த பாகாலை வழிபடுகிற தீர்க்கதரிசிகளும் என்ன செய்கிறாங்க, பலியிடுறதுக்கு எல்லாம் ஏற்பாடு செய்கிறத, காளைகளெல்லாம் பலியிட்டுருக்கிறாங்க. இப்போ இவ்வளோ காரியங்கள் நடைபெறுகிறது, காலையிலே மந்திரம் சொல்லி பார்க்குறாங்க, பூஜை பண்ணி பார்க்குறாங்க, சத்தம் போட்டு பார்க்குறாங்க, உடம்பையெல்லாம் என்ன செய்கிறாங்க, கிழித்து கொழுகிறாங்க. அந்த காலத்து வழக்கத்து முடி பல்வேறு காரியங்களை செய்து அவர்கள் அந்த வானத்தில் அக்கினி இறங்கி வரும், இறங்கி வரும், வெயிட் பண்ணுறாங்க, ஒன்றும் வரல, மத்தியானம் வரைக்கும் வரல. அப்புறம் தான் எலியா களத்துக்கு வரார். யார், எலியா தீர்க்க தரிசி. இப்போ உங்கள் கடவுள் என்ன செய்யலை, வரல. இப்போ உண்மையான தேவன் யாரும் அறிந்து கொள்ள சொல்லி அவர் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுறார். அந்த 29 வசனத்தை வாசிப்போம், 19:36 வசனத்தை வாசிப்போம். 1 Kings 19:36, 18:36 சாரி. அந்திப்பலி செலுத்தும் நேரத்திலே
2: தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும், நான்
1: இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும்,
2: நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும்,
1: நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும்,
2: நான் இந்த காரியங்களை எல்லாம் வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும்.
1: இதெல்லாம் நீர் சொன்னபடி தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். இது ஒன்றும் என்னுடைய சொந்த கருத்தோ, சொந்த எண்ணமோ, சொந்த ஆலோசனை அல்ல. இது என்னுடைய சொந்த திட்டம் அல்ல. ஆல் தீஸ் திங்ஸ் ஐ எம் டூயிங் பிகாஸ் ஆஃப் யுவர் கமாண்ட்மெண்ட்ஸ், உம்முடைய கட்டளையின்படி தான் செய்து கொண்டிருக்கிறேன். அப்படி செய்கிறேன் என்பதை நீ என்ன செய்ய வேண்டும், இன்றைக்கு விளங்க பண்ண வேண்டும். யூ மஸ்ட் ப்ரூவ் இட், அதை விளங்க பண்ண வேண்டும், அதை கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படி சொல்லி ஜெபம் பண்ணுறேன். சொன்னபடி என்ன செய்கிறார், 38 வசனத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது கர்த்தரிடத்தில் அந்த அக்கினி இறங்கி அந்த பலியை பட்சிக்கிறது. இந்த சம்பவம் நிகழ்கிறது, இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இவ்வளவெல்லாம் நடந்த பிறகு ஜனங்கள் உடனே கர்த்தரை தெய்வம், கர்த்தரை தெய்வம் என்ன செய்கிறாங்க, ஆராதிக்கிறாங்க, தொழுது கொள்கிறாங்க, பல காரியங்களை செய்கிறாங்க. எல்லாருக்கும் தெரியுது வெளிப்படையாக இவர் தான் காடனு. ஆனாலும் அடுத்த நாள் என்ன நடைபெறுகிறதுன்னு சொன்னால், அந்த ஆகாபுனுடைய மனைவி என்ன ஆள் அனுப்புகிறார், அதை பாரு நாளைக்கு இன்னைக்கு நீ அந்த தீர்க்க தரிசிகள்லாம் என்ன செய்கிறார்கள், இப்போ கொலை செய்யப்பட்டு விட்டார்கள். அதனுடைய விளைவாக நீ இன்னைக்கு என்ன பண்ணியோ நாளை நான் உனக்கு இதை என்ன செய்வேன், பண்ணுவேன் அப்படி சொல்லி ஒரு மிரட்டல். இந்த மிரட்டல் வந்த பிறகு தான் ஒன்று அதிகாரம் 19 அதிகாரம் 3 வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது அவன் தன்னுடைய உயிர் கஞ்சி போகிறது போல அந்த வசனம் சொல்லுகிறது. ஆனால் உண்மையிலேயே உயிர் கஞ்சி தான் போறான்னு நம்ம எடுத்துக்கொள்ள முடியும்னா அங்கே போய் என்ன கேட்குறான், என்னுடைய உயிரை எடுத்துக்கொள்ள உயிருக்கு பயந்து ஓடுறவன்னு சொன்னால் அங்கே போய் என்ன கேட்குறான், என்னை காப்பாற்றணும்னு ஜெபம் பண்ணலையே, ஆண்டவரே என்னை கொல்ல வர்றாங்க, நான் உங்களுடைய ஊழியக்காரன், என்னை கொல்ல வர்றாங்க, என்னை காப்பாற்றணும்னு சொல்லி அங்கே போய் ஆண்டவர் என்னுடைய உயிரை எடுத்து விடும். அப்போ என்ன நடைபெறுகிறன்னு சொன்னால், இவ்வளவெல்லாம் நடந்தும் ஜீவனுள்ள தேவன் யார், யாரை நாம் தேட வேண்டும், யாருக்கு நாம் உண்மையான ஒரு விசுவாசத்தை வைக்க வேண்டும் என்றெல்லாம் அறிந்திருந்தும் ஒரு நல்ல ரிசல்ட்டை பார்க்க முடியல. அதனுடைய விளைவாக என்ன செய்வான், அப்படியே வெக்ஸ் ஆயிடுறார். இதற்கு மேல் என்ன செய்கிறது, இதற்கு மேல் என்ன செய்து விளங்க பண்ணுவது, இதற்கு மேல் என்ன விளங்கவில்லை, இவர் தான் ஜீவனுள்ள தேவன், இந்த தேவனைத்தான் நான் உறுதியாக பற்றிக்கொள்ளும், வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்து நான் தான் தேவன் என்று அறியப்பட்டு விட்டதே. அதற்கு பிறகு அந்த அம்மா என்ன பண்ணுது, இல்லை நான் உன்ன என்ன செய்ய போகிறேன், நாளைக்கு உன் கதையை முடிக்க போகிறேன், செய்கிறனா செய்யப்பார் அப்படின்னு சொன்னால், இவ்வளவு வெட்ட வெளிச்சமாக வெளியரங்கமாக, அதாவது சந்தேகத்திற்கு இடமில்லாமல் தேவன் தம்மை வெளிப்படுத்தின பிறகும் அந்த மனங்கள் என்ன செய்யவில்லை, மாறவில்லை. அப்போ ஜனங்களுடைய அந்த மனம் மாறாத ஒரு நிலைமையை பார்த்த பொழுது இதற்கு பிறகு எதற்கு ஊழியம், இனி என்ன பண்ணீங்க, இவங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறது, இவங்களை எப்படி திருப்புறது, புரிகிறதா உங்களுக்கு, தன்னுடைய ஊழிய ரீதியாக அவன் என்ன செய்கிறான், யுவர் ஹார்ட் யுவர் அஃபெக்ட், இதுக்கு மேல் நம்ம வேலை வேஸ்ட், வானத்திலேருந்தே அக்கினி இறங்கி வந்து எல்லாம் பார்த்துட்டாங்க. அதற்கு பிறகும் அதை அந்த உண்மை ஏற்றுக்கொண்டு அந்த தேவனை தேடாதபடிக்கு போகிறாங்கன்னு சொன்னால், இதற்கு மேல் என்னுடைய மினிஸ்ட்ரியை வேஸ்ட், அதனால் என்னுடைய உயிரை எடுத்துக்கொள்ளும் என்ன செய்கிறான் அவன் அங்கே கேட்கிறான். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சோர்வு சூழலோடு அவன் அங்கு வருகிற பொழுது தேவன் அவனை கைவிட்டு விடவில்லை. என்னுடைய உயிரை எடுத்து விடும் என்று சொன்ன உடனே நல்லதாக போச்சுப்பா, ஏன்னா எலியா ஜெபம் பண்ண கேட்கணும் ஆண்டவர், அப்படி தானே, உண்மையில ஒரு ஊழியக்காரன் உடனே உயிரை எடுத்துடல. அதனால தான் சிலருக்கு உயிர் போகணும் போனாலும் போகாது, சிலருக்கு போகக்கூடாது போகணுனாலும் அது போயிடும், அப்படி தானே. ஆமாம், சிலர் வாழணுங்கிற மாதிரி ஆண்டவர் நினச்சிட்டாருன்னா நம்ம என்ன தான் அது பண்ணி போகணும் போகணும்னு நினச்சாலும் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. இப்போ எலியாவே போகணும்னு நினச்ச பிறகும் ஆண்டவர் விடலை. காரணம் என்னவென்றால், இவனுடைய சோர்வினுடைய காரணம் என்னவென்றால், ஜனங்கள் தேவனை அறியவில்லையே, அறிந்து எல்லாவித அறிவு வாய்ப்பு பெற்றும் அந்த தேவனை நோக்கி திரும்பவில்லையே, தன்னுடைய ஊழியத்திற்கு ஒரு வெற்றி இல்லையே. அப்போ இவனுடைய சோர்வு வந்து சுயத்திலிருந்து வந்த ஒரு சோர்வல்ல, தன்னுடைய தவறான ஒரு முடிவில் வந்த சோர்வல்ல, தான் செய்த ஒரு தவறின் விளைவான ஒரு சோர்வல்ல, தகாத ஒன்றை செய்தனுடைய விளைவாக ஏற்பட்ட சோர்வு. ஏன்னா மனித வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் நமக்கு வருகிற சோர்வுகள் எல்லாம் சோர்வுகள் என்ற பெயரில் வந்தாலும் அவைகள் வந்த காரணம் என்ன, நாம் தேவனை அடிப்படையாக வைத்து வாழாதது, தேவனுடைய வழிகளில் நடவாதது, தேவனுக்காக காத்திராதது, தேவனுடைய வார்த்தையின்படி செயல்படாதது, உலகத்தில் எல்லாரும் செய்கிறது போல செய்கிறது, இதனுடைய விளைவாக பல்வேறு காரணங்களினாலே பல்வேறு நேரங்களிலே நாம் எடுத்துக்கொள்கிற முடிவுகளினாலும் தீர்மானங்களினாலும் பல்வேறு காரியங்கள் நிகழ்கிறது. அதனுடைய விளைவாக ஃபைனல் நமக்கு என்ன வருது, வாழ்க்கையே வெறுக்கிறது, வாழ்க்கையே சோர்ந்து போகிறது. இது என்ன வாழ்க்கை, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டுமே எனக்கு என்ன வருகிறது. இந்த சோர்வுகள் எதனால் வந்தது, மனிதன் தேவனை சார்ந்தும் இல்லை என்றால் தேவனுடைய வழிகளை சார்ந்தும் வாழவுடைய விளைவு. அப்படிப்பட்ட சோர்வுகளை உடையவர்களை தேவனே வந்து சோர்வு நீக்குவார்னு சொல்ல முடியாது. நாம் தான் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய தவறுகளை உணர்ந்து, நம்முடைய குறைவுகளை உணர்ந்து, நாம் எங்கே தவறினோம், எங்கே சரியாக செயல்படாமல் போனோம்னு சிந்தித்து நாம் என்ன செய்யணும், வி மஸ்ட் கம் பேக் டு காட், ஆண்டவரே இந்த சோர்வுகளுக்கெல்லாம் காரணம் நான் தான். இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவ மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனை வந்தோடனே அந்த பிரச்சனையிலிருந்து ஒரு டெலிவரன்ஸுக்கு என்ன பண்ணணும், எந்த ஊழியர்கிட்ட போகணும், எந்த கூட்டத்துக்கு போகணும் யோசிக்கிறாங்களே ஒழிய, இவ்வளவு பிரச்சனைகள் வருவதற்கு அடிப்படை என்ன, பின்னணி என்ன, அதை சிந்திக்கிறதில்லை. அதனுடைய விளைவாக தேவன் அவர்களை ஹெல்ப் பண்ண முடியலை. ஆனால் எலியாவுக்கு வந்த சோறு வித்தியாசமானது. இவன் தேவனுக்காக நின்ற பொழுதிலும் கூட, தேவனுடைய வழிகளில் நடந்த பொழுதிலும் கூட, தேவன் இவ்வளோ பெரிய விதமாக தம்மை வெளிப்படுத்தியும் கூட ஒரு மாற்றத்தையும் உரிய விதமாக பார்க்க முடியவில்லையே என்கின்ற ஒரு விரக்தியில் அதிருப்தியில் அவன் என்ன செய்கிறான், சோர்ந்து போகிறான். எனவே தேவன் அவனை கைவிடாதபடிக்கு அந்த சோர்வை நீக்குவதற்கு வழி ஏற்படுத்துகிறான். ஆனால் இன்னொருவனை பார்த்தோம், யாரை பார்த்தோம், யோனா. யோனாவுடைய சோர்வு எங்கிருந்து வந்தது, யோனாவுடைய சோர்வு எப்படி என்றால், எலியாவுடைய சோர்வு ஜனங்கள் தங்களுடைய மனதை மாற்றவில்லையே, தேவனுக்கேற்ற ஒரு வாழ்க்கைக்கு வந்து சேரவில்லையே என்பதனுடைய விளைவான சோர்வு. ஆனால் யோனாவுடைய சோர்வு, தேவன் நான் நினைத்தபடி செயல்படவில்லையே. அவனுடைய சோர்வுக்கு காரணம்னா தேவனுடைய செயல்பாடுகள் மேல் அவனுக்கு ஏற்பட்ட அதிருப்தி. ஏன் தேவன் அந்த நினைவே மக்களுக்கு இறங்க விரும்பினார், அவர்கள் மனம் திரும்புவார்களானால் அவரை அழிக்காதபடிக்கு வாழ வைக்க விரும்பினார். அந்த ஸ்டாண்டை இவனால் அக்செப்ட் பண்ண முடியலை. இவனை பொறுத்தளவு ஹீ சோ செல்ஃப் ரைச்சஸ், இவன் நல்லவன், நல்ல மனுஷன். ஆனால் அவனை பொறுத்த வரைக்கும் அந்த காலத்தினுடைய சிந்தனையின்படி தீமை செய்த அவனுக்கு என்ன கிடைக்கணும், தண்டனை கிடைக்கணும். அநியாயம் பண்ணுறவன் அதுக்குரிய தண்டனை அனுபவிக்கணும். ஆனால் தேவன் அதை செய்யலையே. இவ்வளவெல்லாம் அக்கிரமம் புரிந்திருக்கிறார், அநியாயம் புரிந்திருக்கிறார்கள், ஆனால் அவள் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு எதிராக தேவன் ஒன்றும் செய்யாத அந்த தேவனுடைய நிலைப்பாட்டை இவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தேவன் அவர்களுக்கு இரக்கம் காட்டுகிற, தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புவதற்கு வாய்ப்பு கொடுக்கிற அந்த மனநிலை அவனை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இது காரணம் என்ன? அதுதான் அவனுடைய இருதயம். இவனை பொறுத்த வரைக்கும் இவனுடைய இருதயம் ஒன்றை சொல்லுகிறது, இப்படிப்பட்டவளெல்லாம் வாழக்கூடாது, இப்படிப்பட்டவளெல்லாம் அதற்குரிய பலனை அனுபவிக்கணும். நீதி நியாயம் செய்கிற தேவன் என்ற ஒருவர் இருக்கும் பொழுது அதனுடைய அடிப்படை காரியம் நிகழ வேண்டும். இது எதை சொல்லுகிற, என்ன இதை சொல்லுகிறது? யார்? அவனுடைய இருதயம். இந்த இருதயம் சொல்லுகிறதை அவனாலே கேட்காமல் இருக்க முடியவில்லை. அதனுடைய அடிப்படையில் தான் அவன் செயல்படுகிறான். இந்த ரெண்டு தீர்க்கதரிசிகளுக்கும் எல்லாம் ஒரே விதமாக நடக்கிறது. அவனும் ஊழியத்தில் சோர்ந்து போய் தான் வழக்கமாக செய்து கொண்டிருந்த ஊழியத்தை விட்டு ரிட்டையராக விரும்புகிறான் இல்லையா, என் உயிரை எடுத்து விடணும். யோனாவும் அதே மாதிரி தான், தேவன் கொடுத்த ஒரு வேலையை செய்யாதபடிக்கு அதிலிருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக என்ன பண்ணுறான், நினிவேக்கு போக சொன்ன பொழுது தர்ச்சிஸுக்கு போகிறான். அவனும் ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இங்கே போயிட்டுருக்கான், இவனும் இன்னொரு பிரயாணத்தில் போயிட்டுருக்கான். அவனும் சாகிறதுக்கு ரெடியாக இருக்கிறான், இவனும் சாகிறதுக்கு ரெடியாக இருக்கான். ஆனால் இரண்டு பேருடைய மனநிலையில் வித்தியாசம் உண்டு. ஒருவன் தேவனுக்காக நின்று இவ்வளவு காரியங்களை செய்தும் அந்த தேவனுடைய ஊழியத்தில் ஒரு பலனை பார்க்க முடியாத ஒரு விரக்தி, ஒரு வேதனை. ஆனால் இவனுக்கு அப்படி இல்லை, ஒரு குறிப்பிட்ட விதமாக தேவன் செயல்படவில்லையே. அது எங்கிருந்து வருகிறது? அதுதான் அவனுடைய மன கடினம். அதை அவனை மாற்ற முடியல. தேவன் பல விதங்களை டீல் பண்ணி பார்க்குறார், அவனால் அதை என்ன செய்ய முடியவில்லை, மாற்ற முடியல. அந்த மனக்கடினையை தொடர்கிறான். இன்றைக்கு சோர்வுகள் என்று வருகிற பொழுது இந்த சோர்வுகளுக்கு பின்னால் நம்முடைய மனம் சம்பந்தப்பட்டிருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்க்கணும். ஒரு மனக்கடினமான ஒரு வாழ்க்கை முறை, ஒரு குறிப்பிட்ட விதமான காரியங்களை தேவன் விரும்பினாலும் என்னால் விரும்ப முடியவில்லை, ஒரு குறிப்பிட்ட விதமான காரியங்களை தேவன் வெறுத்தாலும் என்னால் வெறுக்க முடியவில்லை, இதனுடைய விளைவாகத்தான் இந்த சோர்வு வந்திருக்கிறதா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். எபிரேயர் 3:13 வசனத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது பாவத்தின் வஞ்சனையினால் கடினப்பட்டு, பாவம் என்பது என்னவென்றால் ஒரு பெரிய கிரிமினல் அஃபென்ஸ் என்று தான் பாவம் என்ற அர்த்தம் இல்லை. தேவனுடைய சிந்தைக்கு ஏற்றபடியாக செயல்படாமல் போகிற ஒரு மனநிலை கூட அது ஒரு பெரிய பாவமாக மாறும். இப்போ யோனாவுடைய மனநிலை என்ன? தேவன் அந்த ஜனங்களை அழிக்க வேண்டும், தண்டிக்க வேண்டும். இதான் வரலாற்றை வாஸ்து பார்க்கும்போது வருகிற விஷயங்கள். ஆனால் தேவனோ அவங்க மனம் திரும்புனா என்ன செஞ்சிருவேன், அவங்கள வாழ விட்டுடலாம், மனந்திரும்ப ஒரு சான்ஸு. இதை நான் அக்ரி பண்ண முடியல. இப்போ அந்த மனநிலையை அவனுக்கு கடினமாய் கடினமாகி அதற்கு பிறகு தேவனுடைய ஊழியத்தை ஏற்றுக்கொள்ள மனமில்லை, தேவன் சொன்ன வேலை செய்கிறதுக்கு மனமில்லை, அதற்கு பதிலாக அவருடைய பிரசன்னத்தை விட்டு என்ன செய்கிறான், ஓட விரும்புகிறான். வாழ்க்கையில் மனதை நாம் ஒரு குறிப்பிட்ட விதமாக விட்டு விட்டோம் என்று சொன்னால் அது நம்ம எங்கேயோ இழுத்து கொண்டு போய் கொண்டே இருக்கும். நம்முடைய மனம் இப்படி செய்து இப்படி செய்து சொல்லி கொண்டிருக்கும், நீங்கள் நின்று இல்லை அப்படி செய்யக்கூடாது, இது ஆண்டவருக்கு உகந்ததல்ல, இது ஆண்டவருக்கு சரியில்லை என்று சொல்லி நீங்கள் அதில் ஒரு பிரேக் பண்ணவில்லை என்று சொன்னால், இல்லை இந்த பிரேக் பண்ணும்படி தெய்வ கிருபை கேட்கவில்லை என்றால் அது உங்களை ஏதோ ஒரு பெரிய இக்கட்டுக்குள்ளே கொண்டு போகும். அந்த சோர்விலிருந்து விடுதலை அடைவதற்கு நீங்கள் வழியை கண்டுபிடிப்பது கூட கடினமாக இருக்கும். எனவே தான் இவரில் 3:15 என்ன சொல்கிறேன்னா, இன்று நீங்கள் அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபம் ஊட்டுதலின் ஆளி நடந்தது போல உங்கள் இறுதிகளை என்ன பண்ணாதீங்க, கடினப்படுத்தாதருங்கள். இன்றைக்கு நம்முடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருந்தது? குறிப்பிட்ட சில காரியங்களை, தேவனுக்கு விருப்பமான காரியங்களை விரும்ப முடியாத ஒரு மனநிலை இருக்கிறதோ, குறிப்பிட்ட சில காரியங்களை தேவன் வேண்டாம் என்று சொல்கிறார் அதை வேண்டாம் என்று சொல்ல முடியாத ஒரு மனநிலையாக இருக்கிறதோ, ஒரு குறிப்பிட்ட சில காரியங்களை மனநிலையை மாற்ற ஆண்டவர் சொல்கிறார் மாற்ற முடியாத ஒரு மனநிலை இருக்கிறதோ, இல்லை யோனாவை பொறுத்த வரைக்கும் என் மனசில் இந்த மாதிரி ஃபீலிங் இருக்குது, இந்த மன ஃபீலிங்கை மாற்றவே முடியலை, அவனால் முடியவே இல்லை, நான் சாகுறேன்னா செத்து போகிறேன் ஒழிய என்னால் முடியாது, தேவனுக்கு ஏற்றபடி என்னால் என்ன பண்ண முடியாது, வளைய முடியாது. அப்போது ரெண்டு தீர்க்கத்தரசிகள் சாக விரும்புகிறார்கள், ஆனால் இரண்டு பேருடைய அந்த விரக்திக்கும் அந்த சோர்வுக்கும் காரணங்கள் ஒன்றாக இருக்கவில்லை. எனவே எல்லாவற்றுக்கும் ஒரே காரணம் எண்ணிவிடக்கூடாது. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சோர்வுகளுக்கு காரணம் என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு வரும், எப்படி ஆண்டவர் டீல் பண்ணுறாரு பாருங்கள். இப்போ யோனாவுக்கும் சோர்வு தான், அவன் என்ன பண்ணான், ஆண்டவர் இந்த மனநிலையோட என்னால் போய் நினைவுகள்லாம் என்ன பண்ண முடியாது, பிரசங்கம் பண்ண முடியாது. ஏன்னா நான் மனசில் என்ன வச்சுருக்கிறேன், தே மஸ்ட் பி டிஸ்ட்ராய்ட், தே மஸ்ட் பி பனிஷ்ட். நீர் என்ன பிரசங்கம் டாபிக் தர்றது, அவர்கள் மனம் திரும்புவோருக்கு எதுவானது. எச்சரிப்பு சத்தம்னாலும் அவனுடைய விளைவு எதுவாக தான் இருக்கும், எனக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப காலமாக உமுக்கிற ஊழியம் பண்ணிகிட்ருக்கிறேன், நீர் எத்தனையோ நேரங்களை எச்சரிக்கை சொல்லியிருக்கிறீர், எச்சரிக்கை சொல்லுவீர், அவன் உடனே மனம் திரும்பிட்டானா உடனே நீர் முடிய டிசிஷனும் மாற்றிடு. அதில் இதெல்லாம் மனசில் எனக்கு தெரியும், தெரிஞ்சு வச்சுக்கிட்டே அவர்கள்ட்ட போய் இதோ 40 நாட்களை நினைவு அழியப் போகிறது, எனக்கு நல்லா தெரியும் எங்கள் ஆண்டவர் அழிக்க மாட்டார், அவன் மனம் திரும்பினான். அதனால் அவனால் வந்து ஒரு வில்லிங்கை பண்ண முடியல. அதனால் அங்கே போயிட்டு விரும்பாத ஒரு ஊழியத்தை செய்கிறத விட தேவன் சொல்லுகிறபடி செயல்பட முடியாவிட்டாலும் முடிகிறது போல காட்டிக்கொண்டிராதபடிக்கு எங்கே போய் தலைவுன்னு என்ன பண்ணிட்டான், தர்சிசு கப்பல் ஏறிட்டான். இவரும் சூறச்செடிகளை உட்காந்துருக்கிறாரு, அவரை உட்காந்துருக்கிறாரு, ஒரு கப்பலில் ஏறி அழகாக படுத்துட்டார். ரெண்டு பேரும் ஒரே விதமாக தான் இருக்கிறாங்க இது வரைக்கும் சேம். ஆனால் அந்த ரெண்டு பேரையும் ஆண்டவர் விடலை, அவன் மனக்கடினம் உள்ளவனாக இருந்தாலும் நாசமாக போகட்டும்னு விடலை. ஏன்னா அவனுடைய மனக்கடினத்துடைய பின்னணி அவர் என்ன செய்கிறார், அவனுடைய ஒரு பலவீனம் அதை அறிந்திருந்தார், இவனுடைய மன பிரச்சனையை அறிந்திருந்தார். ஆனால் டீல் பண்ண விதத்தில் பார்த்தீங்கன்னா இவன் வந்து அந்த என்ன மரம் சூறைச்செடி, சூறைச்செடிகள் உட்கார்ந்துருந்துட்டு ஆண்டவரை நான் சாக வேண்டும், என்னை ஜீவனை எடுத்து விடும், நல்லபடியாக நான் போய் வந்து சேர்ந்துடுறேன் அப்படின்னு ஜெபம் பண்ணுறான். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார்ன்னு சொன்னால் ஒரு தூதன் அனுப்பி அவனுங்களை அப்போ சுட்டு கொடுத்து சாப்பிட வச்சு அவனை என்கரேஜ் பண்ணுறா. இது ஒரு நல்ல ஒரு டெண்டர் லவ் இல்லையா. இப்போ இவனை வந்து அவனுடைய சோர்வு நீக்கிறதுக்கு ஆண்டவர் காண்பிக்கிற அதாவது கடைபிடிக்கிற வழி வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு அன்பின் வழி, அவனை என்கரேஜ் பண்ணுறார், அவனை தட்டி கொடுக்குறார், நீ சோர்ந்துருக்கிற ஒரு நாள் பிரயாணம் பண்ணி வந்திருக்க, அவனை சாப்பாடுங்களோ ஒன்றும் இல்லை, இதை சாப்பிடு, இதை சாப்பிட்டா 40 நாள் என்ன செய்யலாம், நீ நான் ஸ்டாப்பாக நடக்கலாம்னு சொல்லிட்டு இவனை வந்து ஒரு ஆதரவு என்ன சொல்லு ஒரு ஃபேவரபிள் அப்ரோச், ஒரு அன்பின் ஒரு தொடுதலோடு கொடுக்குறார். யோனாவையும் அவர் விட்டுடலை. ஆனால் என்ன நடந்தது, யோனாவையும் வந்து என்ன பண்ணுறாரு, அவனையும் போய் என்கவுண்டர் பண்ணுறாரு. என்கவுண்டர் பண்ணுறவில்லை, இதை மாதிரியில் ஒரு தூதனை அனுப்பி யோனாவே சோர்ந்து போகாதே, உன் மனதை மாற்றிக்கொள், கப்பலேருந்து இறங்கிவிடு, ஆண்டவர் சொன்ன பாதைக்கு போ, அவரை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுதுன்னு ஒரு தூதனை கொண்டு சொன்னால் நல்லா இருந்திருக்கும். நாம் அதைத்தான் எதிர்பார்க்குறோம், நல்லபடியாக 4 வார்த்தை சொல்லாமே அப்படின்னு. அது தானே நியாயமாக அந்த தீர்க்கதரிசிக்கு ஒரு ட்ரீட்மெண்ட், இந்த தீர்க்கதரிசிக்கு ஒரு ட்ரீட்மெண்ட், ரெண்டு பேரும் இவருடைய ஊழியத்தில் இருந்தோம்னா ரெண்டு பேருக்கும் சோர்வு. ஆனால் இவன் ஆண்டவர் ட்ரீட்மெண்ட் எப்படி, ஒரு பெரிய காட்டை அனுப்பி ஒரு உழுக்கு உலுக்கி அவனை படாத பாடுபடுத்தி அவனை ரொம்ப கஷ்டப்படுத்தி அவன் வந்து வழியாக திருப்புறார். ஒருவனை ஒரு அன்பின் செயல் மூலமாக திருப்புகிறார், இன்னொருவனை தண்டனையின் ஒரு பிரம்பின் மூலமாக திருத்த. இவனுக்கு வந்தது என்ன, யோனாவுக்கு வந்ததெல்லாம் ரொம்ப கஷ்டங்க, கப்பலை உலுக்கி அவன் வந்ததெல்லாம் கும்பலாக வந்தது, காரணம் யாருன்னு தேடி பிடிச்சி கடைசியில் இவன் தான் காரணம் கண்டுபிடிச்சி அவனை பார்த்து கேட்குறான், நீ எல்லாம் என்னையா அந்த மாதிரி பண்ணலாமா, நீ எல்லாம் ஒரு ஊழியக்காரனா, சாதாரணமான நாள் செஞ்சால் பரவாயில்ல, ஒரு ஊழியக்காரனாக இருந்து இந்த மாதிரி பண்ணிட்டே அப்படிலாம் என்ன செய்கிறாங்க, அவங்க கேட்குறாங்க. வாசிங்கள் 1 மத்தியத்தினுடைய யோனா 1 மத்தியோட 10வது வசனம் என்ற அந்த வசனங்கள் எல்லாம் பைபிளில் இருக்கான்னு உங்களுக்கு சந்தேகம் வந்துடக்கூடாது.
2: அவன் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் அந்த மனுஷர் மிகவும் பயந்து அவனை நோக்கி, நீ ஏன் இதை செஞ்சா
1: இவன் தான் ஊழியக்காரன் தான் கேட்கணும், நீ அப்பா இந்த மாதிரி தப்பு பண்ணேன்னு இவன் அவங்க எல்லாம் கேட்குறாங்க, நீ ஏதை செய். அப்போ இவனால் எல்லாருக்கும் சரியான கோபம், ஏன்னா அவங்க நிறைய நல்ல பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்தாங்க, எல்லாத்தையும் தூக்கி கடலை போட்டாச்சு. இதுக்கு இத்தனை காரணம் என்ன, இந்த ஊழியக்காரன். அது மட்டும் இல்லை, இன்னும் கப்பல் எப்போ சிங்காக போதும் தெரியாதபடி ஒரு பெரிய அச்சத்தில் இருக்கிறான். அதனால் எல்லாருக்கும் மத்தியில் இவன் ஒரு ஏளன பொருளாகி, எல்லார் முதல் ஒரு கோபத்துக்குரிய ஒரு பொருளாகி, நீ எல்லாம் ஒரு மனுஷன், நீ ஏயா எங்கள் கப்பலில் வந்து இந்த மாதிரி எங்களுக்கு துன்பம் கொடுத்த, எங்களுடைய எவ்வளவு ப்ரெஷஸ் மெட்டீரியல்ஸ் பொருட்கள் எல்லாம் இருந்தது எல்லாம் வீணாக போச்ச, உருப்படாமல் போகிறவனே அப்படி சொல்லி என்ன செய்யிருப்பாங்க, எல்லாரும் திட்டி இந்த விதமாக. ஆனால் இந்த மா விதமான ஒரு ட்ரீட்மெண்ட், அதுக்கு பிறகு ஒரு எலிய தூக்கி கடலில் போடுறது பண்ணிடும். தீர்க்கதரிசி என்ன பண்ணுவோம், என்ன சொல்கிறோம், என்ன தூக்கி கடலை போடுங்கண்ணா, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஏதோ ஒரு ஆகாத பூச்சி வீட்டுக்குள்ளே வந்தால் என்ன பண்ணுவாங்க, அப்படி வாழை பிடிச்சி தூக்கி போடுற பாரு, எலியா பிடிச்ச என்ன போட்டாங்க போட்டாங்க. இவ்வளவு காரியம் நடந்தது, இவைகளுக்கு பின்னால் இருக்கிறது என்ன? அவனை மறுபடியும் ஒரு சரியான பாதையில் கொண்டு வருகிற தேவ சித்தந்தான். அவன் அப்படியே விட்டுவிடாதபடிக்கு, அவன் தான் மனசை மாற்ற மாட்டேங்கிறானே, கடினமாக இருக்கிறானே அப்படின்னு விட்டுவிடாதபடிக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும். ஆனால் ட்ரீட்மெண்ட் வித்தியாசம், அதனால தான் சிலருக்கு தான் போதனை செட் ஆகும், சிலருக்கு வேதனை தான் செட் ஆகும். சிலரை தான் போதனையில் திருத்த முடியும், சிலரை சோதனையில் தான் திருப்ப முடியும். அதனால் ஆண்டவர் எல்லாருக்கும் ஒரே விதமான ட்ரீட்மெண்ட் இல்லை, ஒரு சிலருக்கு அடி தான். அப்பப்போ ஒரு அடி கொடுத்தா தான் கொஞ்சமாவது என்ன செய்வாங்க, அடுத்த தப்பு செய்யாமல் இருப்பாங்க. ஆக இங்கே ஒருவனுக்கு ஆதரவான கரம் நீட்டப்படுகிறது, அங்கே ஒருவனுக்கு ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ் அனுப்பப்படுகிறது. ஆனால் ஃபைனலாக எல்லாமே அவருடைய இன்டென்ஷன்லாம் சேம் தான், அவனும் தன்னுடைய சித்தத்துக்கு வந்து சேர வேண்டும், இவனும் வந்து சேர வேண்டும். ஆனால் சந்தித்த விதங்கள் வித்தியாசமான என்னென்றால், மன கடினம் சார்ந்து செயல்படுகிற ஒருவனை தன்னுடைய மனதின் இயல்பினுடைய விளைவாக, தன்னுடைய சுபாவத்தின் விளைவான ஒரு காரியத்தினால தேவனுடைய வழிவிட்டு விலகி போகிறவனை வெறும் போதனைகளால் திருப்ப முடியாது. அதனுடைய விளைவு என்ன? அதனுடைய விளைவு ஆண்டவர் செய்கிறார் ஒரு தண்டனை. தண்டனைக்கு பின்னால் என்ன? சிட்சித்து என்ன செய்கிறார்? நேசிய தாம் அன்பு கூறுகிற இவனையோ அவர் என்ன செய்கிறார்? சிட்சிக்கிறார். எனவே எல்லா நேரங்களிலும் ஆண்டவர் நம்முடைய திசையை திருப்புவதற்கு போதனைகளைத்தான் அனுப்பி கொண்டிருப்பான்னு சொல்ல முடியாது. ஏன்னா பல நேரங்களில் நாம் நிறைய போதனை கேட்டுவிட்டோம். சில நேரத்தில் 100 போதனைக்கு நாம் நமக்குள் செய்யாத மாற்றத்தை ஒரு வேதனைக்கு என்ன செய்வோம்? கொஞ்சம் உரைத்தால் தான் என்ன செய்வோம்? சில நேரங்களில் ஒரு ஜெர்க் நமக்கு வரணும். ஆனால் அந்த மாதிரி வராதபடிக்கு நம்ம என்ன செஞ்சிடணும்? ஆண்டவருக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கக்கூடாது. ஒரு காற்றை அனுப்பித்தான் நம்ம ட்ராக்கை மாற்ற முடியும். ஒரு கப்பலிலிருந்து நம்மளை தூக்கி வெளியே போட்டுக்கிற நிலைமையின் மூலமாகத்தான் ஒரு மீனுக்குள் வயிற்றுக்குள்ளே வச்சு அமுக்கு அமுக்குன்னு அமைக்கி வெளியும் போக முடியலை, உசுரும் போக முடியாது, அங்கே உள்ளே உட்காந்துட்டு டிசிஷன் எடுக்க முடியாது, சூசைட் பண்ணவும் முடியாது. அப்படி தானே மீன் அதுக்கு அலோவ் பண்ணாது. எப்பா என்னால் வாழ முடியலை, சாக முடியல, செத்து தொலைறேன், கயிறு கிடைக்கிறதா பார்ப்போம். மீனுக்குள்ளேருந்து ஒன்று டிசிஷன் எடுக்க முடியாது, ஒரு டிசிஷன் எடுக்க முடியாமல் வந்ததை சந்தித்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. எப்படி வருதோ அப்படி தான் சந்திச்சாகணும். வீட்டுக்குள்ளேருந்து டிசிஷன் எடுக்கலாம் இல்லையா, ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம சூசிடணும், ஒன்றும் பண்ண முடியாது நிலைமை. அப்போது இந்த விதமான ஒரு ட்ரீட்மெண்ட் வழியாகத்தான் யோனாவை திருப்ப முடிகிறது. திருப்பூர் ஆண்டவர் காரியங்களை செய்தார். அப்போ அருமையில் நம்ம கண்டு கொள்ள வேண்டிய செய்தி ஒன்றா, சோர்வுகளுக்கு பின்னாலே காரணங்கள் என்ன? எலியா ஜனங்கள் மாறவில்லையே என்பதற்காக, யோனா ஜனங்கள் மாறிவிடுவார்களோ என்பதற்காக, யோனா தேவனை நோக்கி ஜனங்கள் திரும்பவில்லை என்பதற்காக இவன் என்ன செய்கிறான்? இவன் இவர்கள் மனம் திரும்பி விடுவார்களோ, தேவனுடைய ஆதரவு அங்கே போயிடும் என்கிற ஒரு மனம், ஒரு விருப்பு, ஒரு கசப்பு. அப்போ ஒரு விருப்பை, ஒரு கசப்பை, ஒரு கோபத்தை, ஒரு எரிச்சலை நம்முடைய இருதயத்துக்குள்ளே வைத்து கொண்டு நாம் செயல்படுகிற பொழுது அங்கே போதனைகள் சில வேளையில் ஒன்றும் செய்ய முடியாது, வேதனைகள் வந்துவிடும். எனவே அந்த வேதனைகள் வருவதற்கு முன்பாக இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில். இதற்கு மேல் அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்க வாய்ப்பில்லாமல் போய்விடும். போதனைக்கு பதிலாக வேதனைகள் வந்து விடலாம், போதனைக்கு பதிலாக வேறு வழி இல்லாமல் சோதனை அனுப்பிவிடலாம். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய மனதை என்ன செய்ய வேண்டும்? மாற்றிவிட வேண்டும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால், எலியாவுடைய வாழ்க்கையில் தேவன் அவனை நடத்தின விதத்தினுடைய வித்தியாசத்தை பார்த்தோம். அப்போது ஆண்டவருக்காக நம்ம நிற்கும் பொழுது ஆண்டவருடைய அந்த பாதையில் நமக்கு சோர்வுகள் ஏற்பட்டால், அந்த சோர்வுகளுக்கு மத்தியிலே ஆண்டவர் நம்மை அன்பான முறையில், ஆதரவான முறையில், மிகவும் நமக்கு ஒரு ஊக்குவிப்பு தருகிற முறையில் நம்மை சந்திக்கிறார். ஒரு தூதனை அனுப்பி அவனுக்கு அப்ப சுட்டு கொடுத்து, அந்த அப்பத்தையும் சாப்பிட்டுட்டு அவன் மறுபடியும் படுத்தாலும் மறுபடியும் தட்டி எழுப்பி மறுபடியும் கொடுத்து அவனை நடக்க வைக்கிறார். அப்படி நடக்க வைக்கிற பொழுது என்ன நடைபெறுகின்றால், அவனுக்கு ஒரு புதிய தரிசனம் கொடுக்கப்படுகிறது, அவனுக்கு ஒரு புதிய திட்டம் கொடுக்கப்படுகிறது. அவன் சோர்வுகள் நிறைந்த ஒரு பகுதியை நோக்கி பார்த்து கொண்டிருந்த அவனுடைய மனநிலை ஆண்டவர் திருப்பி வேறொரு திசையை நோக்கி பார்க்க வைக்கிறார். அப்போ தேவனுடைய அன்பை நம்ம பார்க்கிறோம், அப்படி விட்டுவிட்டு போகலை. அவனுக்கு என்ன செய்ய ஒரு புதிய தரிசனம். இப்போ எலியாவுடைய பிரச்சனை என்ன? நான் இவ்வளவெல்லாம் செய்தும் எனக்கு என்னுடைய ஊழியத்தில் ஒரு நல்ல விளைவு இல்லையே, சோர்வு வந்துவிட்டது. அதனுடைய விளைவை அவன் பல விதங்களில் உணர்ந்தான். தேவன் இப்பொழுது அதை அறிந்து அவனை மாற்ற விரும்புகிறான். நான் நேற்றைக்கு கூட மஸ்கர்லேருந்து அருள்தாசன் எனக்கு ஒரு பிரதர் இருக்கிறாரு, தெரிஞ்சவர் இருக்கிறாரு. அவர்கிட்ட நான் பேசினேன். வழக்கமாக எப்பொழுதுமே பேசும்பொழுது நான் சோர்ந்தெல்லாம் பேசுறது கிடையாது, உற்சாகமாக தான் பேசுவேன். அவருடைய தொழிலை விசாரிப்பேன், அவருடைய வியாபாரங்களை விசாரிப்பேன், குடும்பத்தை விசாரிப்பேன். ஆனால் நேற்று இதனால் வழக்கத்துக்கு மாறாக வழக்கமாக நான் கொஞ்சம் தான் பேசுவேன், கொஞ்சத்தை பேசி நிறுத்தி விடுவேன். ஆனால் நேற்றைக்கு அவர் தான் ஃபோனை நிறுத்தினார். நான் கொஞ்சம் அதிகமாக பேசிவிட்டேன். அப்புறம் தான் யோசனை பண்ணேன், ஏன்டா அவர்கிட்ட போய் நம்ம கொஞ்சம் அதிகமாக பேசணும், வழக்கமாக நான் தான் ஃபோனை சீக்கிரமாக பேச்சை முடிக்க வருவேன், இன்றைக்கி அவரை சாரி பிரதர் அப்புறம் பேசுவோன்னு சொல்லி முடிக்க போனார் அப்படின்னு. ஏன் நான் கொஞ்சம் உண்மை நிலைமைகளை, அதாவது இன்றைய நிலைமைகள் என்ன, என்னுடைய புத்தக ஊழியத்தை கொடுத்தாலும் சொன்ன பிரதர் புத்தக ஊழியங்கள்லாம் இந்த விதமாக போயிட்டுருக்குது, இப்படிப்பட்ட சூழல் இருக்கிறோம். ஆக ஒரு துடிப்பாக ஒரு பெரிய ஒரு என்ன சொல்வது, ரொம்ப ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு பவர்ஃபுல் மினிஸ்ட்ரியை செய்கிறது போல் ஒரு ஃபீலிங் இல்லாத போல் எனக்கு தெரிகிறது. கொஞ்சம் சோர்வு என்னையும் தட்டுகிறதை உணர்கிறேன். காலை ஏன்னா நீண்ட காலம் கடந்து வந்து விட்டபடினாலே சில விளைவுகளை பார்க்க முடியாமலே சில காரியங்கள் முடிகிறதோ என்கிற ஒரு சிந்தனை வந்து விட்டது என்று இவர காரியங்களை பகிர்ந்து கொண்டே முடிந்த பிறகு யோசித்தேன், ஏன் அவர்கிட்ட போய் சோர்வாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சில நேரத்தில் யதார்த்தங்கள் என்ற ஒன்று இருக்கும் பொழுது அதை முற்றிலுமாக மறைத்து பேசுவது முடியாமல் இருக்கிறது. ஆம், சில காரியங்களில் ஒரு பெரிய வெற்றியை பார்க்க முடியவில்லை. நம்ம எவ்வளவு பேசினாலும் சரி, எவ்வளவு எழுதினாலும் சரி, எவ்வளவு சொன்னாலும் சரி, இன்றைக்கு நாம் பார்க்கிற சூழல்களிலே ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்க முடியவில்லை. இன்றைக்கு எவ்வளவு காரியங்களை விளங்கி கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைத்தாலும் ஜனங்கள் ஒரு தவறான திசையை நோக்கி போய்கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. எல்லாவற்றையும் ஒத்துக்கொள்கிறார்கள், சரிதான்னு சொல்கிறார்கள், எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு அவர்கள் பின்பற்றுகிற வழியே தவறாக இருக்கிறது. எது சரியான சத்தியம், எது சரியான போதனை, எது சரியான உபதேசம், எல்லாவற்றையும் சொல்லி விளக்குகிற பொழுது விளங்கிக் கொள்கிறாள். விளங்கிக் கொண்டு அவருடைய வாழ்க்கை சம்பந்தம் ஒரு பிரச்சனை வருகிற பொழுது அவர்கள் தெரிந்து கொள்கிற வழி முற்றிலும் முரண்பாடான ஒரு வழி, அவர்கள் முற்றிலும் வித்தியாசமான வழியை நோக்கி போய்கொள்கிறாள். அதற்கு வேதத்தில் ஆதாரங்கள் இல்லை. அதை பார்த்து பார்த்து காலங்கள் போகிற பொழுது ஒரு வருத்த நாம் சத்தியத்தின் அடிப்படையில் நின்று ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்க முடியவில்லை. ஏதோ நான் வாழ்கிற இந்த காலகட்டம் ஒரு வித்தியாசமான காலகட்டமாக இருக்கிறது நான் உணர்கிறேன். ஒரு பக்கம் எல்லாரும் எழுப்புதல் எழுப்புதல்னு சொன்னாலும் நடைமுறையில் பார்க்கும் பொழுது மனக்கடினம் நிறைந்த ஒரு காலகட்டம் இது. நான் நீண்ட காலமாக அதை உணர்ந்து விட்டேன். நான் கிறிஸ்தவ உலகத்து ஊழியத்திற்கு வருகிற பொழுது இப்படித்தான் இருக்கும் என்று நினைத்ததே இல்லை. ஆனால் இப்பொழுது பார்க்கிற பொழுது இது ஒரு மனக்கடினத்தின் யுகமாக இருக்கிறதோ, கனநித்திரையின் காலம் என்றெல்லாம் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, வேதத்திலும் பல ஹிஸ்டரிஸ் இருக்கிறது. எவ்வளவு கேட்டாலும் ஒரு விளைவை பார்க்க முடியல. அப்போ ஒரு பெரிய மனக்கடினத்தின் யுகத்தில் நம்ம இருக்கிறோம். இன்றைக்கு மக்கள் எவ்வளவு கேட்டாலும் அந்த கேட்டதனுடைய விளைவுகளை தங்களுடைய வாழ்க்கையிலே காண்பிக்காமல் தங்களுடைய மனதின்படியே செயல்படுகிறதை பார்க்க முடிகிறது. கேட்க வாய்ப்பில்லாத போன ஒரு கூட்டம் இருக்கிறது. அவர்களுக்கு கேட்கலை, நல்ல உபதேசங்கள் கேட்க வாய்ப்பு இல்லை, போது கேட்கணும். ஆனால் அவர்களை கூட விட்டு விடலாம், ஆனால் போதனைகளை கேட்க வாய்ப்புகளை பெற்றிருந்தும் நிறைய கேட்டும் தங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் இல்லாமல் அப்படியே தொடர்கிற நிலைமையை எங்கும் பார்க்கிற பொழுது, அன்று எலியாவிற்கு சோர்வு ஏற்பட்ட பொழுது இன்றைக்கும் வாழ்கிற ஒரு ஊழியக்காரனுக்கு அந்த சோர்வு வருகிறது. வியாபார ரீதியாக பொருளாதார ஆதாயத்தை முன்வைத்து ஊழியங்களை செய்து எல்லாரும் ஜெயிக்க முடியும், எல்லாரும் தங்களுக்கு ஒரு கூட்டத்தை கூட்ட முடியும். ஆனால் இதுதான் உண்மை, இதுதான் பைபிள் சொல்லுது, இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார் என்பதை சரியாக சொல்லுகிற பொழுது அதனுடைய விளைவுகளை பார்ப்பது கடினமாக இருக்கிறது. இந்த எலியாவிற்கும் அந்த நிலைமை அன்றைக்கு ஏற்பட்டு விட்டது. எவ்வளவோ சொல்லி என்ன செய்யலை, வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்தாச்சுங்க. இதற்கு பிறகு நீங்கள் மனம் திரும்புவதற்கு உங்களுக்கு என்ன தூண்டுதல் வேணும்? இதற்கு பிறகு இவர் தான் உண்மையான தேவன்பதை அறிவு என்ன தூண்டுதல் வேணும்? இதற்கு முன் நீங்கள் என்ன விளங்கிக் கொள்ளவில்லை? இதற்கு மேலே உங்களுக்கு என்ன விளங்க வேண்டியது இருக்கிறது? உங்களுடைய மனநிலை என்ன? அவன் பார்க்கிறான், மனம் மாறவில்லையே, மனம் மாறவில்லையே, இன்னும் நீங்கள் பழைய பாதையில் தானே போகிறீர்கள். அப்படி என்றால் தேவனுடைய வல்லமை விட உங்களுடைய மனம் அதிக கடினமாக இருக்கிறது. உங்களுடைய மனதை திருப்ப முடியாத அளவிற்கு தேவனுடைய வல்லமைக்கு முன்பாக கூட உங்களுடைய இருதயம் என்ன செய்கிறது, மிகவும் வலிமையாக இருக்கிறது. மனக்கடினம் ஒரு காலகட்டத்தில் ஆண்டவரை வந்து மோசடிக்கிறார், அதாவது இவர்கள் மத்தியில் எவ்வளவு அற்புதங்களை செய்திருக்கிறேன், எவ்வளவு காலம் எண்ணாகமோ 14 மத்தேயத்தினுடைய 12 வசனத்தை வாசியுங்கள்.
2: நான் அவர்களை கொள்ளை நோயினால்
1: அதற்கு முந்தின வசதி வாசம்.
2: கர்த்தர் மோசேயை நோக்கி, எது வரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்?
1: எது வரைக்கும், how long, எது வரைக்கும்?
2: தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எது வரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள்?
1: எது வரைக்கும் விசுவாசியாக இருப்பாள்னா, இதற்கு மேல் என்ன அடையாளத்தை காட்டுறது? இதற்கு மேல் அவர்களுக்கு என்ன எவிடன்ஸ் வேணும்? இதற்கு மேல் சத்தியத்தை சார்ந்து வாழ்வதற்கு என்ன குறைவாக இருக்கிறது? அதனால தான் தேவனே சோர்ந்து போகிறார். பாருங்கள், மோசேட என்ன சொல்கிறாரு, இந்த பாரு இவங்களெல்லாம் நான் அழிச்சிட்டு உன்னை யாராக மாற்ற போகிறேன், ஒரு பெரிய ஜாதியாக மாற்ற போகிறேன். அப்புறம் மோசையாக தேவனுக்கு முன்னால் விழுந்து புரண்டு அல்ல ஆண்டவர் அப்படியல்ல, அந்த ஜனங்களை அங்கிருந்து அழைத்து வந்தீர், இந்த விதமாக செய்ய வேண்டாம்னு சொல்லி கெஞ்சி மன்றாடி அதனுடைய விளைவாக என்ன செய்கிறார், தேவன் மறுபடியும் அவர்களுக்கு இரக்கம் பாராட்டுகிறார். ஆம் அருமையானவர்களை விளைவுகளை பார்க்க முடியாத ஒரு சூழலை இதுதான் அந்த எலியாவை பாதித்தது. அதை அறிந்திருந்ததால் தேவன் அழைத்து வருகிறார். இப்போது என்ன செய்கிறார்னு சொன்னால், இவன் இவ்வளவு சோர்வுகளுக்குள்ளே இருக்கிற பொழுது தேவன் கேட்க கேட்க அதை தான் பதிலாக சொல்லிக் கொண்டிருக்கிறான். நான் ஒருத்தன் தான் என்ன செய்கிறேன் இருக்கிறேன், ஆனால் ஆண்டவர் சொல்கிற 7000 பேர் இருக்கிறான், ஆனால் எலியா பார்க்கலையே. அது ஆண்டவருடைய கண்களுக்கு மட்டும்தான் தெரியும், எலியாவுடைய கண்களுக்கு தெரியாது. எலியாவும் ஒரு ஹியூமன் பீயிங், அவனுக்கு தெரியும்படி அவர் 10 பேர் இருந்தால் தான் அவன் கொஞ்சம் என்கரேஜ் ஆகிருப்பான் இல்லையா. தேவன் சொல்கிற 7000 பேர் இருக்கிறான், எங்கே இருக்கிறான்னு யாருக்கு தெரியல, களத்தில் இல்லை, காட்சியில் இல்லை, எங்கேயோ என்ன செய்கிறார்கள் இருக்கிறார்கள். அதனால் அவன் சோர்வுக்குள்ளாக இருக்கிறான். ஆனால் இப்பொழுது இந்த தேவன் என்ன செய்கிறான்னு சொன்னால், எலியாவுக்கு ஒரு புதிய தரிசனத்தை கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார், எலியாவே நீ செய்கிற ஊழியத்தினாலே என்ன நடக்கிறது என்பதை நீ பார்க்காதே, என்ன விளைவு என்பதை பார்க்காதே, நான் சொல்லுகிறத மட்டும் நீ செய், நான் சொல்லுகிறத நீ செய்கிறாய் என்கிற அந்த அடிப்படையில் உன்னுடைய திருப்தியை நீ பெற்றுக்கொள்ளு சொல்லி அவருக்கு ஒரு கமிஷன் கொடுக்குற. என்ன, நீ போ, கிளம்பிப்போ, குகையில் அங்கங்கே தங்கி கொண்டு இருக்கக்கூடாது, ப்ரொசீடான் அப்படி சொல்லி 40 நாட்கள் என்ன செய்கிறார், அவன் பிரயாணம் பண்ணுகிறார். அப்புறம் அவன் போகிறான், மறுபடியும் போய் உட்காந்துருக்கிறான், மறுபடியும் அவன் என்ன செய்கிறார், சந்திக்கிறார். சந்தித்து ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ இப்போ என்ன பண்ணு, சீரியாவுக்கு மேலே ஆசைகளில் போன ராஜாவாக நிர்ணய் அபிஷேகம் பண்ணு, அது மட்டுமல்ல இஸ்ரவேலில் யெகுவின்கிறவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணு, அது மட்டுமல்ல உன்னுடைய ஸ்தானத்துக்கு எலிசா என்பவனை நீ அபிஷேகம் பண்ணு. அப்போ நான் சொல்லுகிற அந்த வேலையை நீ செய், விளைவுகளை பாராதே, நான் சொல்லுகிறதை செய்கிறாய் என்பதில் உன்னுடைய திருப்தியை நீ கண்டுகொள்ள வேண்டும் என்று அவனுக்கு ஒரு புதிய பார்வை, அவனுக்கு ஒரு புதிய சிந்தை, அவனுக்கு ஒரு புதிய எண்ணம் கொடுக்குறான். ஆம் அருமையுள்ள, இந்த கடைசி காலங்களிலே நாம் சில காரியங்களை செய்கிற பொழுது விளைவுகளை பார்க்க விரும்பினால் நாம் தொடர்ந்து நம்முடைய பிரயாணத்தில் தொடர முடியாது. ஆண்டவர் என்ன செய்ய சொல்லுகிறார் அதை மட்டும் செய்து விடுவோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி இடத்துல தேவன் பேசுகிற பொழுது நிறைய காரியங்களை அவன் மூலமாக செய்கிறான். ஆனாலும் என்ன சொல்கிறார் பாருங்கள், எசேக்கியேல் 2:5 வாசியுங்கள். எசேக்கியேல் 2:5, கலக வீட்டாராகிய அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி தங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி உண்டுங்கிறதை அவர்கள் அறியட்டும். இன்னும் பார்த்தீங்கன்னா எசேக்கியேல் 3:7 7 வாசத்தை பார்க்கும் பொழுது அங்கே என்ன பார்க்கிறோம், எசேக்கியேல் 3:7 7
2: இஸ்ரவேல் வீட்டாரோவெனில் உனக்கு செவி கொடுக்க மாட்டார்கள்.
1: ஒரு தீர்க்கதரிசி அழைத்து ஒரு பெரிய ஒரு அசைன்மெண்ட் கொடுத்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கொடுத்து போய் பேசு அப்படின்னு காரசாரமான வார்த்தைகள்லாம் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு உடனே அவன்கிட்ட என்ன சொல்கிறது தெரியுமா, இஸ்ரவேல் வீட்டாரோவெனில் உனக்கு செவி கொடுக்க மாட்டால், நீ நல்லா பிரசங்கம் பண்ணிகிட்டே இருப்ப, நீ தீர்க்கதரிசனம் சொல்லிக்கிட்டே இருப்ப, நீ ஜனங்களை எச்சரித்து கொண்டே இருப்ப, ஜனங்களுக்கு பலவிதமான விஷயங்களை கண்டித்து உணர்த்தி கொண்டே இருப்பேன், ஆனால் ரிசல்ட் என்னவாக இருக்கும், தே வில் நாட் லிசன் டு யூ. அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிப்போம்,
2: எனக்கே செவி கொடுக்க மாட்டோம் என்கிறார்களே.
1: எனக்கே செவி கொடுக்கல, அப்போ என்ன, நான் எவ்வளவோ பேசி பார்த்தாச்சு, எத்தனையோ விதங்களில் பேசினேன், ஆனாலும் அவங்க என்ன செய்யலை, செவி கொடுக்கல. அதனால வந்து
2: இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரும் கடினமான நெற்றியும் முரட்டாட்டமும்,
1: கடினமான நெற்றி, ஆண்டவரால் மாற்ற முடியாத சில விஷயங்கள் உலகத்தில் இருக்குது. நாம் நினைக்கிறோம் காட் இஸ் ஸோ பவர்ஃபுல், அப்படி தானே, செங்கடலை பிரித்தார் பவர்ஃபுல், யோர்தானை பிரித்தார் பவர்ஃபுல், வானத்திலிருந்து மன்னவை வரவழைத்தார் பவர்ஃபுல், கற்பாறையிலிருந்து தண்ணீரை வரவழைத்தார் சக்தி மிக்க ஆண்டவர். அவருடைய வல்லமையை அவர் மிக அதிகமாக வெளிப்படுத்தினார். அவருடைய எண்ணங்களுக்கு தடையாக செங்கடலும் வர முடியலை, யோர்தானும் வர முடியவில்லை, தண்ணீர் குறைபாடோ ஆகார குறைபாடோ இல்லை அரசர்களுடைய அட்டாக ஒன்றும் வர முடியல. ஆனாலும் அவர்களை அவரால் கொண்டு சேர்க்க முடியாத ஒரு பிரச்சனை இருந்து செங்கடல் தடுக்க வந்த பொழுது தாண்டி போக வச்சுட்டார், யோர்தான் தடுக்க வந்தபொழுது தாண்டி போக வச்சுட்டார். ஆனால் எங்கே என்ன பண்ண முடியல, இவர்களை கொண்டு போக முடியாமல் தடையாக இருந்தது என்ன, கடின நெற்றி, வணங்காத கழுத்து, இருதய கடினம், கடினப்பட்டு போன அவருடைய இருதயத்தை கரைக்கிறதுக்கு ஆண்டவட்ட ஒன்றும் இல்லை. ஏங்க இவ்வளவெல்லாம் பண்ணார், ஒரே கமண்டில் செய்யலாம்ல, எல்லாருடைய மனங்களும் நான் சொல்லுகிற விதமாக மாறக்கடவுது, அங்கே தான் ஆண்டவுடைய நீதி வருது. மனிதனை தேவன் ஒருபோதும் கட்டாயப்படுத்தி தம்முடைய சித்தத்துக்கு கொண்டு வருவது இல்லை. ஆதியிலிருந்து அந்த சிஸ்டம் தான். இல்லைனா ஆதமே பாவம் செஞ்சிருக்க மாட்டார்ல. நாமாகத்தான் தீர்மானிக்கணும். ஆனால் தீர்மானிப்பதற்கு தேவையான சூழலை எல்லாம் நமக்கு சொல்லுவார், அவசியங்களெல்லாம் சொல்லுவார். அந்த ஜனங்களோடு எவ்வளவு பேசினார், ஆனால் இவ்வளவுலாம் பண்ண தேவன் அவர்களை கொண்டு போக முடியாமல் இருந்த தடை என்ன? அவருடைய மனக்கடியம் தான். தேர் ஹார்ட்னஸ் இன் தேர் ஹார்ட். ஆனால் அதை மாற்ற முடியல. ஏன்னா அவர்களுடைய மனதின் எல்லைக்குள்ளே ஆண்டவர் அதாவது என்ன சொல்வது பலப்பிரயோகம் பண்ணுறதில்ல. அதனால தான் இன்றைக்கி நாம் வந்து யார் இருக்கலாமோ ஜெபம் பண்ணுறோம், யார் இருக்கலாமோ காஸ்பல் சொல்கிறோம், யார் இருக்கலாமோ பிரசங்கம் பண்ணுறோம். நாம் சில நேரத்தில் நினைக்கிறோம் இவ்வளோ விளக்கி பேசிட்டா மாறிடுவாங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணிட்டா மாறிடுவாங்க, உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணால் மாறிடுவாங்க. எல்லாம் பண்ணுறோம் சரிதான், ஆனாலும் மாறலை. காரணம் என்ன? இடைவிடாத ஜபங்களும் உபவாச ஜபங்களும் விளக்கமான பிரசங்கங்களும் மற்றவர்கள் மனம் திரும்புவதற்கான வாய்ப்புகளையும் சூழலையும் உருவாக்கி கொடுக்கும். ஆனாலும் அதற்கு யார் தான் உட்படணும்? சம்பந்தப்பட்டவர்கள். தாய்க்கு மகனுடைய ஆத்மாவில் ஒரு பெரிய கரிசனம் இருக்கும், அவள் இரவும் பகலும் அழுவாள். மனைவிக்கு கணவனுடைய ஆத்மாவை குறித்து ஒரு பெரிய கரிசனம் இருக்கும், இரவும் பகலும் அழுவாள். சகோதரனுக்கு சகோதரி ஆத்மாவில் கரிசனம் இருக்கும், இரவும் பகலும் அழுவாள், உபவாசம் இருப்பாள். ஆனால் காரியங்கள் நடக்காமல் போகிறது. காரணம் என்றால் ஒன்று நடக்காமல் இல்லை, மனம் திரும்புவதற்கு, மனதை மாற்றிக்கொள்வதற்கு, ஆண்டவருக்கு தன்னை ஒப்புக் கொடுப்பதற்கு, ஒரு சரியான பாதையில் வந்து சேர்வதற்கு தேவையான சூழல்களை ஆண்டவர் உருவாக்கி கொடுக்கிறார். ஆனாலும் அவர்களை கட்டாயப்படுத்தி என்ன செய்யலை. அப்படி செய்வதாக இருந்திருந்தால் இந்தியாவில் ஏறெடுக்கப்பட்ட ஜபங்களுக்கெல்லாம் இந்தியா ஒட்டுமொத்தமே என்ன செய்திருக்க வேண்டும்? மனம் திரும்புதலின் பாதைக்கு வந்திருக்க வேண்டும் இல்லையா? இரட்சகரை அறிந்திருக்க வேண்டும். ஆம் அருமையானவர்களே, கடின இருதயம் நமக்குள் இருந்தால், வளையாத இருதயம் நமக்குள் இருந்தால், தேவனுடைய வார்த்தைக்கு இசையாத ஒரு இருதயம் இருந்தால், ஆண்டவர் கட்டாயப்படுத்தி அதை மாற்ற மாட்டார். மாற்றுவதற்கு என்ன செய்வார்? நமக்கு தூண்டுதல் தான் கொடுப்பார், தூண்டுதல் தான் கொடுப்பார். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தும். ஆனால் சில நேரங்களில் நம்முடைய வேதனை என்னவென்றால், நான் இவ்வளவு ஜெபம் பண்ணுறேன், இவ்வளவு இது பண்ணுறேன், ஒன்றுமே பிரயோஜனம் இல்லையே. எஸ்ஐக்கியலுக்கு அதனால முன்கூட்டியே சொல்லிட்டார், நீ என்ன பிரசங்கம் பண்ணாலும் நீ எதிர்பார்க்குற மாதிரி விளைவு வரை எதிர்பாராதே. ஆனால் நீ பிரசங்கம் பண்ணு. ஏன்னா இப்படி ஒருத்தம் பிரசங்கம் பண்ணுனாங்கிறது அவங்களுக்கு தெரியட்டும், நாளை எதுனா அவங்க என்ன பண்ண முடியாது. எங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. யாரோ ஒருத்தர் வந்து எங்களை எச்சரிக்கை கொடுத்தா என்றைக்கும் நாங்கள் சரியாக இருப்போம்னு சொல்லியிருக்க முடியாது. அது வரும், வருகிற பொழுது அந்த வசனத்தை எங்கே வாசித்தோம், ரெண்டாம் அத்தியாயம் ஐந்தாம் வசனத்தில், இப்படி ஒரு தீர்க்கதரிசி ஜனங்கள் மத்தியில் இருந்தான் என்பதை என்ன செய்வார்கள்? அவர்கள் அறிந்து கொள்வார்கள். கலக வீட்டாகி அவர்கள் கேட்டாலும் சரி, கேளாவிட்டாலும் சரி, தங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி உண்டுங்கிறதை அவர்கள் அறிய வேண்டும். அப்போ தேவனுடைய விருப்பம் எதுவாக இருந்திருக்கிறது? சொல்கிறவன் இருந்தான், போதிக்கிறவன் இருந்தான், ஆனால் விளைவுகள் இல்லை. இப்போ எலியாவுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சோர்வை என்ன? விளைவுகள் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்வார், விளைவுகளின் அடிப்படையில் நீ பாராதே. நான் உனக்கு என்ன சொல்லிட்டனும் அது நீ செஞ்சு. ஜெபம் பண்ண உங்கள்கிட்ட சொன்னேன், ஜெபம் பண்ணிட்டியா போதும், நிறுத்து. அப்படியே ஜெபம் பண்ணி முடித்தோட அங்கே எட்டி பார்க்காத, அவங்க மாற்றிட்டாங்களா? ஆசை இருக்கத்தான் செய்யும். நட்டவன் என்ன பண்ணுவான்? ஏதாவது நாளையில் துளிர் விட்டுருக்கான் பார்க்கத்தான் செய்வான். விதைத்தவன் ஏதாவது விளைவில் எதிர்பார்க்கத்தான் செய்வான். ஆனால் சில நேரங்களிலே சில விஷயங்கள் அவ்விதமாக தான் இருக்கிறது. ஆண்டவர் என்ன செய்ய சொன்னாரோ அதை நான் செய்தேன். நான் சொல்ல வேண்டியதை சொன்னேன், ஜெபிக்க வேண்டியதை ஜெபித்தேன், எதிர்பார்க்க வேண்டிய எதிர்பார்த்தேன். நான் நட்டாலும் அப்பளும் நீர் பாய்ச்சினாலும் விளைய செய்கிறவர் தேவனே. அதனால் இது எதுவுமே என் கையில் இல்லை. அப்போது எலியாவுனுடைய எல்லா அந்த ஃபோக்கஸையும் மாத்துறார். அந்த இவ்வளவெல்லாம் பண்ணியும் அந்த ஏசபல், அந்த ஆகாபு, அந்த மக்கள் இவங்க மனம் திரும்பலையே, மனம் திரும்பலையே, மனம் இதே பார்த்து கொண்டாதே எலியா, நீ போய் என்ன பண்ணு, அந்த ராஜாவை அபிஷேகம் பண்ணு, இந்த ராஜா அபிஷேகம் பண்ணு, எலியாவை வந்து அபிஷேகம் பண்ணு, அப்படின்னு ஒரு புதிய ஃபோக்கஸை கொடுக்குறார். ஆனால் இந்த விஷயந்தான் யாருக்கு நடக்கலை தெரியுமா? யோனாவுக்கு நடக்கலை. சரி, இப்போ உங்க மனசை மாற்று, உனக்கு இன்னொரு மினிஸ்ட்ரி தரேன் அப்படி சொல்கிறதுக்கு அவன் வாய்ப்பே கொடுக்கலை. அதுதான் பிரச்சனை. ஆண்டவர் அவனோட போராடி பார்க்குறார். ஆனால் அவன் என்ன செய்யவில்லை. He didn't give any chance to God. யோனா புத்தகம் நான்காம் மத்தியத்தினுடைய ஒன்பதாம் வசனத்தில், நான்காம் வசனத்தை வாசிப்போம். யோனா நான்காம் மத்தியத்தின் நான்காம் வசனம் ஒன்பதாம் வசனம்.
2: அதற்கு கர்த்தர், நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதோ என்றார். அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமணக்கு நிமித்தம் எரிச்சலா இருக்கிறது நல்லதோ என்றார்.
1: தேவன் கேட்கிறாரப்பா, நீ எரிச்சலா இருக்கிறையே, எப்ப பார்த்தாலும் ஒரு கோபத்திலேயே இருக்கிறையே, எப்போ பார்த்தாலும் நெகட்டிவ் மைண்ட் செட்லேயே இருக்கிறியே, என்ன வந்தாலும் உங்ககிட்ட வந்தால் பற்றி பிடிச்சிக்கிறது, எல்லாவற்றின் எரிச்சல், இதை பார்த்தா எரிச்சல், அதை பார்த்தா எரிச்சல், அவங்கள பார்த்தா எரிச்சல், இவங்கள பார்த்தா எரிச்சல், இதை செஞ்சால் எரிச்சல், அவ செஞ்ச, யார் என்ன சொன்னாலும் எரிச்சல், எரிச்சல், எரிச்சலாக இருக்க நல்லதான்னு கேட்குறா. ஏன் அந்த எரிச்சல், இந்த எரிச்சல் என்னது? நான் நினைத்தபடி காரி நடக்கவில்லையே. எலியாவுடைய இரைச்சல் அதுவல்ல, தேவன் நினைத்தபடி காரி நடக்கவில்லையே, தேவனுடைய விருப்பப்படி காரியம் நடக்கவில்லையே. தேவன் இவ்வளவுலாம் வெளிப்படுத்தியும் அவங்க யாரும் மாறவில்லையே. ஆனால் எலியாவு யோனாவுக்கு என்ன, நான் நினைச்சபடி காரியம் நடக்கலையே. அந்த படுபாவி பசங்க அதுக்குரிய தண்டனை அனுபவிக்கிறேன், கண்ணால் பார்க்கணும் ஆசைப்பட்டேன், நீதியின்படி காரியம் நடக்கலையே. அவனும் இப்போ ஜாலியாக தானே இருக்கிறான், நல்லா தானே இருக்கிறான். பல நேரங்களில் நாம் அப்படி தான் சிந்திக்கிறோம். சில நேரத்தில் சில ஆட்சியாளர்கள் கொடுங்கோலாளர்களைப் போல, சர்வாதிகாரிகளைப் போல, நீதி நியாயங்களை எல்லாம் காலில் போட்டு மிதித்து கொண்டு இருக்கிற வேளையில் ஒரு சராசரி மனிதன் என்ன நினைக்கிறான், ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னு தெரியலையே, இவளுக்கெல்லாம் நல்ல ஒரு பாடம் கற்று கொடுக்கலாமே, எல்லாம் எப்படி தான் ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரோ அப்படி நம்ம நினைப்போம். நாம் என்ன செய்வோம், என்ன சொல்கிறோம், தப்பு செய்தோம் என்ன பண்ணோம், ஆமாம் இந்த மாதிரி அநியாயம் பண்ணுறாங்க, இந்த மாதிரி அக்ரம் பண்ணுறாங்க, அவங்களெல்லாம் ஆண்டவர் ஏதாவது ஒன்று பண்ணி செய்யணுமே, செய்யலை. உலகத்தில் எத்தனையோ கொடுங்கோலாளர்கள் தொடர்ந்து ஆட்சி செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க. எல்லாரையும் தேவன் உடனே போட்டு தள்ளலை, எல்லாருடைய கிங்டம் உடனே விழலை. எத்தனையோ நாடுகளில் நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் என்ன செய்திருக்கிறார்கள், அநீதியாளர்களே ஆண்டிருக்கிறார்கள், அக்கிரமக்காரர்களே ஆண்டிருக்கிறார்கள். இன்னும் நடைபெற்று கொண்டிருக்கிறது உலகத்தினுடைய எத்தனையோ நாடுகளில். அவர்கள் அநியாயக்காரர்கள் தான், அக்கிரமக்காரர்கள் தான், மக்களை துன்புறுத்தவர்கள் தான். ஆனால் அவளையும் ஆட்சி தொடர்றது நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. தேவனுடைய நீதி எப்பொழுது எங்கே எவ்விதமாக வந்து செயல்படும் என்று நம்மால் சொல்ல முடியாது. நாம் நினைப்போம் இந்த வருஷமே நடக்கணும், அடுத்த எலெக்ஷனுக்குள்ளாடியே காரியம் நடக்கணும், நடக்காமல் போகலாம், இன்னும் நாலு எலெக்ஷன் இப்படியே இருக்கலாம். ஆமாம், தேவனுடைய பார்வை வேறு, நம்முடைய பார்வை வேறு. ஆனால் மனதை நாம் அங்கே வைக்கிறதல்ல, ஏதாவது ஒன்று நடக்க வேண்டும் என்பதிலேயே மனதை வைத்து விட்டோம் என்று சொன்னால் அது நடக்காத வரைக்கும் நம்முடைய மனம் எரிச்சலாகத்தான் இருக்கும். எனவே நிறைய விஷயங்களில் நம்முடைய மனதை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அங்கே என்ன பார்க்கிறோம், யோனாவிற்கு தான் நினைத்தபடி காரி நடக்கவில்லை என்ற காரணத்தினாலே எரிச்சல், அந்த எரிச்சலோடு அவன் இருக்கின்ற காரணத்தினாலே, அந்த கோபத்தோடு அவன் இருக்கின்ற காரணத்தினாலே, அந்த மனநிலை மாறாமல் இருக்கிற காரணத்தினாலே தேவன் அவனிடத்தில் இடைபடவே முடியவில்லை. இந்த எலியாவுக்கு கொடுத்தது போல அவனுக்கு ஒரு புதிய நம்பிக்கை, ஒரு புதிய தரிசனத்தை, ஒரு புதிய பார்வையை கொடுக்கவே முடியல, அதற்கு அவன் சான்ஸ் கொடுக்கவே இல்லை. அப்போ மனக்கடினம் சார்ந்தே செல்வன. இறுதியில் நம்ம என்ன பார்க்குறோம்னு சொன்னால், எலியாவுனுடைய முடிவு மகிமையான முடிவு. இதற்கு பிறகும் இவ்வளவு பெரிய சோர்வுகளை சந்தித்த பிறகும், வாழ்ந்தது போதும் நான் சாக வேண்டும் என்று சொன்ன பிறகும் கூட ஆண்டவர் டைவர்ட் பண்ணி கொண்டு போய் இறுதியில் என்ன செய்கிறான் நம்ம இந்த சரத்தில் பார்க்குறோம். அப்படிதானே ரெண்டு ராஜாக்கள் ரெண்டாம் மதியில் வாசிக்கும் பொழுது எலியாவை என்ன செய்கிறார், தேவன் மகிமையை எடுத்து கொள்ளுகிறார். ஆனால் யோனா தீர்க்கதரிசி புஸ்தகத்தினுடைய முடிவை பார்க்கும் பொழுது இன்கன்க்ளூசிவ், ஒன்று முடியவே இல்லை, என்ன நடந்து தெரியல. கடைசியில் ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன, வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத இத்தனை கூட்ட மக்களுக்கு நான் இறங்காமல் இருப்பேன்னு அவர் சொன்னாரே ஒழிய, அதுக்கு அவன் என்ன சொன்னான், அதுக்கு அப்பால் என்ன சாப்டர், ஒன்றுமே தெரில. என்ன பார்க்குறோம், யோனா போராடிக்கொண்டே இருந்தான் சாப்டர் முடிந்து விட்டது. ஆனால் எலியாவுக்கு அப்படி அல்ல, மகிமையான சாப்டர். அப்போ சொன்ன பவுல் பாருங்கள், போராடினார் தான், ஆனால் சொன்னார், நான் நல்ல போராட்டத்தை போராடி

ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனோட ஒரு குழப்பத்திலேயே என்னுடைய வாழ்க்கை போயிடக்கூடாது. அப்போஸ்தலர் போல் தெளிவாக சொல்லிட்டார், நல்ல போராட்டத்தை போராடி முடித்தேன், போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் எனக்காக ஒரு நீதியின் கிரீடம் இருக்கிறது. இன்றைய அநேகருடைய வாழ்க்கையில் போராட்டம் போராட்டம் போராட்டம் போராட்டம் போராடிக்கொண்டே வாழ்க்கை முடிந்து விடுகிறது. என்ன நடந்தது என்பது தெரியவில்லை. தேவனுடைய பார்வைகளுடைய முடிவு என்ன, வாழ்க்கையில் இவர்கள் என்ன கண்டார்கள், ஒன்றுமே தெரியவில்லை. யோனாவுடைய புத்தகத்திற்கு இதற்கு அடுத்த சாப்டர் இருக்கா தெரியல. நீ எரிச்சலாக இருக்கிறது நல்லதான் அவன் சொன்னான், சாகிறது வரைக்கும் நான் இப்படியே இருக்கிறது நல்லது என்று சொன்னான். சாகிறது வரைக்கும் அது எப்படி இருந்தால் நமக்கு தெரியல. அதாவது முடிவு சரியாக வெளிப்படாத ஒரு புத்தகமாக யோனாவுடைய புத்தகம் போய்விடுகிறது. ஆ மருமையானவளே, மன கடினம், போராடி போராடி வாழ்க்கையினுடைய கடைசி புள்ளி வரைக்கும் நம்மை கொண்டு சென்று விடும். எனவே நாம் ஒரு அமைதியான முடிவை காண வேண்டும். வாழுகிற காலத்திலேயே ஆண்டவருக்காக நான் நல்ல ஒரு போராட்டத்தை போராடி விட்டேன், என்னுடைய ஓட்டத்தை முடித்து விட்டேன், நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கிறேன். நவ் ஐ எம் வெரி ஷுர் சம்திங் இஸ் வெயிட்டிங் ஃபார் மீ, சம்திங் இஸ் இன் ஸ்டோர் ஃபார் மீ, எனக்கு ஒன்று இருக்கிறது. அந்த அப்போஸ்தலன் பவுலை போல முடித்து விட்ட உணர்வு இல்லாமல் இந்த உலகத்தோட்டு போகக்கூடாது. அல்லேலூயா. அப்போ என்ன செய்யலாம், அதுக்கு எவ்வளோ டைம் இருக்குது? இன்றைக்கி மட்டும்தான், இன்றைக்கு தான் டைம். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம செட்டில் ஆயிடணும். ஆம் ஆண்டவரே, என் மனக்கடினத்தின்படி நான் வாழ விரும்பவில்லை, நான் போராடி போராடி இந்த போராட்டத்திலேயே என்னுடைய ஜீவனை முடிக்க விரும்பவில்லை, இந்த போராட்டத்தோடே என்னுடைய வாழ்க்கை காலங்களை நான் வீணாக்க விரும்பவில்லை. ஒரு எலியாவை போல ஒரு மகிமையான முடிவு, அது இன்றோ நாளையோ என்றோ, இன்னும் 50 ஆண்டுகளுக்கு அப்பால் வந்தாலும் சரி, 40 ஆண்டுகளுக்கு அப்பால் வந்தாலும் சரி, 10 ஆண்டுகளுக்கு அப்பால் வந்தாலும் சரி, என்னுடைய முடிவு என்பது தட் மஸ்ட் பி வெல் டிஃபைன்ட் ஒன், நிச்சயப்படுத்த ஒன்றாக இருக்க வேண்டும். போராட்டத்திலேயே சிலர் பார்த்தீங்கன்னா அப்படியே தூக்கத்திலேயே என்ன செய்வாங்க, சண்டை போட்டு தூங்க போயிருப்பாங்க. காலையில் போய் பார்த்தீங்கன்னா எதை ஒன்று அவுட் ஆகிருக்கும், என்ன நினைக்கவே இல்லையம்பாங்க. இது தெரிஞ்சிருந்தால் நான் நைட்லேயே என்ன செஞ்சுருப்பேன், ஒப்புரவாயிருப்பேனே. ஆமாம், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து இன்னொரு ஊருக்கு போவாங்க, சண்டை போட்டுட்டு போவாங்க, ஆனால் மறுபடியும் திரும்பி வரவில்ல அவங்க சம்மந்தப்பட்டவங்க என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க, சமரசம் ஆகாமலே போயிருப்பாங்க. எனவே தான் எப்பொழுதுமே நீங்கள் பிரிந்து செல்கிற பொழுது சந்தோஷமாக என்ன செய்யணும், பிரிவினை சொல்லுவோம். ஆம் உரிமைகளை போராடிக்கொண்டே யோனாவை போல் போயிடக்கூடாது. ஆக இந்த எலியாவர்களுடைய வாழ்க்கையில் சோர்வு வந்தாலும் அந்த சோர்வின் பின்னாலே ஆண்டவர் வந்து அந்த சோர்விலிருந்து அவனை விலக்கி மீட்டு அவனை அன்பின் கரத்தினாலே தேற்றி திடப்படுத்தி ஊக்குவித்து அவனுக்கு ஒரு புதிய தரிசனத்தை கொடுத்து, இனி விளைவுகளின் அடிப்படையில் உன்னுடைய சந்தோஷத்தை எதிர்பார்க்காதே, நான் உனக்கு சொன்னவைகளை நிறைவேற்றுகிறதில் மட்டுமே பார், அதிலே கவனம் சொல்லி இறுதியிலே தொடர்ந்து அவன் பல்வேறு விதமான காரியங்களை மிக சிறப்பாக தேவன் செய்து முடித்து மகிமையான ஒரு முடிவை பார்க்கிறான். எலிசாதை பார்க்கிறான், எல்லோரும் விட்னஸ் பண்ணுறாங்க, எலியாவுடைய முடிவு மகிமையான முடிவு. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் வேணும். கண்களை மூடி நாம் செவிப்போம். நம்முடைய வாழ்விலும் சோர்வுகள் இருக்கலாம், ஆனால் அந்த சோர்வு வந்த வழி என்ன, இது எங்கிருந்து வந்தது, நாம் தேவனுக்காக வாழ்ந்தும் சில விளைவுகளை காண முடியவில்லை என்கிற ஒரு நியாயமான உணர்வின் பின்னால் வந்ததா, இல்லை நம்முடைய வாழ்க்கை தவறுகளினால் வந்ததா, ஒரு யோனாவைப் போல என்னுடைய மன உணர்வுக்கு முதலிடம் கொடுத்ததனால் வந்ததா, என்னுடைய மனதிலே தோன்றின ஒரு நியாயத்திற்கு சார்பாக நின்றதனுடைய விளைவாகவே வந்ததா. யோனாவை தேவன் ஒரு பெரிய காற்றின் மூலமாகத்தான் திருப்ப முடிந்தது. ஆனால் ஒரு எலியாவை அப்படியல்ல, அவனை ஊக்குவித்து உற்சாகப்படுத்தி ஒரு ஆதரவின் மூலமாக அவனை திருப்ப முடிந்தது. எலியாவுடைய பயணம் தொடர்ந்தது புதிய தரிசனத்தோடு, புதிய ஒரு பார்வையோடு. இன்றைக்கு நமக்கும் அதைத்தான் ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். நாமும் ஆண்டவருக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம் என்றால் நம்முடைய பயணங்களும் தொடரும், நம்முடைய சோர்வுகள் விலகும், நம்மை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற சோர்வுகள் நீங்கும். ஆண்டவரால் கூடாதது ஒன்றுமே கிடையாது, ஆண்டவரால் முடியாதது ஒன்றுமே கிடையாது. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவர், இந்த நாளில் எங்களோடு நீர் பேசின எல்லா வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு சொல்லித்தந்த வார்த்தைகள் மூலமாக எவற்றை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டுமோ அதற்கு எங்களை உதவி செய்யும். எலியாவை போன்ற ஒரு பலவீன நிலைமை நாங்கள் இருந்தாலும் எங்களை கைவிடாத ஒரு தேவனாக இருக்க நம்பிக்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை நாங்கள் யோனாவை போன்ற நிலைமையிலிருந்து ஆண்டவரை போராடி கொண்டே இருக்கிறோம் என்று சொன்னால் எங்களுடைய மனநிலையை கர்த்தர் மாற்றுவீராக, எங்களுடைய உணர்வுகளை கர்த்தர் மாற்றுவீராக. இன்றைக்கே இந்த இரவிலேயே எங்களுடைய வாழ்க்கையை உமக்கு சமர்ப்பித்து உம்மோடு ஒப்புரவாகி ஆண்டவர் நீர் எங்களுக்கு கொடுக்கிற புதிய

தரிசனத்துக்கு நேராக செல்ல ஆண்டவர் உதவி செய்யும். வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் சந்தியும், ஒவ்வொருவரையும் தொடர்ந்து மகிமையாக வழிநடத்தும். புதிய தரிசனத்தோடும் புதிய பார்வையோடு செல்ல கிருபைதாரும் தொடர்ந்து வழிநடத்தும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன்.

ഉയർത്തുവോം. ഹല്ലേലൂയ. അതെന്നത് അല്ലയ, നമ്മൾക്ക് അത് പുതു അന്യ വാർത്തയാ, അന്യ ഭാഷ മാർ ഇരിക്ക. അരണുക്ക് തിരുമുങ്ങൾ എന്നതற்கான அந்த மூல பாஷையினுடைய ஒன்று. நம்ம ஆண்டவர் பூமியில வாழும்பொழுது அந்த பாஷையெல்லாம் பேசினார். நம்மளுக்கு அது வந்து இப்ப அந்நியர் பாஷை தான், அது அந்நியருடைய பாஷை தான் அது. இந்த வரிகள், நீ விலக்கப்பட்ட உன் ஸ்தானத்திற்கு உன்னை மறுபடியும் அழைத்து செல்வார். அது அப்படின்னா, நீங்க ஒரு இடத்துல வேலை செய்யறீங்கன்னு வைங்க, உதாரணத்துக்கு நீங்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க, மனசு கஷ்டமா இருக்கும், நீங்க இந்த வேலைக்கு வேண்டாம், யூ ஆர் நாட் வர்தி டு பி ஹியர் எனிமோர், போயிட்டு வாங்க, துக்கத்தோடு வந்துடுவோம். திருப்பியும் கூப்பிட்டு, ஐயோ உன்ன மாதிரி எனக்கு இன்னொரு ஆள் கிடைக்க மாட்டாங்க, நீ வாழும் பொழுது வரும்பொழுது குனிஞ்சு போயிருப்போம், போகும்போது எப்படி போவோம், அப்படி வா, என்ன சொன்ன, என்னையா வேணாண்ணே, இப்போ பார்த்தியா கூப்பிடல, வருவோம்ல. அப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த ஏற்கனவே இருந்ததை விட ஒருபடி மேலாத்தான் ஆண்டவர் நம்மை வைப்பார். ஸோ எந்த இடத்திலிருந்து நம்ம விலக்கப்பட்டோம், இது உலக பிரகாரமாக மாத்திரமல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நம்மை அழைத்ததின் நோக்கம் என்ன, நாம எங்க இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சித்தம் வைத்திருக்கிறார். ஒருவேளை நமது வாழ்க்கைகள் சூழ்நிலைகளினால நம்ம கைதிகளாக்கப்பட்டு அநேக காரியங்கள் நம்மை திசை திருப்பி நாம இருக்க வேண்டிய இடத்திலிருந்து ஒருவேளை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இன்றைய நாள் ஒருவேளை நீங்க உங்க ஸ்தானத்துல மீண்டுமாய் நிலைநாட்டப்படுகிற நாளாக இது அமையலாம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஒரு ஹாஃப் இன்க்ரீஸ். நம்ம மறுபடியும் அந்த வரிகளை பாட போறோம். என்னை அரணுக்கு திரும்ப வர பண்ணுகிறவர், அரணான பட்டணத்திற்கு நேராக என்னை வழி நடத்துகிறவர், எனக்கு உரைக்கப்பட்ட நிறைவேறாத வாக்குத்தத்தங்களை இன்றைய நாளில ஒருவேளை ஆண்டவர் அதை எனக்கு நிறைவேற்ற வல்லவராய் இருப்பார். எல்லாரும் விசுவாசத்தோட பாடலாம்.

கொள்ளை கொண்ட பட்டணத்தை மறுபடியும் குடியேற்றுவார். ராஜாக்கள் என்னை தேடி வருவார்கள். அதற்காக வாசல்களை திறக்கிறவர் என் தெய்வம்.

ஒடுக்கினோரை குனிய செய்தார், பரியாசம் செய்தோரை எனக்கு முன்பாக பணிய செய்தார், சத்ருவினுடைய வாசல்களை நான் மேற்கொள்ள எனக்கு கிருபை செய்தார், என் தலைகளை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவர் என் தெய்வம்.

மறுபடியும் சொல்ல போறோம். ஒடுக்கினோரை எனக்கு முன்பாக குனிய செய்தார், என்னை பார்த்து பரியாசம் செய்தோருக்கு முன்பாக என்னை உயர்த்தினார். எங்கெல்லாம் அவமானப்பட்டு தலை குனிந்தேனோ அங்கெல்லாம் என் தலைகளை நிமிர்ந்து நடக்க பண்ணினவர் என் தெய்வம். அவர் சொல்

மனசுல இருக்கிறத எல்லாம் ஆண்டவருக்கு கொடுக்கணும், நம்மையே முழுசா கொடுக்கணும். எனக்கு ஒரு நான் கேட்ட ஒரு கதை நினைவுக்கு வருகிறது. ஒருத்தர் வீட்டில் அழகான ஒரு ஆப்பிள் மரம் வச்சிருந்தாராம். அந்த மரம் ஃபுல்லும் அப்படி பெரிய பெரிய ஆப்பிள் அழகழகா காய்ச்சி அப்படி கொட்டி கிடக்குமா. காலையில் அதை அள்ளி விலைக்கு கொடுக்கறத கொடுப்பாங்க, அக்கம் பக்கத்தினருக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க, தேவைக்கு சாப்பிடுவாங்க. இதை பார்க்கும் பொழுது அண்டை வீட்டுக்காரருக்கு எரிச்சல் வந்துச்சான். என்ன இவர் வீட்டில் மட்டும் இப்படி பழுக்குது, என்ன உரம் போடுறாங்கன்னு சொல்லிட்டு கோபம் வந்து ஒரு நாள் தூங்கி எந்திரிச்சு பார்க்கும்பொழுது குப்பையும் சாக்கடையும் அள்ளி கொண்டு வந்து அந்த கீழே கொட்டி கிடந்த பழத்து மேலே போட்டு வச்சுருந்தாங்க. இது யார் வேலை? இவ் பழத்து மேலே போய் யாருக்காச்சும் இப்படி போட மனசு வருமா? யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்து டெய்லி இது நடக்குது. ஒரு நாள் ஒளிஞ்சிருந்து பார்த்தா ஐயா பக்கத்துக்கிட்ட, ஐயா வேலை அது, போய் சட்டையை பிடிச்சி என்ன காரியம் பண்ணுறேன்னு கேட்கலான்னு மனசில் தோணுச்சு. நம்ம பெண்ணாக இருந்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த அம்மா கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்துட்டு அவங்க வீட்டுக்காரர்கிட்ட சொன்னாங்க, நான் கண்ணுக்கு கண்ணு பார்த்துட்டேன்ப்பா, பக்கத்து வீட்டு சார் தான் இந்த வேலையை பார்க்குறாரு, போய் நாலு கேள்வி கேட்கலாமா, பொறுமையாரு. இன்னும் ரெண்டு நாள் கழித்து ஒரு கூட நிறைய அந்த ஃபைன் அந்த ஆப்பிள்லையே எது எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதை எல்லாம் அடுக்கி அவர் வீட்டில் கொண்டு போய் கொடுத்தாராம். அவருக்கு அதிர்ச்சி தாங்களை என்னென்ன, இல்லை உங்களுக்கு கொடுக்கணும், பக்கத்து வீட்டில் எல்லாருக்கும் கொடுத்தேன், உங்களுக்கு தான் இன்னும் கொடுக்கல, இந்தாங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அன்னையோடு அவர் குப்பையை கொட்டுறதை நிறுத்திட்டாராம். வந்த உடனே மனைவி கேட்டாங்களாம், ஏப்பா குப்பையை கொட்டினவருக்கு போய் ஃபைனஸ்ட்டை கொண்டு போய் கொடுக்குறீங்களே, அவர்கிட்ட இருக்கிறத அவரு கொடுக்குறாரு, எங்கிட்ட இருக்கிறத நான் கொடுக்குறேன்னாராம். புரியுதா? அவர்கிட்ட இருக்கிறது என்னது? குப்பையும் சாக்கடையும், அதை அவரு கொடுத்தாரு. என்கிட்ட குப்பை சாக்கடை இல்லை, என்கிட்ட என்ன இருக்கு? நல்ல பழங்கள் இருக்கிறது. நான் என்கிட்ட இருக்கிறத தானே கொடுக்க முடியும். இன்னைக்கு நீங்க ஆண்டவருக்கு என்ன கொடுக்க போறீங்க? சந்தோஷமான ஆராதனையை கொடுக்க போறீங்களா? புலம்பலையும் அழுகையையும் கொடுக்க போறீங்களா? ஆண்டவர் இடத்துல தான் அழணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம விழுந்து அழுகிறதுக்கு மடி ஆண்டவருடைய மடியில தான் விழுந்து அழணும். எங்க போனாலும் ஆண்டவர் பாதத்துல தான் வந்து விழணும். உரிமையா சண்டை கூட போடலாம், ஏப்பா என் விஷயத்துல அமைதியா இருக்கிறீங்கன்னு ஆண்டவரை உரிமையா அப்படி கூட கேட்கறது கூட அது வந்து ரசனைக்குரியது தான். ஆனால் ஆனந்த பலி என்று ஒரு வார்த்தையை வேதாகமத்தில் இருக்கிறது. ஆனந்த பலிகள், ஆனந்த களிப்புள்ள உதல் பலினா அதில் வலி இருக்கணும். சந்தோஷத்துக்கு ஏது வலி? நம்ம எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கிறதுனா பிடிக்கும். யாருக்காச்சும் அழுகிறதுக்கு பிடிக்குமா? சில பேருக்கு சாவு வீட்டுக்கே போக பிடிக்காது, அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் எல்லாம் இங்கே இருக்கு. கல்யாண வீட்டுக்குன்னா ஜம்முன்னு ட்ரெஸ் பண்ணிட்டு போகலாம், சர்ச்சுக்கு போனால் கூட ஏன் அழற மாதிரி இருக்குது, எதுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உண்டு. அப்போ சந்தோஷப்பட முடியாத சூழ்நிலையில என் துக்கத்தை மறந்து நான் ஆண்டவருக்கு ஒரு பலி செலுத்துவேன்னு நம்ம மனசை ஆண்டவருக்காக மாத்திக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் ஆனந்த பலி. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு சந்தோஷமா இருக்கிற மூடு இல்லை, ஜாலியா இருக்க மூடு இல்லை, சந்தோஷமா கைத்தட்டி பாட்டு பாடி அப்படி ஒரு டான்ஸ் பண்ற மூடில் நான் இல்லை. நான் வந்து துக்கத்தினால சார மிகுந்த மன நோவுனால இருக்கிறேன். எனக்கு அழணும்னு தான் இங்கே முட்டிட்டு நிற்குது எனக்கு அழுக. இப்போ போய் என்ன சிரிக்க சொல்கிறீங்களே? இல்லை ஆண்டவரே, என் பாரமெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுக்கு அழகிறதுக்கு நேரம் தனியாக இருக்கட்டும், இப்போ நான் என்ன செலுத்த போகிறேன்? ஆனந்த பலி, ஆனந்த பலி, அப்பாவுக்கு என் அப்பாவுக்கு. அப்பாவுக்கு என்ன செலுத்த போகிறீங்க? ஆனந்தம் எப்படி பலியாகும்னா, செய்ய முடியாத சூழ்நிலையில் என்ன நான் ஜெயிச்சு இல்லப்பா உங்க முன்னாடி நான் சந்தோஷமா தான் இருப்பேன்னு சந்தோஷமா பலி செலுத்துறதுக்கு பேர் தான் ஆனந்த பலி. நம்ம எப்படி ஆராதிப்போம்? எனக்கு தோணினா அழுவேன், எனக்கு தோணினா சிரிப்பேன், எனக்கு தோணினா பாடுவேன், எனக்கு தோணினா கோச்சிட்டு படுத்து தூங்குவேன். இதுதான் நம்ம ஆண்டவரை தேடுகிற தேடல். பரிசுத்தவான்கள் சொல்லுவாங்க, இன்னைக்கு நிறைய நேரம் ஜபிச்சிட்டேன், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சர்ச்சில் தான் இருந்தேன், நைட்டு ஒரு குட்டி ஜபம் பண்ணிட்டு படுத்துக்கலாம்னு நினைப்போம்ல, அப்போதான் ரொம்ப நேரம் ஜபம் பண்ணுமா? எப்படி சாரே, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சர்ச்சில் தான் இருந்தேன், கன்வென்ஷன் ஆராதிச்சு மூன்றாம் மாதத்துக்கே போயிட்டு வந்து இறங்கி வந்திருக்கேன், ஐ எம் சோ டயர்ட் யூனோ, ஒரு குட்டி ஜபம் பண்ணிட்டு நான் படுத்துக்கிறேன் ஏசப்பா அப்படின்னு மனசில் தோணும் பொழுது ரொம்ப நேரம் ஜபம் பண்ணுவோம். ஏதோ ஒரு கஷ்டம் நடந்துருச்சு, ஆண்டவர் ஏன் இதை அனுபவிச்சார், ஆண்டவர் கூட டூ இனி ஜபம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கும் போது ஜபம் பண்ணுமாம். ஆண்டவர் ஆண்டவரை தேடுற தேடலில் மட்டும் பஞ்சமே வச்சிடாதீங்க. தேடுகிறவர் இன்னும் தேடட்டும், ஜெபிக்கிறவன் இன்னும் தேடட்டும், விசுவாசிக்கிறவன் இன்னும் விசுவாசிக்கட்டும், இன்னும் இன்னும் இன்னும் இன்னும்
தேவனோடு உறவாடுவதற்கு அழைக்கப்பட்டவர்கள் நீங்களும் நானும். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடி ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பதை யார் தடுக்க முடியும்? என் தேவனால் நான் உயருவேன், வளருவேன். சுற்றியுள்ள கண்கள் நிச்சயமாக அதை பார்க்கும். ஹல்லேலூயா. இந்த சர்ச்சை சர்ச்சைன்னு போய் உனக்கு என்ன வந்துச்சு? உங்க கண்ணு பார்க்க தான் போகுது அப்படின்னு மனசுல நினைச்சுக்கோங்க. இந்த ஆண்டவரை நம்பி நம்பி உனக்கு என்ன வந்துச்சு? உங்க கண்கள் பார்க்கத்தான் போகுது. இப்போ ஒருவேளை உங்களுக்கு அது மறைக்கப்பட்டு இருக்கலாம், இப்போ அது வெளியரங்கமாக்கப்படாமல் இருக்கலாம். ஒரு நாள் வரும், என் ட்ரெஸ்ஸை நீங்களும் பிடிச்சிக்கிட்டு இந்த இயேசுசாமி நம்பினதுனால தானே உங்கள் பிள்ளை இப்படி இருக்கு, நானும் உங்கள் கூட வரட்டா, நீங்கள் போய் கூப்பிடவே வேண்டாம். இன்னைக்கெல்லாம் யாரையும் கூப்பிட முடியாது. மதம் மாத்திரியா என்னை சர்ச்சை கூப்பிட்றியா தெரியும். இந்த கிறிஸ்டியன் வேலையே இதுதான். ஆனால் ஒரு நாள் வரும், நாம் கூப்பிடவே வேண்டாம், அவங்களே பின்னாடி ட்ரெஸ்ஸை பிடிச்சிக்கிட்டு நை நை நானும் வரேன் நானும் வரேன், என்னை கூப்பிட்டு போய் அப்படி வா அப்படின்ட்டு நம்ம போகிறோம். அப்படிப்பட்ட காலங்கள் வரும், உரைக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். அல்லேலூயா. அந்த பாடல் வரிகளை நம்ம

நான் கலங்கி நின்ற போது என்னை கலங்காதே என்றார். நான் தனிமையாய் நிற்கும் பொழுது உனக்கு நான் துணை நிற்கிறேன் என்றார். அவர் என்னை கரம் பிடித்து வழி நடத்துவார்.

நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். அல்லேலூயா. நம்மளுக்கு என்னதான் ஆண்டவர் செஞ்சாலும் இன்னொருத்தர் வாயிலிருந்து அது வரும்போது அதுல ஒரு சந்தோஷம் இருக்கு. உங்களுக்கு தெரியுமா, பயங்கரமா வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்றோம்னு வைங்களேன், வெயிட் லாஸ் ஆகணும், ஸ்லிம் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரே டயட்டு அப்புறம் ஒரே பிசிக்கல் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கும். குறைஞ்ச மாதிரி இருக்கு, ஆனாலும் குறைஞ்ச மாதிரி இல்லை அப்படின்னு மனசுல நினைக்கும் பொழுது ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பாக்குறவங்க வந்து என்ன இப்படி திரும்ப இழைச்சிட்டீங்க அப்படியே இளமை ஆயிட்டீங்கன்னு மனசுல ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. அப்பாடா அப்பாடா அப்படியா, பயங்கர டயட்டா இருக்கீங்களோ. அப்போ நம்மளுக்கே தோணினா கூட இன்னொருத்தர் வாயிலிருந்து ஒரு சாட்சி கேட்கும் பொழுது அது என்ன பண்ணும், பயங்கர பூஸ்டப்பா இருக்கும் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் செய்யறது உங்களுக்கு தெரியும்.

போது முடியும் என்றார். நான் மனம் தளர்ந்து போகும் பொழுது திடன் கொள் என்றார். என் அருகில் நின்று நான் உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன் என்று சொன்னார். என் தேவைகளை சந்திக்கும் தேவன்

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் GFAN FM நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள்.
2: இந்த நாளிலும் நாம் மத்தேயு 2:17 நாம் தியானிக்க இருக்கிறோம். அந்த பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் புதிய ஏற்பாட்டிலே எவ்வாறாக நிறைவேறியிருக்கிறது என்பதை நாம் கோர்வையாக மத்தேயிலிருந்து பார்த்து வருகிறோம். இதில் 17 மத்தேயு 2:17 புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடலும் ஆகிய கூக்குரலில் ராமாவிலே கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று எரேமியா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறியிற்று. இந்த மத்தேயு எழுதின ஆக்கியோன் இயேசு கிறிஸ்தனுடைய ஜனனத்தின் விவரத்தை எழுதிவிட்டு அவங்க அப்பாவாகிய யோசேப்பு அவரை கொண்டு போயிட்டு எகிப்துக்கு கொண்டு போக சொன்னார். அந்த எகிப்து அந்த சேப்பியா ஏரோது மன்னன் குழந்தைகளை கொல்வதற்கு வகை தேடுகிறான், எனவே எகிப்துக்கு கொண்டு போ என்று சொல்லி எச்சரிக்கப்பட்டான் என்று பார்க்கிறோம். நேற்று அதை நாம் தியானித்தோம். இன்றைக்கு நாம் இந்த 18 நாம் பார்க்கிறோம். எரேமியா தீர்க்க தரிசன புத்தகத்திலே உரைக்கப்பட்டது நிறைவேறியது. அப்போ எரேமியா புஸ்தகத்தில் என்ன எழுதப்பட்டது என்று பார்த்தால், எரேமியா 31:15 இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா 31:15 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்த்தோம் என்றால், ராமாவிலே புலம்பலும் கசப்பான அழுகையுமாகிய கூக்குரல் கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது தன் பிள்ளைகள் இல்லாதபடியால் அவைகளின் நிமித்தம் ஆறுதல் அடையாது இருக்கிறாள் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனால இன்னைக்கு எரேமியா புஸ்தகத்தில் அன்றைக்கு சொல்லப்பட்டது இன்றைய நாளிலே நிறைவேறுக்கு. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்டதுன்னா, எரேமியா தீர்க்க தரிசனம் கிமு 616 அந்த இடைப்பட்ட 685-616 இடைப்பட்ட காலத்தில் எரேமியா புஸ்தகம் எழுதப்பட்டது என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி 685 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட இந்த தீர்க்க தரிசனம் எப்போ நிறைவேறி இருக்குது? இங்கே நிறைவேறுது பாருங்க. அங்கே ராமாவிலே கூக்குரல் உண்டானது அப்படின்றது போல, இங்கே ஏறுவதை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த 2:16 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபம் அடைந்து, ஏன்னா அந்த சாஸ்திரிகள் வந்து அரண்மனையில் வந்து இயேசு கிறிஸ்து இங்கே பிறந்திருக்கிறாரா, இஸ்ரவேலின் ரட்சகர், இஸ்ரவேலின் ராஜா இங்கே பிறந்திருக்கிறாரான்னு கேட்கும்போது, அப்படியா அவரை போய் நீனும் பார்த்தனா எனக்கு சொல்லு, நானும் வந்து சேவிக்கிறேன் அப்படின்னு சொன்னவன், அவங்களும் தேவதூதெல்லாம் எச்சரிக்கப்பட்டு வேற வழியாக போயிட்டாங்கன்னு பார்க்குறோம். 12 பார்த்தீங்களா, அவர்கள் ஏழு இடத்துக்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்திலே தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேற வழியாக தங்கள் தேசத்துக்கு என்ன செஞ்சாங்க, திரும்பி போனார். இப்படி ஆயிடுச்சு, இப்படி வந்து 2 ஆயிடுச்சு. இவன் என்னடா இது வரக்கானாமே வரக்கானாமேன்னு காத்திருந்து ஏறுவது, அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டான் அவங்க வஞ்சித்து நம்மளை ஏமாற்றி எங்கேயோ வேற போயிட்டாங்க. இப்போ இவனுக்கு கோபம் வருது. அப்போது ஏறுவது சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு 16 கோபம் அடைந்து ஆட்களை அனுப்பி தன் சாஸ்திரிடத்திலே திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலே அதன் சகல எல்லைகளும் இருந்த 2 உட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். எல்லா ஆண் பிள்ளைகளையும் பாருங்க எப்படி இருக்கும் பாருங்க. எனக்கு இதை கொஞ்சம் தியானித்தேன். இந்த ஏரோதனுடைய சிப்பாய்கள் போய் அந்த பெத்லகேமில் ஒவ்வொரு ஊடாக நுழைஞ்சி ஓ ஆண் பிள்ளைகளை கொடுங்கன்னு சொல்லி அவங்க எதிர்க்க கண் முன்னால் அவங்கள கொல்றத பார்க்கும்போது எப்படி கூக்குரல் உண்டாயிருக்கும் பாருங்க. அப்போ பாருங்க, எனக்கு என்ன ஞாபகம் வந்ததுன்னா, இந்த குழந்தைகள் மரித்த குழந்தைகள்லாம் இயேசுவுக்கென்று மரித்தவர்கள், இரத்த சாட்சியாக மரித்திருக்கிறார். ஆமென். இயேசுனுடைய வருகையை முன்குறிப்பதற்காக அநேக இரத்த சாட்சிகள் மரித்திருக்கிறார்கள், அது சிறு பிள்ளைகள். இதை நினைக்கும்போது எனக்கு பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவம் தான் ஞாபகம் வந்தது. என்ன ஞாபகம் வந்தது அப்படின்னாக்கா, பார்த்தீங்கன்னா தெரியும். யாத்ராமம் புஸ்தகம் 2:15-16 பாருங்க. அது அந்த யாத்ராமம் புஸ்தகத்தை 2 நீங்க வாசிச்சாலே தெரியும். அது என்னன்னாக்கா, யோசேப்பை 8 அடிச்சு அப்படி வரிசையில வாசிங்க. யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்திலே தோன்றினான். யோசேப்பு வராங்க. யோசேப்பு மூலமாக இன்னைக்கு அந்த இஸ்ரேவேல் குடும்பத்தினர் அநேக பலிக்கு பெறுகிறார்கள். அவங்க பலத்து போய் பலத்த ஜாதியா இருக்கிறாங்க. அப்ப யோசேப்பை அறியாத அந்த எகிப்தில் இருக்கிற அந்த ராஜன் என்ன செய்யறான், இவங்கெல்லாம் ரொம்ப அதிகமா வளர்ந்துட்டாங்க பாப்புலேஷன்ல, இவங்களை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லி அவன் என்ன செய்யறான் பாருங்க, 15:16 அதுவும் வந்து எகிப்து ராஜா சிப்ரால் பூவால் என்னும் பெயருடைய எபிரேய மருத்துவச்சிகளோட பேசி, நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மனையில் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து ஆண் பிள்ளைகளானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான். அங்கேயும் பாருங்க, மோசையை பிறக்கிறதுக்கு முன்னாடி மோசையை பிறக்கும் போது அநேக ஆண் பிள்ளைகள் என்ன செஞ்சாங்க, கொன்றார்கள் என்று பார்க்கும். மோசையை வந்து இஸ்ரேலினுடைய இரட்சகனாக ஒரு முன்மாதிரியாக பழைய ஏற்பாட்டிலே சித்தரிக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் நேற்று பார்த்தோம். அதே போல இன்னைக்கு ஏசாண்டர் பிறக்கிறதுக்குள்ளார மோசையை பிறக்கும் பொழுதும் அநேக ஆண் பிள்ளைகள் என்ன செஞ்சாங்க, கொல்லப்பட்டார்கள். இங்கு ஏசாமி பிறக்கும் போது இரட்சகர், உலகத்தின் இரட்சகர் பிறக்கும் போதும் அநேக ஆண் பிள்ளைகள் என்ன செஞ்சாங்க, கொல்லப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். அன்பானவர்களே, இன்னைக்கு முதல் வருகையில் ஏசாண்டருடைய முதல் வருகையில் அநேக குழந்தைகள் தான் முதலாவது இரத்த சாட்சியாய் மரித்திருக்கிறார்கள். ஆமானா இல்லையா? இன்னைக்கு நாமெல்லாம் ஏமாத்துறோம். இதை நினைக்கும் போது எனக்கு வந்து இந்த பரலோகம் என்ற புத்தகத்தை நான் படித்த ஒரு ஞாபகம் வருகிறது. அது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அதில் குழந்தைகளுக்கென்று ஒரு தனியான ஒரு ஸ்பெஷல் ஒரு இடத்த வச்சிருக்கிறாராம் ஆண்டவர் பரலோகத்தில். அதில் அநேக குழந்தைகள் வந்து விளையாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவங்களுக்கு விளையாட்டு பொருள் அநேகமாக இருக்குதான். ஒரு கள்ளங்கவடம் இல்லாமல் அந்த குழந்தைகளிட டெய்லி போய் ஆண்டவர் என்ன செய்கிறார், அந்த குழந்தைகளை பார்த்து கொண்டு அதனுடைய அதனோடு விளையாடி கொஞ்சி குழாவி கொண்டிருக்கிறதா அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கு. அப்போ பாருங்க, அந்த இடம் ஒரு மகிமையான ஒரு இடமாக அந்த குழந்தைகள் இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ ஏசாண்டவர் வருவதற்கு அந்த முதலாவது வருகைக்கு அடையாளமாக அநேக பிள்ளைகள் மரித்தது போல, ஏசாண்டவர் இரண்டாவது வருகையிலும் அநேக பிள்ளைகள் மரிக்குமா, இரண்டாவது அநேக பிள்ளைகள் இரத்த சாட்சியாக மறிப்பார்கள் என்று பார்க்கிறோம். அதுக்கு உண்மையிலே ஒரு நேற்று ஒரு ஆதாரமாக நேற்று ஒரு வாட்ஸ்அப் செய்தி பார்த்தா, அது ஒரு தரிசனம்னு ஒருத்தவங்க எழுதியிருக்கிறாங்க, எனக்கு தரிசனம் கொடுத்தார் என்று. அது என்னன்னாக்கா, மேலிருந்து பயங்கரமான இருள் மாதிரி நிறைய இறங்குதான். மேலிருந்து இறங்கி நிறைய சிறு குழந்தைகளை மரணத்துக்கு உட்பட்டு அவங்க ஆவியெல்லாம் கொண்டு போகிறான். அப்போ இந்த எங்கே பார்த்தாலும் அழுகையின் குரல் கேட்கப்படுகிறதா அந்த தரிசனம், அந்த ஊழியக்காருக்கு அந்த தரிசனம் வாட்ஸ்அப்பில் வந்துச்சு. ஸோ இப்போ இது கடைசி காலம், இது ஆண்டவர்கிட்ட இவர் மன்றாடுறார், ஆண்டவரே இதை தடுத்து நிப்பாட்டுங்கன்னு. என்னால் தடுத்து நிப்பாட்ட முடியாது, இது வந்து நடக்க வேண்டிய ஒரு சம்பவம் அப்படின்றார். அன்பாலே, அப்போ என்ன காரணம், இதெல்லாம் வந்து ஏற்கனவே முன்குறிக்கப்பட்டது. இன்றைக்கி ஆண்டுடைய ரெண்டாவது வருகையில் சமீபமாக இருக்கிறோம். இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி நிறையா மரணங்கள், இன்றைக்கி மரண ஓலங்கள் இன்றைக்கி கேட்கப்படுகிறது. இன்றைக்கி அதில் இன்றைக்கி ஆண்டுடைய ரெண்டாவது வருகைக்கு முன்பாக அநேக இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் இரத்த சாட்சியாக மரிப்பார்கள் என்று பார்க்கிறோம். இன்றைக்கி அதெல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், எப்படியாக இயேசுவுக்கென்று வாழ்கிறோம். இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி தீர்க்க தரிசனங்கள், அந்த எரேமியா தீர்க்க தரிசன புத்தகத்திலே சொல்லப்பட்டதெல்லாம் இன்னைக்கு ஏசாண்டவுடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சுது, நடந்தது. முன்னாடி என்ன நடந்தது, பெத்லகேம்லேருந்து அவர் என்ன செய்வார், பிறப்பார். யூதையா இஸ்ரேலில் சிறியவனாகிய யூதாவில் பிரபுக்களில், பெத்லகேமே யூதாவின் பிரபுக்களின் நீர் சிறியதல்ல, என் ஜனமாகி இஸ்ரேலை ஆளும் பிரபு உன்னிடத்தில் வருவார் என்று 6 தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சு. அது 722 இன்னாண்ட பார்த்தோம், 5 மரண பரியந்தம், ஏரோதின் மரண பரியந்தம் அங்கே இருந்தான், எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்ற தீர்க்க தரிசனம் இன்னைக்கு கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி நடந்தது. ஓசியா 11:1 சொல்லப்பட்டது நிறைவேறிச்சு. அது எத்தனை வருஷம், 781-711. இங்கே மீகால சொல்லப்பட்டது ஓசியால சொல்லப்பட்டது, இங்க எரேமியால சொல்லப்பட்டது. மூணு விதமான காலத்துல சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனங்கள். அது 722, இது 781, இது 680. இப்படி மூணு காலகட்டத்தில் கிமுல கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள், கிறிஸ்து பிறக்கும் பொழுது இதெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறியது என்று இந்த மத்திய எழுதின சுவிசேஷத்தை எழுதின அந்த மத்திய என்ன செய்கிறாரு, அழகாக குறிப்பிடுகிறார். அப்போ இயேசு ஆண்டவர் ஒரு வரலாற்று புருஷர், வரலாற்று நாயகன். ஏற்கனவே அவரை குறித்து பிறப்பின் ரகசியங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது, இன்னைக்கு தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தான் ஒவ்வொன்றும் ஏசாண்டவருடைய பிறப்பின் ரகசியம், அவருடைய மரணத்தின் ரகசியம், அவருடைய உயிர்த்தெழுந்த ரகசியம், எல்லாமே அவருடைய வருகை, ரெண்டாவது வருகையின் ரகசியம், இந்த நாலு காரியமும் ஏற்கனவே தீர்க்க தரிசியில் என்ன செய்தாங்க, சொல்லப்பட்டுட்டாங்க. அப்போ அவருடைய முதல் வருகையினுடைய காரியம், அவர் பிறப்பின் ரகசியம் ஒவ்வொன்றா என்ன செய்யுது, நிறைவேறிட்டு இருக்குதுன்னு பார்க்குறோம். இன்னும் புதிய ஏற்பாட்டில் நாம் இன்னும் பல காரியங்களை நம்ம தியானிக்கும் போகும்போது, அவருடைய மரணத்தின் ரகசியம், அவருடைய உயிர்த்தெழுந்தனுடைய ரகசியம், அவருடைய ரெண்டாவது வருகையினுடைய ரகசியம்லாம் முன்கூட்டியே இன்னைக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, தீர்க்க தரிசிகளால் உரைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் தியானிக்க போகிறோம். பைபிளில் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்றத இன்னைக்கு அதெல்லாம் அறியாமலே இருக்கிறோம். அன்பாவில் இதெல்லாம் ஏன் நம்மளை தியானிக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார் அப்படின்னாக்கா, இன்னைக்கு காலம் செல்லாது, ஆண்டுடைய ரெண்டாவது வருகையின் காலத்திலே நாம் இருக்கிறோம். ஆமேன். இன்னைக்கு ஆண்டுடைய ரெண்டாவது வருகையின் காலத்தில் நாம் இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம காலத்திலே அது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே நாம் ஆயத்தப்படணும். இன்னைக்கு நாம் பரிசுத்தமாய் ஆயத்தப்படணும். ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆயத்தப்படணும். அநேகரை நாம் ஆயத்தப்படுத்தணும். இன்னைக்கு கிடைக்கிற டைம் எல்லாம் டிவி முன்னாடியும் செல்போன் முன்னாடியும் நம்ம செலவழிக்காதபடிக்கு இந்த வேதத்தை ஆராய்ந்து பார்த்து, வேதத்தில் என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்கு, எப்படிலாம் எந்தெந்த காலகட்டத்தில் நிறைவேறி இருக்கிறது, அப்போ இந்த காலகட்டத்திலையும் எது நிறைவேறும், அந்த வருகையின் காலத்தில், ரெண்டாவது வருகையின் காலத்தில் சொல்லப்பட்ட அந்த அடையாளங்கள் இன்றைக்கும் நிறைவேறி இருக்கிறது என்று நாம் ஒப்பிட்டு பார்த்து நாம் என்ன செய்யணும், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து உண்மையாய் வாழ கற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே ரகசிய வருகையில் என்னைக்காவது வரும், என்னைக்கு வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் வரலாம், இந்த நிமிஷம் வேணாலும் வரலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் ஆயத்தமாய் ஆண்டவரிடத்தில் நாம் தாழ்த்தி நம்மளை ஒப்பு கொடுத்து ஜெபித்து, ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னித்து, குற்றங்களை மன்னித்து, ஒருத்தருக்கு ஒருத்தர் கசப்புகளை நீக்கி, ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னைக்கு நாம் விரோதங்கள் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு ஆண்டவரை போல நாம் பரிசுத்தமாக ஜீவித்து, ஆண்டுடைய வார்த்தையின்படி வாழ்ந்து, ஆண்டவருக்கென்று அந்த ரெண்டாவது வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாகவும், ஆண்டுடைய வார்த்தை அதனால்தான் நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறது. இப்படியெல்லாம் பிறப்பிலே சொல்லப்பட்டது, அவரை பிறப்பை குறித்து சொல்லப்பட்டு மூணு காலத்தில் மூணு வேறு ஆண்டுகளிலே சொல்லப்பட்டது, இன்னைக்கு இயேசு ஆண்டவருடைய பிறப்பில் நிறைவேறினதை பார்க்கிறோம். அன்பாலே இன்றைக்கு நாம் ஒப்பு கொடுப்போம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இப்படிப்பட்ட நிறைவேறுதல், இன்றைக்கு உன்னுடைய வருகையின் குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தமும் அந்த தீர்க்க தரிசனமும் எங்கள் காலத்தில் நிறைவேறி கொண்டிருக்கிறது, நாங்கள் அதை கண்ணால் பார்க்கிறோம். ஆண்டவரே என்னை எங்களையும் நீர் பலப்படுத்துங்க, என்னை எங்களையும் காத்துக்கொள்ளுங்க, இந்த கொள்ளை நோயிலிருந்து தப்புவீங்க. இன்னைக்கு நாங்களும் ரத்த சாட்சியாய் மறிக்கவும் என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம். ஏன்னா ரத்த சாட்சியாய் மறிப்பதற்கு ஆண்டவருடைய ரெண்டாவது வருகைக்கு முன்பாக ஒரு கூட்டம், ஒரு ஜனக்கூட்டம் ரத்த சாட்சியாய் மறிக்கும் என்று தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருக்கிறது. அன்பான்ல அந்த காரியம் இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறிச்சுன்னா அது எவ்வளோ நன்மையாக இருக்கும் என்று நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நான் அடிக்கடி நினைப்பேன், ஆண்டவரே நீ உன்னுடைய வருகைக்கு முன்னாடி நான் ரத்த சாட்சியாக மறித்தாலும் மறிக்க ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி அன்பாவில் இன்னைக்கு ஒப்பு கொடுப்போம்மா. ஏசு ஆண்டவருக்குள்ளார நாம் ஒப்பு கொடுத்து அந்த வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாகவும் கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே நீ சொன்ன ஆண்டவரே இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் இந்த மத்திய ரெண்டாம் அதிகாரத்தில் ஆண்டவரே மூன்று விதமான ஆண்டுகளிலே மூன்று காலகட்டத்திலே நிறைவேறி இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே தகப்பனே பெத்லகேமிலே நீர் பிறப்பீர் என்பதையும், ஆண்டவரே எகிப்திலிருந்து உம்முடைய குமாரன் வரவழைக்கப்படுவார் என்று ஆண்டவரே நீர் சொன்னதையும், ஆண்டவரே என்னுடைய குமாரன், ஆண்டவரே குமாரனை வரவழைத்தேன், எகிப்திலிருந்து வரவழைத்தேன் என்று சொன்னதையும், ஆண்டவரே இந்த ராமாவிலே அழுகையும் புலம்பலும் ஆண்டவரே கேட்கும் என்று ஆண்டவரே அந்த சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனங்களும், எரேமியாவில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் உடைய வாழ்க்கையில் நிறைவேறி இருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவரே தகப்பனே இன்னும் உன் வாழ்க்கையில் சொல்லப்பட்ட அத்தனை தீர்க்க தரிசனம் நிறைவேறினது நிறைவேறி கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து நாங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய வேதத்துக்கு நடுங்கி, உம்முடைய சத்தியத்துக்கு நடுங்கி, அந்த சத்தியத்திலே வளர ஆண்டவரே அதை அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, இன்னும் நாங்கள் சுயத்துக்கு இடம் கொடுக்காதபடிக்கு, கசப்பு வெறுப்புக்கு இடம் கொடுக்காதபடிக்கு, இந்த உலகத்துக்கும் உலக சிற்றின்பத்துக்கும் இடம் கொடுக்காதபடிக்கு நாங்கள் இன்னும் வேதத்தை கருத்தாய் வாசித்து கருத்தாய் தியானித்து அதன்படி நடந்து ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாக எங்களையும் இரத்த சாட்சியாய் ஒப்பு கொடுக்கவும், சித்தமானால் உமக்கு சித்தமானால் நாங்கள் இரத்த சாட்சியாய் மறிக்கவும் எங்களை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, நீரே எங்களை கரம் பிடித்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நான் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமேன், ஆமேன். God bless you, my love.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு சுவிசேஷம் 14:26-27 வசனங்கள். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து சீஷர்களை அக்கறைக்கு போக துரிதப்படுத்துகிறார். சீஷர்கள் படகில் மேல் ஏறி அவர்கள் புறப்பட்டு நடுக்கடலில் வந்தபோது காற்று அவர்களுக்கு எதிராக வீச ஆரம்பிக்கிறது. கடல் கொந்தளிக்கிறது. இந்த நிலையிலே அவர்கள் தண்டு வலிக்கிறார்கள். அவர்களால் முடியாத ஒரு சூழ்நிலை. அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்கள் வருத்தப்படுகிறதை கண்டு அவர்களிடத்தில் வரும்படிக்கு அவர் கடல் மேல் நடந்து வருகிறார். அவர் கடல் மேல் நடந்து வருகிறதை இவர்கள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அதை ஆண்டவர் என்றும் அவர்கள் அறியாமல் ஆவேசம் என்று கதறினார்கள், கத்தினார்கள். உடனே இயேசு அவர்களை நோக்கி சொல்லுகிறார், நான் தான், திடன் கொள்ளுங்கள், பயப்படாதேயுங்கள் என்று. இந்த நாளில் என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற நற்செய்தி இதுதான். கர்த்தர் நியமித்த பாதையில் தான் நீங்கள் செல்லுகிறீர்கள் என்று நிச்சயம் இருக்குமானால் அடிக்கிற காற்றையோ கொந்தளிக்கிற சமுத்திரத்தையோ குறித்து கலங்க தேவையில்லை. உங்களால் இனி முடியாது என்ற நிலைமை வரும்போது அந்த இடத்துல எல்லாம் செய்ய வல்லவராம் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிச்சயம் வருவார் என்பதில் சந்தேகமில்லை. வாழ்க்கை படகு அலைவுபட்டு கொண்டிருக்கிறதா அன்பு சகோதரா சகோதரி? ஆமென். காற்றையும் கடலையும் வார்த்தையினால் அதட்ட வல்லமையுள்ள நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட உண்டு. எதை குறித்தும் கலங்க தேவையில்லை. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தான், திடன் கொள்ளுங்கள், பயப்படாதிருங்கள், நான் தான் என்று சொல்லுகிறார். ஆமென். அந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமை, அந்த வார்த்தையில் இருக்கிற அதிகாரம். அவரால் அனுப்பப்பட்டவன் வாழ்க்கை பாதியிலே விட தேவன் அனுமதிக்க மாட்டார். அவரால் அனுப்பப்பட்டவன் வாழ்க்கை நடுக்கடலிலே, அதாவது வழியிலே மடிந்து போக தேவன் நிச்சயம் விட மாட்டார். அந்த சூழ்நிலை எதுவானாலும் சரி, கர்த்தர் அந்த இடத்துல நிச்சயம் வருவார். பயப்படாதீங்கள், நான் தான், திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லி சீஷர்களை திடப்படுத்தினது மாத்திரமல்ல, எந்த இடத்திலே மூழ்கி போவோம் என்று பயந்து கொண்டிருந்தார்களோ அதே இடத்துல பேதுருவை நிற்க வைத்தார். ஆமேன். அது மாத்திரமா, அவர்களோடு கூட அவரும் அந்த படகின் மேல் ஏறினார். என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வார்த்தை இதுதான். உங்களால் முடியாது என்ற நிலை வரும்போது உங்களை தனியே விட மாட்டார். உங்கள் வாழ்க்கை படகில் அவரும் வந்திருப்பார். நம்மால் முடியும் என்ற நிலை வரைக்கும் நம்மை நடத்தி விடுவார். நம்மால் முடியாது என்ற நிலை வரும்போது அவர் நம்மோடு இருந்து நடத்தி செல்வார். அக்கறைக்கு கொண்டு செல்வது அவர் நமக்கு தந்த வாக்கு தத்துவம். அவர் நம்மோடு செய்த உடன்படிக்கை நிச்சயம் செய்வார். ஆனால் ஒரு காரியத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். என்ன? நானாக ஒரு பாதையை தெரிந்தெடுத்து போகிறேனா, அல்லது கர்த்தர் நியமித்த பாதையில் பயணிக்கிறேனா? இந்த காரியத்தில் மட்டும் தெளிவாக இருக்க வேண்டும். யோனா தானாக ஒரு பாதையை தெரிந்தெடுத்து போனான். நடுக்கடலிலே அவன் தூக்கி எறியப்பட்டான். இங்கே சீஷர்கள் படகு அலைவுபட்டது உண்மைதான், ஆனால் அமிழவில்லை. காரணம், இது அவர்களாய் தெரிந்தெடுத்த பாதை அல்ல, இது கர்த்தர் அவர்களுக்கு நியமித்த பாதை. அன்பு சகோதரா சகோதரி, கர்த்தர் நியமித்த பாதையில் தான் சென்று கொண்டிருக்கிறாயா? இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், வாழ்க்கை படகு எத்தனை காற்றினால் அலைவுபட்டது ஆனாலும் இன்னும் அமிழ விடாமல் காக்கிறார் அல்லவா. நிச்சயம் அமைதி உண்டாகும். பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நடத்துவாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் கலக்கம் அடையும் போதும் பயப்படும் போதும் எங்கள் அருகில் வந்து எங்களை திடப்படுத்தி தேற்றி எங்களை தொடர்ந்து முன் செல்ல எங்களுக்கு கிருபை செய்கிறவரே. எங்களால் முடியாதென்று வரும்போது ஆண்டவரே, நீர் அந்த இடத்துல எங்கள் வாழ்க்கை படகில எங்களோடு நீர் இருந்து எங்களுக்காக எல்லாவற்றையும் நடத்தி செல்லுகிறவரே. உம்முடைய திருச்சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: இயேசுவின் கரத்தில் நீங்களும் நானும் ஒரு அழகான இசைக்கருவி. அவர் சித்தம் போல பயன்படுத்த ஒப்பு கொடுக்கும்போது இனிதான இசையாக மாறுவோம்.
1: நீங்கள் கேட்கப் போவது
2: ஜி ஃபேன் எஃப்எம் இன் அனுதின தியானம்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு வெளியிருக்கிற ஜீவ வார்த்தை மத்தேயின் புஸ்தகம் 21:22. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளையெல்லாம் பெறுவீர்கள். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு அநேகருடைய உள்ளத்தில் எழுகின்ற கேள்வி இதுதான். இவ்வளவு நாள் நான் ஜெபித்து வருகிறேன், ஆனால் தேவனிடத்திலிருந்து எந்த பதிலும் வரவில்லையே என்று இந்த விரக்தி அநேகருடைய வாழ்க்கையில் பெரிய சோர்வையும் அவிவிசுவாசத்தையும் தேவ சமூகத்தின் உறவை விட்டு தூரமாக்கியும் சந்தேகத்தையும் கொண்டு வந்து உங்களின் ஜெப வாழ்க்கையை மாற்றுகிறது. நம்பிக்கையற்ற நிலைக்கு தள்ளப்படுகிறீர்கள். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நான் மறு உத்தரவு கொடுக்கிறவர் என்று தாவீது சொல்லும்போது ஜெபத்தை குறித்து தன் இக்கட்டு நாட்களில் கர்த்தர் என் ஜெபத்தை தள்ளாமல் இருந்தார் என்றான். ஆகவே ஜெபித்து வெற்றி கிடைக்கவில்லையே என்று சோர்ந்து போயிருக்கிறவர்களே, இன்றைக்கு உங்கள் ஜெபங்களில் ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். இன்றைக்கு நாம் வேதத்திலிருந்து ஒரு சிலரின் ஜெபங்களை குறித்து தியானிப்போம். முதலாவதாக மன விருப்பத்தை தெரிவிக்கும் ஜெபம். 1 Samuel 4:10 நாம் வாசிக்கையில் அங்கே யாபேஸ் என்றொரு மனிதனின் ஜெபம் இப்படியாக இருக்கிறது. தேவரீர், என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டதின்படி தேவன் அருளினார் என்று வாசிக்கின்றோம். எனக்கருமையானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருள்வேன் என்று. ஆகையால் முதலாவது உங்கள் ஜெப வாழ்க்கையில் ஒரு உறவு முறையை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். நீண்ட இடைவெளியை உங்கள் ஜெப வாழ்க்கையில் கொண்டு செல்லும் பொழுது, அதாவது நமக்கும் தேவனுக்கும் எப்படிப்பட்ட உறவு இருக்கிறது என்றால், அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற உறவு இருக்கிறபடியினால் அந்த உறவின் அடிப்படையில் உரிமையோடு ஜெபிக்கும்போது உங்கள் மனதின் விருப்பங்களை விடுதலையோடு தைரியமாய் தெளிவாய் பிதாவினிடத்தில் தெரியப்படுத்துவீர்கள். அப்பொழுது பிதா தன் பிள்ளை அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பாரோ, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பாரோ? ஒருபோதும் இல்லை. நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமாய் செய்து ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாக தேவ இரக்கத்தை பெறுகிற ஜெபம். தானியேலின் புஸ்தகம் 9:18 நாம் வாசிக்கையில் அங்கே தானியேல் ஜெபம் பண்ணும்போது, தேவனே, உம்முடைய செவியை சாய்த்து கேட்டருளும், உம்முடைய கண்களை திறந்து பாரும், எங்கள் நீதிகளை அல்ல உம்முடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்துகிறோம் என்று வேண்டுகிறதை வாசிக்கின்றோம். எனக்கருமையானவர்களே, இந்த ஜெபம் எப்படிப்பட்டது என்று பார்க்கும்போது அங்கு முதலாவது தேவனுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தி ஜெபிக்கின்றான். எப்படி என்றால், நீதிமான்களுடைய உருக்கமான ஜெபங்களுக்கு உம்முடைய கண்கள் திறந்தவைகளும் செவிகள் கூர்ந்து கவனிக்கிறவைகளுமாய் இருக்கிறதே என்று. அடுத்ததாக, நம்முடைய நீதி அழுக்கும் கந்தையுமானது, அதனால்தான் அங்கு தன்னை தாழ்த்துகிறான், உம்முடைய நீதியின்படி என்று. இறுதியாக தானியேல் தேவனுடைய இரக்கத்தை முன்வைக்கிறான். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கம் செய்கிறவர் என்றெல்லாம் தேவனுடைய இரக்கத்தை அறிந்தபடியினால் இரக்கத்தை வேண்டி ஜெபிக்கின்றான். இப்படி ஜெபித்து கொண்டிருக்கும் போதே அவன் ஜெபம் கேட்கப்பட்டது என்று வாசித்து அறிகின்றோம். இன்றைக்கும் தேவ பிள்ளைகளே, நீங்களும் தேவனை அறிகிற அறிவிலே வளர்ந்தவர்களாய், அவர் எப்படிப்பட்ட தேவன் என்பதை உணர்ந்தவர்களாய் தேவ சமூகத்தில் கடந்து செல்லுங்கள். உங்களுடைய நீதியை முன்வைக்காமல் தேவ நீதியையும் அவரின் இரக்கத்தையும் பெறும்போது உங்களின் ஜெபங்களுக்கு உடனடியாக பதில் வரும். 3வதாக சுயத்தை முன்வைத்த ஜெபம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6:37 நாம் வாசிக்கையில் அங்கே தேவனுக்கு ஒரு பரீட்சை வைத்து தம்முடைய சுயத்தை முன்னிறுத்தி ஜெபிக்கிறதை பார்க்கின்றோம். மயிருள்ள ஒரு தோலை களத்திலே போடுவேன், பனி தோல் மேல் மாத்திரம் பெய்து பூமியெல்லாம் காய்ந்திருந்தால் நான் இஸ்ரவேலை என் கையினால் ரட்சிப்பீர் என்பதை அறிவேன் என்று கூறுகிறதை வாசிக்கின்றோம். 38வது வசனத்தில் மறுநாள் காலமே எழுந்திருந்து பார்க்கையில் அது அப்படியே ஆயிற்று என்று உள்ளது. 39வது வசனத்தில் தேவனை நோக்கி, உன் கோபம் என்மேல் மூளாது இருப்பதாக, இன்னும் ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன் என்ற போது அவன் ஜெபத்திற்கு
அன்று ராத்திரியிலேயே பதில் வந்ததை வாசித்து அறிகிறோம். என கருமையானவர்களே, இன்றைக்கும் அநேக தம் ஜபத்திலே தங்களின் சுய சித்தத்தை முன்வைத்தே ஜபிக்கின்றீர்கள். கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்கிறது, உங்களுடைய நாவிலிருந்து சொல் பிறவாத முன்னமே உங்களுடைய தேவைகள் இன்னதென்று அறிந்து தம் பிதாவிடம் விடாது பெருமூச்சோடு வேண்டிக் கொள்கிறவர் என்று. அப்படி இருக்கையில் தேவனை பரீட்சை பாராது இருந்து அவரின் சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். கிதியோன் தன் சுய சித்தத்தினால் ஜெபித்த போது மறுநாள் பதில் வந்தது. தன்னை தாழ்த்தி சுயத்தை சாகடித்து ஜெபித்த போதோ அன்றைக்கே பதில் வந்தது. எனக்கருமையானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையில் தாமே உங்கள் ஜெப வாழ்க்கை மாற்றப்படுகிறது. உங்கள் ஜெபங்களுக்கு உடனடி பதில் வரவேண்டுமானால் ஜெபத்தில் ஒரு மாற்றம் வர வேண்டும். அப்பா என்ற உரிமையோடு அவரின் சமூகத்தில் ஜெபியுங்கள். தேவனின் இரக்கத்தை பெறும்படி உங்களை தாழ்த்தி ஜெபியுங்கள். சுயத்தை வெறுத்து தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். இன்றைக்கும் நீங்கள் கடந்து போகிற இந்த கொடிய தொற்று நோயின் காலத்தில் தேசங்களையும் ஜனங்களையும் உங்களையும் காப்பாற்றிக் கொள்ள கருத்தாய் ஜெபியுங்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் இயேசுவை குறித்து அறியாதவர்களாய் அவரின் அன்பில் கிட்டி சேராதவர்களாய் இருப்பீர்களானால் இயேசுவே ரட்சியும் காப்பாற்றும் என்று கூப்பிடுங்கள். இதுவே உங்கள் ஜெபமாயிருக்கட்டும். அவர் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாயிருக்கிற தேவன். ஜெபிப்போம், ஜெயம் எடுப்போம். இந்த வார்த்தைகள் மூலமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தேவ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் GFANFM இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

பாவத்திலிருந்து தெய்வீக பாதுகாப்பு என்ற தலைப்பில் சகோதரன் சந்திரன் லைட் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது நாம் கேட்போம்.

பரிசுத்தமிழாண்டவரே, இந்த ஆசீர்வாதமான இந்த விளைக்காக நன்றி சொல்லுகிறோம். பொழுதும் போயிற்று, ராக்காலம் ஆயிற்று. எங்களோடு கூட தங்கியிருமென்று கேட்டுக்கொண்ட எம்மாவோட சிஷ்யர்களோடு கடந்து சென்று அப்பத்தை பிற்கள் எங்கள் பரிசுத்தமிழ் ஆண்டவர் தாமே இப்படி வார்த்தையாகி ஜீவ அப்பத்தி நாள் பிற்கிறதான வேளையிலே ஆவியானவர் தாமே எங்களோடு கூட இடைப்படும்படியாக பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு நாளெல்லாம் மனுஷர் சத்தத்தை கேட்டு அழுத்து போன நாங்கள் ஜீவனுள்ளே காதேஸ் வனாந்திரத்தை அதிரச் செய்து பெண்மான்கள் ஈனும்படியாக செய்து ஜீவனுள்ள சத்தத்தை கேட்கக்கூடிய வந்திருக்கு. இந்த வேளையில ஆவியானவர் எங்களோடு கூட நீ பேசும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களுக்காக ஆண்டவரே, விதாசனாகிய மோசஸ் 80 வயதை தாண்டின அந்த சூழ்நிலையிலும் கூட 7 முறை ஆண்டவரே அந்த சீனா மலையில ஏறி இறங்கினார் என்று வாசிக்கிறோயா. ஆண்டவர் தாமே ஜீவனுள்ள வார்த்தை எங்களோடு இடைப்பட எங்களை அனுமதிக்க கிருபை தார். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கைண்ட்லி டர்ன் யுவர் பைபிள்ஸ் ஓவர் டு யாத்திராகும் 19 அதிகாரத்தின் முழுமையாக வாசிக்கிட்டோம். அதை தொடர்ந்து ஆக்சுவலி ஐ அம் கோயிங் டு ஃபோக்கஸ் ஆன் சாப்டர் 20. 19 சாப்டர் இஸ் எ ப்ரிலூட் டு வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் ஆன் மவுண்ட் சைனாய். சீனாய் மலையிலே என்ன நடந்துச்சுன்னு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வி ஹேவ் டு ஸ்டார்ட் ரீடிங் வெர்ஸ் 20 ஆல்வேஸ். 20th சாப்டர்ல தான் நம்ம 10 கமாண்ட்மெண்ட்ஸ் ஆர் கிவன். I am not going to go into the details of the 10 commandments. We have no time for it. But I want to just divide the whole sermon devotion into 3 sections as we always do. யாத்திராகம் 19 அதிகாரம் 1 வசனத்தில் இருந்து எண்ணாகம் 10 அதிகாரத்தின் 10 வசனம் வரைக்கும் the Israelites were at the foot of Mount Sinai. அதாவது 19 அதிகாரம் வாசிக்கிட்ட அந்த 1 வசனத்தில் இருந்து எண்ணாகம் 10 அதிகாரத்தின் 10 வசனம் வரைக்கும் இஸ்ரவேல் மக்கள் அந்த சீனாய் வனாந்திரத்திலே தான் இருந்தார்களாம். எத்தனை நாட்கள் தெரியுமா? They stayed there 11 months and 6 days. 11 மாதங்களும் 6 நாட்களும் இந்த சீனாய் மலையினுடைய அடிவாரத்திலேயே இஸ்ரவேல் மக்கள் தங்கினார்கள். இப்ப அது வந்து ஸ்டார்டிங் தான் 19:1 ஆரம்பிச்சு என்னாகும் 10 அதிகாரத்தின் 10 அதிகார வசனம் வரைக்கும் they were still at the foot of Mount Sinai. Mount Sinai என்பது ஓரேப் என்ற மலையினுடைய இன்னொரு பெயர் என்று சொல்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு தேவன் முதலாவது மோசேவை அழைத்த பொழுது முட்செடியிலே தரிசனம் கொடுத்த மலை ஓரேப் மலை என்று அழைக்கப்படுகிறது. அதுதான் இன்னொரு பெயர் மவுண்ட் சைனாய். வேறு விதமாக சொல்ல போனால் ஆண்டவர் கால் பண்ணது மோசேஸும் கமாண்ட்மெண்ட்ஸ் கொடுத்தது ஒரே மலை. தட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். நவ் தட்ஸ் அ பிரீஃப் இன்ட்ரடக்ஷன். நவ் வி மூவ் ஆன் டு தி டெக்ஸ்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஐ லைக் டு ஹைலைட் ஹியர் இஸ் இன்னைக்கு நாம் எடுத்துக்கொள்ள முடியாத மலை மவுண்ட் சைனாய், ரைட்? நாம் முதல் மலையில என்ன பார்த்தோம்? அரராத் என்ற மலையிலே தி சீரியஸ்னஸ் ஆஃப் சின்னை குறித்து நாம் பார்த்தோம். ரெண்டாவது மலை என்னது? மோரியா மலையிலே வாட் தி சாக்ரிஃபைஸ் ஃபார் சின். இந்த சீனாய் மலையிலே தி செக்யூரிட்டி ஃப்ரம் சின். நாம் வாழ்கிற உலகமானது நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையிலே பெரிய சவாலாக அமைகிற உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Unless God gives us security and safety, you cannot face the challenges that you and I face in this world today. இந்த வித்தியாசமான உலகத்திலே, பாவம் இருந்த உலகத்திலே, ஒரு பாவமற்ற ஜீவியத்தை நீங்களும் நானும் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று சொன்னால் we need the security and the safety that only God can give us. கடவுள் கொடுக்கிறதா அந்த செக்யூரிட்டிக்குள்ளதாக நின்று கொண்டால்தான் இந்த உலகத்தினுடைய மோசமான காரியங்களை, சவால்களை எல்லாம் நாம் மேற்கொள்ள முடியும். சோ அதைதான் இந்த வேளையில நான் உங்களோடு கூட போக்கஸ் பண்ண முடிய விரும்புகிறேன். மோசஸ் நான் ஏற்கனவே ஜெபத்திலே சொன்னமாக 7 டைம்ஸ் ஓவர், பிலீவ் இட் ஆர் நாட், 7 டைம்ஸ் ஓவர் திஸ் ஓல்ட் மேன், 80 பிளஸ் மேன், கோயிங் அப் அண்ட் டவுன் த மவுண்டன் டு டூ காட்ஸ் பிட்டிங். 80 வயசை தாண்டின இந்த அருமையான மோசஸ் தேவனுடைய தாசன் 7 முறை மலையில ஏறி ஏறி இறங்கினாராம். அந்த அனுப்பிறது கர்த்தருடைய வசனத்தை பெற்றுக் கொள்வதற்காக. Now, the first point I would like to highlight here is the source of the commandments. ஆண்டவர் கொடுக்கிறதான அந்த கட்டளையினுடைய source, மூலம் யார் என்று சொல்லி பார்க்க போகிறோம். ரெண்டாவது, the saints of the commandments. அந்த commandments யாருக்கு கொடுக்கப்படுகிறது என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அந்த இறுதியிலே, the security of the commandments. கட்டளைக்குள்ளத்தான் நமக்கு பாதுகாப்பு இருக்கிறது என்பதை குறித்தும் நாம் பார்க்க. 10 கட்டளைகளை எடுத்து பேச வேண்டும் என்று சொன்னால் we need 10 weeks. There are so much of depth into the 10 commandments.
சோ நான் டென் கமாண்ட்மெண்ட்ஸ் ஒன்னு ஒன்னா எடுத்து நாம் சிந்திக்க போவதில்லை, அது வேத ஆராய்ச்சியில் சிந்திப்போம். இந்த வேலையில் ஓவரால் பிக்சர் தான் நம்ம பார்ப்பதற்கு டைம் உண்டு. சோர்ஸ் ஆஃப் த கமாண்ட்மெண்ட்ஸ், யாராவது 20 ஒன்றாம் 2 வசனங்களை வாசிங்கள். தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் ஆவன, உன்னை அடிமைதன வீடாகிய எகிப்தின் தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின கர்த்தர் நானே. அடுத்த வசனம், ரைட், பிஃபோர் த கமாண்ட்மெண்ட் ஸ்டார்ட்ஸ் த கமாண்டர் இன் சீஃப் இஸ் இன்ட்ரோடியூசிங் ஹிம்செல்ஃப். தட் இஸ் அன் எக்ஸலன்ட் வே ஆஃப் லுக்கிங் அட் இட். The commandments starts from verse 3. The commander speaks in the first couple of verses, introducing himself. I am the commander speaking. Here are my commandments. Why is he introducing himself at the very beginning of the commandments? எதற்காண்டி ஆண்டவராக தேவன் தன்னுடைய commandments பத்தி சொல்வதற்கு முன்பதாக, why is the commander in chief is saying, this is what I have done for you. Here are my commandments. என்று அறிவி வரிசைப்படுத்தி அந்த 10 கமாண்ட்மெண்ட் ஆண்டவராக தேவன் இங்கே சொல்லுகிறார். என்ன சொல்றார் 2 வசனத்தில், உன்னை நான் அடிமைத்தன வீடாக எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாய் கர்த்தர் நானே. யூ நோ ஹூ அம் ஐ? ஐ அம் தி கமாண்டர் இன் ஸ்பீஸ் கமாண்டர் இன் சீஃப் ஸ்பீக்கிங். யூ நோ திஸ் கமாண்டர் இன் சீஃப்? இந்த கமாண்டர் இன் சீஃப் யார் தெரியுமா? I am the one who set you free. I am the one who liberated you. I am the one who came from heaven to set you all free from the Egyptian bondage. எகிப்தினி அடிமையா இருக்கிறச்ச உன்னனியே காப்பாற்றிக் கொள்ள முடியாத சூழ்நிலையே 430 வருடங்கள் அடிமையா இருந்த அந்த காலகட்டத்திலே நான் வானத்திலிருந்து இறங்கி I set you free with my mighty hand. என்னுடைய வலதுகரத்தினாலே ஓங்கி புயத்தினாலே நான் உனக்கு விடுதலை கொடுத்த அந்த தேவன் தான் இப்பொழுது உனக்கு கட்டளை கொடுக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். J.F. கெனடி, அமெரிக்க நாட்டுடைய பிரதமர், ஒரு சமயம் சொன்னாரு, We will pay any price, we will bear any burden, we will meet any hardship, we will support any friend, we will oppose any foe, in order for the survival and the success of liberty in the United States. America நாடானது will pay any price, எந்த விலை கொடுத்தாலும் சரி. We will bear any burden, எந்த மாதிரி burden நாங்க bear பண்ணாலும் பரவாயில்ல. We will meet any hardship, எத்தனை கடுமையான காரியம் வந்தாலும் அதை face பண்ணுவோம். To support any friend, oppose any foe, எப்படிப்பட்ட நண்பர்களையும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம், எப்படி எதிரிகளையும் நாங்கள் எதிர்த்து நிற்போம். எனக்கு தெரியுமா? For the survival and the success of liberty in the United States. ஃப்ரீடத்திற்காக, விடுதலைக்காக நாங்கள் எதையும் செய்ய தயாராக இருக்கிறோம் என்று சொன்னது இந்த வேளையில நாம் ஞாபகம் படுத்திக் கொள்ள வேண்டும். ஆண்டவராக தேவனை இங்கே சொல்றாரு, Man's deepest craving of his heart was freedom. மனுஷனுடைய இருதயத்தின் ஆழத்திலே, மனுஷனுடைய இருதயத்தில் இருப்பதெல்லாம் நான் எப்படியாவது விடுதலை போட்டு வாழ வேண்டும் என்று எண்ணம் தான். அந்த விடுதலைக்கு ஆண்டவர் வழி செய்கிறார். அவர் சொல்றாரு, 430 நீங்கள் அடிமையா இருக்கிறச்ச ஐ எம் த காட் ஹூ செட் யூ ஃப்ரீ. ஹவ் மெனி ஆஃப் யூ நோ த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் பை ஹார்ட்? இன்ட்ரெஸ்டிங்லி, யூ நோ 80% ஆஃப் த அமெரிக்கன் தே சே தே பிலீவ் இன் த 10 கமாண்ட்மெண்ட்ஸ், பட் நாட் வெரி மெனி ஆஃப் தம் கேன் நேம் தம் in the order in which it occurs, right? Randoma neenga solla, right? And according to Jay Leno, is a talk show host in the television, he was asking the studio audience one day, he said, how many of you can name 10 commandments, at least one of them? Inda 10 kattalaiyila yaradhu oru kattalaiyavadhu nyavapadi solla mudiyuma nu ketaram. There was complete silence. Ippa neenga silent ah irukka paatha avanga silent ah irundhaanga. There was absolute silence. கொஞ்ச நேரம் பொறிச்சு ஒரே ஒரு அம்மா மட்டும் கைய மேல உயர்த்துச்சான். It is not part of the 10 commandments. She was the only person who knows it, and she said she bungled it. She said that's not a commandment at all.
And you say, this is our culture. நம்ம கல்ச்சர்ல வி பிலீவ் இன் டென் கமாண்ட்மெண்ட்ஸ். கடவுள் கொடுத்ததுங்க, ஆமாமா ரொம்ப நல்லதுங்க, கடவுள் கொடுத்ததுங்க நல்லதுங்க. உங்களுக்கு தெரியுமா? ஒன்னு கூட தெரியாது. கிறிஸ்துவுக்கள் திஸ் இஸ் வாட் அவர் கல்ச்சர் வி ஆர் லிவிங் என்றாங்க. கிறிஸ்துவுக்கள் பெரிய மாணவர்களே, திஸ் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி த பாயிண்ட் ஐ வாண்ட் டு டிரைவ் ஹோம். நம்ம நாட்டில் நம்முடைய இந்திய நாட்டினுடைய தலைவர்கள் காந்திஜி, ராஜாராம் மோகன் ராய், ராதா டாக்டர் ராதாகிருஷ்ணன், இவங்களுடைய வாதம் எல்லாம் என்னவென்று சொன்னால், கமாண்ட்மெண்ட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் பட் நாட் த கமாண்டர். ஆண்டவராக தேவனுக்கு கமாண்ட்மெண்ட் கொடுக்கறச்ச வெறும் கமாண்ட்மெண்ட் கொடுத்துட்டு இதெல்லாம் நீ கீப் பண்ணீங்க நீ பரலோகம் போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி முடிக்கலைங்க. ஃபர்ஸ்ட் பிஃபோர் ஹி டாக்ஸ் அபவுட் த கமாண்ட்மெண்ட்ஸ், ஹி இஸ் டாக்கிங் அபவுட் ஹிம்செல்ஃப் த கமாண்டர் இன் சீஃப். In other words, he's saying, without the commander-in-chief, the commandments are no validity whatsoever. Commander-commandments in the pirichittingna, commander-commandments ku oru validity illa nu solra. Oru chinna illustration na solla varumbugiren. Soren Kierkegaard nu solakodiya periya theologian used a very good analogy. I want to just pass it on to you. The analogy is simply this. There's a big circus. பெரிய சர்க்கஸ் நடந்துகிட்டு இருக்கு. அந்த சர்க்கஸ் வந்து ஊருக்கு வெளியே ஒரு ஐயர் ஒரு கொஞ்சம் ஹில்லியான பிளேஸ்ல வச்சு சர்க்கஸ் நடந்துகிட்டு திடீர் என்று there was a fire வந்துருச்சு. ஃபயர் வந்த உடனே எல்லாரும் மேனேஜர் ரொம்ப பயந்து போயிடறாரு. ஏன்னா பக்கத்திலே சின்ன வேலி மாதிரி அங்க ஃபீல்ட் இருக்குது, வீட் ஃபீல்ட். ஃபயர் பிகன் டு ஸ்ப்ரெட் இன் டு த வீட் ஃபீல்டு ஸ்ப்ரெட். பக்கத்துல பெரிய ஊர் கிராமம். உடனே அவர் சொல்றாரு, யாராவது தயவுசெய்து ஓடி போய் அந்த கிராமத்துக்குள்ள ஓடி போய் ஃபயர் வருது, எஸ்கேப், தேர் இஸ் அ ஃபயர் கம்மிங், எஸ்கேப் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஒர்க்கர்ஸ் சொல்றாரு. ஸோ அந்த பாயிண்ட்ல தேர் இஸ் அ கிளவுன் பிளே. அந்த கிளவுன் வந்து கிளவுன் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு எல்லாரையும் சிரிக்கி வச்சுக்கிட்டு இருக்கார். ஸோ யாருமே இல்லாத பட்சத்தில் கிளவுன் ஹிம்செல்ஃப் ரன்ஸ் இன் டு த வில்லேஜ். கிளவுன் அந்த ட்ரெஸ்ஸோட கூடவே வில்லேஜுக்குள்ளே ஓடி போறார். ஓடி போய் ஷவுட்டிங் அட் த டாப் ஆஃப் ஹிஸ் வாய்ஸ், ஆல் யூ லிசன் டு மீ, ஆல் யூ லிசன் டு மீ, த ஃபயர் இஸ் கம்மிங், run away please, run away for your life, the fire is come, is going to kill everybody, right? நெருப்பு வந்துகிட்டு இருக்கு, தயவு செய்து எல்லாரும் ஓடி போய் பொழைச்சிங்கன்னு சொல்லி சத்தமா சொல்றார். The more he shouted, the more people enjoyed it, because he's a clown. அவர் சொன்ன விஷயம் வந்து உண்மையான விஷயம் தான், there is a fire coming, true. சொன்ன ஆளு வந்து கிளவுனா இருந்ததுனால அவங்க என்ன யோசித்தாங்கன்னா, ஓஹோ இது பார்த்தது ஜோக் போல இது சொல்றது, Very good. சத்தமா சொல்லி எல்லாரும் கைத்தூடி சிரிச்சாங்களாம். And the conclusion that Soren Kierkegaard draws is, ஐயா, if the commandment given by a person whom people would not respect, the commandments are no validity whatsoever. அவங்க சொன்னதுல வந்து உண்மை இருக்கு, fire is coming, true. But because he's a clown, nobody wanted to give any attachment to the words he spoke. சொன்ன ஆள் வந்து சரியான ஆளா இல்லாதபடினாலே அவன் சொன்ன வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்காம ஜனங்க போயிட்டாங்க. கடவுள் வந்து சரியான கடவுளாக அல்லது நல்ல கடவுளாக இல்லாத பட்சத்திலே அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு நாம் மதிப்பு கொடுப்பது கவனம். நம்ம நாட்டில் காந்திஜி ராதாகிருஷ்ணன் என்ன சொல்றாங்கன்னா, காந்திஜியுடைய வாதமே என்னவன் சொன்னால், we only want the teachings of the Bible but not the teacher. எங்களுக்கு ஆண்டவராக இயேசுமே உயிரோடு இருந்தாரா இல்லையான்னு தெரியவே தேவை அவசியம் இல்ல. அவர் இல்லைன்னாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்களுக்கு சர்மனான மவுண்ட் ஒன்னே எனக்கு போதும்னு சொல்லி காந்திஜி சொல்லிட்டார். அதைதான் ராஜாராம் மோகன் ராய், அதைதான் ராதாகிருஷ்ணன் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, we want only the commandments, we don't want the commander. But the Bible says, Jesus, God himself is saying, commandment கொடுக்கிறதுக்கு முன்னாலே he is saying, I am the one, I am the commander speaking. If you do not listen to me, then you cannot listen to my commandments. So, yara yovana suvishesham 14th adhigaram 15th vasanam vasikkam. சீக்கிரம். John 14:15, John 14:23, ரெண்டு வசனத்தை வாசிங்க. John 14, நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனையில் கை கொள். எது முதல்ல வரணும்? கமாண்டரை லவ் பண்றதா இல்ல கமாண்ட்மெண்ட லவ் பண்றதா? Loving the commander first, right? You love me first, then you'll give the commandments. Commandments do not take the place of the commandant. Commandant vaanan solittu verum commandment mattum pudichina, that is not what the Bible says. 23 verse vasinga. Yesu prathithramaga
ஒருவன் எண்ணில் அன்பா இருந்தால், வாட் இஸ் சேயிங் இஸ் ஒருவன் எண்ணிலே அன்பா இருந்தால் கற்பனை இருக்கின்ற கமாண்டர் வானான்னு சொன்னா கமாண்டர் கிட்ட அன்பா இல்லனா கமாண்ட்மெண்ட்ஸ் நீ வந்து கீப் பண்ண முடியாது. So first love me, the commandant, then you love my commandments. So that is what God is. God is the source of the commandants, commandments. If the commandments are to be kept observed, the commandant first will have to be loved by you. In the Hindi desathinudaiya so-called good leaders, they are all very good leaders, they have done so much to our nation, India. But unfortunately, they are making a very fundamental mistake in understanding the whole concept of Christianity. Christianity revolves around a person, does not revolve around a principle. And they are saying principles are more important than the person. Jesus is kadavul enna solittra straight eduthona 10 kattale kuduthittu idhan 10 kattale paadhu kilpu paninga neenga ella paralogu poiduvinga appdin conclude pannadapadiki at the very beginning he says I am the commandant speaking, I am the one who set you free, therefore these are all my commandments. நான் உங்களுக்கு இப்படி செய்திருக்கிறேன்ப்பா, உங்களுக்காக நான் வந்து விடுதலை கொடுத்திருக்கிறேன், என்னுடைய கட்டளையை நீ கீழ்ப்படுறியா. இஃப் யூ லவ் மீ கமாண்டன்ட், தென் யூ கீப் மை கமாண்ட்மெண்ட்ஸ். ரான் மெல் என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு தாட்டை சொல்றாரு அந்த இடத்துல. ஐ வாண்ட் டு ஜஸ்ட் ஷேர் இட் வித் யூ. யூ நோ சம்திங் வெரி இன்ட்ரெஸ்டிங் அபவுட் இட். இஸ் சேயிங் வென் யூ திங்க் ஆஃப் 10 கமாண்ட்மெண்ட்ஸ், வி டென் டு திங்க் ஆஃப் த ராட்லிங் பேட்லாக்ஸ் ஆன் த clanking chains. உடனே கமாண்டன்ட் யோசனை, கமாண்ட்மெண்ட் யோசனை என்ன என்ன வருது, கமாண்டன்ட் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஆள் மாதிரியும், கையில வந்து போலீஸ்கார வச்சிருக்கிற மாதிரி ஒரு அந்த விலங்குல கையில வச்சுக்கிட்டு கிளாங்கிங் சவுண்ட் ஆஃப் செயினோடு உங்ககிட்ட வர மாதிரியும். We think that God, we imagine that God is saying to us, you mess with me and if you step out of your bounds, I will kill you like a bug landing on a transformer. ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் மேல ஒரு சின்ன பக் வந்து விழுந்தா எப்படி பட்டுன்னு அது எரிஞ்சு சாவதுமோ அந்த மாதிரி பவுண்ட கொண்டு நான் போட்ட வட்டத்தை தாண்டி தாண்டி வெளியே போனீங்கன்னா உனக்கு குழப்பம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்ற ஒரு பெரிய ஒரு ஒரு அரக்கனை போல சில வேலை நம்ம கமாண்டன்ட்டை யோசிக்கிறோம். This is not 10 suggestions, they are 10 commandments of God. That is the picture we have about God. That is not true. What he is saying is, பிசாசுனுடைய பெரிய டாக்டிக்ஸ் என்ன தெரியுமா, Satanic tactics from the beginning. I want to take you to the third chapter of Genesis. From third chapter of Genesis, Satanudaiya wiles and guile enna to give a wrong picture about God. Enna picture theriyuma? That's it. Turn with me to third chapter of Genesis, please. What is the picture? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஸ்திரீ சர்வத்தை பார்த்து நாங்கள் தோட்டத்தில் விருட்சத்தின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் கனியை புசிக்க நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடரும் வேண்டாம் என்று கர்த்தர் சொன்னார். அப்போது சர்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்பட்டு நன்மை தீமை அறிந்து யாரை போல, தேவர்களை போல். யூ நோ சம்திங் வெரி இன்ட்ரெஸ்டிங், சேட்டனுடைய மோஸ்ட் ஐ வுட் சே ஸ்ட்ராட்டஜிக் மூவ் என்னன்னா, ஹி வாண்ட்ஸ் டு கிவ் யூ அன் இம்ப்ரெஷன் யுவர் காட் இஸ் அ காஸ்மிக் கில் ஜாய். கில் ஜாய் என்ன தெரியல, உங்க சந்தோஷத்தை விரும்பாத ஒரு கடவுள், நீங்க சந்தோஷமா வாழ்றதவர் விரும்பவில்லை, எப்பவுமே நீங்க துக்கத்தோட இருக்கணும், எப்பவுமே கஷ்டத்தோட வாழணும், இப்படிப்பட்ட கடவுளாகத்தான் பிசாசு நமக்கு இம்ப்ரெஷன் கொடுக்க விரும்புறாளாம். இங்க நடந்தது என்ன, ஆதி ஆகமத்திலே காட் கிரியேட்டட் பியூட்டிஃபுல் கார்டன் அண்ட் தி சென்டர் ஆஃப் தி கார்டன் ஹி பிளேஸ்ட் எ ட்ரீ அண்ட் டோல்ட் மேன், டூ நாட் டச் இட், டூ நாட் ஈட் ஃப்ரம் திஸ் பர்டிகுலர் ட்ரீ. நான் நடுவுல வைத்திருக்கிற கனியில மட்டும் தயவு செய்து பறிக்க வேண்டாம், சாப்பிட வேணாம்னு சொல்லிட்டார். அப்ப பிசாசு வந்து என்ன சொல்றான், உங்க கடவுள் வந்து நீ நினைக்கிற மாதிரி நல்ல கடவுள் இல்ல. He has not given you freedom, my boy. See, if he has truly given you freedom, why is there a law? Why is there a commandment coming in there and restricting you? Your hands are tied behind your back. There are certain things you cannot do in your life. See, பிசாசு உடைய டாக்டிக்ஸ் என்ன, your God is a cosmic kill boy, kill joy. அவர் வந்து உங்க சந்தோஷத்துல விரும்புகிற கடவுள் இல்ல, நீங்க வந்து சந்தோஷம் இல்லாம வாழ கமாண்ட்மெண்ட்டை கொண்டு வந்து வச்சு இதை சாப்பிட வேண்டாம் என்ற கமாண்ட்மெண்ட்டை கொடுத்திருக்கிறாரு. In other words, he's giving a wrong impression about the commandments of God. He's telling, if God has truly given you freedom to enjoy the entire garden, he should have come and told you, enjoy yourself, the whole garden is at your disposal. He didn't say that. அவர் அருமையான கடவுளை கார்டனை உண்டாக்கி நடுவில் கொண்டு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சாரு பாத்தியா,
ஒரு லாவை கொண்டு வந்து வைக்கிறார் பாத்தியா, ஒரு சட்டத்தை கொண்டு வந்து வச்சார் பாத்தியா, ஒரு கமாண்ட்மெண்ட்டை கொடுத்துட்டு உங்களுடைய முழு சந்தோஷத்தையும் குலைச்சிட்டாருப்பா. அந்த சந்தோஷத்தை அந்த கமாண்ட்மெண்ட் கண்டி இல்லைன்னா நீ எல்லாம் கடவுளாகலாமே. அந்த பொட்டன்ஷியாலிட்டி உனக்குள்ள இருக்கே, அவள் பெரிய யூ டசன்ட் வாண்ட் டு கிவ் த பெஸ்ட் இன் யுவர் லைஃப், ஹி ஹஸ் நாட் கிவன் யூ த பெஸ்ட். நீ வந்து கமாண்ட்மெண்ட் கண்டி சாப்பிட வேணாம், அந்த கமாண்ட்மெண்ட் அங்க இல்லைன்னா நீ வந்து அதை சாப்பிட்டுட்டு நீயே தெய்வம் ஆயிட்டு இருக்கலாமே. அந்த ஒரு பெஸ்ட் பாசிபிலிட்டி கடவுள் கெடுத்துட்டாரு பாத்தியா. ஹி இஸ் நாட் அ குட் காட், தட் இஸ் இம்ப்ரெஷன் ஹி கிரியேட்ஸ். சி கிறிஸ்துவுக்குள் பிரியமானவளே, திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் யூ கேர்ஃபுல்லி அண்டர்ஸ்டாண்ட். பிசாசுடைய பெரிய டாக்டிஸ் கிவிங் ராங் இம்ப்ரெஷன் அபவுட் த கமாண்ட்மெண்ட்ஸ் ஆஃப் காட். தட் வி சீ இட் இன் தி 3rd சாப்டர் ஆஃப் ஜெனசிஸ். கடவுள் கொடுத்த கமாண்ட்மெண்ட் இஸ் மிஸ்இன்டர்பிரேட்டிங் இட், மிஸ்கோட்டிங் இட், அண்ட் இஸ் டெல்லிங் மேன் லுக் இஸ் பிளஸ்ட் கமாண்ட்மெண்ட். யூ நோ வை? இட் டசன்ட் வாண்ட் யூ டு என்ஜாய் லைஃப் டு தி ஃபுல்லஸ்ட் எக்ஸ்டென்ட் பாசிபிள். கிரேட்டஸ்ட் பொட்டன்ஷியாலிட்டி உனக்குள்ள என்ன தெரியுமா? யூ கேன் பிகம் அ காட், யூ நோ தட். இந்த மாதிரி ஒரு பெஸ்ட் உனக்கு கொடுக்கிறது பதில் இஸ் கிவன் தி வர்ஸ்ட் பிளேஸ் இன் கமாண்ட்மெண்ட் இன் தேர். வை ஷுட் யூ பிரிங் எ கமாண்ட்மெண்ட் இன் தேர்? சோ ஃப்ரம் தி பிகினிங்லயே என்ன சொல்லிட்ட, பத்து கட்டல் வரதுக்கு முன்னாலேயே, God's commandments are only restrictive. They are not really true freedom to you. உனக்கு உண்மையான சுதந்திரத்தை அது கொடுக்க முடியாதுப்பா. இட் இஸ் வெரி ரெஸ்ட்ரிக்டிவ். உன் வாழ்க்கையில சந்தோஷத்தையே விரும்புதல்ல. இட்ஸ் அ காஸ்மிக் கில் ஜாய். எப்படி இம்ப்ரெஷன் பிசாசு கொடுத்து கொடுக்கிறதுக்காகத்தான் இந்த கமாண்ட்மெண்ட் பத்தி பேட் இம்ப்ரெஷன் கொடுத்துட்டாங்க. கிறிஸ்துவுக்கள் பெரியமானவர்களே, ட்ரூ ஃப்ரீடம் இன்வால்வ்ஸ் எ டிசிப்ளின். நம்மெல்லாம் கார் ரோட்ல ஓட்டிட்டு வரோம். I have got full freedom, right? I'm a citizen, I'm paying my taxes. So I can drive anywhere you want to now. You can drive. But I'll have to come and see you in the jail maybe a couple of days later. So what I'm saying is, for everything there is a rule. Even while coming to church, there is a discipline. In everything there are laws in place. It is not that your freedom is taken away. Freedom can be enjoyed only within the context of discipline. If there is no law in place, there no commandments in place, you cannot enjoy your freedom. So nobody can enjoy freedom without commandment being in place. God is so beautiful in this point. பிசாசுடைய டாக்டிக்ஸ் என்ன, கமாண்ட்மெண்ட்ஸ் வந்து பேட் பிக்சர் கொண்டு வந்து கொடுக்கிறது தான் அவன் பெரிய வேலை. So this is the point I want to highlight, right? The source of the commandments is God himself, right? God is the source. Because it comes from God. So நம்ம நாட்டினுடைய தலைவர்கள் சொல்ற மாதிரி, they only want the commandments and not the commander. காந்திஜி தன்னுடைய புத்தகத்தில் சொல்கிறார், whether Jesus lived historically or not, that is not my problem. If somebody comes tomorrow and tells me Jesus Christ of Nazareth did not exist on this earth, it doesn't bother me one single bit. நாளைக்கு யாராவது வந்து ஏசாமி ஒருத்தர் இந்த உலகத்திலேயே வாழவே இல்லைன்னு சொன்னாங்கன்னா எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஃபார் மீ, வாட் ரியலி மேட்டர்ஸ் டு மீ இஸ் தி சர்மன் ஆன் தி மவுண்ட். சர்மன் ஆன் தி மவுண்ட்ல சொன்னாரே அந்த கமாண்ட்மெண்ட்ஸ், அதுவே எனக்கு போதும்பா. கமாண்ட்மெண்ட் தேவையில்லை. ஐ வாண்ட் யூ டு டெல் யூ, திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் மோசஸ் இஸ் சேயிங். காட் இஸ் சேயிங், ஹியர் ஐ அம் தி கமாண்டன்ட். If you do not know the commandant, if you do not love the commandant, commander, you will not love the commandments. So commandments and the commander cannot be separated. They are one unit. Commandant to keep under the munnala, commandments, you will have to love the commandant. That is one New Testament. Yesami chonnaru, neengal enna nesithal in karpanaiyil neengal kirpadinga. So karpanai kirpadiyadhukku munnala, you have to love the commandant. Do you love the commandant? That's a question, plain question I want to ask all of you, right? The first point, the source of the commandant. Secondly, the saints. So commandments are given to whom? யாருக்கு கொடுக்கப்படும்? தொடர்ந்து வாசிக்கணும். அகைன் ஐ அம் டெல்லிங் யூ, உன் அடிமைத்தன வீடாகி எகிப்தி தேவன் நேவன். ஐ வாண்ட் ஆஸ்க் யூ க்வெஸ்சன் அட் திஸ் பாயிண்ட், ரைட்? ரிடெம்ஷன், அவங்களுக்கு எகிப்திலிருந்து அடிமைத்தனத்தின் விடுதலை கண்ட பிறகு அவர்களுக்கு கமாண்ட்மெண்ட் கொடுக்கப்படுகிறதா, இல்லது கமாண்ட்மெண்ட் கொடுக்கப்பட்டு அப்புறம் எகிப்திலிருந்து விடுதலை படுகிறார்களா? So what comes first?

இன் த கமாண்ட். ஒன்லி யாரு விடுதலைப்படுத்தும் சொல்றாரு, உன் அடிமைத்தின் வீடாக புறப்படும் கர்த்தர் நானே. என்னுடைய கமாண்ட்மெண்ட்ஸ் இல்ல, நல்லா கவனிங்க. இன்னைக்கு அநேக சமயம் என்ன சொல்றோம், திஸ் பைபிள் கேனாட் சேவ் அ மேன். சால்வேஷன் இஸ் நாட் இன் திஸ் புக், சால்வேஷன் இஸ் இன் கிரைஸ்ட் ஜீசஸ். இட் அட் திஸ் பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா, உன்னை அடிமைத்தன வீட்டில் இருந்து கொண்டு வந்தது என்னுடைய கமாண்ட்மெண்ட்ஸ் இல்லப்பா, ஐ டிட் இட் வித் மை மைட்டி ரைட் ஹேண்ட், என்னுடைய வலதுபரத்தினாலே, என்னுடைய பலத்தினாலே நான் உன்னை விடுதலை கொடுத்தேன் என்று சொல்லிவிடுறார். சோ என்ன சொல்றாருன்னா, ஹூ ஆர் தி பீப்புள், டர்னர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், CNN உருவாக்கினவர், பயங்கரமான ஆன்டி கிறிஸ்டியன் மேன். He made certain observations about 10 commandments. He said, we live with outdated and outmoded rules. நம்ம உலகத்தில் outdated, outmoded rules வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். The rules that we are living under are the 10 commandments. நான் என்ன ரூல்ஸ் சொல்றது தெரியுமா? The 10 commandments, right? I bet nobody pays any attention to them anymore. இனிமேல் யாருமே இந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் யாருமே கவனிக்கிறதே கிடையாது. And he went on to say, when Moses went on the mountain, he even quotes Moses, when Moses went on the mountain, there were no nuclear weapons, there was no poverty. Moses வந்து சீனாய் மலை மேல ஏறும் போது அங்க போ நியூக்ளியர் வெப்பன்ஸும் கிடையாது, பாவர்ட்டியும் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 10 கமாண்ட்மெண்ட்ஸ்ல வந்து அதெல்லாம் கவர் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்ற சொல்லிவிட்டு, கமாண்ட்மெண்ட்ஸ் ஆர் அவுட், நோபடி லிசன் டு திஸ் வண்டர்ஃபுல் சென்டென்ஸ், தட்ஸ் அ பஞ்ச் லைன், நோபடி லைக்ஸ் டு பி கமாண்டட். யாருமே மத்தல் கட்டளைக்கு விரும்பவில்லை, இது போய் இது செய்யன்றதை யாருமே விரும்பவில்லை. நான் எப்படி ஆசைப்படுறேனோ அப்படிதான் என் வாழ்க்கை நடத்துப்பேன், ரைட்? ஒரு அருமையான வசனம் நமக்கு ஞாபகம் வருகிறது. ஏன் இப்படி சொல்றான்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், தி சேம் டெட் டர்னர் இன் அதர் கான்டெக்ஸ்ட் செட், கிறிஸ்டியானிட்டி இஸ் எ ரிலிஜன் ஃபார் தி லூசர்ஸ், தோல்வி அடைஞ்சவங்க தான் கிறிஸ்டியானிட்டியை ஃபாலோ பண்ணுவாங்க. அவர் வந்து சக்சஸ்ஃபுல் மேன், அதனால ஃபாலோ பண்ண மாட்டாராம். தென் ஹி வெண்ட் ஆன் டு சே, ஐ ஹாவ் அ ஃபியூ ட்ரிங்க்ஸ், ஐ ஹாவ் அ ஃபியூ கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், இஃப் தட் இஸ் கோயிங் டு புட் மீ இன் ஹெல், சோ பி இட். நான் சில கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுட்டு இருக்கேன், கொஞ்சம் தண்ணி அடிக்கிறேன், இதுக்கு போய் என்ன போய் நரகத்தில் கொண்டு போய் கடவுள் போட்டார்னா போட்டுக்கிட்டுமே ரொம்ப சந்தோஷம் போய்கிறேன். தட் இஸ் ஹி சேயிங், ஐ டோன்ட் வாண்ட் எனிபடி டு கமாண்ட் மை லைஃப் அண்ட் டெல் மீ திஸ் இஸ் ஹவ் யூ ஷுட் லிவ். நோபடி ஷுட் டெல் டு டர்னர், டர்னர் திஸ் இஸ் நாட் தி வே யூ காட் டு லிவ். வை டோன்ட் யூ ஃபாலோ சர்டன் டிசிப்ளின் இன் லைஃப், ஹியர் ஆர் மை லாஸ், வை டோன்ட் யூ ஒபே மை லாஸ் அண்ட் லீவ் பை தம். ஹி இஸ் சேயிங், நோபடி லைக்ஸ் டு பி கமாண்டட். தட் மீன்ஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு பி கமாண்டட் பை அனதர் காட் அப் இன் தி ஹெவன்ஸ். I want to run my life the way I like it. That is what everybody likes it in the world today. In ye commandments alla thooki doora vechirrom, ye bible thooki doora vechirrom na, because it tells you as to how you should live in this world. This is the way you've got to live in this world. That is exactly what God expects you to live by. So we don't want it because we want to live by our own laws and regulations. Thaisid ni nyayadhipathigal puthagam 21 am adhigaram 25 vasanam vasiye, nyayadhipathigal 21 25, நியாயாதிபதிகள் 21 25, லாஸ்ட் ஐ அம் ஸ்டாக்கிங் போர்ட், லாஸ்ட் வேர்ஸ், லாஸ்ட் சாப்டர், லாஸ்ட் வேர்ஸ் 21 25. அந்நாட்டிலே இஸ்ரேல் ராஜா இல்லை, அவனவன் தன் தன் பார்வைக்கு சரிபோனபடி செய்து வந்தான். ஆங்கில டிரான்ஸ்லேஷன் வாசிங்கன்னா, தேர் வாஸ் நோ கிங், ரிசல்ட் என்ன, ஈச் மேன் டிட் வாட் வாஸ் ரைட் இன் ஹிஸ் ஓன் சைட். வென் தேர் வாஸ் நோ கிங், நல்ல கவனிங்க, ராஜா இல்லாத பட்சத்திலே அவனவன் தன் இஷ்டப்படி எல்லாம் வாழ்ந்தான்னு போட்டிருக்கு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, when there is no king to rule your life, you will be ruining your life. You will live as you like it. டெட் டர்னர் சொல்றது ரொம்ப வாஸ்தவமான பேச்சு. Nobody likes to be commanded. Nobody likes to be told, this is the way you got to live. யாருமே என்கிட்ட வந்து நீ இப்படிதான் வாழணும்னு சொன்னா, I don't like it. Who is it to tell me how I should live in this world? I can live any way I like it. This is the world you and I are living in, right? இந்த உலகத்தில் நீங்கள் அப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த மக்கள் எப்படிப்பட்ட மக்கள் தெரியுமா? யாராவது வாசியுங்கள், வாசி கேட்ட பகுதியிலே யாத்திராகும் 19 அதிகாரத்தை 4 வசனத்தை வாசிங்க. நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். அப்புறமா பூமி எல்லாம் ரைட், தேங்க்ஸ். என்ன சொல்றாங்க, எசென்சியலி இஸ் சேயிங் ஹியர், தி பீப்புள், தி சேம்

or you and me, right? The commandments do not save us. Salvation is only in the commandment. That's what he says. He's saying here, நான் வந்து உங்களை ரட்சித்து விட்டு பின்னால வந்து உங்களுக்கு கமாண்ட்மெண்ட் கொடுத்திருக்கிறேன்ப்பா. கமாண்ட்மெண்ட் கொடுத்துட்டு அப்புறம் ரட்சிக்கவில்லை. That means, salvation is not in the commandments. I saved you, then I gave the commandments to obey. நான் வந்து உங்களுக்கு விடுதலை கொடுத்து விட்டு பின்பதாகத்தான் உங்களுக்கு கமாண்ட்மெண்ட் கொடுத்து இப்படி வாழ்கிறேன் சொல்லியிருக்கிறேன். இன்னைக்கு என்ன சொல்றேன்னா, கமாண்ட்மெண்ட் மூலமாக சால்வேஷன் கிடையாது. That is what Hindu friends, particularly Indian context, enna solranga na commandments vecha podu nam paralogam poyidala. No, commandments, there is no salvation in the commandments. The saints of God are chosen, are rachithu vittu pinbadaga than commandment kudukrathe nam pagudili vasikkrom. Yaarad kalathukku nirubathum 2nd adhigaram, kalathiya 2nd adhigaram 16 kalathiya 2nd adhigaram edunga. You read the verse 21. நீதியானது நியாயப்பிரமாணத்தை வருமானால் கிறிஸ்து மறித்தது வீணா இருக்கும். 16 வசனம், நியாயப்பிரமாணத்தின் கிரியையில் எந்த மனுஷனும் நீதிமான் ஆக்கப்படுகிறது இல்லை. That means, by following the commandments, you will not be saved. Salvation வந்து is first God given salvation, then comes the commandments. So, நீதிமான ஆகிறது வந்து கர்த்தருடைய கமாண்ட்மெண்ட்ஸ் மூலமாக இல்ல, கர்த்தர் நீதிமான் ஆக்கி கமாண்ட்மெண்ட்ஸ் பின்பதாக நமக்கு உபயோகப்படுவதற்காக தருகிறார். So that is the kind of saints are first they are redeemed, then they are given the 10 commandments to follow. It is not the other way around. It is 10 commandments and then the redemption. No, first the redemption and then the commandments are given. உங்களுக்கு எனக்கு கர்த்தர் கட்டளை கொடுத்த காரணம் என்ன தெரியுமா? கட்டளையின் மூலமாக ரட்சிக்கப்படுவதற்கல்ல, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு கட்டளை கொடுக்கப்படுகிறது. That is exactly what is happening with the 10 commandments. Thirdly and finally, we will conclude. First I said the source, secondly the saints of the commandments, finally the security of the commandments. Kristuvukkal piriyamanavule, we live in a very insecure world. There are so many challenges for Christian life. Kristu vaalkile nam kristuvil undi pirippadarkaga ethaniyo sakthigal namakku indha ulagathile irukkirade nam arundirukrom. Nam thanippatta vaalkile, kudumba vaalkile, office la pora edathile ethaniyo samayile kristuvukku vaala mudiyadapadikku, கிறிஸ்துவோடு கூட இணைந்து வாழ முடியாதபடிக்கு நம்ம பிரிக்கிறதான சக்திகள் ஏராளமா இருக்கிற இந்த காலகட்டத்திலே, ஹவு கேன் ஐ லீவ் எ செக்யூர்ட் அண்ட் சேஃப் கிறிஸ்டியன் லைஃப்? அந்த கேள்வி கேட்டீங்கன்னா, ஐ வாண்ட் டு டெல் யூ, ஸ்டே வித்தின் தி கமாண்ட்மெண்ட்ஸ். தே ஆர் அவர் செக்யூரிட்டி, தே ஆர் ஃபார் அவர் சேஃப்டி. ஐ வாண்ட் ஜஸ்ட் ஒன் சிம்பிள் இல்லஸ்ட்ரேஷன் அட் திஸ் பாயிண்ட். ஜோஷ் மெக்டோவல் இஸ் எ கிரேட் சர்வன்ட் ஆஃப் காட், இஸ் எ கிரேட் யூத் சர்வன்ட் ஆஃப் காட், யூத் ஒர்க்கர். And he makes a very interesting, very true story. It was about one Mr. Greg, young fellow Greg. அவனுடைய வீட்டு இருந்த ரெண்டு மூணு பிளாக் தள்ளி அங்க இருக்கிற வீட்டுல they had a swimming pool backyard. But they put a big fence around it. யாரும் வர முடியாதபடி ஃபென்ஸ் போட்டிருந்தாங்களா. He wanted to go and have a swim for a long time. அந்த ஸ்விம்மிங் பூல போய் ஸ்விம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஒரு நாள் எப்படியோ கேள்விப்பட்டு அவங்க இங்கேயே வெளியே ரொம்ப தூரம் போறாங்கன்னு கேள்விப்பட்டு he picked up another friend oda sendu and the wooden fence mele egri and the ulle poi irangi and the diving board la irundhu he dived. Unfortunately he didn't know why it was fenced. Edukkaga fence pottaanga onnume theriyada padiki the young fellow dived. Nadandha sambhavam dived, it was a shallow water. Agayinala da yaar veendhu hurt panna koodadhu nu solli avanga fence pottu vechirundhaanga. He crossed the fence thinking that they are barring him from having fun. Fun illadapadiki enna vandu bar pannadathukene indha fence potturukanga nu solli he mistook the fence. He climbed over the fence and jumped from the diving board. Result was, from head down he became paralyzed to this day. And what they say is, he mistook the fence. The fence is not the fetters. The fence nudi noka vandu not to keep him away from fun, but keep him away from dangers and harms. Christopher, what McDowell says is, God's word around you is not a fetters, they are fence. Edukaga fence theriyuma? If you cross that fence, you are falling into sin. Sangeethakar megalaga 110th sangeetha edunga. 110th சங்கீதத்தினுடைய 9th வசனம் வாசிங்க, 11th வசனம் வாசிங்க, சீக்கிரம் 119:9-11 வாசிங்க. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்?
இப்படி வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதானே. அப்புறம் 11 வசனம், நானுக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு இப்படி வாக்கு எங்க வச்சேன், என் இருதயத்திலே வைத்து வைத்தேன். What is he saying is, real security in this insecure world is in God's commandment and words. If you live within the word, if you live within the context of the commandments, I tell you, sin cannot touch you. We are all secured and safe inside the commandments of God. அதான் சங்கீதக்காரன் சொல்றான், என் வாக்கில பாவம் செய்யாதபடிக்கு நான் என்ன பண்ண தெரியுமா, இப்படி வாக்கை என் இருதயத்துக்குள்ளே வச்சுக்கிட்டேன்ப்பா, அப்ப அது இந்த செக்யூரிட்டிலே வாழ்ந்தேன்னு சொல்றார். Josh McDowell writes in his book, God's commandments are like an umbrella. When you walk out in the rain, the umbrella gives you security from rain. If you move out of the umbrella can no longer keep you safe and secured. You will get wet in the rain. Andrew Cutler commandment vandu umbrella mariya. Rain varachu umbrella pidichikittu irukke. Umbrella kulla irukkira varacham rain kulla thodadu. அம்பரலா விட்டு நீங்க வெளியே மூவ் பண்ணீங்கன்னா ரெயின் will make you wet. So what is saying is, as long as you stay within the commandments, you remain within the commandments of God, you are safe and secured. You try to move out of the commandments, பாவம் என்ன உங்களுக்கு தெரியவே தெரியாத பாவம் இருக்குது. இப்ப நீ சொல்றத பார்த்தா நீங்க சொல்லிதாங்க பாவமே உங்களுக்கு தெரியுதுன்றீங்க. 1 யோவான் 3:4 என்ன சொல்லப்பட்டிருக்கு, நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். See, when the fence is put around you, when you cross the fence, that's a sin. You are falling into sin. In other words, you are moving out of the comfort zone, you are moving out of the security zone. Security zone விட்டு வெளியே போனீங்கன்னா you are falling into sin. That's what 1 John 3:4 tells us. So, கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே, I tell you, as long as you remain within the fence, you are safe and secured. One last illustration, I want to bring my sermon to your close. Turn it to Jeremiah. Kindly everybody turn your Bibles to Jeremiah chapter 7, right? You all know this. Kindly read to me the 3rd verse. 3rd verse. Israel devanagiye solugirar ungal vadigalaiyum ungal kriyagalaiyum enna padunga seerpaduthungal. 4th verse ma kathrinalaiyum kathrinalaiyum kathrinalaiyum indhu solli poi indha thiram nadakku. Let me tell you, sum it up. What they are saying is, Israelites, நாங்க வந்து எப்படி வாழ்ந்தாலும் பிரச்சனை இல்ல, எப்படியாவது சமுதாயத்துல வாழ்ந்துடுறோம், ஆனா கோயில் உள்ள வந்துட்டா எங்களுக்கு செக்யூரிட்டி, ரைட்? ஏன் ஆண்டவர் பாத்துக்குவாரு. பிரைஸ் தி லார்ட், வெரி குட். அவர் என்ன சொல்றாரு, 3rd 4th வசனத்துல, கர்த்தரினாலையும் கர்த்தரினாலையும் கர்த்தரினாலையும் இதுவே என்று சொல்லி பொய் வார்த்தைகளை சொல்லி கொள்ளாதுங்கள். என்ன அர்த்தம், நான் எப்படியாவது சமுதாயத்துல வாழ்ந்துருவாண்டவரு, இங்க உள்ள வந்த உடனே எனக்கு செக்யூரிட்டி கொடுத்துறேன். தட்ஸ் வாட் தே சேயிங். யூ நோ வாட் ஹேப்பன், read to me the 9th verse. நீங்கள் திருடி கொலை செய்து விபச்சாரம், என்ன மூணு கட்டளை மீறாங்க பாருங்க, அழகா லிஸ்ட் போட்டு கொடுக்காரு. மூணு கட்டளை, திருடிங்க, கொலை செய்தீங்க, விபச்சாரம் பண்ணீங்க, அப்புறம் பொய் ஆணையிட்டீங்க, another commandment. அப்புறம் பாகாலுக்கு 4 commandments காலி, எல்லா கமாண்ட்மெண்ட்டும் உடைச்சிட்டீங்க. உடைச்சிட்டு அப்புறம் என்ன செய்றீங்க, பிற்பாடு வந்து. எப்படி பிற்பாடு வந்து, தமிழ் வந்து பிற்பாடுன்னு போட்டு, எல்லா கமாண்ட்மெண்ட் சமுதாயத்தை உடைச்சிட்டு கோயிலுக்குள்ள வந்து பியூல உட்கார்ந்துக்கின்னு என்ன சொல்றாங்க பாருங்க, பிற்பாடு வந்து என் தாமதத்திற்கப்பட்ட இந்த ஆலயத்திலே எனக்கு முன்பதாக நின்று இந்த அறிவுறுப்புகளை எல்லாம் செய்யத்தக்கதாக விடுதலை பெற்றிருக்கோம் என்று சொல்வீர்கள். ஆங்கில டிரான்ஸ்லேஷன், லெட்ஸ் தமிழ் டிரான்ஸ்லேஷன் இஸ் நாட் ஆல் தட் குட். வி காட் டு NIV. இட் சேஸ், after doing all this, after breaking all my commandments in the society, you come inside my sanctuary which bears by name, yen peru vechikittirukku the sanctuary kulla vandu ukandukittu, you all say we are safe. NIV eduthu paarenga, same expression is used, we are safe. Naanga secure ah indha koyilukulla vandutappa paravaala, anga eppadi nadandhaalum avarku theriyadhu, inge vandutomla avar paathukkuvar, ella vandhaala prachana vandhaal. I want to just tell you exactly the message Jeremiah was telling. You know what happened? These people are thinking, as long as the temple is standing, we are safe, we are secured inside the temple. Irrespective of the way we live outside the temple, they break all the commandments of God. கடவுளுடைய வார்த்தையெல்லாம் கட்டளையெல்லாம் மேல உடைச்சிட்டோம், ஆனாலும் உள்ள வந்து உட்கார்ந்துன்னா நம்ம சேஃபா செக்யூர் ஆகலாம். You know what they are saying? We are safe. I want to tell you, safety is not in this building. Security is not in the four walls of the church. You know where is the security? As I remain within the statutes of God,
கடவுளுடைய ஸ்டாட்யூட்ஸ் எல்லாம் உடைச்சு போட்டுட்டு உள்ள வந்து சாங்சுரிக்குள்ள வந்து செக்யூரிட்டி தேடிங்கன்னா, இஸ் சேயிங் தட் வில் நாட் பி யுவர்ஸ். யூ நோ வாட் ஹேப்பன், பாபிலோனியன்ஸ் வந்தாங்க, டெம்பிள உடைச்சாங்க, அவங்களை சிறை கைதிகளாக குடிச்சிட்டு விட்டார்கள். தட் மீன்ஸ் டெம்பிள் கேன்நாட் டிட் நாட் கிவ் தம் செக்யூரிட்டி தே வாண்டட் பிகாஸ் தே ப்ரோக் த ஸ்டாட்யூட்ஸ் ஆஃப் காட். கடவுளுடைய கற்பனையில் உடைத்து விட்டு கடவுளுடைய கூடாரத்துக்குள்ளே வந்து யாங்க செக்யூரா இருக்கும்னு யோசிக்கிறீங்களப்பா. நோ சேஃப்டி இன் த ஃபோர் வால்ஸ் ஆஃப் திஸ் சர்ச் இஃப் யூ பிரேக் ஆல் த கமாண்ட்மெண்ட்ஸ் ஆஃப் காட். கமாண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் உடைச்சிட்டு கமாண்டன்ட் மரியாதை எல்லாம் நடத்திட்டு அவர் வீட்டுக்குள்ள இருக்கிற இந்த கோர்ட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்து நாங்க செக்யூரிட்டி யோசிக்கிறீங்களா? தர் இஸ் நோ செக்யூரிட்டி இன் த ஃபோர் வால்ஸ் ஆஃப் த சர்ச் இஃப் யூ பிரேக் ஆல் த ஸ்டாட்யூட்ஸ் ஆஃப் காட். கடவுளுடைய கற்பனையை உடைத்து விட்டு இங்க வந்து செக்யூரிட்டி தேடாதீங்கப்பா. Stay within the statutes of God. Because the sanctuary cannot save you. Salvation is only the statutes. Only believe the statutes. Stay within the statutes. You are secured in this world. The ulagathile, the mosamana ulagathile, paavam irundha ulagathile, paavam illamalapadi successful ah indha ulagathile vaazhanuna lindu kaalangalile. That is what we have been asked to examine ourselves for. எந்த எக்ஸாமின் பண்ண, ஹவு கேன் ஐ லீட் அ சக்சஸ்ஃபுல் கிறிஸ்டியன் லைஃப் லார்ட். இந்த உலகத்தில் எத்தனையோ போராட்டம் இருக்கு சாமி, எப்படி நான் ஒரு செக்யூர்டா வாழ முடியும்னு கேட்டீங்கன்னா, ஐ வாண்ட் டு டெல் யூ, ஸ்டே வித்இன் த கமாண்ட்மெண்ட்ஸ் ஆஃப் காட். கடவுளுடைய செக்யூரிட்டி கொடுக்குற அந்த கமாண்ட்மெண்ட்டுக்குள்ள வாழ கத்துக்கிடுங்க. உங்க வாழ்க்கையில பாவம் உங்களை தொட முடியாது, எந்த சூழ்நிலையிலும் தொட முடியாது, எந்த இடத்திலையும் தொட முடியாது. வேலை ஸ்தலங்களிலோ இருக்க சமுதாயத்தில் எங்க போனாலும் சரி, யூ ஸ்டே வித்இன் த செக்யூரிட்டி ஆஃப் காட்ஸ் கமாண்ட்மெண்ட்ஸ். ஐ டெல் யூ, நோ சின் கேன் நெவர் அப்ரோச். இட்ஸ் லைக் அன் அம்பரல்லா. ஸ்டே வித்இன் த அம்பரல்லா, யூ ஆர் சேஃப் ஃப்ரம் த ரெயின், யூ ஆர் செக்யூர்ட் ஃப்ரம் த ரெயின். தட் இஸ் வாட் மோசஸ் இஸ் சேயிங் அட் திஸ் பாயிண்ட். சோ கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபர்ஸ்ட் ஐ சே தி சோர்ஸ் ஆஃப் த கமாண்ட்மெண்ட்ஸ், the saints of the commandments, the security of the commandments. Chompalam parisuthum ulandavare, inda aashirvadamana velikaga nandiyodu naangal stotram irukkrom. Ummudiye vaakthathukkulladhaga naangal engal vaazhkai nadathum bodhu engalukku periya security nee tharukkirai aandavare. Inda paavamana ulagathile oru naalum saami ethaniyo vidhamana paavamana kaaryangalai naangal paarkkrom, kekkrom, yen seiya thoondapadugrom saami. Ippidipatta kaalakattathile நாங்கள் உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் உம்முடைய கமாண்ட் கற்பனைக்குள்ளதாக அதற்குள்ளதாக நாங்கள் வாழும்பொழுது ஒரு அம்பரல்லாவை போல சாமி அதுக்குள்ளே நிற்கும் பொழுது இந்த உலகத்தினுடைய எந்த பாவமும் எங்களை தொட முடியாது என்று அறிந்திருக்கிறோம். சங்கீதக்காரன் சொல்லுகிறவனமாக உடைய வார்த்தையை என் இருதயத்துக்குள்ளே ஒழித்து வைத்தேன், ஆகையினால் நான் பாவம் செய்யவில்லை என்று சொல்லுகிறானே சாமி. ஆம் ஆண்டவரே, நாங்கள் எங்களே ஆண்டவரே கற்பனைக்குள்ளே ஒழித்து வாழ எங்களுக்கு உதவி செய்ய சபிக்கிறோம். வந்திருக்கிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசிர்வதியும். அப்படிப்பட்ட ஸ்ட்ரகிள் ஒருவேளை எங்கள் வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால், கற்பனைக்குள்ளதாக வாழ தேவன் தாமே அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே.

எந்த நெருக்கத்தின் பாதையில போயிட்டு இருக்கிறீங்க? என்ன கண்ணீரின் பள்ளத்தாக்கில நடந்துட்டு இருக்கிறீங்க? யாருக்கும் தெரியாத ஒரு பயங்கரமான இருளுக்குள்ள, ஒரு கவலைக்குள்ள, ஒரு சோகத்துக்குள்ள இருக்கிறீங்களா? அது எல்லாத்துக்குமே வரும். அது வாழ்க்கையின் ஒரு கட்டம், அது கடந்துதான் போகணும். ஆனா பைபிள் அழகாய் சொல்லுது, நமக்கு தெரிந்த வசனம் தான், மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தால் பொல்லாப்புக்கு பயப்படு, உங்க கூட ஒருவர் இருக்கிறார், அதை நீ கடந்து போறதற்கு உதவி செய்வா. அந்த வருஷம் முழுவதும் உங்களை நடத்தியிருக்கிறாரா? வயசு தான், இப்ப என்ன வயசு உங்களுக்கு? இந்த வயசு வரைக்கும் உங்களை சாகடிக்கல, உங்களை கத்தர் எந்த தீமைக்கும் ஒப்பு கொடுக்கல, நடத்தி நடத்தி ஒவ்வொரு ஸ்டேஜா கூட்டிட்டு வந்திருக்கிறார்ல, இனிமேலும் நடத்துவார், இனிமேலும் கடக்க உதவி செய்வார். இந்த பள்ளத்தாக்கும் நீங்க கடப்பீர்கள், இதுவும் வாழ்க்கையில கடந்து போகும். சிலதெல்லாம் கடந்து போனாதான் நீங்க உங்க வாழ்க்கையினுடைய சில காரிய உயரங்களுக்கு போக முடியும். சில காரியங்களை அது உங்களை விடும், நீங்களும் விட்டு போகணும், பள்ளத்தாக்க விட்டு போகணும், சில நபர்களை விட்டு போகணும். கர்த்தர் இம்மட்டும் நடத்தினார், இனிமேலும் நடத்துவார். இந்த பள்ளத்தாக்க கடக்க இயேசு உதவி செய்வார்னு எத்தனை பேர் நம்புறீங்க? கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இதை நான் கடந்து போவேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், காரணம் தேவன் என் கூட இருக்கிறாருப்பா. சர்வ வல்லமையுள்ள இயேசு என் கூட இருக்கிற, நான் ஏன் பயப்படணும்? கை தட்டி கூட சேர்ந்து பழைய பாடலை கூட சேர்ந்து பாடுறீங்களா?

கடப்பீங்க, இதையும் கடப்பீங்க. இது ரொம்ப நாள் நிலைக்காது, இந்த கண்ணீர் ரொம்ப நாள் நிலைக்காது, இந்த போராட்டம் ரொம்ப நாள் நிலைக்காது, இந்த பள்ளத்தாக்கு நடமும் ரொம்ப நாள் நிலைக்காது. கடப்பீங்க. வாழ்க்கை நாளே சிலதை கடந்து போறதுதான் வாழ்க்கை. இன்னைக்கு கடந்து நாளைக்கு போறது இல்லையா, அந்த மாதிரிதான் இந்த போராட்டத்தை கடந்து நீங்க போவீங்க. மரண இருளின் பள்ளத்தாக்கில நடந்தாலும் தேவன் என்னோடு இருக்கிறார், அது மட்டும் போதும். நான் நின்னால் இருக்கிறாரு, நடந்தால் இருக்கிறாரு, கண்ணீர் சிந்துனால துடைக்கிறதுக்கு இருக்கிறாரு. இந்த பள்ளத்தாக்கம், இந்த பேட் ஃப்ரேஸும் என் வாழ்க்கையிலிருந்து கடந்து போகும். கடந்து போக கர்த்தர் உதவி செய்வார், நான் நம்புறேன். எத்தனை பேர் சொல்றீங்க, கைகளை தட்டி கடப்பேன்னு சொல்லுங்க, கடந்து போவேன்னு சொல்லுங்க, இயேசு கடக்க வைப்பார்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நெருக்கம் பெருக பெருக அந்த அளவுக்கு பெருக்கத்தும் வாழ்க்கையில கொடுக்க போறேன். இஸ்ரவேலின் ஜனங்களை ஒடுக்க ஒடுக்க பெருகிட்டு இருந்தாங்க. உங்க வாழ்க்கையில எவ்வளவுக்கு எவ்வளவு நெருக்கம் வருதோ அவ்வளவுக்கு அவ்வளோ அந்த நெருக்கத்துக்கு ஏத்த வண்ணமா நீங்க பெருகுவீங்க. அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, ஐயோ இந்த நெருக்கத்திலேயே முடிஞ்சிருச்சு, இந்த வியாதி நெருக்கத்திலேயே முடிஞ்சிருச்சு, இந்த ரிலேஷன்ஷிப் நெருக்கத்திலேயே முடிஞ்சிருச்சுன்னு உங்க எல்லைய அந்த நெருக்கத்துல முடிக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ அங்க முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிற இடத்துல அங்கதாயா நான் உனக்கு ஒரு பெருக்கத்தையே வைத்திருக்கிறேன். நெருக்கத்துல கத்தரை நோக்கி கூப்பிட்டேன், நான் நெருக்கத்துல கூப்பிடுறேன்னு அவருக்கு தெரிஞ்ச உடனே நான் கூப்பிட்ட என் சத்தத்தையே விசாலத்துல வச்சு ஏற்றுக்கொண்டாராம். எவ்வளவு சூப்பர்லே ஆண்டவர், நீ முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிற இடத்துல உனக்கு ஒரு ஆரம்பத்தை. அவ்வளவுதான், இங்க எல்லாம் முடியுது, நெருக்கத்துல இந்த இடத்துல எல்லாம் முடியுதுன்னு நினைக்கும் போது அந்த எல்லையில, முடிஞ்ச எல்லையில தான் உங்களுக்கு ஒரு ஆரம்பத்தையே வைக்கிறார். ஆவின் சொல்றீங்க, என் இயேசு அதே போலதான் வாழ்க்கை ஆசை. நெருக்கத்தை கண்டு கவலைப்படாதீங்க, எனக்கு ஒண்ணு தெரியும், அந்த நெருக்கத்துல அவர் என்ன சுமக்கிறாரு, அவர் தோள் மேல இருக்கிற பயவே இல்ல, எனக்கு நெருக்கமே இல்லை. ஒண்ணு மட்டும் தெரியும், அவர் தோள்லன்னா போய்கிட்டே இரு. மேலையில என் கூட சேர்ந்து ஒரு பாடல் சந்தோஷமா பாடணும், நெருக்கத்தெல்லாம் தூக்கி குப்பையில போட்டு பெருக்கத்தை மட்டும்தான் என் வாழ்க்கையில இயேசு வைப்பார். ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கிறது தான் அவர் விருப்பம், பெருக செய்யறது தான் அவர் விருப்பம். எங்களோட சேர்ந்து பாடுவீங்களா?

சொல்றாரு, அவளை போல நெருக்க வந்தாலும் கவலைப்படாத. ராமின் சொல்றீங்க, கவலை வந்தாலும் கண்ணீர் விடாத. அதான் நான் சுமக்கிறேன், அதான் நான் தோள்ல வச்சிருக்கேன்ல, ஏன் கவலைப்படணும்? அந்த நெருக்கத்தின் பாதையில கூட உன்னை சந்தோஷமா சுமக்கிறேன்ல, கவலை படாத. நீ வாழ்க்கையை கூட சேர்ந்து டிராவல் பண்ண, கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விட மாட்டேன்னு சொல்லி.

சோர்ந்து போயிடாதீங்க, வியாதி நெருக்குதா சோர்ந்து போயிடாதீங்க. வியாதி வந்து தெரிஞ்சோன்ன அதுவே உங்களுக்கு பாதி வாக்குழத்தை கொடுத்துரும் என்று சொல்றாரு. இருக்கிறம்மா படுக்கை என்று எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்னவன் விஷ்ணரோகியம் பார்த்து கை நீட்டினோன்ன விஷ்ணரம சரியாச்சுல்ல. அந்த அற்புதம் செய்த இயேசுட தோல்வானதா இருக்கிறீங்க. அப்படியே வியாபார பாராயணம் அப்பாவை நினைச்சேன், நான் தோல்ல சாஞ்சி நடப்பேன், அவள் சுமக்கிறதுக்கு ரெடி, நான் சாயறதுக்கு ரெடியா இருக்கிறதா யோசிக்கிறேன்.

பெருக்கத்தை நான் மேன்மையாய் கருதுகிறேன். இந்த நெருக்கம் எனக்கு பெருக்கத்தை தான் கொடுக்கும். இந்த நெருக்கம் எனக்கு ஆசீர்வாதத்தை தான் கொடுக்கும். என்ன இயேசு என் சத்தத்தை விசாலத்துல வைத்து ஏற்றுக்கொள்வார். இன்னுமே உங்க வாழ்க்கையில எல்லாம் இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? ஆனா இயேசு உங்க ஜபத்தை எல்லாம் கேட்டு உங்களுடைய அவமானத்தை எல்லாம் பார்த்து இன்னைக்கு ஏதோ ஒரு ஸ்தானத்துல உங்களை உட்கார வச்சிருக்கிறாருல்ல, அதை ஏன் நினைச்சு பாக்குறது இல்ல? வீடு கொடுத்திருக்கிறார், அதை ஏன் நினைச்சு பாக்குறது இல்ல? ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறார், அதையே நினைச்சு பாக்குறது இல்ல? நம்ம நம்மளாவே வந்தோம், நம்மளாவே முன்னேறணும், நம்மளாவே பண்ணணும் யோசிச்சிருக்கீங்க, யோசிக்கிறீங்க. நமக்கு நம்மளே பெருமை பேசுகிறது, நான் பண்ண நான் பண்ண. இயேசு மட்டும் இல்லாம இருந்திருந்தா, இயேசு மட்டும் அந்த போராட்டத்துல உங்களை காப்பாத்தாம இருந்திருந்தா, அந்த எதிரிய இயேசு உங்களுக்கு கையோங்க விட்டுருந்தா, ஏன் எல்லாம் நானு, நான் பண்ண, நான் ஏன் சபை, நான் சம்பாதிச்சாத்துமா, எல்லாம் என்னுடைய ஃபாலோவர்ஸ், என்னுடைய இயேசுவை பின்பற்றவங்களா இருங்க. சொல்றாங்களே எல்லாம் பெரிய பெரிய ஆளுன்னு சொல்றாங்க, நான் எனக்கு அவ்வளவு கூட்டம் இருக்குன்னு சொல்றாங்க. இயேசு இல்லாம வந்திருக்குமா? இயேசு இல்லாம ஆசீர்வாதம் வந்திருக்குமா? இயேசு இல்லாம புகழ் வந்திருக்குமா? இயேசு இல்லாம பேர் வந்திருக்குமா? எப்போதுமே கடந்து வந்த வாழ்க்கைய திரும்பி பார்த்து ஆண்டவர் நன்றி சொல்லணும். ஆண்டவர், நீங்க மட்டும் கொடுக்கலன்னா, நீங்க மட்டும் வரலன்னா, நீங்க மட்டும் எனக்கு தரலன்னா, யோசி எங்கிருந்து வந்துச்சு? எல்லாம் இயேசு கொடுத்தது. நமக்கு ஒரே பேரான குமாரனை நமக்காக அனுப்பி வைத்தார். அதை நினைச்சு பார்த்து சொல்லணும் இயேசுப்பா, அதுதான் நன்றி இருந்தேங்க. நீங்க கொடுத்தது ஆண்டவர், குடும்பம் நீங்க கொடுத்தது, வீடு நீங்க டெய்லி சாப்பிடுற சாப்பாடு, டிரெஸ் கூட நீங்க கொடுத்ததுப்பா. நீங்க மட்டும் அதெல்லாம் கொடுக்காம இருந்தா என்னை எவ்வளவு ஏராளமா பேசியிருப்பாங்க, என்னை எந்த மாதிரி ட்ரீட் பண்ணிருப்பாங்க. நீங்க கொடுத்தது டாடி அப்படின்னு சொல்லி என் கூட சேர்ந்து கையை உயர்த்தி

கிட்ட கண்டு சேர்ந்து போயிடாதீங்க. அந்த நெருக்கம் தான் உங்க பெருக்கத்துக்கு ஒரு வழி, அந்த நெருக்கம் தான் உங்க ஆசீர்வாதத்துக்கு ஒரு வழி. தைரியமா சொல்லுங்க.

மறந்து நமக்காக வந்து அவரையே கொடுத்து பாருங்க பாருங்க பாருங்க ஸ்டார்டிங் இருந்து இன்று வரைக்கும் இயேசுதான் நம்ம கொடுத்திருக்கிறாரு. சுவாசம் கொடுத்திருக்கிறாரு, பலன் கொடுத்திருக்கிறாரு, ஜீவன் கொடுத்திருக்கிறாரு, எல்லாமே அடங்கிடுச்சுங்க. என்ன வேணும் நீங்க வாழ்க்கை நடந்தவர் நினைச்சுவார் இன்னும் கொடுப்பார்.

தருவார். இது மட்டும் நடத்தி வந்ததில்லை, இனிமேலும் நடத்துவார், இனிமேலும் உன சுமப்பார், இனிமேலும் ஜீவன் தருவார், நீடித்த ஆயுசு தருவார், நீடித்த பலன் தருவார், சுகம் தருவார், எல்லா தேவைக்கேற்ற ஆசீர்வாதங்களை உனக்கு கொடுத்து இனிமேலும் உன ஆசீர்வாதிவார். நினைச்சு மாட்டீங்கல்ல, அது உணர்ந்துட்டீங்கல்ல, இயேசுதான் கொடுத்தாரு, உங்களுக்கு உணர்வு வந்துருச்சு இல்ல, அப்புறம் என்னங்க, இனிமேல அதுக்கு நன்றி சொல்லுங்க. எல்லாம் இயேசு, அவரை தேடுறதுனால எனக்கு குறைவில்லை, அவரை பிடிச்சதுனால எனக்கு குறைவில்லை, ஆகையா அவரை நான் பிடிக்கிறேன், நடக்கிறேன், தொடர்கிறேன். ஹல்லேலூயா.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். நீதிமொழிகள் 22:6. ஒரு குறிப்பிட்ட தகப்பனார் தினத்துக்கு முன்பு ஒரு சில சிறுவர்களிடம் ஒரு சர்வே எடுக்கப்பட்டது. கேள்வி கேட்டவர் அந்த சிறுவர்களிடம், உங்கள் தகப்பனிடம் காணப்படும் உங்களுக்கு பிடித்தமான மிக முக்கியமான பண்பு என்ன என்று கேட்டார். சிறுவர்கள் பலரும் பலவிதமான பதில்களை கொடுத்தனர். ஒருவன், என் தகப்பன் என்னோடு கண்ணாமூச்சி விளையாடுவார், அது எனக்கு மிகவும் பிடிக்கும் என்றான். இன்னொருவன், என் தகப்பன் கடைக்கு செல்லும் போது என்னையும் அழைத்துச் செல்வார் என்றான். இன்னொருவன், என் தகப்பன் என் பாடங்களை நான் படித்து முடிக்க எனக்கு உதவி செய்வார் என்றான். முதல் 10 சிறுவர்கள் சொன்ன பதிலிலும் அவர்கள் தங்கள் தகப்பன் தங்களோடு நேரம் செலவழிப்பதை மிகவும் பெரிதாக நினைத்தார்கள், அதை விரும்பினார்கள். அவர்கள் தகப்பனோடு மிக பெரிய பொழுதுபோக்கு பார்க் சென்றார்களோ அல்லது கார் ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்க சென்றார்களோ அதை பெரிதாக நினைக்கவில்லை. தகப்பனோடு சேர்ந்து சென்றோம் என்பதை அவர்கள் மிகவும் பெருமையாக எண்ணினார்கள். ஆம் பிரியமானவர்களே, தங்கள் பிள்ளைகளை நல்வழிப்படுத்த நினைக்கும் ஒவ்வொரு தகப்பனும் தங்கள் பிள்ளைகளோடு நேரம் செலவழிக்க வேண்டும். ஒரு தகப்பனுடைய அன்பும் ஆதரவும் கண்டிப்பும் ஒரு குழந்தைக்கு அவசியம் தேவை. இன்று வேலை பழுவினால் தகப்பன்மார்களுக்கு தங்கள் பிள்ளைகளோடு நேரம் செலவழிக்க முடிவதில்லை. தங்கள் தகப்பனை பார்ப்பதே பல குழந்தைகளுக்கு அபூர்வமாக இருக்கிறது. எனவே அவர்களுக்கு தகப்பனுடைய அன்பும் வழி நடத்துதலும் கிடைப்பதில்லை. தேவ பயமுள்ள ஒவ்வொரு தகப்பனும் தன் குடும்பத்தை தேவனை பற்றும் பயத்தோடு வழி நடத்த வேண்டும். யோசுவா இந்த காரியத்தில் தலைசிறந்த ஒரு தகப்பனாக இருந்தார். இஸ்ரவேல் ஜனங்களில் பெரும்பாலானோர் கர்த்தரை சேவிப்பதை விட்டுவிட்ட போது யோசுவா, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றார். தேவனை தேடும் காரியத்தில் தகப்பன் முன்னிலையில் இருந்தால்தான் அந்த குடும்பத்தாரும் தகப்பனை பின்பற்றி தேவனை தேடுவார்கள். தேவன் தந்த குழந்தைகளை இவ்வுலகில் வழி நடத்த தேவ ஒத்தாசையை ஒவ்வொரு தகப்பனும் நாட வேண்டும். மனவா தங்களுக்கு பிறக்கப் போகும் குழந்தையை எப்படி வழிநடத்த வேண்டும் என்று அறிந்து கொள்ள தேவ ஒத்தாசையை நாடினார். பிரியமானவர்களே, இன்றைய காலகட்டத்தில் தன் பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியில் நடத்த தேவ ஒத்தாசை ஒவ்வொரு தகப்பனுக்கும் மிகவும் அவசியம். வருமானம் ஈட்டுதல், குடும்பத்தை பராமரித்தல் போன்ற பல வேலை சுமைகளுக்கு மத்தியிலும் தன் மனைவி பிள்ளைகளோடு நேரம் செலவழித்து அன்பாய் பேசி அவர்களோடு சேர்ந்து ஜெபித்தால் அந்த குடும்பம் அன்பையும் ஆதரவையும் பெற்று வளரும்.

ஒன்று சாமுவேல் 16 அதிகாரம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் ராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லகேமியாகிய ஈசா இடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். அதற்கு சாமுவேல், நான் எப்படி போவேன்? சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானே என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ ஒரு காளையை கையோடே கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லி ஈசாயை பலிவிருந்துக்கு அழைப்பாயாக. அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். நான் உனக்கு சொல்லுறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார். கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லகேமுக்கு போனான். அப்பொழுது அவ்வூரின் மூப்பர் தத்தளிப்போடே அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, நீர் வருக சமாதானமா என்றார்கள். அதற்கு அவன், சமாதானம்தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன். நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்னோட கூட பலிவிருந்துக்கு வாருங்கள் என்றான். மேலும் ஈசாயையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலிவிருந்துக்கு அழைத்தான். அவர்கள் வந்தபோது அவன் எலியாவை பார்த்தவுடனே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுவான் இவன்தான் ஆக்கும் என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சர்வ வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். அப்பொழுது ஈசாய் அபினதாபை அழைத்து அவனை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போ பண்ணினான். அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான். ஈசாய் சம்மாவையும் கடந்து போ பண்ணினான். அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான். இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போ பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்கள் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வர மட்டும் நான் பந்தியிருக்க மாட்டேன் என்றான். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனுமாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அப்பொழுது சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. அப்பொழுது சவுலின் ஊழியக்காரர் அவனை நோக்கி, இதோ தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி உம்மை கலங்க பண்ணுகிறதே. சுரமண்டலம் வாசிக்கிறதில் தேறின ஒருவனை தேடும்படிக்கு எங்கள் ஆண்டவனாகிய நீர் உமக்கு முன்பாக நிற்கிற உம்முடைய அடியாருக்கு கட்டளையிடும். அப்பொழுது தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி உம்மேல் இறங்குகையில் அவன் தன் கையினால் அதை வாசித்தால் உமக்கு சௌக்கியம் உண்டாகும் என்றார்கள். சவுல் தன் ஊழியக்காரரை பார்த்து, நன்றாய் வாசிக்கத்தக்க ஒருவனை தேடி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். அப்பொழுது அந்த வேலைக்காரில் ஒருவன் பிரயுத்தரமாக, இதோ பெத்லகேமியன் ஆகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதில் தேறினவன். அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமத்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார் என்றான். அப்பொழுது சவுல் ஈசாயிடத்தில் ஆட்களை அனுப்பி, ஆட்டு மந்தையில் இருக்கிறவன் குமாரனாகிய தாவீது என்னிடத்தில் அனுப்பு என்று சொல்ல சொன்னான். அப்பொழுது ஈசாய் அப்பத்தையும் ஒரு துருத்தி திராட்சசத்தையும் ஒரு வெள்ளாட்டு குட்டியையும் கழுதையின் மேல் ஏற்றி தன் குமாரனாய் தாவீதின் வசமாய் சவுலுக்கு அனுப்பினான். அப்படியே தாவீது சவுலிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றான். அவன் இவனை மிகவும் சிநேகித்தான். அவனுக்கு இவன் ஆயுதாரியானான். சவுல் ஈசாயிடத்தில் ஆள் அனுப்பி,
தாவீது எனக்கு முன்பாக நிற்கட்டும், என் கண்களில் அவனுக்கு தாழ்வு கிடைத்தது என்று சொல்ல சொன்னான். அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும் போது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான். அதனால் பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க சவுல் ஆதனடைந்து சொஸ்தமாவான்.

பிரியமானவர்களே, நம் வேதத்தின்படி அந்நிய தெய்வங்கள் பிசாசுதான். ஆனால் அது ஒன்றை மட்டும் நல்லா கெட்டியா பிடித்து நம்மிடத்தில் என் தெய்வத்தை நீ எப்படி பிசாசு என்று சொல்லலாம்னு கேட்கும் பொழுது நாங்கள் என்ன சொல்லி

தான் சொல்லுதா சொல்லலையாங்கிறத அப்புறம் பார்க்கலாம், அது வேற விஷயம். விக்கிரகத்தை சொல்லுதோ சொல்லலையோ மனுஷனை கூட வேதம் சாத்தான்னு சொல்லியிருக்கு. கர்த்தருடைய வார்த்தைக்கு மீறி பேசுகிற ஒருவனை சாத்தான் என்று சொல்லுகிறது. என்ன பிரதர் சொல்றீங்க? ஆமா சொல்லுது. பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே உமக்கு இது நேரிடக் கூடாது, நீங்க பாடலாம் அனுபவிக்க கூடாது. என்ன பாட அனுபவிக்கிறேன்னு சொல்றீங்க? நம்ம சந்தோஷமா இருப்போம், நீங்க தலைவரா இருங்க, நான் உபதலைவரா இருக்கிறேங்கிற அர்த்தத்துல அவர் அந்த செழிப்புக்காக இந்த பாட அனுபவிக்கிறதுக்கு முடியவே முடியாது, உங்களுக்கு இது நேரிடக் கூடாது என்று தனியா கூட்டிட்டு போய் இயேசு கிறிஸ்துவை அவன் கடிந்து கொள்ள தொடங்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லுகிறார். சரி, நான் கேட்கிறேன், இன்னைக்கு நீங்க ஏன் இந்த மாதிரி சபையில ஒருவேளை யாராவது தவறு செஞ்சாங்கன்னா அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு சொல்லுவீங்களா? ஏன் சொல்றது இல்ல? இல்ல சொல்லுங்களேன். யாரெல்லாம் சபையில சரியா இல்லையோ, கர்த்தருடைய திட்டங்களுக்கு மீறி நடக்கிறாங்களோ, அவங்களையெல்லாம் அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ சாத்தானே ஏன் நம்ம சொல்றது இல்ல? பிரியமானவர்களே, அப்படி சொல்லுவதற்கு தகுதியை உடையவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான், நீங்களும் நானும் கிடையாது. அந்த மாதிரி எப்படி ஒரு மனிதனை நாம் அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லுவதற்கு நாம் தயங்குகிறோமோ, அப்படித்தான மற்ற யாரையுமே சாத்தான்னு சொல்லக்கூடாது. எங்கிருந்து வந்தது இந்த பழக்கம்? அன்பை போதிக்கிற நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? இதுக்கு வேத ஆதாரம் இருக்கா? விக்கிரகங்களை சாத்தான்னு சொல்லலாமா? புதிய உடன்படிக்கையில நமக்கு ஒரு அற்புதமான வேத ஆதாரம் இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் விக்கிரகம் நிறைந்திருக்கக்கூடிய பட்டணத்துக்குள்ள போய் அவர்களுக்கு எப்படி சுவிசேஷத்தை அறிவிச்சாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அதே மாதிரி நாம நம்மளுடைய தேவனுடைய அன்பையும் சுவிசேஷத்தமாய் அறிவிக்கலாம். பிரியமானவர்களே, அந்த பகுதியை மட்டும் உங்களுக்கு நான் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். அதில் இருக்கக்கூடியதான முக்கியமான குறிப்புகளை மாத்திரம் நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு சுவிசேஷம் எப்படி அறிவிக்கணுங்கிறதுக்கு ஒரு அற்புதமான வெளிப்பாடு அங்கே இருக்கிறது. அப்போஸ்தலன் நடவடிக்கைகளுடைய புத்தகம் 17 அதிகாரம். அந்த பட்டணத்துக்கு பேரு அத்தேனே அப்படிங்கிற ஒரு பட்டணம், ஏதென்ஸ் அப்படிங்கிற ஒரு பட்டணம். அந்த பட்டணத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பவுல் கொஞ்ச நேரம் அங்க இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்ததுனால இவர் பார்த்தாரு, சரி அந்த பட்டணத்துல இருக்கக்கூடிய இவங்களுடைய கோயில நம்ம போய் பார்க்கலாம். அங்க பாத்தீங்கன்னா நிறைய கோவில்கள் விக்கிரகங்கள் நிரம்பி இருந்துச்சு. இவர் உள்ள போய் எல்லாம் பார்த்தாரு. இன்னைக்கு நம்மது ஒரு மூட நம்பிக்கை இருக்கு, கோயிலுக்கு போனாலே தெய்வ குத்தம், பாவம், நாம வந்து நல்லா இருக்க மாட்டோம். பிரியமானவர்களே, இந்த மாதிரி மூட நம்பிக்கைன்னு தயவுசெய்து விட்டுருங்க. அப்படி பார்த்தா அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த விக்கிரக நிறைந்திருக்கக்கூடியதுல போயிருக்கவே முடியாது. அவர் உள்ள போறாரு, என்ன இவங்க பண்றாங்கன்னு பாக்குறாரு. அப்ப இவர் நம்பக்கூடிய மெய்யான தேவனை இப்ப அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இவர் நேர போறாரு, அப்படி மார்ஸ் மேடை என்று சொல்லக்கூடிய அந்த மேடையில போய் நிக்கிறாரு. எல்லாரும் பாக்குறாங்க. இப்ப பேச ஆரம்பிக்கிறாரு. என்னன்னு பேசுறாரு? பாரியா, நீ கும்பிடுற தெய்வம் எல்லாம் தெய்வமே கிடையாது, நீ அந்த தெய்வத்தை வந்து என்ன பண்ணக்கூடாது, கும்பிடக்கூடாது, கும்பிட்டா நீ அவ்வளவுதான், முடிஞ்சிருவ, செத்துருவ, அது ஒரு சாத்தான், அது ஒரு பிசாசு, அப்படியா சொன்னாரு? இல்லை பிரியமானவர்களே, நல்லா கவனிங்க என்ன சொல்றாருன்னு பாருங்க. அடுத்து, எப்படி என்றால் நான் சுற்றி தெரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்த பொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன், நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இவங்களுக்கு தெரிஞ்ச தெய்வத்துக்கு பேரை வச்சு ஏகப்பட்ட சிலைகளை உருவாக்கி விக்கிரகத்தை உருவாக்கி அங்கே வச்சிருக்கிறாங்க, அதை வழிபட்டு கொண்டு வர்றாங்க. அவங்களுக்கே இப்போ ஒரு டவுட் வந்துருச்சு, ஒருவேளை நமக்கே தெரியாம ஒரு தெய்வம் இருந்துச்சுன்னா, நமக்கு தெரிஞ்ச தெய்வத்தெல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்கிறோம், நமக்கே தெரியாம ஒரு தெய்வம் இருந்துச்சுன்னா என்ன பண்றது? அதனால அந்த தெய்வத்தினுடைய பெயர் எனக்கு தெரியல, எங்களுக்கு தெரியாத தேவனுக்கும் ஒரு பலிபடுத்த நாங்கள் வச்சிருக்கிறோம், எங்களுக்கு தெரியாத, அதான் விளக்கமா சொல்லணும்னா அதான் அர்த்தம், அறியப்படாத தேவனுக்கு. எப்படி இருக்கு பாத்தீங்களா? இதை தான் அப்போஸ்தலன் பவுல் கப்புன்னு பிடிச்சுக்கிட்டார். பாருங்கப்பா, உங்களுக்கு நிறைய தேவன்களை நீங்க உருவாக்கி வச்சிருக்கிறீங்க, அதை பத்தி நான் பேசல, நீங்களே என்ன பண்றீங்க, இதெல்லாம் தெரியாம இன்னொரு ஒரு தேவன் இருந்தா என்ன பண்றதுன்னு, அறியப்படாத ஒரு தேவன் சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த அறியப்படாத தேவனை உங்களுக்கு நான் அறிவிக்க விரும்புகிறேன், கேட்க ஆயத்தமானு கேட்கிறாரு. இப்படிதான் நம்மளுடைய சுவிசேஷம் இருக்கணும். அந்த சுவிசேஷத்துல என்னென்ன பாயிண்ட் இருக்கணும்? நம்பர் 1, 24வது வசனம், உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. நல்லா தெரிஞ்சுக்குங்க, ஆண்டவரை பற்றி எடுத்து சொல்லும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நாம ஏற்கனவே நாம நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கைகள் அது தவறாக இருக்கும் பட்சத்துல அதே சரி செய்யப்படும் விதமாகத்தான் அந்த போதனை இருக்கும்.
நான் மற்ற தெய்வங்களை பத்தி பேசணுங்கிற அவசியம் இல்லை.

மதங்களை காயப்படுத்துங்கிற அவசியம் இல்லை. இந்த சுவிசேஷ அறிக்கும் போது சிலர் சொல்லுவாங்க, நீங்க வேற எந்த மதத்தை பத்தியும் பேச வேண்டாம், எந்த தெய்வத்தை பத்தியும் பேச வேண்டாம், கிறிஸ்துவை பற்றியும் அவருடைய அன்பை மட்டும் எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மைதான். ஆனா அதே சமயத்துல நாம இருக்கக்கூடிய ஒரு தவறான நம்பிக்கையில் இருக்கிறோம் பாத்தீங்களா, அந்த தவறான நம்பிக்கைய சரியான முறையில சுட்டி காண்பிப்பதும் நம்மளுடைய வேலை. அதிலும் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. பவுல் என்ன செஞ்சாருன்னா, தேவனை பற்றினதான விளக்கத்தை கொடுக்கிறார். ஆட்டோமேட்டிக்கா அவங்க செய்யறது சரியா தப்பான்னு அவங்க சீர்தூக்கி பார்க்கும்படியான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். முதல்ல அவர் என்ன பயன்படுத்துகிறார், உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் கொடுக்கிறவரையா அவரு. அவர் எப்பேற்பட்ட ஒரு மகத்துவம் உள்ள தேவன். நீங்க நினைக்கிற மாதிரி இத்தனூண்டு ஒரு கட்டடத்துக்குள்ள அவர் வந்து வாசம் பண்ணுகிறாரா, நான் அப்படி நினைக்கல. அப்படி இருக்க வாய்ப்பே கிடையாது. அப்படி இல்லை, இந்த தேவன், நான் சொல்லுகிற தேவனை இந்த ஒரு கட்டடத்துக்குள்ள அடக்க முடியாது அப்படிங்கிறத சொல்லி தர்றாரு. இதுல இருந்து என்ன தெரிகிறது, பாரு நீ வச்சிருக்கிறது தப்பு, நீ வந்து ஒரு விக்கிரகத்தை உருவாக்கிட்ட, அது தவறு. நோ, அப்படி சொல்லல அவரு. உங்களுடைய நம்பிக்கை எப்படி தனியா இருக்கட்டும், ஆனால் நான் என்ன சொல்லுகிறேன்னா, இந்த அண்ட சராசரத்தையும் படைத்த தேவனை ஒரு சின்ன ஒரு கட்டடத்துக்குள்ள வச்சு எப்படி அடக்க முடியும், அங்க வாசம் பண்ணுவாரா, வாசம் பண்ண மாட்டார். அப்ப தேவன் எங்கும் இருக்கக்கூடியவர் அப்படிங்கிறத மிக எளிதாக தன்னுடைய முதல் குறிப்பிலே விளக்குகிறார். இன்றைக்கு நம்ம மக்களுக்கே இது புரியாம இருக்கு. ஏன்னா சபைக்குள்ள வந்தா அமைதியின் சொரூபமா இருப்பாங்க, சபையை விட்டு வெளியில போனா நான் சொல்லவே வேணாம், கொலாயடி சண்டை கூட கொஞ்சம் பரவாயில்லைங்கிற அளவுக்கு வீட்டுல சண்டை போடுற சில குடும்பங்களும் இருக்கிறாங்க. தப்பா நினைச்சுக்க வேண்டாம், இருக்கிறாங்க. அப்ப இங்க மட்டும் ஏன் நீங்க அமைதியா இருக்கிறீங்க, அங்க மட்டும் ஏன் சண்டை போடுறீங்க? அது சபை, அங்க சபை தான், அங்க மட்டும்தான் தேவன் இருக்கிறாருங்கிற நம்பிக்கை. இங்க வீட்டுல தேவன் இல்லையா? பிரியமானவர்களே, நீங்க வேலைக்கு போற இடத்துலயும் அதே தேவன் தான், அதே பிரசன்னத்தோடு இருக்கிறாரு, அதே தேவன் தான் வீட்டிலே இருக்கிறாரு, அதே தேவன் தான் நம்ம எல்லாம் சபை கூடி வரக்கூடிய இடத்திலும் இருக்கிறார். கட்டடத்தை மையப்படுத்துறதுனாலதான் நாம அந்த இடத்துல போனோடனே பயபக்தி ஆயிடுறோம், பொய் பேசுறது இல்லை, திருடுறது இல்லை, எந்த இது இல்லை. அங்க போன உடனே அப்படி நடுக்கத்தோடு உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். மற்ற இடங்கள் எல்லாம் தேவ பிரசன்னம் இல்லைங்கிற ஒரு நினைப்புல நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். சோ முதல் குறிப்பு, எங்கும் இருக்கக்கூடிய ஒரு தேவன், ஒரு குறிப்பிட்ட இடம் பரிசுத்தமானது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கிடையவே கிடையாது. ரைட்டு, இரண்டாவது என்ன சொல்லுகிறாரு பாருங்களேன், 25வது வசனம், 2வது பாயிண்ட், எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம், ஏப்பா அவர் தான் நமக்கு ஜீவனை கொடுக்கிறார், அவர் தான் நமக்கு சுவாசத்தை கொடுக்கிறார், சகலத்தையும் அவர் எனக்கு கொடுக்கிறார் சொல்லிட்டாரு. சகலத்தையும் அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கிறேன், சாப்பாட்டுல இருந்து துணிமணியில இருந்து சுவாசத்தில இருந்து எல்லாமே அவரிடத்திலிருந்து நான் வாங்கிக்கிட்டு இருக்கிறேன். நாம் அவருக்கு பணிவிட செய்ய முடியுமா? முடியவே முடியாது. நாம சாமிக்கு சாப்பாடு ஊட்ட முடியுமா? முடியாது. அதைத்தான் சொல்லுகிறார், தேவனுக்கு நாம் என்ன செய்ய முடியாது, அவருக்கு சாப்பாடு கொடுக்க முடியாது, அவரை குளிப்பாட்ட முடியாது, அவருக்கு மாலை போட்டு நாம அவரை அழகுபடுத்த முடியாது, அவருக்கு துணிமணியை மாட்டி விட முடியாது. இது தெரியாம கிறிஸ்தவத்துல ஒரு குரூப் சாமியை சிலையா செஞ்சு மாலையெல்லாம் போட்டு அதை தூக்கிக்கிட்டு அப்படியே சுத்திக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. கிறிஸ்தவத்துல அப்படியே தேர் இழுக்கிறது என்ன, அதை வந்து குளிப்பாட்டுறது என்ன, அதை சுத்தப்படுத்துறது என்ன, எதுக்கு அதை சுத்தப்படுத்துறீங்க? அது தேவனா? தேவனுக்கு நீங்க பணிவிட செய்ய முடியுமான்னு நான் கேட்கிறேன். பணிவிட யாருக்கு செய்வாங்க, குளிப்பாட்டுறதை யாருக்கு செய்வாங்க? ஏசுநாதர் மாதிரி சிலையை செஞ்சு வச்சுக்கிட்டு அதை வந்து இவங்க குளிப்பாட்டுறது என்ன, அதை பவுடர் அடிச்சு விடுறது என்ன, அதற்கு மாலை போட்டு விடுறது என்ன? பிரியமானவர்களே, கர்த்தரை நாம் அவமானப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். பவுல் சொல்லுகிறார், அவர்கிட்ட இருந்து நான் தான் என்ன பண்ண முடியும், எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும், அவருக்கு நான் பணிவிட செய்ய முடியாது. இந்த பணிவிடை அப்படிங்கிற வார்த்தை என்னன்னா, அப்படியே எதுவுமே செய்ய முடியாம இருக்கிறவங்களுக்கு தான் பணிவிடை. படுத்த படுக்கையில் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களால எதுவும் செய்ய முடியாது. சுவிசேஷம் எப்படி சொல்றாரு பாருங்க, தேவனுக்கு நாம ஒன்றும் செய்ய முடியாது, அவர் தான் எனக்கு செய்கிறார். இந்த பிரசங்கத்தை ஒரு நாள் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது, அப்ப தேவனுக்கு நாம் எதுவுமே செய்ய முடியாதா, ஊழியம் செய்ய முடியாதா, எதுவும் செய்ய முடியாது? நான் சொன்னேன், நீங்க தேவனுக்கு செய்யலை. தேவனுக்கு நாம எதையுமே, அவருக்கு நாம என்ன செய்ய முடியும், நம்ம உதவி அவர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரா? இல்லை பிரியமானவர்களே, அவருக்கு ஏதாவது ஒன்ன செய்யறதுன்னா அது என்னுடைய பாக்கியம், எனக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய பாக்கியம். உங்களுக்காக நான் கரும்பு தின்னேங்க சொல்ல முடியுமா? அது தெரியாதனாலதான் உங்களுக்காக நான் பாடு அனுபவிச்ச ஆண்டவரே, உங்களுக்காக ஒண்ணும் கிடையாது. கர்த்தருக்காக நாம வேலை செய்யறது எல்லாம் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம். பாருங்க, அடுத்து 3வது குறிப்பு என்ன சொல்லுகிறார் பாருங்களேன்,
26 வசனம், மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுகிறாருன்னா, அவர்களுடைய நம்பிக்கையை ரொம்ப அழகா சுட்டி காண்பிக்கிறார். தேவன் என்ன செஞ்சார்னா, ஒரே ரத்தத்தினால தோன்ற பண்ணினார். இதுக்கு சரியான விளக்கம் என்னன்னா, நிறைய பேர் ஒரே ரத்தத்தினா ஏ பாசிட்டிவ் பி பாசிட்டிவா இல்ல மாறி மாறி இருக்கு, அர்த்தம் அது அல்ல. ஒரே மாதிரியாக தோன்ற பண்ணி இருக்கிறார். நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கிறீங்க, கிட்டத்தட்ட நிறைய கடவுள்களை உருவாக்கி வச்சிருக்கிறீங்க. தெரியாம ஒரு கடவுள் இருப்பாரோன்னு அப்படி உருவாக்கி வச்சிருக்கிறீங்க. இப்ப அவர் ஒரு பெரிய விளக்கத்தை மறைமுகமாக கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாரு, தேவன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, நம்மளை எல்லாம் ஒரே மாதிரி படைச்சிருக்கிறாரு. கொஞ்சம் நல்லா யோசிங்கய்யா, இந்தியாவுக்கு ஒரு ரெண்டு கடவுள், அமெரிக்காவுக்கு ஒரு மூணு கடவுள், இலங்கைக்கு ஒரு கடவுள், இப்படி அங்கங்க இருக்கக்கூடிய கடவுள்கள் இருந்தாங்கன்னு வச்சுக்கலாம். ஏன்னா அன்னைக்கு அவங்க அப்படித்தான் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. நாம எல்லாம் இப்படி ஒரே மாதிரி இருக்கிறோம், எல்லா கடவுள்கள் மேல கூடி பேசி அப்படி ஒரு டயக்ராம் போட்டு நம்ம எல்லாம் ஒரே மாதிரி எல்லாத்தையும் படைச்சு விடுவோம், அப்படியா? கிடையவே கிடையாது. ஒரே தேவன் நம்ம எல்லாம் ஒரே மாதிரி படைச்சிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த பல தெய்வ கோட்பாடை ரொம்ப அழகா ஒரே வார்த்தையில ரொம்ப அழகா விளக்கிட்டார். சோ நாம எல்லாம் ஒரே மாதிரியாக வந்திருக்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் ஒரே மாதிரியாக செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அதை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஒரே ஒரு டிசைனர், ஒன்லி ஒன் கிரியேட்டர், ஒரு தேவன் அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் அதை விளக்குறாரு. 4வது குறிப்பு என்ன சொல்லுகிறாருன்னு பாருங்க. அடுத்து பாருங்க, பூமியின் மீது எங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். இதுக்கு என்ன அர்த்தம், எல்லாருக்கும் தேவன் ஒரு குறிப்பிட்ட காலத்தை, எந்த இடத்துல அவங்க பிறக்கணும், எத்தனை நாள் வாழ வேண்டும், முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்கள் எல்லாவற்றையும் குறித்திருக்கிறார். ஏன் அப்படி செஞ்சார்? அடுத்த வசனத்தில் விடை இருக்கிறது, கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒவ்வொருவருக்கும் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. பிரியமானவர்களே, தேவன் எல்லாருக்கும் வாய்ப்பை தரக்கூடியவராக இருக்கிறார். நீங்க இந்த உலகத்துல ஒரு நாள் பிறந்து இவ்வளவு நாள் வளர்ந்துருக்கிறீங்க, ஐயோ நான் ஏன்டா இந்தியாவில பிறந்தேன், தமிழ்நாட்டில் பிறந்தேன், பிளீஸ் யார எங்க பிறக்க வைக்கணுமோ அங்க தேவன் கரெக்டா எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். அவர் அவர்களுக்கான ஆயுள் நாட்களை கொடுத்திருக்கிறார். எல்லாம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அந்த ஆயுள் நாட்காலத்துல தேவனை அறிந்து கொள்வதற்கு உங்களுக்கு அபரிமிதமான வாய்ப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த தேவனை பற்றி இப்படி அழகா விளக்கிக்கிட்டு வர்றாரு. அதுல அந்த விளக்கத்துல தவறான நம்பிக்கைகளும் மிக அழகாக மறைமுகமாக எளிதாகவும் சுட்டி காட்டப்படுகிறது. அதே சமயத்தில் ஒரு மெய்யான தேவனை குறித்ததான வெளிப்பாடும் அங்கே அவர்களுக்கு சுட்டி காண்பிக்கிறது. இங்கே போயிட்டு நேரடியாக எங்கேயாவது ஏதாவது அந்நிய மதங்களையோ அதை பின்பற்றுகிறவர்களையோ எங்கேயாவது தவறாக இவர் பேசின மாதிரி இருக்கா? இல்லை பிரியமானவர்களே. நாம் ஏன் அந்த மாதிரி பேசணும்னு நான் கேட்குறேன். யார் நமக்கு இந்த மாதிரி பேச சொல்லி கற்றுக் கொடுத்தது? பவுல் பேசல, பேதுரு பேசல, யாருமே பேசல. பிரியமான, இனிமேல தயவு செய்து இந்த மாதிரியான வார்த்தைகள் பெரிய ஊழியர்கள் பேசினா கூட தயவு செய்து நாம பேசக்கூடாது. 5வது குறிப்பு பாருங்க, அடுத்து பாருங்க எப்படி முடிக்கிறாரு பாருங்க. 29வது வசனத்துல, நாம் தேவனுடைய சந்ததியாராய் இருக்க மனுஷருடைய சித்திர வேலையினாலும் யுக்தியினாலும் உருவாக்கின பொன் வெள்ளி கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பா இருக்கும் என்று நாம் நினைக்கலாகாது. நல்லா தெரிஞ்சுக்குங்க, சுட்டி காண்பித்தார். ரொம்ப அழகா சுட்டி காமிக்கிறார். நீங்கள் நானும் யாருடைய சந்ததி தெரியுங்களா? தேவனுடைய சந்ததி. ஆனா நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கிறீங்க, தெய்வம் சொல்லிட்டு கல்லுலையும் மண்ணிலையும் வித்தியாசமான விலங்குகளை உருவாக்கி வைத்திருக்கிறீர்கள். அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏதென்ஸ்ல நிறைய வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் ஏன் இந்த பதத்தை அவர் பயன்படுத்துகிறாருன்னு சொல்லி. அங்க பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்கக்கூடியதான உயிரினங்கள், பாம்பு பல்லி இப்படி இருக்கும் பாத்தீங்களா, இந்த உயிரினங்களை சிலையாக வடித்து அதனுடைய சந்ததி நாங்கள் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. இதுதான் எங்களை பிறப்பித்ததுன்னு நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அதனாலதான் அதை சுட்டி காமிச்சாரு, ஐயா நம்ம தேவனுடைய சந்ததி, உண்மையான தேவனுடைய சந்ததி. ஆனா மனுஷன் உருவாக்கி வச்சிருக்கிற இந்த உலகத்துல அவன் பார்த்து சிலவற்றை உருவாக்கி வச்சிருக்கிறான். பள்ளி மாதிரி ஒரு ஒன்ன வரைஞ்சி வச்சுட்டு இதனுடைய இதுல இருந்துதான்ப்பா நீ வந்த அன்னைக்கு ஏதன் நகரத்துல இப்படி ஒரு போதனை இருக்கும் பொழுது ரொம்ப அழகாய் சுட்டி காண்பிக்கிறார். அப்படி இல்லை, நீங்க தேவனுடைய சந்ததி, அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கான் அப்படின்னு நாசுக்கா கேட்கிறார். ரொம்ப அழகா சொல்லுகிறார். அடுத்து கடைசியில எப்படி முடிக்கிறாரு, ஃபைனல் பாயிண்ட்ல பாருங்க, அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளை இடுகிறார். அடுத்து நியாய தீர்ப்பை சொல்லி முடிக்கிறார். பிரியமானவர்களே,
இவைகளிலிருந்து நீங்கள் மனம் திரும்புங்க, மெய்யான தேவனிடத்தில் வாங்க. இப்போ நான் சொ கேட்குறேன், என்னை யார் இப்போ தப்பு சொல்ல முடியும், யார் என்னை குற்றவாளியாக தீர்க்க முடியுங்கிறேன். நான் சொல்ல வேண்டியது நம்ம சொல்லி தான் ஆகணும். அதை எப்படி சொல்ல வேண்டும் என்பதில் தான் ஆண்டவர் நமக்கு கிருபை அளிக்கக்கூடியவராக இருக்கிறார், ஞானத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இஷ்டத்திற்கு நாம் பாட்டுக்கு எதையாவது பேசக்கூடாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார், ஏன் சிலுவையில் அறையப்பட்டார், அந்த மனம் திரும்புதலை பற்றி பேசினார் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே இதெல்லாம் சொல்லியிருப்பார். கிறிஸ்துவினுடைய பலி மரணத்தினால தான் நமக்கு ரட்சிப்பு எல்லாத்தையும் சொல்லியாச்சு. அதனால் சில தவறான நம்பிக்கைகளை சுட்டி காண்பிக்கிறதுல தவறு இல்லை, எப்படி சுட்டி காண்பிக்கிறோம் என்பதில் தான் முக்கியம். அதனால் பவுலுடைய இந்த சுவிசேஷ அறிவிப்பு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன். நீங்களும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.

சிந்திப்போம் செயல்படுவோம். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1960 முன்னால வரைக்கும் ஒவ்வொரு கிராமத்திலையும் பலருக்கு 10 குழந்தைகள், 8 குழந்தைகள், குறைஞ்சது 5 குழந்தைகள் சர்வசாதாரணமா பெற்றுக்கிட்டாங்க. 1980 பிறகு 100 இல் 80 குடும்பம் 2 குழந்தைகள், எங்காவது ஒரு சில குடும்பத்துல 3 குழந்தைகள் உண்டு. 2000 பின் 1 குழந்தை அல்லது 2 குழந்தை தான் அப்படிங்கிறது எழுதப்படாத தீர்ப்பா மாறிட்டுது. ஆனா 2010 பின்னால ஒரு குழந்தை வேண்டுமே இறைவா அப்படின்னு போகாத கோவிலும் இல்ல, பார்க்காத மருத்துவமும் இல்ல. இந்த நிலைமையிலதான் நாம இன்னைக்கு இருக்கோம். இதுக்கு அறிவியல் 1000 காரணம் சொல்லலாம். ஆனா முதல் காரணம் ஆரோக்கியம். 1960 வரை பெண்ணுக்கு 16, ஆணுக்கு 20 திருமணம் ஆச்சுது. முக்கியமான உணவு ராகி, கம்பு, சோளம். 1975 மேல பெண்ணுக்கு 18, ஆணுக்கு 22 வயசுல திருமணம் ஆச்சு. அப்போ சாப்பிட்ட உணவு அரிசி, மரவள்ளி. 1992 மேல பெண்ணுக்கு 20, ஆணுக்கு 25 வயசுல திருமணம். உணவு பட்டை தீட்டப்பட்ட அரிசி. 2000 மேல பெண்ணுக்கு 25, ஆணுக்கு 30 திருமணம் ஆகுது. இவங்க சாப்பிடுற உணவு ஃபாஸ்ட் ஃபுட். 2010 மேல மக்கள் சாப்பிடுற முக்கியமான உணவு மைதா மாவாகி போனது. அப்புறம் வெள்ளை சர்க்கரை பயன்பாடு அதிகம். அடுத்து தரம் குறைஞ்ச எண்ணெய். இதனால தான் யார கேட்டாலும் ஏதாவது நோய் இருக்குது. இளம் தலைமுறையினர்கிட்ட மலட்டுத்தன்மை அதிகமா காணப்படுது. உணவை மாற்றுவோம், ஆரோக்கியமா வாழுவோம். வேதாகமத்திலையும் நாம சாப்பிட வேண்டிய பொருட்களை பற்றி மிக தெளிவா போட்டிருக்குது. பின்னும் தேவன், இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும், விதை தரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாயிருக்க கடுவது. அப்புறம், நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள் யாவும் உங்களுக்கு ஆகாரமாயிருப்பதாக, பசும் பூண்டுகளை உங்களுக்கு தந்தது போல அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம், நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் அப்படின்னு சொல்றாரு. நல்லா சமைச்சு இயற்கை உணவை சாப்பிட்டு ஆரோக்கியமா பல வருடங்கள் உயிரோட வாழுவோம்.

0: கிருபையை பெருக பண்ணுகிற தேவன் என்ற தலைப்பில் ஊழியர் ஜோன்சன் ஜோய்சன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: ரெண்டு கொரிந்தியர் 9வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். ரெண்டு கொரிந்தியர் 9வது அதிகாரத்தின் 8வது வசனம்.
2: மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும்
1: சம்பூரணமுடையவர்களாயும்
2: சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய
1: யார் வாழ்க்கையிலே தேவன் கிருபையை பெருக பண்றாங்களோ அவர்கள் சம்பூரணமுள்ளவர்களாய் இருப்பார்கள். கடந்த சில வாரங்களா இந்த வார்த்தை முன்வைத்து தியானித்து வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியை தான் இந்த நாளிலும் பேசும்படியா கடந்த ஒரு வாரம் தியானிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். ஆனால் அந்த தியானித்த வார்த்தையை நேற்று எழுதும் போது ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் ஒரு வார்த்தை எழுத வைத்தார். என்ன தெரியுமா? தேவன் பெருக பண்ணுகிற தேவன், பெருக பண்ணுகிற தேவன். அப்போ ஒருத்தங்க வாழ்க்கை ஒண்ணும் இல்லாத ஒருத்தங்க நிறைவுள்ளவங்களாய் மாறணும்னா தேவ கிருபை அவங்க வாழ்க்கையில பெருகினால் போதுமானது. தேவன் எல்லார் வாழ்க்கையில இந்த கிருபையை பெருக பண்றாரா என்பது கேள்வி. எல்லாருக்கும் கிருபையை கொடுக்கிறார், அதில் சந்தேகம் இல்லை. எல்லாருக்கும் கிருபையை கொடுக்கிறார். அவருடைய ஈவின் அளவுக்கு தக்கதா, அவருடைய ஈவு என்பது சொல்லி முடியாது. அவருடைய ஈவின் அளவுக்கு தக்கதா எல்லாருக்கும் கிருபையை கொடுக்கிறார். ஆனால் எல்லாருக்கும் கிருபையை பெருக பண்ணுகிறாரா என்பது கேள்வி. ஆனால் ஒரு சத்தியம் என்ன, யார் வாழ்க்கையில் தேவன் தம்முடைய கிருபையை அதிகமாய் பெருக பண்ணுகிறாரோ அவர்கள் சம்பூரணமுள்ளவர்களாய் மாறுகிறார்கள். குறைவுள்ளவர்கள் ஆமே நிறைவுள்ளவர்களாய் மாறுகிறார்கள். ஒன்றும் இல்லாதவர்கள் எல்லாம் உடையவர்களாய் மாறுகிறார்கள். ஆமீன். ஏதாவது ஒன்று நடக்கணும்னா யார்கிட்டயாவது கேட்டு தான் வாங்கணுங்கிற நிலைமையில் இருக்கிறவர்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கத்தக்க நிலைமையிலே மாற்றப்படுகிறார்கள். நம்முடைய தேவன் பெருக பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். இதை தேவனால் மட்டும்தான் செய்ய முடியும். நான் சின்னவனாக இருக்கிறேன், நான் சிறியவனாக இருக்கிறேன் என்றால் நான் எனக்கென்று ஒரு கெப்பாசிட்டி இருக்கிறது, என்னுடைய கற்பனைக்கும் ஒரு லிமிட் இருக்கிறது. அது மட்டும்தான் என்னால் கற்பனை கூட செய்ய முடியும் என்னுடைய வாழ்க்கையை குறித்து, எதிர்காலத்தை குறித்து. ஆமே நிறைய காரியங்களை கற்பனை செய்வோம், ஆனால் அதற்கு ஒரு நம்முடைய திராணிக்கத்தக்கதாய் தான் நம்ம கற்பனை செய்வோம். ஆனால் கர்த்தருடைய பார்வை என்பது வேற. நாம் அணுவாய் தோன்றுவதற்கு முன்னமே, நாம் கருவில் தோன்றுவதற்கு முன்னமே நம்மை குறித்த திட்டங்களை எல்லாம் தேவன் வைத்திருக்கிறார். நீ சிறியவனாய் இருந்தாலும் உன்னை பலத்த ஜாதியாக்க உன் தேவனால் கூடும். இதை நான் நம்ப வேண்டும், இதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அப்படி என்றால் எந்த ஒருவனையும், எவன் ஒருவனையும், யார் ஒருவனையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்த தேவனுடைய கரத்தினாலே ஆகும். தேவன் பெருக பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாரை பெருக பண்ணுகிறார், யார் வாழ்க்கையில் தேவன் இப்படி செய்கிறார், இதை தான் இந்த நாளிலே நான் உங்கள் மத்தியில் சில காரியங்களை சொல்லி நான் ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். அதற்கு ஆதாரமாக ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். முதலாவது ஏசாயா 26வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். ஏசாயா 26:15.
2: இந்த ஜாதியை
1: பெருக பண்ணினீர்
2: கர்த்தாவே, இந்த ஜாதியை
1: பெருக பண்ணி
2: நீர் மகிமைப்பட்டீர் தேசத்தின் எல்லை எல்லாவற்றையும் நெடுந்தூரத்தில் தள்ளி வைத்தீர்.
1: ஏன் ஆண்டவர் இப்படி செய்றீங்கன்னா இவர்கள் பெருகணும். எல்லையை தள்ளி வைப்பது என்பது நம்மை நெருக்கி கொண்டிருக்கிற பிரச்சனையை, நம்மை நெருக்கி கொண்டிருக்கிற, நாம் வளராதபடி, நாம் பெருகாதபடி எந்தெந்த காரியங்கள் நம்மை நெருக்கி கொண்டிருக்கிறதோ, நாம் வளரும்படி, நாம் பெருகும்படி அவைகளை தேவன் என்ன செய்கிறார் தெரியுமா? தள்ளி வைக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கவனமாக கேட்கணும். இன்னைக்கு நான் சொன்னேன் அல்லவா, நான் தியானித்தது வேற, ஆனால் நான் எழுதும் போது நான் தியானித்தவைகளை டைரியில் எழுதுவது வழக்கம். நல்லா தியானிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் எழுத வைப்பார் ஆண்டவர். ஒரு வாரம் தியானித்தது ஆமீன் இன்னொரு கிருபை விருதாவாக்காதற்கு என்ன செய்ய வேண்டும், அதை தான் செய்தியாக கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் இந்த வாரம் தியானித்து கொண்டிருந்தேன். நேற்று ஜெபத்தை முடிச்சுட்டு எழுத உட்காரும்போது ஆண்டவர் வேற எழுத வைத்தார். எனவே இந்த வார்த்தையை தைரியமாய் சொல்ல முடியும். ஆண்டவர் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கத்தை மாற்றி பெருக்கத்தை தர விரும்புகிறார். நம்புறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லி ஹல்லேலூயா. நெருக்கத்தை மாற்றி பெருக்கத்தை தர என் தேவனால் கூடும். இந்த ஜாதியை பெருக பண்ணினீர், இந்த ஜாதியை பெருக பண்ணினீர். அதற்காக தேவன் என்ன செய்கிறார்? அவர்களை பெருக பண்ண விடாதபடிக்கு தடையாயிருக்கிற எல்லைகளை அவர் தள்ளி வைக்கிறார். எப்படி தள்ளி வைக்கிறாரா? நெடுந்தூரத்தில் தள்ளி வைக்கிறார். தேவ பிள்ளைகள் வளராதபடி பெருகாதபடி தடையா நிற்கிற எந்த காரியமானாலும் சரி, தேவன் இடைபடும் போது அவற்றை தேவன் அப்புறப்படுத்துவார். உன்னை நெருக்கி கொண்டிருப்பது சத்துருவாயிருப்பான், ஆனால் அவன் உன்னை பெருக பண்ண உன் சத்துருவை உன்னை விட்டு தூரமாய் விலக்குவார். சத்தம் ஆமேன் சொல்லுங்க. ஏசாயா 41 ஒரு வசனம் இருக்கிறது, உன்னோடு போராடினவர்களை ஆமென் தேடியும் காணாதிருப்பாய். இது தேவன் தந்த வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தம் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும், தூரத்திலிருந்து வரவழைக்கப்பட்டவர்களுக்கும், உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் என்றால் அது இஸ்ரவேலரை மாத்திரம் குறித்தது. தூரத்திலிருந்து வரவழைக்கப்பட்டவர் என்று சொல்லப்பட்டபடியினாலே நமக்கு தெரியும் தூரத்திலிருந்து வரவழைக்கப்பட்டது யாரு தெரியுமா? நானும் நீங்களும். எப்படி வரவழைக்கப்பட்டோம் தெரியுமா? குமாரனாகிய கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் வரவழைக்கப்பட்டோம். அப்படி என்றால் அன்று இஸ்ரவேலருக்கு மாத்திரமே உரிதான வாக்கு தத்தங்கள் கண்டிப்பாக சொல்ல முடியும், எனக்கும் என் பிள்ளைக்கும் உண்டு. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். ஆண்டவர் என்ன செய்கிறாரா? நெருக்கி கொண்டிருக்கிற சத்துருவை தள்ளி தூரமாய் கொண்டு போய் விடுகிறார். அதுக்கப்புறம் நேற்று வரை இந்த பிரச்சனை இருந்துச்சு, இன்னைக்கு இல்லையே. நேற்று வரை பாருங்க, அநேகருக்கு ஆமே இந்த முள்ளை போல சிலர் இருப்பாங்க வாழ்க்கையில சுத்தி. இந்த முல்லை குறித்து, இந்த விதையை குறித்து சொல்லும் போது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? முட்களில் விழுந்த விதை அது வளரும் போது தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. அது வளரும் போது இது நெருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வளர்ச்சியின் அடையாளம் சுற்றிலும் இருக்கிற நெருக்கம். ஆமேன். சும்மா இருந்தா பிரச்சனை இல்லை, வளர்றது தான் பிடிக்காது சத்ருவுக்கு, வளர்றது தான் பிடிக்காது. கர்த்தர் சொல்லுகிறார், ஆமேன், இந்த ஜாதியை நான் பெருக பண்ணும்படி இவர்கள் பெருகுவதற்கு என்னென்ன தடையா இருக்கிறதோ அதையெல்லாம் நான் தூரத்தில் தள்ளி வைப்பேன். ஆமேன். யார் இந்த ஜாதி? யார் இந்த கூட்டம்? இந்த ஜாதி, இந்த ஜாதின்னு அது எந்த ஜாதி? இந்த கூட்டத்தார் யார்? இந்த கூட்டத்தாரை குறித்து அவன் வேதம் என்ன சொல்லுகிறது? 13 வசனத்தை வாசியுங்கள்.
3: எங்கள் தேவனாகிய கர்த்தாவே,
1: எங்கள் தேவனாகிய கர்த்தாவே,
3: உம்மை அல்லாமல் வேறே ஆண்டவன்மார் எங்களை ஆண்டார்கள்.
1: அடுத்த வார்த்தை
3: இனி.
1: இனி எல்லாரும் சொல்லுங்க, இனி சத்தமா சொல்லுங்க, இனி
3: உம்மை மாத்திரம் சார்ந்து,
1: உம்மை மாத்திரம் சார்ந்து
3: உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம்.
1: அவரை மாத்திரம் சார்ந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் உண்டு. அந்த கூட்டத்தை குறித்து தேவன் சொல்லுகிறார், இவர்களை நான் பெருக பண்ணுவேன், இவர்களை நான் பெருக பண்ணுவேன். இவர்கள் பெருகுவதற்கு என்னென்ன தடையா இருக்கிறதோ அதை நான் நெடுந்தூரத்திலே தள்ளி வைப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. அவரை மாத்திரம் சார்ந்து, அவரை சார்ந்திருக்கிறவர்களை தேவன் பெருக பண்ணுகிறார். அவரை மாத்திரம் சார்ந்திருப்பது என்பது என்ன? அவரை மாத்திரம் சார்ந்திருப்பது என்பது அவரை முழுமையா நம்பி அவர் சொல்றத நம்பிக்கையோட செய்யறது. இப்ப நம்ம பேங்க்ல ஒரு லோனுக்காக ட்ரை பண்றோம், அங்க இருக்கிற ஒவ்வொருத்தரை போய் பார்க்கறோம், ஒரு காரியம் நடக்கல. ஆனா ஒரு லோன் நமக்கு கண்டிப்பா தேவையா இருக்கு. அப்போ நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தங்க சொல்கிறாங்க, இன்னார போய் பாருங்க, அவங்களுக்கு அங்கே பேங்கில் நல்ல பிடி இருக்கு, நீங்கள் போய் பார்த்து அவங்கள்ட்ட பேசிட்டீங்கன்னா அவங்க இடைப்பட்டாங்கன்னு அவங்களுக்கு லோன் கிடைக்கும். நம்ம நேராக அவங்க கிட்ட போகிறோம், கிடைக்குமான்னு இல்லை, இவர் இடைப்பட்டால் கிடைக்கும் அந்த நம்பிக்கையில் போகிறோம், போய் பேசுகிறோம். அவர் சொல்கிறார், நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லுவார். ஓகே, அந்த ஒரு வார்த்தை நம்மை முழுமையாக அவர் மேலே கிடைக்காதுங்கிற அந்த ஒரு சோர்வுலேருந்து கிடைக்கும்ங்கிற நம்பிக்கை, அப்படி கீழே இருந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து 5வது மாடிக்கு லிஃப்டில் சர்னு வர்றது மாதிரி கிடைக்காதுங்கிற நிலையிலேருந்து கிடைக்கும்ங்கிற நம்பிக்கைக்கு ஸ்பீடாக வந்துட்டு. இப்போ அடுத்த வார்த்தை அவர் சொல்கிறார், நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்டை கொண்டு வாங்க, இதை இதை இப்படி கொண்டு வாங்க. நம்ம அதெல்லாம் நான் கொண்டு வர மாட்டேன், ஆனால் எனக்கு லோன் வாங்கி தரணும்னு சொன்னால் நமக்கு இப்போ நம்பிக்கை வந்துட்டு கிடைக்கும், இவர் இடைப்பட்டா கிடைக்கும். உடனே அவர் சொல்லுவார், நீங்க இதை இதை கொண்டு வாங்க, நான் போய் பேசிக்கிறேன். நாம என்ன செய்வோம், அவர் என்ன கேட்டாரோ அதை அவரிடத்துல கொண்டு கொடுக்க பிரயாசப்படுவோம். இதுதான் சார்ந்திருக்கிறவங்க. சார்ந்திருக்கிறேன் சொல்லிட்டு சும்மா இருக்கிறது இல்லை. அவருடைய வார்த்தையை நம்பி அவர் என்னென்ன செய்ய சொல்றாரோ அது அவர் மேல இருக்கிற நம்பிக்கையில செய்யறது. நான் இதை செஞ்சு நான் இந்த காரியத்தை ப்ரிப்பேர் பண்ணி இவர்கிட்ட கொடுத்தா இவர் பேசுவார், இவர் பேசுனா எனக்கு லோன் கிடைக்கும். அப்போ நான் என்னுடைய அடுத்த ஃபோக்கஸ் பேங்க்ல இருக்கிற மேனேஜர் மேல இருக்காது, அடுத்த ஃபோக்கஸ் பேங்க்ல இருக்கிற மற்ற ஸ்டாஃப் மேல இருக்காது. என்னுடைய ஃபோக்கஸ் முழுவதுமா எனக்காக ஒருத்தர் பேச போறார் தெரியுமா, அவர் தான். நான் ஃபோன் பண்ண அவருக்கு தான் ஃபோன் பண்ணுவேன், நான் அவரை போய் தான் விசிட் பண்ணுவேன், அவரை போய் தான் பார்ப்பேன். இன்னார் எனக்கு பேசுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க, இடைப்பட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ என்னுடைய சிந்தையில ஃபுல் அவர் மட்டும் தான் வருவார். ஓகே, அவர் என்ன பேசினார் இன்னைக்கு, அவருக்கு ஃபோன் கால் வந்தது நமக்கு ஒரு நம்பிக்கை வரும், இன்னைக்கு பேசியிருக்கிறாரு. இதே போல இந்த பூமியில ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு தேவ பிள்ளை சார்ந்திருக்கிற ஒரு கண்மலை உண்டு, அவர் தான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இனி உம்மை மாத்திரம் சார்ந்து, எத்தனையோ காரியங்களை சார்ந்திருந்து நம்முடைய வாழ்க்கையில நெருக்கத்தை தான் இதுவரை பார்த்திருக்கிறோமே தவிர பெருக்கத்தை பார்க்கவில்லை. நம் உறவுகளை சார்ந்ததுண்டு, ஆமென். நண்பர்களை சார்ந்ததுண்டு, ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய பணத்தை பல நேரத்தில் சார்ந்ததுண்டு, நம்முடைய குடும்பத்தை சார்ந்ததுண்டு, ஹல்லேலூயா. நம்முடைய வேலையை சார்ந்ததுண்டு, நம்ம அறியாமலே இது இருக்குல்ல பரவாயில்ல, இது இருக்குல்ல பார்த்துக்கலாம். இப்படி சார்ந்திருந்து சார்ந்திருந்து ஒவ்வொன்னையா சார்ந்திருந்து இதுவரை நமக்கு என்ன கிடைச்சுன்னு திரும்பி பார்த்தா பெருக்கமா நெருக்கமா. சோ இந்த நெருக்கத்தில் இருக்கிறவனுடைய அர்ப்பணிப்பு தான் என்ன தெரியுமா, இனி இனி எத்தனை கால ஆண்டு வரை இந்த நெருக்கம். பைபிள்ல இருக்கு கொஞ்ச காலம் பலவிதமான பாடுகள், உலகத்தை மனிதனை டிபெண்ட் பண்ணி இருக்க இருக்க இருக்க திரும்பி பார்த்தால் நம்முடைய வாழ்க்கையில உண்டானது என்ன, தேவனை சார்ந்திருக்கும் போது தேவனை சார்ந்திருக்கிறவன் நெருக்கப்படுவதை தேவன் வேடிக்கை பார்க்க மாட்டார். இதுதான் ஆவியானவர் திட்டமும் தெளிவுமாய் பேசினது. அதனுடைய 11வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தாவே உமது கை ஓங்கி இருக்கிறது, யார் அதை காணாது இருக்கிறார்கள், அவரை சார்ந்து இருக்கிறவங்களை நெருக்கிட்டு இருக்கிறாங்கல்ல அவர்கள் அதை காணாது இருக்கிறார்கள், ஆனாலும் உமது ஜனத்துக்காக நீர் கொண்ட வைராக்கியத்தை கண்டு
3: வெட்கப்படுவார்கள்.
1: உம்முடைய ஜனத்துக்காக நீர் கொண்ட வைராக்கியத்தை கண்டு, நான் போன வாரம் இங்க சொன்ன சண்டே சொன்னா ஃப்ரைடே சொன்னான்னு தெரியல, அவருடைய ஜனத்துக்காக அவர் வைராக்கியம் கொள்ள ஆரம்பிச்சிட்டார்னா போராடுற சத்ரு இல்லாமலே போயிருவான். பார்வன் கட்டளை இடுகிறான், பிறக்கிற குழந்தைகள் எல்லாம் தண்ணியில தூக்கி போடுன்னு. எத்தனை குழந்தைங்க நைல் நதியில தூக்கி போடப்பட்டிருப்பாங்க, மோசே மட்டும் காக்கப்பட்டிருக்கிறான், வேற காக்கப்பட்டதாக செய்தி இல்ல. எத்தனை குழந்தைங்க, மோசே வளர்ந்து 80 வருஷம் கழிச்சு, 80 வருடம் கழித்து இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வெளியே வராங்க. ஆனா தேவன் ஒன்றையும் மறக்கவில்லை. அன்னைக்கு குழந்தைகளை தண்ணியில தூக்கி கொல்ல வைத்த ஃபார்வோனையும் சேனையும் சமுத்திரத்துல கொண்டு வரார், செங்கடல் பக்கத்துல கொண்டு வரார். எனக்கு ஆச்சரியம், பல நேரத்துல தேவனுடைய செயல் தெரியாது. ஆல்ரெடி அவங்க புறப்பட்டு வந்துட்டாங்க, தேவன் அக்னி ஸ்தம்பத்துல நடுவுல நின்று அவங்கள கிட்ட வராதபடிக்கு தடுத்துட்டாரு. இவங்க செங்கடலை தாண்டி போய் செங்கடலை மூடிட்டு அதுக்கப்புறம் விட்டுருந்தா அவங்களுக்கு என்ன செய்ய முடியாது, வர முடியாது இல்ல, செங்கடலை தாண்டி வர முடியாது. அப்படி விட வேண்டியதான விடல, இவங்களுக்கு வே ஓபன் ஆகி இவங்க அடுத்த கரையில கால் எடுத்து வச்சதும் அவங்கள வர வச்சிட்டாரு. ஏன் வர வைக்கிறார், தம்முடைய ஜனத்துக்காக வைராக்கியம் கொண்டு அடிக்கிறவ. அன்னைக்கு பிள்ளையில எந்த தண்ணியில தூக்கி போட்டு கொல்ல வைத்தியோ, தண்ணியிலையா பிள்ளைய தூக்கி போட்டு சாகடிக்க பாக்குற பார்வோனே, உன் சேனை அனைத்தையும் இதே தண்ணீர்ல மூழ்கடிச்சு. என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது, பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. அவங்க எனக்கு இப்படி பண்ணிட்டாங்க, நான் அப்படி பண்றேன்னா அதன் அர்த்தம் என்ன, நான் கர்த்தரை சார்ந்திருக்கவில்லை என்று அர்த்தம். பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன். அன்னைக்கு பிறக்கிற குழந்தைங்களை பிறக்கிறதுக்கு முன்னாடியே பிள்ளைங்க கொல்லணும், அப்படி பிறந்துட்டாங்கன்னா அந்த பிள்ளைய நைல் நதியில தண்ணியில போட்டு கொள்ளு. எத்தனை குழந்தைங்க தண்ணியில தூக்கி போடப்பட்டிருப்பாங்க. தேவன் மைண்ட்ல வச்சிருந்தார் தமது ஜனத்துக்காய் வைராக்கியம் கொள்ளுகிறவர். எனவே என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நீ கர்த்தரை நம்பி இருப்பது உண்மையானால் உன் வாழ்க்கையில் நீ பட்ட ஒவ்வொரு நெருக்கத்திற்கும் பதில் செய்கிற ஒரு கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிறார். ஆமே. ஹல்லேலூயா. பழிவாங்குதல் கர்த்தருக்குரியது. வைராக்கியம் கொண்டு அவருடைய அக்கினி சத்துருக்களை பட்சிக்கும் எல்லையை தள்ளி வைக்கிறார். யார் வாழ்க்கையில் இதை செய்வார்? அவரை மட்டும். இனி உம்மை மாத்திரம் சார்ந்து கொண்டு அவரை சார்ந்து கொள்ளுகிறவர்கள். ஆசாவை குறித்து வேதம் சொல்லுகிறது 2 நாளாகவும் 14வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை வாசிக்க. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே பலமுள்ளவனுக்காக பலனற்றவனுக்காக உதவி செய்கிறது, உமக்கு லேசான காரியம்.
3: எங்கள் தேவனாகிய கர்த்தாவே,
1: எங்கள் தேவனாகிய கர்த்தாவே,
3: எங்களுக்கு துணை நில்லும்,
1: எங்களுக்கு துணை நில்லும்.
3: உம்மை சார்ந்து,
1: உம்மை சார்ந்து,
3: உம்முடைய நாமத்தில்,
1: உம்முடைய நாமத்தில்
3: ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே,
1: கர்த்தாவே,
3: நீர் எங்கள் தேவன்,
1: நீர் எங்கள் தேவன்.
3: மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதே,
1: மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும். எத்தியோப்பியன் சேரா 10 லட்சம் பேரோடு கூட வருகிறான். இன்னும் திரளான கூட்டத்தோடு ஆசாவுக்கு, யூதாவின் ராஜாவாகி ஆசாவுக்கு எதிர்கொண்டு வருகிறான். இப்பொழுது ஆசாவும் போய் தன்னுடைய சேனையோடு நிற்கிறான். நிற்கும் போது அவன் தன்னை சார்ந்தோ, தன் ஸ்தானத்தை சார்ந்தோ, தனக்கு பின்னாக இருக்கிற சேனையை சார்ந்தோ நிக்கல. அவன் தேவனை பார்த்து சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் உம்மை சார்ந்து நான் ஏன் இங்க வந்தேன் தெரியுமா? இந்த பிரச்சனையை நான் எதை மனசுல வச்சு ஃபேஸ் பண்றேன் தெரியுமா? நான் உம்மை சார்ந்து. தேவனை சார்ந்து இருக்கிறவனுடைய குவாலிட்டி என்ன, அல்லது தேவனை சார்ந்து இருக்கிறவனிடத்தில் வெளிப்படுகிற காரியம் என்ன? இந்த ஆசாவின் சரித்திரத்தின் ஆரம்ப பகுதியை பார்க்கும் போது தெரியும், அபியாவுக்கு பிற்பாடு ஆசா அந்த ஸ்தானத்தில் வருகிறான். அபியா என்பவன் ஆசாவுடைய தகப்பனார். யூதாவுக்கு ராஜாவாக இருந்தவன். அவன் மரித்த பிறகு இந்த ஆசா அவன் ஸ்தானத்திலே வருகிறான். வரும்போது அவன் என்ன செய்கிறான்? 2வது வசனத்தை
3: வாசியுங்கள்.
1: பார்வைக்கு
3: நன்மையும் செம்மையுமானதை
1: செய்தான். தேவனை சார்ந்திருக்கிறவன் அவங்களுக்கு ஃபேவரானது, அவங்களுக்கு அவங்களுடைய ஃபேவரை சம்பாதிக்க, இன்னும் சொல்லணும்னா அவங்களுக்கு எது பிடிக்குமோ அதை செஞ்சுட்டே இருப்பாங்க. நான் சொன்ன எக்ஸாம்பிளுக்கே திருப்பி வரேன் புரியறதுக்கு. இப்போ ஒருத்தங்க சொல்றாங்க, ஏ நீங்க டைரக்டாலாம் போனா உங்களுக்கு லோன் கிடைக்காது, இன்னார போய் பாருங்க. அவங்கள போய் பார்க்கும்போது அவங்க மனசு வச்சாங்கன்னா அவங்களுக்கு லோன் கிடைக்கும்னு சொல்லும் போது நாம அவங்கள சும்மாவா பார்க்க போவோம்? சும்மாவா பார்க்க போவோம்? இல்ல, நாம அவங்கள விசிட் பண்ணது மாதிரி முதல்ல பார்க்க போவோம். அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு பிடிக்கும்னு நமக்கு தெரிஞ்சிட்டுனா அதை ஒரு 2-3 பாக்ஸ் வாங்கிட்டு போவோம். எப்படி இருக்கீங்க? எடுத்ததும் எங்களுக்கு லோனுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் அப்படிலாம் சொல்ல மாட்டோம். அவங்களுக்கு இது பிடிக்குது. இப்போ நாகர்கோவில் ஃபேவரேட்னா சிப்ஸ் இல்லை. இப்போ திருநெல்வேலியில் இருக்கிற ஒருத்தரை பார்க்க போகணும்னா நாகர்கோவிலேருந்து என்ன வாங்கிட்டு போகலாம்? ஹாய், அவர் நாகர்கோவில் வந்தால் என்ன வாங்குவார்? அவர் நாகர்கோவில் வந்தால் சிப்ஸ் வாங்கிட்டு போவார். இங்கேருந்து ஒரு 2 கிலோ சிப்ஸே வாங்கிட்டு போவோம் அவரை பார்க்குறதுக்கு. ஏன்னா நம்ம இப்போ அவரை சார்ந்திருக்க வேண்டிய ஒரு நிலைமை ஆயிட்டு. ஆசா ஏன் கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்கிறான் தெரியுமா? அவன் அந்த ஸ்தானத்தில் இருந்த ஆரம்பம் முதலே அவன் தன் ஸ்தானத்தையோ தன்னுடைய சேனையோ ஒன்றையும் சார்ந்திருக்கவில்லை, கர்த்தரை மட்டும் சார்ந்திருந்தான். கர்த்தரை சார்ந்திருக்கிறவன், நான் சார்ந்திருக்கிறேன் சார்ந்திருக்கிறவன் என்று சொல்லுவதல்ல, அவருக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்வாங்க. அவருக்கு அவருக்கு அவருக்கு பெஸ்ட்டை கொடுக்கறதுக்கு தக்கதாய் தன்னுடைய வாழ்க்கையில நன்மையும் செம்மையுமானதை நடப்பித்து கொண்டே இருப்பாங்க. அவருக்கு நாம் நம்மை ஜீவ பலியாய் கொடுப்பதுதான் அவருக்கு கொடுக்கிற உகந்த காணிக்கை. அதுதான் ஆராதனை. தேவன் அங்கீகரிக்கிற ஆராதனை. நாம கொடுக்கிற பணமோ பொருளோ அல்ல, ஆமா, நாம் நம்மை கொடுக்காமல் நம்ம எவ்வளவு கோடி கொண்டு கொடுத்தாலும் தேவன் கணக்கில் ஏறாது. தேவனுக்கு அது தேவை கிடையாது. தேவனுக்கு நம்மை கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்? பழுதுட்டா ஆமாம், பஸ்கா ஆட்டுக்குட்டி எப்படி இருக்கணுமா? பழுதட்டதாக இருக்கணுமா? நீ தெரிந்தடு, தேவனுக்குன்னு அடிக்கிறது பெஸ்ட்டாக இருக்கணும். அதன் அர்த்தம் என்ன? யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? கைகளில் சுத்தமுள்ளவன், இருதயத்தில் மாசில்லாதவன், தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாதவன். அப்படி என்றால் அதற்கு ஏற்றாற் போல தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி கொள்ளுகிறவன். ஹே, நான் அவரை சார்ந்திருக்கிறவன். அப்போ அவருக்கு எது பிடிக்குமோ அதுதான் எனக்கு பிடிக்கணும். அவருக்கு எது பிடிக்காதோ அது எனக்கு பிடிக்கக்கூடாது. சங்கீதக்காரன் தேவனை சார்ந்திருக்கிற தாவீது என்ன சொல்லுகிறான்? நீர் வெறுக்கிறவர்களை நான் வெறுக்காமலும், ஆமென் ஆமென், நீர் அருவறுக்கிறவர்களை நான் அருவு பகைக்காமலும் இருப்பேனோ, முழு பகையாய் அவர்களை பகைக்கிறேன். நான் அதை ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லுகிறேன். ஆண்டவருக்கு எது பிடிக்காதோ அது நமக்கு பிடிக்கக்கூடாது. அது நமக்கு பிடிக்கக்கூடாது. அவரை சார்ந்திருக்கும் போது அப்படிதான். பிரைஸ் அல்லாஹ். பொது அந்த கட்சி மாறவங்களை பார்த்துருக்கிறீங்களா? நேற்று வர ஒரு கட்சியில இருந்துட்டு இந்த கட்சியை பேசிட்டு இருப்பாங்க. கட்சி மாறினதுக்கு அப்புறம் அப்படியே மாத்தி இவங்களை பேசுவாங்க. ஏன் அப்படி பேசுறீங்க? இப்போ நான் எந்த கட்சி? இந்த கட்சி. காரணம், அவர்கள் அந்த கட்சியை சார்ந்திருக்கிறார்கள். எதை சார்ந்திருக்கிறார்களோ அவங்க அந்த அவங்களுக்கு அகேன்ஸ்டானவங்களுக்கு இவங்களும் அகேன்ஸ்ட் ஆயிடுவாங்க. அதே போலதான் ஏன் ஆசா எல்லாரையும் போல ராஜஸ்தானத்துல வந்தாச்சு. அவங்க கையில தான் அதிகாரம் இருக்கு. என்ன வேணாலும் செய்யலாம்னு செய்யாம கர்த்தருடைய பார்வையில நன்மையும் செம்மையும் செய்ய காரணம் என்ன தெரியுமா? அவன் தன்னுடைய ஸ்தானத்தையோ தன்னுடைய தகுதியையோ தனக்கு உண்டான ஒன்றையும் சார்ந்திருக்காமல் கர்த்தரை மட்டும் சார்ந்திருந்தான். கர்த்தரை சார்ந்திருக்கிறவர்கள் தங்களுடைய நடக்கையில் கவனமா இருப்பார்கள், தங்களுடைய பார்வையில கவனமா இருப்பார்கள். என்ன செய்ய, நான் என்ன செஞ்சிட்டு இருக்கிறேங்கிற உணர்வோடு இருப்பார்கள். என்ன பேசி நல்ல கவனி. சில நேரத்தில் நம்மையும் தாண்டி ரொம்ப ஜாலியாக பேசுறதுன்னு சொல்லி நம்மையும் தாண்டி நிறைய காரியங்களில் பேசுவோம். நம்ம கூட நமக்கு நெருக்கமானவங்க இருக்கும்போது. ஆனால் நமக்கு அலர்ட்டாக இருக்கணும். என்ன, ஏய், இது நமக்கு தேவையா இல்லையா? அந்த இடத்துல அது பிரேக் பண்ண பழகணும். சரி, ஆரம்பிச்சிட்டோம், இனி போட்டோம், அப்படி இல்லை. இது தேவையில்லை. நான் கர்த்தரை சார்ந்திருக்கிறேன். நான் என்ன டிபெண்ட் பண்ணியோ, என்ன சார்ந்தோ, எனக்கு உண்டான மற்ற எதையும் நான் சார்ந்த கர்த்தரை சார்ந்திருக்கிறபடினால வீண் வார்த்தைகள் என் வாயில் வரக்கூடாது. என் நடக்கையில் தேவன் பார்க்கிறார். நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள் என்று சொல்லப்பட்டிருக்க காரணம் என்ன தெரியுமா? நம்ம என்ன நினைக்கிறோம்? சர்ச்சுக்குள்ள வந்ததும் ஆண்டவர் பார்ப்பார்னு. இல்லை, பிலிப்பு நாத்தான் வேலை அழைத்து கொண்டு வந்தபோது கர்த்தர் நாத்தான் வேலை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீ அத்தி மரத்துக்கு கீழே இருக்கும் போதே என் கண்கள் உன்னை கண்டது. கண்டு அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். கபடட்ட உத்தம இஸ்ரவேலன். சர்ச்சில் வந்து சத்தம் போட்டு ஆராதிக்கதை பார்த்தெல்லாம் கர்த்தர் சாட்சி கொடுக்க மாட்டார். நம்முடைய நடக்கையை பார்த்து கர்த்தர் சாட்சி கொடுப்பார். வீட்டில இருந்து நீ வரும்போதே நான் உன்னை பார்த்துட்டேன்பா, நீ கபடட்ட உத்தம இஸ்ரவேலன். ஹல்லேலூயா. அவன் கர்த்தருக்கு, ஏன்னா அவன் கர்த்தரை சார்ந்திருக்கிறவன். அது மாத்திரமல்ல, 3-4 வசனங்களை வாசியுங்கள். அந்நிய தேவர்களின் பலிபீடங்களை மேடைகளை அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை வெட்டி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும்
3: நியாய பிரமாணத்தின்படியும் கற்பனையின்படியும் செய்யவும் யூதாவுக்கு கற்பித்து.
1: கர்த்தரை சார்ந்திருக்கிறவன் கர்த்தரை தேடுவதற்கு தடையான எல்லாவற்றையும் தள்ளிவிடுவான். நல்ல கவனிக்கணும். கர்த்தரை தேட எது எது தடையா இருக்குதோ அதை வச்சிருக்க மாட்டான், அதை அப்புறப்படுத்துவான். நம்ம கொஞ்சம் முன்னாடி ஒரு வசனத்தை பார்த்தோம், தேவன் எல்லையை தள்ளி வைப்பார். தேவனை தேட தடையானவற்றை நீங்கள் தள்ளி வைத்து பாருங்கள். நீங்கள் பெருக எது எது தடையா இருக்கிறதோ அதை தேவன் தள்ளி வைப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். இது நான் தள்ள மாட்டேன், அவர் தள்ளணும். நாம் பெறுகிறதுக்கு ஆண்டவர் இவைகள் தடையா இருக்கிறது, இதை தள்ளிவிடும். ஆனால் தேவனை தேடுவதற்கு தடையா இருக்கிறவற்றை நாம் தள்ளிவிட மாட்டேங்கிறோம். தேவனை தேடுவதற்கு தடையா இருப்பது என்பது என்ன? அதை எப்படி கண்டுகொள்ள? நான் புரியும்படியாக சொல்றேன். ஜெபிக்கணும்னு நினைக்கும் போது நம்மால ஜெபிக்க முடியணும். அப்படி ஜெபிக்க முடியலன்னா நமக்கும் தேவனுக்கும் நடுவே சில காரியங்கள் இன்னும் தடையா இருக்கிறது. ஜெபிக்கணும்னு நினைக்கும் போது, ஓகே இப்போ நான் ஓகே நான் இப்போ கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணலாம் அப்படி தோணுது. நான் இப்போ இருக்கும்போது எனக்கு ஜெபம் ஓடாது. அப்படி ஓடாம இருக்குனாலே ஏதோ தடை இருக்குன்னு அர்த்தம். ஜெபிக்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் நம்மால ஜெபிக்க முடியுதா? அவரை சார்ந்திருக்கிறவர்கள் அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடணும். நான் அந்த பழைய எக்ஸாம்பிளுக்கே வரேன். ஓகே, இன்னார் இடைப்பட்டால் காரியம் நடக்கும். ஓகே, அப்போ நம்ம ஃபோன் பண்ணுறோம். என்ன ஃபோன் பண்ணுறோம் தெரியுமா? இன்னைக்கு 4 மணிக்கு நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்களா? இல்லை இன்னைக்கு 4 மணிக்கு நான் ஃப்ரீயாக இருக்கிறேன், என்ன வந்து பார்ப்பீங்களான்னு கேட்போமா? அல்லது நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருப்பீங்க சொல்லுங்கள், அப்போ நான் உங்களை வந்து பார்க்குறேன் அப்படி கேட்போமா? நாம் ஒருத்தங்களை சார்ந்திருப்போன்னா அவங்க டைம் சொல்லணும். ஹே, நான் இந்த டைம் ஃப்ரீயாக இருக்கிறேன்ப்பா, இந்த டைமில் வந்து என்னை பார்க்க முடியும்னு சொன்னால் அந்த டைமில் நம்ம வேறு நிறைய காரியங்களை கமிட் ஆகிருப்போமே. அந்த நபரை பார்ப்பதற்காக மற்ற காரியங்களை எல்லாவற்றையும் நம்ம ஸ்கிப் பண்ணுவோம், வேண்டான்னு ஒதுக்குவோம். இதுதான் தடையை அகற்றுவது. இன்னார பார்த்தே ஆகணும், இன்னார பார்த்தா தான் காரியம் நடக்கும். இன்னார பார்க்கணும். அவங்க டைம் சொல்கிறாங்க, இன்னைக்கு ஈவினிங் 6 to 7 வரை நான் வீட்டில் இருப்பேன், நீங்கள் வந்தீங்கன்னா நான் பார்க்கலாம் பேசலாம், அதுக்கப்புறம் நான் வெளியே போயிடுவேன்னு சொல்லும்போது நாம் பார்க்குறோம் 6 to 7 நமக்கு வேறு 4-5 ப்ரோக்ராம் இருக்குது, நம்ம என்ன செய்கிறோம்? அது முக்கியம் இல்லை, இவரை மீட் பண்ணுறது தான் முக்கியம். அதனால் என்ன செய்யணும்? அது போனால் போட்டுன்னு சொல்லிட்டு அந்த ப்ரோக்ராம் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இந்த நபரை போய் சந்திக்கிறோமே, இதுதான் தேவனை சார்ந்திருக்கிறவன் செய்கிற காரியம். கண்டடைய தக்க சமயத்தில் அவரை தேடணும். இல்ல காலைல ஜெபிக்க ஆண்டவர் ஏவுவார், நம்ம போய் உட்கார்ந்து இல்லாண்டவர் நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம். அவரை சார்ந்திருக்கிறவர்கள் அவருடைய வேளையில் ஜெபிப்பார்கள், அவர் குறித்த வேளையில் ஜெபிப்பார்கள். அவர்களுக்கு தடை ஒரு பொருட்டல்ல, ஜெபிக்கவே கூடாதுங்கிற தடை சட்டம் போடப்பட்டதை அறிந்தும் தானியேல் தான் முன் செய்து வந்தபடி 3 வேளை ஜெபித்தான். எனக்கு தேவனை தேடுவதற்கு எதுவும் என்னில் தடையா இருக்கும், ஆனால் அதை நான் தள்ள வேண்டும். அப்படி நான் அதை அகற்றும் போது நான் பெருகுவதற்கு என்னென்ன காரியங்கள் தடையா இருக்கிறதோ அதை என் தேவன் எனக்காக அகற்றுவார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். நமக்கு தேவை அந்த ஒரு வசனம், ஆண்டவர் தள்ளி விடுவார், எல்லையை நெடுந்தூரத்தில் தள்ளுவார், நெடுந்தூரத்தில் தள்ளுவார். ஆசாவை நீ தள்ள வேண்டியதை தள்ளணும். தேவனை தேடுவதற்கு ஒரு போன சண்டே வந்து ஆராதித்தோம், இப்பொழுது இந்த சண்டே வருகிறோமே, இந்த இடைப்பட்ட 7 நாட்கள் 128 மணி நேரத்தில் எத்தனை நேரம் நம்மால் தேவனை தேட முடிந்தது? தினமும் தேவனை தேட முடிந்ததா? தேவனோடு உறவாட முடிந்ததா? ஜெபிக்கணும்னு ஆசை இருக்கு, ஜெபிக்க முடியல. ஏன் ஜெபிக்க முடியல? இன்னும் தடைகள் உள்ளே இருக்கிறது. கிருபாசன தண்டை நெருங்கும் பழையற்பாட்டு காலம் அல்ல இது. கிருபாசன தண்டை நெருங்கி வரத்தக்க தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டி இருக்கிறார். ஏற்ற சமயத்தில் சகாயம் பெறும் கிருபையை, இரக்கத்தை அடையும்படி அந்த கிருபாசன தண்டை நெருங்கி வரும்படிக்கு நமக்காக பலியான பிரதான ஆசாரியன் அந்த ஜீவ மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணி இருக்க, நம்மால் ஜெபிக்க முடியலை, நம்மால் தேவனை தேட முடியலை, நம்மால் ஒழுங்காக தேவனோடு உறவாட முடியவில்லை.

0: ஹல்லேலூயா, ஆமென். நான் அதெல்லாம் அகற்ற மாட்டேன், ஆனா தேவன் செய்யணும்னா பிரைஸ் லார்ட். நல்ல கவனிங்க, இந்த இந்த ஒரு வார்த்தையை நான் சொல்லும் போது இந்த ஆசா ஆரம்பத்திலே கர்த்தரை சார்ந்திருக்க காரணம் என்ன? இது ஒரு கேள்வி. சின்ன பையன், சின்ன வயசுல மொத்தமே 38-39 வருஷம் தான் உயிரோடே இருந்தாப்புல. 25 வயசுல ஆட்சிக்கு வந்தாச்சு, சின்ன வயசு. இந்த சின்ன வயசுலயே அவன் கர்த்தரை சார்ந்திருக்க காரணம் என்ன? வாலிப பிராயம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எல்லாம் வளர்ந்து எல்லாம் வாழ்ந்து முடிச்சதுக்கு அப்புறம் இனி நான் உண்டு, என் பைபிள் உண்டு, அப்படி இருப்பாங்க நிறைய பேர் இல்லை. ஆனால் இந்த வாழ வேண்டிய வயசுலேயே கர்த்தரை டிபெண்ட் பண்ணி இருக்கிறவர்கள், ஆமேன் ஆமே. நிறையவருடைய எண்ணம் எப்படின்னா வாழ்கிறது வரை நல்லா ஜாலியாக வாழ்வோம், எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம். அப்படி அல்ல, ஒரு நாள் பிறப்பது கூட நமக்கு தெரியாது. இந்த ஆசா கர்த்தரை சார்ந்திருக்க காரணம் என்ன? காரணம் என்ன அப்படின்னா அவங்க அப்பா அபியா. நீங்க அதுக்கு மேல படிச்சீங்கன்னா தெரியும். ஆமீன். 18வது வசனம், 13-18. அப்படியே இஸ்ரவேல் புத்திரர் அக்காலத்தில் தாழ்த்தப்பட்டார்கள், யூதா புத்திரரோ தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொண்டதினால். யூதா புத்திரருக்கு ராஜாவா இருந்தது யாரு? அபியா. அவன் கடைசி மட்டும் அபியாவனுடைய ஓட்டம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? கர்த்தரை மட்டும் சார்ந்து இருந்துச்சு. கர்த்தரை சார்ந்து கொண்டிருக்கும் போதே அவன் ஓட்ட முடிந்தது. அவன் ஸ்தானத்தில் ஆசா எழும்புகிறான். அவனும் பார்க்கிறான், என் தகப்பன் யாரை சார்ந்திருக்கிறாரோ அவரையே நான் சார்ந்திருப்பேன் என்று சொல்லி அவன் சார்ந்திருக்க ஆரம்பிக்கிறான். நான் எதற்காக இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் என்றால், பிள்ளைகளுக்கு அருமையான பெற்றோரே, இந்த அடிச்சுவடை கண்டிப்பாக வைத்து விட்டு போங்கள். எந்த ஒரு காரியத்தையும் கர்த்தரை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்கிற இந்த அடிச்சுவடை, என் பெற்றோர் என் தகப்பனார் அதை வைத்து விட்டு போனதுனால நான் அதை சொல்லுகிறேன். எந்த ஒரு காரியத்தை தேவனை சார்ந்திரு. அபியா அந்த அடிச்சுவடை ஆசாவுக்கு வைத்து விட்டு போனான். ஆசா அந்த ஸ்தானத்தில் வந்தது கர்த்தரை சார்ந்திருக்க ஆரம்பிச்சுட்டான். பிள்ளைகளுக்கு என்ன வச்சுட்டு போறோம்? ஒவ்வொரு பிள்ளைக்கு ஒவ்வொரு வீடு வச்சுட்டு போறோம். ஒவ்வொரு பிள்ளைக்கு அதெல்லாம் வைங்க, தப்பு இல்லை, கண்டிப்பா செய்யணும். ஆனா அது எல்லாவற்றுக்கும் மேல நாம் வைத்து செல்ல வேண்டிய சில அடிச்சுவடுகள் இருக்கிறது. என்ன? ஏன் நிறையோ குறையோப்பா, உன் கண்கள் அங்க மட்டும் நோக்கி பார்க்கட்டும், உன் கைகள் அங்கே மட்டும் உயர்த்தப்படட்டும். ஹல்லேலூயா. இதுதான் அவருக்கு பிள்ளைகளுக்கு அந்த அடிச்சுவட அபியா வைத்து விட்டு போனான். ஆசா அந்த ஸ்தானத்துல வந்து கர்த்தரை சார்ந்து கொண்டான். அவன் கர்த்தரை சார்ந்து கொண்டு கர்த்தரை தேட ஆரம்பிக்கிறான். கர்த்தருக்கு பிரியமானவைகளை செய்ய ஆரம்பிக்கிறான். கர்த்தரை தேடுவதில் அவன் குறைவுபடவில்லை. அவன் செய்ய ஆரம்பித்த போது தேவன் என்ன செய்கிறார்? 6வது வசனத்தை வாசியுங்கள்.
1: கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார்.
0: 14:6, கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினால்
1: அந்த வருஷமே அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருந்தது. தேசம் அமெரிக்கா இருந்தது.
0: நல்ல கவனிங்க, தேவனை சார்ந்து கொள்ளும் போது தேவன் இளைப்பாறுதலை கட்டளையிடுவார். தேவன் சமாதானத்தை கட்டளையிடுவார். இன்னைக்கு குடும்பங்கள் அநேக சமாதானம் இல்லை. எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவங்க தான். சில குடும்பத்தில் சமாதானம் இல்லாததுக்கு காரணம் ஒருத்தங்க மட்டும் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, மற்ற யாரும் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. அப்போ கண்டிப்பாக ஒரு போராட்டம் இருக்கும். அந்த போராட்டத்தின் நிமித்தம் சமாதான குலைச்சல் வர நிறைய சான்ஸ் இருக்கு. ஆனா பல குடும்பங்கள்ல எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. 3 பேர் இருந்தா 3 பேர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. 4 பேர் இருந்தா 4 பேர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. ஆனா என்ன இல்லை அப்படின்னா சமாதானம் இல்லை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அந்த இளைப்பாறுதல் எங்கே? அந்த சமாதானம் எங்கே? தேவன் கட்டளையிட நிற்கும். ஆசாவின் நாட்களில் தேவன் அதை கட்டளையிட்டதுனால எல்லைக்குள்ளே சத்துருவுக்கு வர முடியவில்லை. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்முடைய குடும்பம் எப்படி இருக்கிறது? ஏன் சமாதானம் இல்லை? நாம் முழுமையாய் கர்த்தரை சார்ந்திருக்கவில்லை. நம்முடைய கிரியைகளை திருத்தவில்லை. அகற்ற வேண்டியவைகளை அகற்றவில்லை. கேட்டா கிறிஸ்தவங்கன்னு சொல்றோம், கேட்டா நாங்கள் ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆச்சுன்னு சொல்றோம். ஆனா உண்மையிலே வாழ்க்கையில் அந்த சமாதானம் இருக்குதா? அந்த இளைப்பாறுதல் இருக்குதா? சமாதானம் என்றால் என்ன தெரியுமா? பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை மாத்திரமல்ல, பிரச்சனை நடுவிலும் தாவீது சொல்லுகிறான், நான் படுத்து நித்திரை செய்தே அவர் என்னை தாங்குகிறார். சுத்தி சத்துரு பெருகி இருக்கும்போது அது நடுவில் ஒருத்தனுக்கு தூங்க முடியுமாங்க? அவன் தேவன் இளைப்பாறுதலை கட்டளை யாருக்கு கட்டளை எடுக்கிறாரோ அவனுக்கு அதை செய்ய முடியும்.

0: விலங்குகள், ஜெயிலில் அடைக்கப்பட்ட பேதுரு, விலங்குகள், ஆமை, நான்கு அடுக்கு பாதுகாப்பின் நடுவில் இருக்கிறார். அடுத்த நாள் காலையில் பேதுருக்கு கழுத்தை வெட்ட போகிறாங்க. ஆனால் பேதுரு படுத்து சுகமாய் தூங்கி கொண்டிருந்தான். தேவன் இளைப்பாறுதலை கட்டளையிடுகிறாராம், இளைப்பாறுதலை கட்டளையிடுகிறார். ஆமேன். அதே இயேசாயா 26 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமேன். அதனுடைய 12 வசனத்தை வாசிங்கள். இயேசாயா 26:12. இந்த பகுதியில் கை வச்சுட்டு, கர்த்தாவே
1: எங்களுக்கு
0: சமாதானத்தை கட்டளையிடுவீர். யாருக்கு? உம்மை மாத்திரம் சார்ந்து கொண்டு. தேவன் முதல்ல செய்கிறது சமாதானத்தை கட்டளையிடுகிறார். நான் இந்த வார்த்தையில் ஒரு பிரசங்கமாக அல்ல, நம்முடைய வாழ்க்கையை இந்த கண்ணாடிக்கு முன்னாடி வச்சு பார்க்கணும். அப்போ தேவனே, நீங்கள் அந்த இளைப்பாறுதலில் கட்டளையிட்டால், அந்த சமாதானத்தை கட்டளையிட்டால், என் ஃபேமிலியில் ஏன் ஒரு பிரச்சனை வரப்போகுது? அப்போ யாருக்கு எப்பொழுது சமாதானத்தை கட்டளையிடுகிறார் பாருங்கள். அவன் தன் வழிகளை நேராக்கி அவன் அகற்ற வேண்டியதை அகற்றின பிற்பாடு. அதாவது தேவனை தேடுவதற்கு என்னென்ன காரியங்கள் தடையாக இருக்கிறதோ அதை அவன் அகற்றினான். நல்ல கவனிங்க. பல நேரத்தில் நம்ம பண்ணுற தப்பு என்ன தெரியுமா? ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்னு தோணும். ஓகே, ப்ரேயர் பண்ண எல்லாம் ரெடியாக இருப்போம், திடீர்னு டல்லாயிருவோம். டல் ஆகிட்டு அந்த நேரத்தில் என்ன செய்வோம்னா, ஒன்று மொபைல் எடுத்து நோண்டிகிட்டு இருப்போம், வேறு தப்பாக ஒன்றும் பார்க்க மாட்டோம், ஆனால் ஏதோ ஒன்று பழைய நம்ம ஃபோட்டோவே பார்த்துட்ருப்போம். சிலர் அதை பார்த்து பார்த்து அழுவாங்க, அது வேற. சிலர் இப்படி ஏதோ அந்த ஏதோ ஒன்று செய்கிறோம் தெரியுமா? தேவனை தேட வேண்டிய நேரத்தில் அந்த ஏதோ ஒன்று செய்கிறோம் தெரியுமா? அதை தான் தள்ளி வைக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறார். தேவனை தேட வேண்டிய நேரத்தில் எனக்கு ஜெபிக்க முடியலை, ஆனால் என்னால் மொபைல் பார்க்க முடியுது, என்னால் பேப்பர் படிக்க முடியுது, என்னால் டிவி பார்க்க முடியுது, என்னால் அதை தான் தள்ளி வைக்கணும். விக்கிரகம் என்பது என்ன? எது விக்கிரகம்? நாம் எல்லாம் விக்கிரகத்தை செய்து வைக்கிறவர்கள் அல்ல. தேவன் இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் ஒன்றை தூக்கி வச்சாங்க தெரியுமா? அதுதான் விக்கிரகம். அது எதுவாக இருந்தாலும் சரி, அது யாராக இருந்தாலும் சரி, நம்ம ஜெபிக்கும்படி இருப்போம். அதாவது ஜெபிக்க வைக்கிறது கர்த்தர். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வேணா சவால் விடுகிறேன், நான் இது என் வாழ்க்கையில் நம்ம தேவன் ஜெபிக்கும்படி ஃபோர்ஸ் பண்ண ஏவுகிற நேரத்தை தள்ளிட்டு அடுத்த நேரத்தில் ஜெபிக்கலாம் நீங்கள் இருந்தால், நீங்கள் பண்ணுற ஜெபத்தின் நீங்கள் செலவழிக்கிற ஒவ்வொரு செகண்டுமே 1 மணிக்கூர் கடப்பதை போல இருக்கும். காலையில் ஆண்டவர் ஜெபிக்க எழுப்பி விடுறார், இல்லை ஆண்டவரை நான் நைட்டு ஜெபிக்கிறேன், நீங்கள் நைட்டு உட்காந்துருவீங்க, ஆனால் அந்த ஒவ்வொரு செகண்டும் கடப்பது கடினமாக இருக்கும். அதே நேரத்தில் தேவன் ஏற்படுத்துகிற நேரத்தில் நீங்கள் ஜெபிக்க உட்காருவீங்கன்னா 1 மணி நேரம் 1 நிமிஷம் போல கடந்து போகும். நம்ம பல நேரத்தில் இன்னைக்கு அநேகருடைய ஜெப வாழ்க்கை, எனக்கு ஜெபம்னால இப்படி எப்படியாவது 1 மணிக்கூர் எப்படியாவது உருட்டி பெரட்டி 1 மணிக்கூர் ஓட்டிடுவாங்க. அந்த நேரத்தில் தான் எல்லாருக்கும் சாராள் நவரோஜி பாட்டு ஞாபகம் வரும். ஏன்னா அதுதான் 7 சரணம், 8 சரணம், 10 சரணம். அது ஒரு பாட்டு பாடினாலே 20 நிமிஷம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்கள், அதற்கு தடையானதை உங்களை விட்டு அப்புறப்படுத்துங்கள். இதை செய்து பாருங்கள், நீங்கள் பெருகுவதற்கு எது எது தடையா இருக்கிறதோ வருகிற நாட்களில் அவற்றை தேவன் நெடுந்தூரத்தில் தள்ளி வைத்து உங்களை பெருக பண்ணுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். நெருக்கத்தை பெருக்கமாய் மாற்றுகிற தேவன் என்னென்ன காரியம்? உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். ஆனா இன்னைக்கு நிலைமை நேரம் மாறி, ஆண்டவரே நான் ஒழித்திருந்தாலும் ஏன் முன்னாடி வந்து நிற்கிறாங்க? ஆண்டவரே நான், ஆண்டவரே இந்த பிரச்சனையை மாற்றும் என்று நான் உபவாசித்தால் அவங்க ஏன் முன்னாடி வந்திருந்து டீ குடிச்சிட்டு இருக்கிறாங்க? ஆண்டவரே இது என்ன ஆண்டவரே நியாயம்? நான் தேவனை தேடுகிறேனா? இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. அவரை தேடி, அவரை தேடி, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்கிறார். அவரை கண்டடைய தக்க சமயத்தில் தேடுங்க. இல்லை இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு பார்த்துக்கலாம். நாளைக்கு நீங்க ஜெபிப்பீங்க, ஆனால் பிரசனத்தை அனுபவிக்க முடியாது. அந்த பிரசனத்தில் நாம் ஏறெடுக்காத ஜெபம் ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு மணி நேரம் போறது போல இருக்கும். என்னெல்லாமோ சொல்லி முடிச்சு பார்ப்போம், முள்ள அங்கேயே தான் இருக்கும். பிரசனத்தில் இருக்கும்போது என்ன பேசுறோம் கூட பல நேரத்தில் தெரியாது. சொல்ல வந்த காரியத்தெல்லாம் சொன்னாமான்னு கூட தெரியாது. ஆனால் 1 மணி நேரம், 2 மணி நேரம் அப்படி போயிட்டு இருக்கும். அதை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடும் போது இந்த அனுபவம் உண்டாகும். தேவனை தேடுகிற தேடும்படி தேவன் நம்மை ஏவும் போது, தேவன் நம்மை உணர்த்தும் போது, அந்த நேரத்தில் எந்த ஒரு காரியத்தை நீங்கள் மாற்றி வையுங்கள். இதை செய்து பாருங்கள். தேவன் உங்கள் நிமித்தம், ஆசாவின் நிமித்தம் யூதா தேசத்துக்கே இளைப்பாறுதலை கொடுத்தது போல, இதை செய்யும் போது உங்கள் நிமித்தம் உங்கள் குடும்பங்களுக்கு தேவன் இளைப்பாறுதலை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ தேசம் அமெரிக்கையா இருக்கிறது, சமாதானமா இருக்கிறது. இப்போ அடுத்து ஆசாவோட எண்ணம் என்ன தெரியுமா? இந்த பட்டணத்தை பலப்படுத்தணும், இந்த பட்டணத்தை கட்டணும். இது எல்லாருடைய எண்ணம். அப்படிதான் ஒரு பிரச்சனையிலிருந்து நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் போது, எந்த ஒரு குடும்ப தலைவரை பார்த்தாலும் அவங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கணும்னா, குடும்பத்தை என்ன செய்யணும், கட்டணும், பலப்படுத்தணும். புருஷன் மனைவி மட்டும் இருந்த நாட்களிலே ஒரு ரூம் ஒரு டாய்லெட் மட்டும்தான் இருக்கும், அதை வச்சு சமாளிச்சிட்டோம். இப்போ வளர்ந்தாச்சு, அடுத்து பிள்ளைங்க வளர்ந்து பெருகி வளர ஆரம்பிச்சிட்டாங்க, உடனே பெற்றோருடைய மனசுல என்ன இருக்கும், அடுத்து எப்படியாவது கட்டணும், அந்த வீட்டை ஒரு ரெண்டு ரூமாவது கட்டணும், பலப்படுத்தணும். இதுதான் எல்லாருடைய எண்ணத்திலும் இருப்பது. இது ஒரு நல்ல எண்ணம், இதை செய்யணும். எந்த ஒரு தேவ பிள்ளையும் இதை செய்யணும். இதை செய்யாமல் கண்டபடி செலவழித்து கால் போன போக்கில், மனம் போலும் போக்கில் நடக்கிறவர்கள் தேவன் நிச்சயமாய் கணக்கு கேட்பார். மனதில் வைத்து செய்யணும், செயல்படணும். பிள்ளைகளுடைய காரியத்தை மனதில் வைத்து செய்யணும், செயல்படணும். ஆசா வந்து ஒரு ராஜாவானபடினால தன் தேசத்தை பார்க்கிறான். இதை இப்படி விடவே கூடாது. ஒரு நல்ல தலைவனுடைய அழகு அதுதான். தேச ஜனங்கள் நல்லா இருக்கணும், பட்டணம் கட்டி எழுப்பப்படணும், தாழ்பாள்கள் பலப்படுத்தப்பட வேண்டும், பட்டணம் பாதுகாக்கப்பட வேண்டும். எனவே பட்டணங்களை கட்டுவோம், கட்டுவோம் என்று சொல்லி ஆசா என்ன செய்கிறான், காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறான். அவன் செய்ய ஆரம்பித்த போது 7 கடைசி வாசியங்கள், அப்படியே கட்டினார்கள், அவர்களுக்கு காரியம் வாய்த்தது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர்கள் இதை செய்யும்படியாக தேவனை தேடவில்லை, அவர்கள் தேவனை தேடிக்கொண்டிருக்கும் போது இதை செய்தார்கள், காரியம் வாய்க்கப்பட்டது. நமக்கு பிரச்சனை என்னன்னா, நம்ம ஒரு காரியம் வாய்க்கிறதுக்காக மாத்திரம் தேவனை தேடுகிற அனுபவம். ஆசாவின் அனுபவம், தேவனை சார்ந்திருக்கிறவன் அப்படி அல்ல. அவன் இந்த காரியத்துக்கு யோசிக்கிறதுக்கு முன்னாடி அவன் தேவனை தேடுகிறவனாய்தான் இருக்கிறான். அந்த காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையை சிந்தித்து பார்க்கணும். இந்த கண்ணாடி முன்னாடி வச்சு பார்க்கணும். நம்ம எப்போ தேவனை தேடுறோம்? நமக்கு ஒரு காரியம் வாய்க்கப்படும் போது. நமக்கு ஒரு காரியம் வாய்க்கப்படணும்னா வந்து தேடுவோம். ஆனா ஆசா அப்படி இல்லை, அவன் தேவனை தேடிக்கொண்டே இருக்கிறான். இப்பொழுது அவனுக்குள்ள ஒரு எண்ணம் வருகிறது, பட்டணத்தை கட்ட வேண்டும், பட்டணத்தை பலப்படுத்த வேண்டும். அவன் அதை செய்ய ஆரம்பித்த போது அவன் காரியம் வாய்க்கப்படுகிறது. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், என்னதான் பணம் இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, தேவன் விளைய செய்யாமல் காரியம் நடக்காது. பவுல் நட்டாலும் அப்பல்லோ நீர் பாய்ச்சினாலும் விளைய செய்கிறது கர்த்தர். இப்போ காரியம் வாய்க்கப்படுகிறது, இப்போ பட்டணம் பலப்பட ஆரம்பிக்கிறது, ஜாம கட்டி எழுப்பப்பட ஆரம்பித்த போது எத்தியோப்பியனாகிய சேரா என்ன செய்கிறான் தெரியுமா? ஆசாவுக்கு எதிராக ஒரு திரள் கூட்டத்தை தன்னுடைய திரள் சேனையோடு வந்து யுத்தம் பண்ணுவதற்கு வந்து நிற்கிறான். இனி நல்ல கவனிக்கணும், ஆசா யாரு? தேவனை சார்ந்திருக்கிறவன். தேவனை சார்ந்திருக்கிறவன் என்ன செய்வான்? தேவனை தேடிக்கொண்டே இருப்பான். எப்பொழுது? எப்பொழுதும். தாவீதுடைய ஜெபம் எதுவா இருக்கு தெரியுமா? நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும். இப்பொழுது பிரச்சனை பெருசாயிட்டு. ஆசாவினிடத்தில் இருப்பது 3 லட்சம் ஆட்களானால், எதிரிகிட்ட இருப்பது 10 லட்சம் பேர். வந்து நிக்கிறாங்க. வந்து நின்னதும் ஆசா நடுங்கவில்லை, ஆசாவும் போய் நிற்கிறான். நின்று கொண்டு கர்த்தரை நோக்கி பண்ணின ஜெபம்தான் இது. என்ன? பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். ஆண்டவரே, இங்கே நான் வந்து நிற்பது என் ஸ்தானத்தை நம்பியோ, என் பலத்தை நம்பியோ, எனக்கு பின்னாக இருக்கிற சேனையை நம்பியோ அல்ல ஆண்டவரே. அப்ப நான் உம்மை சார்ந்து வந்திருக்கிறேன், உம்மை சார்ந்து வந்திருக்கேன். நல்ல கவனமா கேளுங்க. நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா? பிரச்சனை வரும்போது நோக்கி கூப்பிடுவோம். ஆனா ஆசை அப்படி அல்ல. ஆல்ரெடி அவன் நோக்கி கூப்பிடுகிறவனா இருந்தபடினாலே அவர் எங்கேதான் இருக்கிறார்? சமீபமாயிருக்கிறார். வேதம் என்ன சொல்லுகிறது? அவர் சமீபமாயிருக்கையில் அவரை. அப்போ ஒரு பிரச்சனை இல்ல, பல நேரத்தில் நம்ம தேடுறோம். ஆனா இளைப்பாறுதலின் நாட்களில் தேடுகிறவனுக்கு அவன் பிரச்சனை வருவதற்கு முன்னே அவர் வந்து நிற்பார். ஆசாவுடைய இளைப்பாறுதலின் நாட்களிலே அவன்
2: தேடுதலை விடவில்லை. அதனால ஒரு பிரச்சனை வந்த போது அவர் தூரமாய் அல்ல, அவர் அவனுக்கு சமீபமாய் இருக்கிறார். எனவே அவனுக்கு ஜெபிப்பது எளிதாக இருக்கிறது. இன்னைக்கு அநேகருக்கு ஜெபித்தா வழி உண்டு தெரிஞ்சோம், ஜெபிக்க முடியல. ஏன் தெரியுமா? இளைப்பாறுதலின் நாட்களிலே ஜெபிக்க மறந்தது தான் காரணம். கடந்த சில வாரங்களுக்கு முன்பதாக வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல இந்த செய்தி சொல்லும் போது ஒரு வார்த்தையை சொன்னேன். ஆண்டவர் ஒரு ஓமையை சொல்லுகிறார். சிநேகிதன் ஒருவன் தன் வீட்டில் வந்திருக்கிற சிநேகிதனுக்கு அப்பம் கொடுக்க வேண்டும். அவனிடத்தில் அப்பம் இல்லை. அவன் என்ன செய்கிறான்? இரவு நேரத்தில் போய் கதவை தட்டுகிறான். தன்னுடைய சிநேகிதன் வீட்டு கதவை தட்டுகிறான். நல்ல கவனமாக கேளுங்க. ஒருத்தங்க கிட்ட போய் நம்ம ஒரு காரியம் பழகிறவங்க கிட்ட ஒரு காரியத்தை கேட்குறோம். அந்த ஒரு காரியத்தை கேட்டு அவங்க கிட்ட வாங்கிட்டோம். வாங்கிட்டு அடுத்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அவங்க கூட எந்த கான்டாக்டுமே இல்லை. அடுத்து ஒரு தேவை வரும்போது நமக்கு தெரியும் இன்னார்ட்ட கேட்டால் கிடைக்கணும். ஆனால் அவங்க கிட்ட எந்த கான்டாக்டுமே இல்லைன்னா அவங்க கிட்ட கேட்க மனசு வருமா? தயக்கம் வருமா? தயக்கம் தான் வரும். ரெகுலராக நம்ம அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் மந்த்லி ஒன்ஸ் நம்ம பார்த்து பேசி பழகிட்டு இருக்கிறோன்னா நம்ம காரியத்தை சொல்லி கேட்கறதுல நமக்கு கொஞ்சம் தைரியம் வரும். ஆனால் எந்த டச்சுமே அவங்க கூட இல்லை. அன்னைக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தேவை வந்துச்சு, நான் போய் கேட்டு வாங்கினேன். இப்போ 3 வருஷம் கழிச்சு எனக்கு அதே தேவை வருது. திருப்பியும் நான் போய் நிற்கும் போது என் மனசாட்சி உறுத்தும். நான் போய் எப்படி கேட்க? இதுக்கடையில் ஒரு ஃபோன் பண்ணியாவது நான் விசாரிக்கலையே. அவரோடு உறவில் இல்லாதவனுக்கு அவரை உடனே கூப்பிட முடியாது. நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம முதல்ல யாரங்க கூப்பிடுவோம்? நம்ம கூட யார் நெருக்கமா இருக்கிறாங்களோ அவங்களதான். அவங்களுக்கு முடியுமோ முடியாது அது ரெண்டாவது. அவங்கள கூப்பிடுவோம்.
0: ஒரு வாட்டி வீட்டுக்கு பின்னாடி ஒரு பாம்பு வந்துட்டு, ஒரு பெரிய பாம்பு, சரியான பாம்பு. பாம்பு வந்து தெரிஞ்சது முதல்ல நான் ஒருத்தரை கூப்பிட்டேன். அவர் ஏன் கூப்பிட்டேன்னா அப்போ அவரை தான் கொஞ்சம் அடிக்கடி கூப்பிட்டு இருந்ததுனால கூப்பிட்டேன். அவர் வந்துட்டார். அவர் பாம்பு நடந்தும் கேட்டுக்கு உள்ளே வரல, ஆனாலும் நான் அவரை தான் கூப்பிட்டேன். அவர் அடிப்பாரா அடிக்க மாட்டாரோ ரெண்டாவது. அவர் வந்தபோது எனக்கு இருந்த தைரியமும் போனது அது ரெண்டாவது. ஆனால் நான் அவரை கூப்பிட்டேன். ஏன் கூப்பிட்டேன்னா அடிக்கடி அந்த கொஞ்ச நாளாவே அவர்கிட்ட தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், பேசிட்டு இருக்கிறேன். ஒருத்தங்க கிட்ட நம்ம அடிக்கடி பேசிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு முடியுமோ முடியாதோ, நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது முதல்ல அவங்கள தான் கூப்பிடுவோம். ஆசா சேரா எத்தியோப்பியன் 10 லட்சம் பேரோடு வந்து நின்ற போது தயங்காம சொல்றான், என் கூட இருந்துருங்க. பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் இல்லாதவனுக்காகிலும் உதவி செய்வது லேசான காரியம். இப்போ இங்க நிக்கிறதுல பலம் உள்ளவன் சேரா, பலம் இல்லாதவன் இந்த ஆசா. இதுல யார் ஜெயிக்கணும்னு தீர்மானிக்கிறது எங்கள் பலம் அல்ல, யுத்தத்தை நடத்துகிற கர்த்தர். இந்த போராட்டத்தில் யார் ஜெயிக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பது எங்களுடைய திராணி அல்ல, எங்கள் பலம் அல்ல. இன்று நான் சந்திக்கிற போராட்டம், இன்று நான் சந்திக்கிற பிரச்சனை, இதுல யார் ஜெயிக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பது யுத்தத்தை நடத்துகிற கர்த்தர். அதனாலதான் அவர் சமீபமா இருக்கையில், சமீபமா இருக்கையில்னா அவரை சமீபமாவே வச்சுக்கோப்பா. ஒரு கஷ்டம் சில பாருங்க, ரொம்ப கஷ்டம் இருக்கும் போது ஒரே தஞ்சம் சர்ச் மட்டும்தான் இல்ல. ஆண்டவரை விரும்பி தேடுறவங்க இருக்கிறாங்க, நான் அவங்கள சொல்லல. டெய்லி வந்து ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்க, நான் அவங்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். நான் சொல்றது சிலர் நம்ம பல நேரத்தில், ஏன்னா வீட்டுல இருந்தா என்ன இல்ல? சமாதானம் இல்லை. வேலைக்கு போனா என்ன இல்ல? சமாதானம் இல்லை. எங்க போனாலும் என்ன இல்லை? சமாதானம் இல்லை. உடனே போன் வரும், பிரதர் என்ன இன்னைக்கு சர்ச்சில் ஏதாவது மீட்டிங் இருக்கா? இல்லை. சர்ச்சு திறந்துருக்குமா? ஆமாம், வந்து உட்காரும். ஒரு நெருக்கம் வரும்போது தேடுவது அல்லங்க, ஆல்ரெடி தேடிட்டே இருந்த ஆசை. பாருங்க, ஒரு காரியம் நடக்கிறதுக்காக தேடுகிறவன், அவன் தேடிக்கொண்டே இருந்தபோது காரியம் நடந்தது. நான் அடிக்கடி பயன்படுத்துகிற ஒரு பதத்தை, ஒரு வார்த்தையை நான் சொல்லுகிறேன். தேவைகள் சந்திக்கப்பட தேவனை தேடாதீர்கள், தேவனை தேடுங்கள், தேவைகள் சந்திக்கப்படும். ஒரு காரியம் நடப்பதற்காக தேவனை தேடாதீங்க, தேவனை தேடுங்க, காரியம் நடக்கும். ஒரு பிரச்சனை வரும்போது மாத்திரமல்ல, எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாய் கிறிஸ்து இருக்கிறார். இப்பொழுது ஆசா கேட்கிறான், பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்தது லேசான காரியம். அவன் பலம் உள்ளவன், அவன் தன் பலத்தை சார்ந்து வந்திருக்கிறான். நான் பலன் இல்லாதவன், நான் உம்மை சார்ந்து வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தியோப்பியனாகிய சேரா அவன் பலத்தை சார்ந்து வந்தபோது ஆசா கர்த்தரை சார்ந்து நின்றான். வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? 12வது வசனத்தை வாசியுங்கள்.
1: அப்பொழுது கர்த்தர்
0: அந்த எத்தியோப்பியரை
1: யூதாவுக்கும் முன்பாக
0: முறியடித்ததினால்
1: எத்தியோப்பியர் ஓடி போனார்கள்.
0: அடுத்த வசனம்,
1: அவர்களை ஆசாவும் அவனோடு இருந்த ஜனங்களும் கேரார் மட்டும் துரத்தினார்கள்.
2: எப்போ இவங்க துரத்த ஆரம்பிக்கிறாங்க தெரியுமா? கர்த்தர் அடிச்சதுக்கு அப்புறம். இத புரியும்படி சொல்லணும்னா, பெலிஸ்தியரை கண்டு பயந்து கொண்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பொழுது தாவீது லீட் பண்ண ஆரம்பிச்சாரோ, அந்த யுத்தத்தை முன்னின்று நடத்த ஆரம்பிச்சாரோ, தாவீது கோலியாத்தை அடித்த பிறகு இஸ்ரவேல், அந்த வசனம் படிக்கும் போது ஒரு பக்கம் சந்தோஷமாகும், இன்னொரு பக்கம் சிரிப்பாக வரும். என்ன வசனம் தெரியுமா? இஸ்ரவேல் அவர்களை மூர்க்கமாய் துரத்தினார்களாம். நேத்து வர ஐயோ வரான்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருந்தவங்க இப்பொழுது அவர்களை மூர்க்கமாய் துரத்த காரணம் என்ன தெரியுமா? முன்னாடி நின்று ஒருத்தர் யுத்தம் பண்ணுகிறார், முன்னாக நின்று இந்த ஆசா ஆமேன் இப்படி பார்த்தவன் இப்பொழுது துரத்த காரணம் ஒன்றுதான். நான் ஃபேஸ் பண்ற எந்த பிரச்சனையானாலும் சரி, நான் அவரை சார்ந்திருக்கிறபடினாலே அதை நான் ஃபேஸ் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாக நின்று ஒருவர் அதை ஃபேஸ் பண்ணுவார். இஸ்ரவேலருக்காக யுத்தத்தை முன்னாக நின்று தாவீது ஃபேஸ் பண்ணான், அதன் அர்த்தம் என்ன? போனா என் உயிர் தானே போட்டோம். ஹல்லேலூயா, ஆமென். போனா என் உயிர் போட்டோம். முன்னாடி நிக்கிறோம் பாருங்க, நமக்கு முன்னாக நிக்கிறது தாவீது அல்ல, தாவீதின் வேரும் தாவீதின் குமாரனுமாகிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம், நல்ல சந்தோஷமாய். ஹல்லேலூயா, ஆமென். அவரை சார்ந்து இருக்கும் போது தேவன் பெருக்குவதற்கு தடையா இருக்கிற எல்லாவற்றையும் தள்ளி விடுவார், ஓட விடுவார், சத்ருவை ஓட விடுவார். இவங்க ஓடி போய் எல்லாவற்றையும் துரத்தி விட்டு மிகுதியாய் கொள்ளையடித்து வருகிறார்கள். தேசம் அமெரிக்கா இருந்தது. அடுத்த அதிகாரத்தில் பார்க்கும் போது தெரியும், ஒரு வசனத்தை பார்க்க முடியும். என்ன பார்க்க முடியும்? 19வது வசனம், 15-19.
1: அவனை தாவீது நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள். அவன் ஸ்தானத்தில் அவன் குமாரனாகிய ஆசா ராஜாவானான். இவனுடைய நாட்களில்
2: தேசம் 10 வருஷம் மட்டும்
1: இருந்தது.
2: அப்ப 11வது வருஷம் தேவனை சார்ந்து இருக்கிறவனுக்கு கொஞ்ச நாள் தான் அமைதியா, கொஞ்ச நாள் தான் சமாதானமா? இல்ல. இங்க நடந்தது என்ன? இவன் பக்கத்தில் அநேகர் சேர ஆரம்பித்தார்கள். இவன் பெருக ஆரம்பிக்கிறான், இவன் வளர ஆரம்பிக்கிறான். ஆனால் வளர்ந்த பிறகு என்ன ஆகிறது அப்படின்னா, இஸ்ரவேலின் ராஜா யாரும் இவனிடத்தில் போக்குவரத்து வைத்து விடக் கூடாது என்று சொல்லி 16:1 வாசியுங்கள். யூதாவுக்கு விரோதமாய் வந்து ஆமேன் அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, ராமாவை கட்டுகிறான். யார் அவன் இடத்துல போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடையாக அவன் ராமாவை கட்டின போது ஆசா என்ன செய்கிறான் என்றால், அன்று எத்தியோப்பியன் படையெடுத்து வந்தபோது கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட இதே ஆசா இஸ்ரவேலின் ராஜா தனக்கு விரோதமான செயலை செய்தபோது அவன் கர்த்தரை தேடாமல் ஆலயத்தில் உள்ள பொக்கிஷங்களை எடுத்துக்கொண்டு சீரிய ராஜாவின் இடத்துல போய் கொடுத்து சொல்லுகிறான், வாங்க நம்ம போய் ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு. பிரச்சனை அங்கே தான் ஆரம்பிக்குது. நல்ல கவனிங்க, நான் இயேசுவின் நாமத்தில் இப்படி சொல்ல விரும்புகிறேன், நிறைய ஆள் பழக்கம் இல்லாததுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமே, ஆசை ஒன்றும் இல்லாமல் இருந்தபோது அவனுக்கு உதவ ஒருத்தரும் கிடையாது. அன்னைக்கு அவன் கண்களை கர்த்தரை மட்டும்தான் நேரெடுத்து பார்த்தான். இன்று அவன் வளர்ந்து ஒரு லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்போ அவனுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் அந்த பக்கத்து தேசத்து சீரிய ராஜா, இந்த ராஜா, அந்த ராஜா என நிறைய பேர் அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. இப்போ ஒரு பிரச்சனை என்னதான், சீரிய ராஜாவுக்கு கொஞ்சம் பொக்கி சேர்த்து எடுத்து கொடுத்து சொல்கிறான், வாங்க நம்ம சேர்ந்து போய் அட்டாக் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தேவனை சார்ந்திருப்பதை விட்டு மனிதர்களை சார்ந்திருக்க ஆரம்பிக்கிறான். ஒரு தேவ பிள்ளைக்கு காரியம் தேவனால் மட்டுமே வாய்க்கும். நேற்று ஒன்றும் இல்லை ஆசாவே, நேற்று அவ்வளோ பெரிய சேனைக்கு முன்னாடி நீ ஒன்றுமே கிடையாது, ஆனால் கர்த்தரை சார்ந்து நின்றதுனால உனக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தாரு. ஆனால் இன்னைக்கு உன் வாழ்க்கையில் வசதி வாய்ப்புகள் ஆமே வளர்ச்சி பெருக்கம் வந்த பிறகு நீ கொஞ்சம் கொஞ்சமாய் மனிதர்களை சார்ந்து கொள்ள ஆரம்பித்து விட்டாயோ? அவன் சீரியா ராஜாவை சார்ந்து கொள்ள ஆரம்பித்த போது ஆமே அனானி என்கிற ஒரு தீர்க்கதரிசியை தேவன் அனுப்பி சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? 7-8 வசனங்களை வாசியுங்கள்.
1: அக்காலத்திலே ஞானசிக்காரனாகிய அனானி யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியா சீரியா ராஜாவின் ராணுவம் உமது கைக்கு தப்பி போயிற்று. மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரரும் உள்ள எத்தியோப்பியரும் லூபியரும் மகா சேனையா இருந்தார்கள் அல்லவா? நீர் கர்த்தரை சார்ந்து கொண்ட போதோவெனில்
2: நீர் கர்த்தரை சார்ந்து கொண்ட போதோ அவர்களை உமது கையில்
1: ஒப்பு
2: கொடுத்தார். ஆனா இந்த விஷயத்துல நீ சீரியா ராஜாவை சார்ந்து கொள்ள ஆரம்பிச்சிட்ட, அவ்வளவுதான். ஆசாவுக்கு அதுக்கப்புறம் நிக்க முடியல. நீ கீழே படிச்சீங்கன்னா தெரியும், அவன் வியாதி படுக்கையிலானான். அப்பொழுது கூட அவன் கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் பரிகாரிகளையே சார்ந்து கொள்ள ஆரம்பித்தான். 12வது வசனம். அவனால் அதுக்கப்புறம் நிக்க முடியல. என்ன இதன் அர்த்தம்? மனிதனை உலகத்தை சார்ந்து கொள்ளும் போது நெருக்கம் வரும், தேவனை மட்டும் சார்ந்து கொள்ளும் போது பெருக்கம் வரும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அபியா கடைசி மட்டும் சார்ந்திருந்தான், ஆசா வளரு மட்டும் சார்ந்திருந்தான். ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. தேடினான், ஆனா கடைசி வர ஆசா தேடல, வளர்ச்சி வர்றது வரைக்கும். இனி பிரச்சனை இல்லை, எல்லாரும் எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிட்டாங்க, இனி எனக்கு பிரச்சனை இல்லை. யார் வந்தாலும் எல்லாரையும் மேற்கொள்ளுகிற சக்தி இருக்கிறது என்கிற நிலைமை, என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் என்கிற நிலைமையில் வரும்போது ஒரு மனிதன் தேவனை சார்ந்து கொள்வதை விட்டு விடுவான். எப்பொழுதுமே சொல்லுகிற வார்த்தை, இயேசுவோடு கூட கடல்ல நிக்க முடிந்தது பேதுருவுக்கு, ஆனா இயேசு இல்லாம தரையில கூட அவனால நிக்க முடியவில்லை. எந்த நிக்க முடியாத சூழ்நிலையிலையும் இயேசுவோடு கூட நிக்க முடியும். எந்த நிக்க முடிந்த சூழ்நிலையிலையும் இயேசு இல்லாம நிக்க முடியாது. கடைசி வரை கர்த்தரை மட்டும் சார்ந்து கொள், உன் வாழ்க்கையில் நெருக்கம் அல்ல, உன் வாழ்க்கையில பெருக்கமே உண்டாகும். கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். அப்ப பெருக்கம் உண்டாக கர்த்தரை மட்டும் சார்ந்திருக்க வேண்டும். இன்னும் ரெண்டு காரியத்தை கூட நான் சொல்லி ஜெபிக்கிறேன். பெருக்கம் உண்டாக செய்ய வேண்டிய இரண்டாவது காரியம் என்ன? 1 நாளாகமம் 4:10-11.
1: யாபேசன் சகோதரரை பார்க்கிலும்
2: தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான்.
1: நான் துக்கத்தோட அவனை பெற்றேன்,
2: நான் துக்கத்தோட அவனை பெற்றேன் என்று சொல்லி
1: அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள்.
2: என்ன துக்கம்னு தெரியல, அங்கே தகப்பன் இருக்கிறது மாதிரியும் தெரியல, என்ன வேதனை அந்த குடும்பத்தில் நடந்துச்சுன்னு தெரியல. எல்லாருக்கும் இளையவன் அவன். அவனை பெற்றெடுக்கும் போது அந்த வீட்டில் அவ்வளோ பெரிய துக்கம். பொதுவாகவே வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனை, சில சொல்லுவாங்க தெரியுமா, எப்போ இவன் பிறந்தானோ அல்லது எப்போ இவ பிறந்தாளோ அன்னையிலிருந்து வீட்டில் இந்த சத்தத்தை கேட்டு யாபேசுன்னு தாய் கூப்பிடும் போதே சகோதரர்கள் என்ன சொல்லி இந்த அன்னைக்கெல்லாம் பெயரை வைக்கிறது, அந்த சூழ்நிலை கேட்டார் போல தான் பெயரை வைப்பாங்க. இஸ்ரவேல் கோத்திரத்தின் பெயர்கள் எல்லாம் படிக்கும்போது தெரியும், ஒவ்வொரு அதுக்கு முன்னாடி இதனால இந்த பெயர் அப்படிதான் யாபேஸ்ன்னு வைக்கிறது. சும்மா பெயர் நம்மளை மாதிரி நெட்ல எல்லாம் சர்ச் பண்ணி 4 பேர்கிட்ட கேட்டு ஏதோ நல்ல ஃபேன்சியா ஜேல ஒரு பெயர் சொல்லுங்க, ஐயில ஒரு பெயர் சொல்லுங்க, ஏல ஒரு பெயர் சொல்லுங்க, அப்படி வைக்கல. அன்னைக்கு நான் துக்கத்தோடு பெற்றேன் என்று சொல்லி யாபேஸ். இந்த சத்தத்தை யாரும் கேட்டாங்க தெரியுமா? சகோதரர்களும் கேட்டாங்க. அவன் யாபேஸ்ன்னு கூப்பிடும் போதே எல்லாருக்கும் சிந்தையில் என்னதான் இருக்கும், இவனால தான் இந்த வீட்டில் பிரச்சனை. ஆனால் இங்கே பைபிள் சொல்லுது அவன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அப்படி மாற்றப்பட காரணம் என்ன? அதுதான் 10வது வசனம். வாசியுங்கள். யாபேஸ்
1: இஸ்ரவேலின் தேவனை நோக்கி,
2: இஸ்ரவேலின் தன் தாயை நோக்கி என்றல்ல, தன் சகோதரர்களை நோக்கி என்றல்ல, இஸ்ரவேலின் தேவனை நோக்கி. ஏன் இஸ்ரவேலின் தேவன் என்று சொல்ல காரணம் என்ன தெரியுமா? ஆமேன். இஸ்ரவேலின் தேவன் என்று சொல்லும் போது யாபேஸ் மனசுல என்ன டாபிக் ஓடிட்டு இருக்குது? யாக்கோபை மாற்றின காரியம் அவன் நினைவுல வருகிறது. அவன் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் சொன்னா கூட காமனா கூப்பிட்டிருக்கலாம் தெரியும். ஆனா அவன் டைரக்டா இஸ்ரவேலின் தேவனே. அது அர்த்தம் என்ன? எந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள பாத்திரமல்லாத ஒருவனை நீர் உருவாக்கி இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றி ஆசீர்வதித்தவரே, இதோ துக்கத்தோடு பெற்றேன் என்று என் தாய் சொல்லப்பட்டிருக்கிறது.
0: தாய் சொல்ல, ஆண்டவரே இந்த யாபேஸ் கேட்கிறேன், ஆண்டவரே என் எல்லையை பெரிதாக்கி தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு உமது கரம் என்னோடு இருந்து என்னை காத்துக்கொள்ளும், என்னை ஆசீர்வதியும் என்று அவன் வேண்டிக் கொண்ட போது அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஹாலேலூயா, ஹாலேலூயா. அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினதுனால அவன் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாக இருந்தான். நான் இது முதல் சர்வீஸில் இந்த வார்த்தை ஆண்டவர் பேச வச்சான். சகோதரர்களை பார்க்கிலும் கனம் பெற்ற அனுபவம் என்பது என்ன? சகோதரனுக்கு ரெண்டு வீடு இருந்ததுன்னா எனக்கு நாலு வீடு இருக்கணும், அதா இல்ல? நம்மளால நம் சகோதரர்களுக்கு நன்மை உண்டாக வேண்டும். அவங்க ரெண்டு கார்ல போனா நம்ம நாலு கார்ல, அப்படி அல்ல. அவங்க இங்கே இடம் வாங்கினா அப்ப நம்ம அங்கே இடம், இது அல்ல கனம் பெற்ற அனுபவம். ஒரு தேவைப்படும், என்னால என் சகோதரனுக்கு நன்மை உண்டாகணும். ஆமென். என்னால என் சகோதரன் கெட்டான் என்று சொல்லக்கூடாது, என்னால என் சகோதரனுக்கு நன்மை. அப்படி ஒரு நிலையில் நாம் உயர்த்தப்படும் போது, அப்படி ஒரு நிலையில் நம்முடைய வாழ்க்கை மாறும்போது, பொதுவாகவே பாருங்க, நிறைய இடத்துல பார்த்துருக்கீங்களா, நிறைய பேர் சொல்ல கேட்ட ஒண்ணு இல்லாம இருக்கும்போது மைண்ட் பண்ணவே மாட்டாங்கல்ல. ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தா கூட கூப்பிடுறதுக்கே மாட்டாங்க. ஆனால் ஒரு கனம் பெற்ற நிலையில் வரும்போது நம்மக்கிட்ட கேட்காம எதையுமே செய்ய மாட்டோம். நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். இந்த கனம் வர காரணம் என்ன தெரியுமா? இப்படி வந்து கேட்க காரணம் என்ன தெரியுமா? உங்களால் அவங்களுக்கு என்ன உண்டாயிருக்கிறது? தேவன் அப்படி தான், அப்படி தான் ஆசீர்வதிக்க கேட்கணும். ஆண்டவர் அவங்கள்ட்ட அப்படி இருக்கு, எங்கிட்ட அப்படி கேட்காதீங்க. அது ஆசை, அது வந்து இச்சை, அது இச்சை, அது ஒரு நாளும் திருப்தி உண்டாகாது. ஆண்டவரே என்னை எல்லாரும் சேர்ந்து இப்படி பண்ணிட்டாங்க ஆண்டவர், யோசிப்பு பார்த்தீங்களா? எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரே என்ன நீங்க பிளஸ் பண்ணி பிளஸ் பண்ணி ஆண்டவரே, நான் என் சகோதரர்களுக்கு கொடுக்கத்தக்கதா என்னை உயர்த்துங்க ஆண்டவரே. நாளைக்கு என் சகோதரன் ஒரு பிரச்சனையில இருக்கும்போது நான் கை நீட்டி கொடுக்கத்தக்க அளவுக்கு என்னை பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே. இந்த நிலையில யாபேஸ் ஆண்டவர் தூக்கிட்டார், உயர்த்திட்டார். ஆண்டவர்கிட்ட கேட்கணும் இது. இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் இதை அனுக்கிரகம் பண்ணும்படி அவர்கள் என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும். எசேக்கியேல் 36:37, இதை நான் அனுக்கிரகம் பண்ணும்படி அவர்கள் என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும். அப்போ இஸ்ரவேலின் தேவனை நோக்கி யாபேஸ் ஜபிக்கிறான் என்றால் ஒரு ரெண்டு காரியம் அவனுக்குள்ளே இருக்கிறது, அது அவனை ஜபிக்க தூண்டுகிறது. என்ன ரெண்டு காரியம்? ஒன்று, என்னை ஆசீர்வதிக்க வேண்டிய எல்லாம் என் தேவனிடத்தில் இருக்கிறது. ரெண்டு, அவர் நினைத்தால் என்னை எப்படி வேணாலும் மாற்ற முடியும். அவர் நினைத்தால் நீ

0: அவர் நினைத்தால் இந்த நம்பிக்கை இருந்துட்டுங்களா, நம்ம ஜெபி இந்த நம்பிக்கை நம்மளை ஜெபிக்க தூண்டிட்டு அவர் நினைச்சா, அவர் நினைச்சா, இதுதான் நம்ம தேவன் பேர்ல நாம யாபேசுக்கு இந்த நம்பிக்கை இருந்துச்சு. அவர் ஒரே நைட்ல யாக்கோபு இஸ்ரவேல மாத்திட்டாரு, அவர் நினைச்சா. ஒரே நைட்ல ஆரோனின் உலர்ந்த கோலை துளிர் விட வச்சுட்டாரு, அவர் நினைச்சா. எல்லாரும் முறுமுறுப்பு ஜாஸ்தி ஆயிட்டு ஆண்டு சொல்ற, ஏ அந்த கோலை வச்சுட்டு போ அப்படின்ட்டாரு. அதை வச்சுட்டு போ, வந்துட்டு நாளைக்கு எடுத்துக்கோ அப்படின்ட்டாரு. வச்சுட்டு போ, நாளைக்கு எடுத்துக்கோ, பெட்டிக்கு முன்னாடி, உடன்படிக்க பெட்டிக்கு முன்னாடி வச்சுட்டு போ. அது துளிர் விட்டது, அது பூ பூத்தது, அது காய் காய்த்தது, அது கனி கொடுத்தது. ஒரே நைட்டு தூங்கி எழும்புறதுக்குள்ள எல்லாம் நடந்துச்சு. இது எப்படி நடக்கும்? இது கர்த்தராலே ஆயிற்று. இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. யாபேசை போல ஒருவேளை உங்கள் நிமித்தம் தான் வீட்டில் துக்கம் என்று செய்தியை கேட்டு கலங்கி கொண்டிருக்கிறீர்களா என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், இஸ்ரவேலின் தேவனை நோக்கி கூப்பிடுங்கள். யாக்கோபின் தேவன் நம் தேவன், ஆமென். நமக்கு என்றும் துணையவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் யாபேஸ் சகோதரர்களுக்குள்ளே கனம் பெற்றிருந்தான். இன்னைக்கு உங்களுக்கு மதிப்பே இல்லையா? மதிப்பே இல்லையா? ஆமே, ஹல்லேலூயா. பல, ஆமே, பல, அதாவது நம்மளால சம்பாதிக்க முடியலைங்கிற நிலையில நம்ம இருக்கும்போது நம் பல இடத்துல உண்மையில தாழ்த்தப்படுவது உண்டு. என்னதான் பாசம் காட்டினாலும் நம்மளால சம்பாதிக்க முடியல அப்படிங்கிற நிலைமை வரும்போது சில நம்ம பக்கத்துல இருந்து ஒரு கதை சொல்றது மாதிரி நம்மளே தாக்கி பேசிட்டு இருப்பாங்க. அது நமக்கு நல்லா தெரியும், நம்மளதான் அடிக்கிறது. அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யறோம்? அந்த நேரத்தில் உடனே உம்முன்றிருந்தா இன்னும் தாழ்த்து தான் படுவோம். அங்கதான் பெருக பண்ணுகிறவரை நோக்கி பார்க்கணும். யாபேசுக்கு இந்த நம்பிக்கை வர காரணம் என்ன? ஆண்டவரே, என்னால் இந்த வீட்டுக்கு துக்கம் மட்டும்தான் உண்டாகுமானால் நான் கருவில் இருக்கும்போது நீர் என்னை ஆதரித்திருக்க கூடாது. நான் கருவில் உற்பவித்தது முதல் என்னை நீங்கள் ஆதரிக்கிறீங்கன்னா இன்னைக்கு எல்லாரை விட நான் தாழ்ந்திருந்தாலும் நாளைக்கு எல்லாரை விட என்னை கனம் பெற்றவனாய் மாற்ற நீர் வல்லவர், நீர் நல்லவர், நீர் உண்மையுள்ளவர், நீர் அதை செய்ய வல்லவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பாருங்கள். மூன்றாவது ஒரு காரியம், ஆமென். ஏசாயா 54 அதிகாரம் அதனுடைய 5 வசனம், 8 வசனத்தையும் வாசியுங்கள்.
1: உன் சிருஷ்டிகரே உன் நாயகர்.
0: Your maker is your husband. உன்னை உருவாக்கினது யாரோ அவர்தான் உன் நாயகர். அதன் அர்த்தம் என்ன? நீ அவருடையவள், அவருடையவன் என்கிற உணர்வோடு வாழணும். நீ ஒருத்தரோடு உடன்படிக்கையை நினைத்து வாழணும். உடன்படிக்கையை நினைத்து உடன்படிக்கைக்கு உட்பட்டு வாழும் போது 8 வசனத்தை வாசியுங்கள்.
1: அற்பகாலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும்
0: நித்திய கிருபையுடன்
1: உனக்கு இறங்குவேன்.
0: அந்த இரக்கத்தை அவர் காண்பிப்பதற்காக கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? 2-3 வசனங்கள்.
1: உன் கூடாரத்தின் இடத்தை
0: விசாலமாக்கு.
1: உன் வாசஸ்தலங்கள்
0: திரைகள் விரிவாகட்டும்.
1: தடை செய்யாதே.
0: உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து.
1: நீ
0: வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றி வைப்பார்கள். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்னதை திரும்ப சொல்லுகிறேன். பாருங்கள், ஒரு புருஷனும் மனைவியுமாக ஒரு அறையிலிருந்து வாழ்ந்தவர்கள் உண்டு. ஒரே அறை, எல்லாமே அந்த ஒரே ரூம் தான். ஒரு நேரம் மாத்திரம் சாப்பாடு சாப்பிட்டு வாழ்ந்தவர்கள் உண்டு. ஆனால் அடுத்த லெவலில் பிள்ளைங்க வளரும் போது மனசில் என்ன எண்ணம் இருக்கும் தெரியுமா? இன்னும் ஒரு ரூம் இருந்தா, அடுத்த ஒரு பிள்ளை வரும்போது இன்னும் ஒரு ரூம் இருந்தா. எந்த ஒரு பெற்றோருக்குமே தன் குடும்பத்தை கட்டி எழுப்புவதும் பலப்படுத்துவதும் அது சிந்தையில் இருக்கும். நம் பரலோக தகப்பன் அவர் இரக்கம் பாராட்டுவது 4-3 4-5 ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தேவன் அவர் சொல்ற, டேய் நீ தடை பண்ணிராத, விரிவாக்கு. நான் நித்திய கிருபையோடு உனக்கு நான் இறங்குறேன், உன்னை நான் பெருக பண்ண போறேன். ஆமென். தேவன் பல நேரத்தில் எப்பவுமே நம்முடைய ஆரம்பத்தை நினைச்சு பார்க்கணும். ஆமா, இன்றைக்கு நாம் இருக்கிற சூழ்நிலையில் நம்முடைய ஆரம்பம் எப்படி இருந்தோம்? எத்தனையோ பேர், எனக்கு தெரியும், நாங்கள் ஒரே ரூம்ல, எங்க அப்பா அம்மா, நாங்கள் 5 பிள்ளைங்க படுத்து தூங்குவோம் ஒரே ரூம்ல. அப்படிதான் இருந்துச்சு எங்க ஆரம்பம். ஒரே ரூம் தான், ஒரே ரூம்ல அப்படி இப்படின்னு படுத்துங்க. சென்னையில் எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு போகும்போது அங்கே ஒரே ரூம், அங்கே மூணு பசங்க, ஒரே ஒரு கட்டில் இருக்கும். கட்டிலுக்கு மேலே அஞ்சு பசங்க படுத்திருப்போம், கட்டிலுக்கு கீழே மூணு பேர். இதுதான் நிறைய பேருடைய ஆரம்பம். ஆனால் பிள்ளைங்க வளர்ந்து பெரிதாகும் போது அவன் எல்லையும் பெரிதாக்கப்பட்டது. இது எப்படி ஆனது? ஹல்லேலூயா. சந்ததியை தந்தவர் அடுத்து என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும். தலைமுறையை தந்தவருக்கு அடுத்து என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும். பல எப்பவுமே இதை மறக்கக்கூடாதுங்க ஒரு கால். அதனால நம்மக்கிட்ட இல்லாததை நினச்சி புலம்பக்கூடாது. அவருடைய கிருபை இல்லைன்னா புலம்புங்க, அதில் நியாயம் இருக்குது. நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன்னு சொல்லிட்டு சும்மா சொல்லலை. ஏய், கூடாரத்தை விசாலமாக்கு, நீ பெருக போகிற, நீ பெருக போகிற. ஏன், நான் உனக்கு கிருபையை பெருக பண்ண போகிறேன்பா. கிருபை பெருகும் போது நீ வளருவதை யாருக்கும் தடுக்க முடியாது, நீ பெருகுவதை யாருக்கும் தடுக்க முடியாது. ஆனா ஒன்னே ஒன்னு நினைச்சு வாழ்ந்துக்கோ, என்ன? I am your husband. உன் சிருஷ்டிகரே, உன் நாயகர். இத மட்டும் நினைச்சு நீ வாழ்ந்துக்கோ, இத நினைச்சு நீ வாழ்ந்துக்கோ, இத நினைச்சு வாழ்ந்துக்கோ. ஹல்லேலூயா. நான் காலை ஆராதனையில சொன்னேன், ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி, மூணு வருஷத்துக்கு முன்னாடி நார்த் இந்தியால ஒரு ஊழியத்துக்கு போயிருந்தேன். அப்போ ஒருத்தங்க எங்கள் வீட்டில் கண்டிப்பாக பாஸ்டர் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும் அப்படின்னாங்க. நேராக போகிறேன், அந்த வீட்டுக்கு போகிறேன். நான் அந்த வீட்டுக்குள்ளே போகணுன்னா அந்த வீட்டிலேருந்து ஒரு ஆள் வெளியே வரணும். மொத்தம் அந்த வீட்டில் மூணு பேருக்கு தான் இருக்க முடியும், ரெண்டு பசங்க. அப்போ பாஸ்டர் வந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தங்க வெளியே போய் நிற்கிறாங்க, நான் உள்ளே போகிறேன். நெஞ்செல்லாம் உடஞ்சிட்டு, அப்போ எவ்வளோ தான் இருக்கும் பாருங்கள், சும்மா நிற்க கூட இடம் கிடையாதுங்க. மூணு பேர் நின்னா வீடு ஃபுல்லாயிரும். ஹல்லேலூயா. நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, அநேகருடைய ஆரம்பம் இப்படிதாங்க இருந்துச்சு. வாழ்ந்தோம், ஆனா கவலை எப்போ பிடிக்க ஆரம்பிச்சுன்னா பிள்ளைங்க வந்தது பரவ. நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளை பட்டிருக்கூடாதான், எப்படியாவது கடனை எதையாவது வாங்கி எடுத்து ஒரு ரெண்டு ரூம். எதுக்கு? நாம் தனியாக நிறைய காரியங்களை சகிச்சிருவோங்க, ஆனால் எங்கே வலிக்கும்னா அதே பிரச்சனையை என் பிள்ளையும் ஃபேஸ் பண்ண வேண்டி வருமேன்னு நினைக்கும் போது தான் வலிக்கும். அப்போ நம்ம உடனே என்ன செய்வோம்? பெருசாக்க பார்ப்போம். கஷ்டப்பட்டு வயிற்று கட்டி வாயை கட்டி சேர்த்து சேர்த்து வச்சு எங்கேயாவது ஒரு ரெண்டு சென்ட் இடத்த வாங்கிடுவோம். எதுக்கு? நாளைக்கு நான் நல்லா இருக்கணும்னா? இல்லை, பிள்ளை எந்த கஷ்டத்தை பட்டுறக்கூடாது. எப்படி கட்டி எழுப்பதான் பார்ப்போம். பெருக எதுக்கு? நான் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, உங்களை வந்து ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு இல்லை. நாம இவ்வளோ யோசிக்கும் போது என்னுடைய ஆயிரமாவது தலைமுறை எந்த வீட்டில் இருக்கணும்னு யோசிக்கிறவரே ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு யோசிக்கிறாருங்க, அதனாலதான் சொல்றாரு, ஏய், நான் நித்திய கிருபையோடு உனக்கு இறங்குவேன், நீ ஒண்ணுல மட்டும் உறுதியாரு, என்னுடையவனாயிரே, இதை மட்டும் விட்டு விலகிறாத. ஓசியா ரெண்டு வீட்டில் போய் படிங்க, அவருடையவரா இருக்க விரும்புறீங்களா சொல்லுங்க. அவர் சொல்லுவார், இனி நீ என்ன பாகாலின்னு சொல்ல மாட்டேன், இனி என்ன ஈஷின்னு சொல்லுவ. பாகாலின்னா மாஸ்டர்னு அர்த்தம், ஈஷின்னா ஹஸ்பண்ட். ஆண்டவர், நீர்தான் என் நாயகர், என் நேசரேன்னு சொல்லும் போது அதை கேட்க அவர் உள்ளும் துடிக்குது. ஆண்டவர் தந்த பாடல்லே சில பாட்டு வந்து என்னுடைய ஜெபமாகவே இருக்கும். அதில் ஒரு பாட்டு தான் இன்னைக்கு பாடின பாட்டு, இயேசுவே என் நேசரே, என் தோளின் மீதே சாய, என் உள்ளம் ஏங்குது. அதிகம் பாடின பாடல்களில் சில பாட்டு உண்டு, கர்த்தர் தந்த பாட்டில். அதில் ஒரு பாட்டு அழகான கங்கள், இன்னொரு பாட்டு தயவால் பெற்றேன். அது பாடது நாள் இல்லைன்னு சொல்லலாம். அடுத்த ஒரு பாட்டு உண்டு, நான் எந்த பாட்டு அதிகமாக, ஏன்னா அந்த நேசர் இந்த உறவுடைய ஆழத்தை அறியணும். நாம யாருன்னு தெரியணும். ஒருத்தர் கூட கைப்பிடிச்சிருக்கிறோம், அவர் இருக்கிறார். அவர் பார்த்து பார்த்து, நான் உன் வாயில் அருளிய வார்த்தைய உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும். ஹல்லேலூயா, ஆமென். இந்த நினைவோடு வாழணும், அவரை சார்ந்து அவரிடத்துல கேட்டு அவரை மட்டும் நினைச்சு. இதை செஞ்சு பாருங்க, கர்த்தர் பெருக பண்ணுவார், பெருக பண்ணுவார். இதெல்லாம் செய்ய தவறினதுனால நெருக்கத்தை பார்த்தோம். இனி இந்த ஒரு வார்த்தையை உள்ளத்துல வச்சிருங்க. வாழ்க்கையில இவ்வளவு நாள் நெருக்கத்தை பார்த்துட்டியே, அடுத்து சொல்லுங்க, இனி உம்மை மாத்திரம் சார்ந்து. இந்த ஒரு வார்த்தையை கேட்கறதுக்காக ஆண்டவர் காத்திருக்கிறார். ஆண்டவரே, பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறு விருப்பம் இல்லை. எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். தேவன் அப்படிப்பட்டவர்கள் வாழ்க்கையில சமய கிருபையை பெருக பண்ணி அவர்களை சம்பூர்ணம் உள்ளவர்களாய் மாட்டுவார். ஒரு ஜபத்தோட கேட்கணும், ஆண்டவரே இன்னைக்கு கிருபை ஆண்டவர் கேட்க பண்ணி இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும், இந்த செய்தி வேளையில் மெடிடேஷன் வேளையில் ஜெபிக்க வைத்தார், செய்தி வேளையில் எனக்கு கிருபையை கேட்க பண்ணார் சொல்றவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி சத்தமா ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன், ஆமேன். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இனி உங்களை மட்டும், உங்களை மட்டும். ஆண்டவர், நான் நெருக்கத்தை ரொம்ப பார்த்துட்டேன் பையன் லைஃப்ல. நிறைய பேர் தெரியுங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய பிரச்சனை நடுவில் இருக்கும்போது ஃபோன் பண்ணி, பாஸ்டர் எனக்காக ஜாப் பண்ணுங்க, நான் சூசைட் பண்ணிடுவேனோன்னு பயமா இருக்கு. ஆமே, எனக்கு பயமா இருக்கு பாஸ்டர், என்ன பயம், சூசைட் பண்ணிடுவேனோன்னு பயமா இருக்கு. ஏன்னா வாழ்க்கையில் உண்டான சில நெருக்கங்களுக்கு திரும்ப கூட முடியாதுங்க, சில நெருக்கம் அசைய கூட முடியாது. அது நடுவிலும் கர்த்தர் வாழ வச்சு இதுவரை கொண்டு வந்துட்டார். ஆண்டுகிட்ட கேட்கணும், அப்பா நீங்க சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே, நீர் பெருக்கத்தை தருவேன்ட்டு, என் கண் அதை பார்க்கணும். நான் கண்ட நெருக்கத்தை என் தலைமுறை பார்க்க கூடாது, நான் கண்ட நெருக்கத்தை பதிலாக என் தலைமுறை அந்த பெருக்கத்தை பார்க்கணும் ஆண்டவரே. அதற்கு ஒன்னே ஒண்ணுதான்ப்பா, இனி நான் உம்மை மாத்திரம் சார்ந்து, உம்மை மாத்திரம் சார்ந்து. எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுந்து நிற்கலாமா ஆண்டவர் சமூகத்தில்? Thank you, Holy Spirit.

ஆசா சார்ந்திருந்தான், ஆனா வளர்ந்ததும் விட்டுட்டான். அபியா கடைசி வர சார்ந்திருந்தான். ஒரு ஸ்ட்ராங் டெசிஷன் எடுக்கணும். என்ன? ஒரு காரியம் வாய்க்கப்படுறதுக்காக தேடுறது, ஒரு பிரச்சனையிலிருந்து விடுதலை, இது இல்லை, இது தேடுறது கிடையாது. நான் தேடிக்கொண்டே இருக்கும்போது எனக்கு வாழ்க்கையில் ஒரு காரியம் வாய்க்கப்படணுமோ அது வாய்க்கப்படும். நான் தேடிக்கொண்டே இருக்கும்போது எனக்கு ஒரு பிரச்சனை வருதா அது சால்வ் ஆகும். இந்த அனுபவத்தில் சபை வளரணுங்க. இது நம்ம பல நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தா இதுதான், ஒரு காரியம் வாய்க்கப்படணும்னு நான் வந்து ஆண்டவரே, ஒரு பிரச்சனைனா வந்து உட்காருவோம், இதையும் தாண்டி அவரை தேடணும். இதுவே அவரை தேடி விசாரித்து எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்டா சொல்லணும், சும்மா என்ன அதன் அர்த்தம், எனக்கு அவரை பார்க்கணும் நான் வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமா, இப்ப அதிகாரத்துல போகும்போது நிறைய விசிட்டர்ஸ் இருப்பாங்க தெரியுமா, அதுல பெரும்பாலானோர் ஒரு காரியத்தை உள்ள வச்சுட்டு தான் வருவாங்க. நம்ம அப்படி வரக்கூடாது, நம்ம அவரை பார்க்கறதுக்காக வரணும். அவரோடு பழகும் போது நம்ம காரியங்களை சொல்லணும், நம்ம காரியத்தை சொல்றதுக்காக வரக்கூடாது, அவர்கிட்ட பழகிறதுக்காக வந்துட்டு நம்ம காரியத்தை சொல்லணும். இந்த அனுபவம் தான் நமக்கு தேவை. அவர்கிட்ட பழகும் போது நம்ம பிரச்சனையை சொல்லணும். அவர்கிட்ட பழகும் போது நம்ம காரியத்தை சொல்றதும் பிரச்சனைகளை ஈஸியா சொல்லிடுவோம், அவர்கிட்ட ஈஸியா சொல்லிடுவோம். இந்த அனுபவம் இருக்கட்டும், நல்லா தேடுங்க ஆண்டவர். கடைசி வர அபியா கடைசி வர அவரை சார்ந்தது நிமித்தம் அபியா மரித்த பிறகு ஆசா எழும்பியும் கர்த்தரை சார்ந்து கொள்ள ஆரம்பிச்சிட்டோம். ஆனா ஆசா பண்ண தப்பு என்ன தெரியுமா, வளர்ந்ததும் விட்டுட்டான். ஒரு ஸ்ட்ராங் டிசிஷன் ஆண்டவர், கடைசி வரை நீர் என் நாயகர், நீர் என் நாயகர், நீர் என் நாயகர்.

0: நீங்கள் கேட்க போவது
1: வாழ்வும் வாழ்க்கையும்.
2: அன்பார்ந்த ஜீஃபான் வானொலி நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எங்களுடைய இனிய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வின் நிகழ்விலே உங்களுக்கான ஜீவ வார்த்தை, உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவான் என்று எசாயா 50:10 கூறுகிறது. இன்றைய வார்த்தைக்கான தலைப்பு, தீங்கினால் இதோ வர இருக்கிறதே, அடுத்து நான் என்ன செய்வேன். நம்பிக்கையற்ற நிலை. எதிர்காலங்களை பார்த்தபோது இனிமேல் உலகில் நடக்க இருக்கும் தாறுமாறான அநீதிகள் நிறைந்திருக்கும் சுழற்சியில் நான் தாக்குப்பிடித்து வாழ முடியுமா? இந்த உலகம் பொல்லாதவர்களின் கூடாரமாகிவிட்டதே. இரக்கமும் நீதியும் அசட்டு செய்யப்பட்டு ஞானம் கூப்பாடு போடுகிறது. அடுத்து வர இருக்கும் தேவனுடைய கரம் துன்மார்க்கர்களை பலமாய் அழிக்கும் போது துன்மார்க்கர்கள் இன்னும் நம்மை அநீதியாக நடத்துவார்களே. வர இருக்கும் கொடிய தீங்கு நாட்களில் என் குடும்பத்தை எப்படி பாதுகாப்பேன்? இவ்வாறு புலம்பும் ஆத்துமாவே கேள். இஸ்ரவேலர்கள் கூப்பாடு போட்டுத்தான் தேவனை நோக்கி கதறினார்கள். தேவன் அவர்களை விடுதலையாக்க மோசேயை அனுப்பின போது பார்வோன் அவர்களை அனுப்ப மறுத்து இன்னும் அதிகமாக இஸ்ரவேலர்களை கொடுமைப்படுத்தினார். அதுபோல தேவன் உன்னை விடுவித்து நித்தியத்துக்குள் வழிநடத்த விரும்ப தன் கரத்தையே நீட்டுகிறார். இதை அறிந்த சாத்தான் நிச்சயமாகவே உன்னை போன்ற எல்லோருடைய வாழ்க்கையையும் இன்னும் கடினமான சூழ்நிலைக்கு நேராக வைப்பான். மோசேயை அன்று எதிர்த்த கூட்டத்தில் அநேகர் முறுமுறுத்து தேவனால் அழிக்கப்பட்டனர். அதுபோல இன்றைய கடினமான சூழ்நிலையை கண்டு நீ முறுமுறுக்காதே. இஸ்ரவேலர்கள் பயணத்தை உனக்கு தேவன் மாதிரியாக வைத்து அதிலிருந்து நீ கற்றுக்கொள் என்கிறார். எப்படி இஸ்ரவேலர்களை நான் நடத்தி வந்தேனோ அவ்வாறே உங்களை இந்த பூமியிலிருந்து நித்தியத்துக்கு கூட்டி செல்வேன் என்று தேவன் கூறுகிறார். ஆகையால் இனிமேல் தேவனுடைய வலதுகரம் உனக்கு துன்பத்தை தந்த சத்ருவுக்கு விரோதமாக அவனுடைய ஊழியர்களின் மேல் பலமாக இறங்கும். பூமி தத்தளிக்கும், அவர் சத்தமிடுவார். மலைகள் குன்றுகள் நடுங்கும். அவருடைய பழிவாங்குதல் நாட்கள் வர இருக்கிறது. அதுவரை நீ தேவனை சார்ந்து கொண்டு மனோரம்யமாக இரு. என்ன நடக்குமோ என்று நம்பிக்கையற்றவனை போல புலம்பாதே. அவர் உன்னை சத்ருவின் கைக்கு மறைத்து காப்பேன் என உறுதி அளிக்கிறார். துன்மார்க்கர்களுக்கு வரும் தீங்கில் சிக்கிக் கொள்ளாதபடி அவர் உனக்கு என்ன கட்டளையை கூறுகிறாரோ அதை மாத்திரம் பற்றி கொண்டு அமைதலாக இரு. உன் சுயத்தின்படி நீ நடந்து தேவனுடைய கட்டளையை மதிக்காமல் போவாயானால் துன்மார்க்கர்களுக்கு கொடுக்கும் கோபாக்கினையில் நீயும் அகப்பட்டு அழிவை சந்திக்கும் நிலை உண்டாகும். ஆகையால் நீ உன்னை தாழ்த்தி பொறுமையாக இந்த கொடிய தீங்கு நாளில் தேவன் உன்னை காக்கும்படி அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருந்து அவர் கூறும் நிபந்தனைகளை கை கொள். அப்பொழுது பிழைப்பாய். உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினாலே இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவான். எசாயா 50:10. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வார்த்தைகளை நினைவில் வையுங்கள், சிந்தியுங்கள். ஆமென். அல்லேலூயா.

worship you, Lord. நீர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே. நீர் செய்த நன்மைகளை எண்ணவே முடியாது. ஆனால் அதை ஒவ்வொரு நாளும் நினைத்து நினைத்து நினைத்து நன்றி செலுத்துகிறோம். எத்தனை கோடி நாவுகள் இருந்தாலும் எத்தனை வார்த்தைகளாலும் நீர் செய்த நன்மைகளை விவரிக்கவே முடியாது ஆண்டவரே. ஆனால் எங்களுடைய மகிழ்ச்சி உம்முடைய நன்மைகளை நினைத்து உமக்கு நன்றி சொல்வதும் உம்மை துதிப்பதும் எங்களுக்கு கிடைத்த பெரிய பாக்கியம் ஆண்டவரே. உம்முடைய நன்மைகளை நினைக்கிறோம், உம்முடைய இரக்கங்களை பாடுகிறோம். ஒவ்வொரு நிமிடமும் நீர் எங்களுக்கு ஜீவன் தந்து ஜீவனை தீங்குக்கு தப்புவித்து ஏற்ற சமயத்தில் எங்களுக்கு சகாயங்களை கொடுத்து எங்களை ஜீவனோடு காப்பாற்றுகிறீரே உமக்கு நன்றி. குறைவில்லாமல் எங்களை பாதுகாக்கிறீரே உமக்கு நன்றி. உம்முடைய அன்பை

நினைக்கிறோம், உம்முடைய இரக்கங்களை நினைக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் ஆத்துமாவி கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீ மறவாதே. தேவன் எதையும் மறக்கும்படி செய்யவே இல்லை. அவைகளை ஒவ்வொரு நாளும் நினைத்து நினைத்து நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல தான் ஆண்டவர் செய்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி எழுதியிருக்கிறது, அவர்கள் கர்த்தருடைய செய்கைகளை சீக்கிரத்தில் அவர்கள் மறந்து போனார்கள். அதனால அவங்க கூடாரங்களில் முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தேவன் அவர்களுக்கு கொடுத்த விடுதலை, அவர்களுக்கு கொடுத்த பாதுகாப்பு, அவர்களுக்கு கொடுத்த ரட்சிப்பு, அவர்கள் தேவைகள் எல்லாம் சந்தி வழிநடத்தி வந்ததை சீக்கிரமாக மறந்துட்டாங்களாம். அதனால கர்த்தர் அவர்கள் மேல் பிரியமா இல்லைன்னு வாசிக்கிறோம். இந்த காலையில் நம்முடைய உள்ளம் நன்றினால் நிறைந்த ஆண்டவரே, நீ செய்த நன்மைகளை நான் மறக்க மாட்டேன், உம்முடைய சமூகத்தில் நினைவு கூர்ந்தமை நான் ஸ்தோத்தரிப்பேன், உமக்கு நன்றி சொல்லுவேன். எத்தனை பேர் ஸ்தோத்திரிக்க ஆயத்தமாக இருக்கிறீங்க?

ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எத்தனை பேருடைய உள்ளம் நன்றியினால் நிறைந்திருக்கு. இந்த 9 மாதங்கள் கர்த்தர் நம்மை பாதுகாத்து நாம் நிற்பதும் நிர்மூலமாக ஆதரிப்பதும் அவருடைய கிருபையே. அந்த கிருபைக்கு முடிவே இல்லை, அந்த இரக்கத்திற்கு அளவே இல்லை. ஒவ்வொரு நாளும் இலவசமாக தகுதி இல்லாத நமக்கு தேவன் கொடுத்த கிருபைகளை நினைக்கும் போது, தேவனே தேவனே, நீர் எவ்வளவு நல்லவர், நீர் எவ்வளவு நல்லவர், நீர் எவ்வளவு நல்லவர். உம்முடைய அன்பை நினைக்கிறோம், உம்முடைய அன்பை நினைக்கிறோம். ஹல்லேலூயா, we worship you.

பொதுவாக இந்த 103 சங்கீதத்தை நாம் ஒரு ஆராதனையினுடைய முடிவில் சொல்லி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஆனால் அந்த சங்கீதம் வெறும் முடிவில் மாத்திரம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நான் நம்புகிறேன் ஒரு ஆராதனையின் ஆரம்பத்திலேயே அதை சொல்லணும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச சங்கீதம் தானே, ஒரு முறை சத்தமாக சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் வாழவை இது போல் ஆகிறது. தொடர்ந்து வாசிக்கலாம், 6 வாசிக்கலாம். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிறார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் என்னதென்று அவர் அறிவார். நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லு கொப்பா இருக்கிறது, பூக்கிறான், காற்று அதன் மேல் வீசினவுடனே அது இல்லாமற் போயிற்று. அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியா என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கொண்டு அவருடைய கட்டளைகளின்படியே செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகி அவருடைய தூதர்களே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராயிருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களில் உள்ள அவருடைய சகல கிரியைகளே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஹலலூயா, ஹலலூயா. அவர் செய்த ஒரு கிரியை நீ மறக்காதே.

நம்முடைய தேவன் ஒருவரே ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise you, Lord.

கரங்களத்தில் அவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவன் நமக்கு செய்த உதவிகள், நமக்கு கொடுத்த உபகாரங்கள், அவர் நம்மேல் பாராட்டின உருக்கம், அவருடைய உண்மை, அவர் நம்மை உயர்த்தி வந்தது, நம்மை உருவாக்கின வழிகள், நம்மை விட்டு விலகாமல் நம்மை வழிநடத்தி வந்த வழிகள். எல்லா நாவும் கர்த்தரை துதிப்பதாக, சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. தேவனுடைய உபகாரங்களையும் அவருடைய உதவிகளையும் மறவாமல் வாயை திறந்த ஆண்டு நன்றி சொல்லுவோமா? ஓ லார்ட், யுவர் எ குட் காட். ஓ லார்ட், யுவர் எ குட் காட். யூ ஹேவ் பீன் சோ குட் டு மீ. யூ ஹேவ் பீன் சோ குட். வி மேக்னிஃபை. ஒரு நன்றி உள்ள கூட்டம் எழும்பட்டும். ஓ வி

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். நீதிமொழிகள் 22:6. ஒரு குறிப்பிட்ட தகப்பனார் தினத்துக்கு முன்பு ஒரு சில சிறுவர்களிடம் ஒரு சர்வே எடுக்கப்பட்டது. கேள்வி கேட்டவர் அந்த சிறுவர்களிடம், உங்கள் தகப்பனிடம் காணப்படும் உங்களுக்கு பிடித்தமான மிக முக்கியமான பண்பு என்ன என்று கேட்டார். சிறுவர்கள் பலரும் பலவிதமான பதில்களை கொடுத்தனர். ஒருவன், என் தகப்பன் என்னோடு கண்ணாமூச்சி விளையாடுவார், அது எனக்கு மிகவும் பிடிக்கும் என்றான். இன்னொருவன், என் தகப்பன் கடைக்கு செல்லும் போது என்னையும் அழைத்துச் செல்வார் என்றான். இன்னொருவன், என் தகப்பன் என் பாடங்களை நான் படித்து முடிக்க எனக்கு உதவி செய்வார் என்றான். முதல் 10 சிறுவர்கள் சொன்ன பதிலிலும் அவர்கள் தங்கள் தகப்பன் தங்களோடு நேரம் செலவழிப்பதை மிகவும் பெரிதாக நினைத்தார்கள், அதை விரும்பினார்கள். அவர்கள் தகப்பனோடு மிக பெரிய பொழுதுபோக்கு பார்க் சென்றார்களோ அல்லது கார் ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்க சென்றார்களோ அதை பெரிதாக நினைக்கவில்லை. தகப்பனோடு சேர்ந்து சென்றோம் என்பதை அவர்கள் மிகவும் பெருமையாக எண்ணினார்கள். ஆம், பிரியமானவர்களே, தங்கள் பிள்ளைகளை நல்வழிப்படுத்த நினைக்கும் ஒவ்வொரு தகப்பனும் தங்கள் பிள்ளைகளோடு நேரம் செலவழிக்க வேண்டும். ஒரு தகப்பனுடைய அன்பும் ஆதரவும் கண்டிப்பும் ஒரு குழந்தைக்கு அவசியம் தேவை. இன்று வேலை பழுவினால் தகப்பன்மார்களுக்கு தங்கள் பிள்ளைகளோடு நேரம் செலவழிக்க முடிவதில்லை. தங்கள் தகப்பனை பார்ப்பதே பல குழந்தைகளுக்கு அபூர்வமாக இருக்கிறது. எனவே அவர்களுக்கு தகப்பனுடைய அன்பும் வழி நடத்துதலும் கிடைப்பதில்லை. தேவ பயமுள்ள ஒவ்வொரு தகப்பனும் தன் குடும்பத்தை தேவனை பற்றும் பயத்தோடு வழி நடத்த வேண்டும். யோசுவா இந்த காரியத்தில் தலை சிறந்த ஒரு தகப்பனாக இருந்தார். இஸ்ரவேல் ஜனங்களில் பெரும்பாலானோர் கர்த்தரை சேவிப்பதை விட்டுவிட்ட போது யோசுவா, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றார். தேவனை தேடும் காரியத்தில் தகப்பன் முன்னிலையில் இருந்தால்தான் அந்த குடும்பத்தாரும் தகப்பனை பின்பற்றி தேவனை தேடுவார்கள். தேவன் தந்த குழந்தைகளை இவ்வுலகில் வழிநடத்த தேவ ஒத்தாசையை ஒவ்வொரு தகப்பனும் நாட வேண்டும். மனவா தங்களுக்கு பிறக்கப் போகும் குழந்தையை எப்படி வழிநடத்த வேண்டும் என்று அறிந்து கொள்ள தேவ ஒத்தாசையை நாடினார். பிரியமானவர்களே, இன்றைய காலகட்டத்தில் தன் பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியில் நடத்த தேவ ஒத்தாசை ஒவ்வொரு தகப்பனுக்கும் மிகவும் அவசியம். வருமானம் ஈட்டுதல், குடும்பத்தை பராமரித்தல் போன்ற பல வேலை சுமைகளுக்கு மத்தியிலும் தன் மனைவி பிள்ளைகளோடு நேரம் செலவழித்து அன்பாய் பேசி அவர்களோடு சேர்ந்து ஜெபித்தால் அந்த குடும்பம் அன்பையும் ஆதரவையும் பெற்று வளரும்.

0: அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் அதிகாரம் 2. சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறியப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க மனதாயிருந்தேன். அல்லாமலும் நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன். உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நய வசனமுள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாயிருந்தது. அப்படியிருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம். இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவர்களாகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல. உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த இரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறிய மாட்டார்களே. எழுதியிருக்கிறபடி தேவன் நம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷரில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடே சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். என்ன சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது.
1: இந்த கடைசி நாட்களில் எங்கள் இந்திய தேசம் இயேசுக்காக மாறட்டும்பா. நாங்கள் ஒருவரும் அழிந்து போகாதபடி எங்கள் மேல் நீ கண்ணோக்கமாயிரும். ஒரு மாற்றத்தை என் தேசத்திற்கு தாரும். இதுவே எங்கள் வாஞ்சை, இதுவே எங்கள் சபம். என் தேசத்தின் மீது தேவனாயிரும்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். அன்பாலே இன்றைய நாள் தியானம் மத்தேயு 13 அதிகாரம் 47-49 நாம் பார்ப்போம். அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரி கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. அது நிறைந்த போது அதை கரையிலே எடுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவ தூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவளை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாகும். அதனால இன்றைக்கு நாம் உலகத்தின் முடிவிலே வாழ்ந்து வருகிறோம். உலகம் முடிவடைய போகிற ஒரு தருணத்திலே வாழ்ந்துறோம். ஏனென்றால் பைபிளில் சொல்லப்பட்ட அத்தனை தீர்க்க தரிசனங்களும் இப்பொழுது இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வேளையிலே நடைபெற்று கொண்டு வருகிறது. எனவே ஆண்டவருடைய ராஜ்யம் வருகைக்கு சமீபமாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னொரு காரியம், நாம் ஏன் கிறிஸ்தவர்களாக மாறினோம்? நம்முடைய கஷ்டம் நீங்கவா, இல்ல அதிசயங்கள் அற்புதங்களை நாம் பெற்றுக்கொள்ளவா, இல்ல கடன் பிரச்சனை விடுதலையாகவா, இல்ல வியாதியிலிருந்து விடுதலையாகவா? இல்லை அன்பாண்டே, அதெல்லாம் ஒரு காரியமா இருந்தாலும் நாம் மாறுவதற்கு நாம் மாறுவதனுடைய அல்டிமேட் எய்ம், ஒரு முக்கியமான உன்னதமான

அல்டிமேட் எய்ம் அதுதான் கோலாக இருக்கு, அதுதான் ஒரு இலக்காக இருக்க வேண்டும். அந்த பரலோக ராஜ்யத்தை நாம் அடைய வேண்டும். எப்படியா? அப்பதான் அவங்க கிறிஸ்டியன், அப்பதான் அவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு அர்த்தம். இன்றைக்கு இந்த மத்திய பரலோக ராஜ்யத்தை குறித்த ஓமைகளை அதிகமாக சொல்லியிருக்கிறார். நீங்க அதை கொஞ்சம் வீட்டில் உத்து வாசித்து பார்த்தீங்கன்னா கவனமா, பரலோக ராஜ்யம் எது எதுக்கெல்லாம் சமமா அவர் சொல்லியிருக்கிறார் என்ற கருத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீங்கன்றால் அறிவீர்கள். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாக இருக்கிறது, பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாக இருக்கிறது. இப்படி பல உதாரணங்களை ஆண்டவர் அங்கு கூறுகிறார். அன்பாவே 44 பாத்தீங்கன்னாக்கா, பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாக இருக்கிறது என்றார். அதே 45 பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாக இருக்கிறது. இங்கு நாம் பார்க்கிற எல்லாத்திலையும் ஒரு ஒரு பெரிய பெரிய அர்த்தங்கள் இருக்கிறது. அதை நீங்கள் ஆராய்ந்து உங்களுடைய தியானத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். அப்ப பரலோக ராஜ்யத்தை குறித்து இப்படி ஆண்டவர் ஏகதெல்லாம் சொன்னார். ஓமையாக 47 சொல்கிற ஓமை, பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகல விதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாய் இருக்கிறது. இப்போ ஒரு மீனவன் ஒரு மீன் பிடிக்க வலை கடலுக்கு சென்றால் வலையிலே வலையை வீசும் போது எல்லா மீனும் வந்து அகப்படும் போது திரும்ப அதை எடுத்துட்டு வந்து கரையில உட்கார்ந்து அதை என்ன செய்யறாங்கன்னா, நல்ல மீன்களை நல்லவைகளை கூடையில எடுத்து போடுறோம், ஆகாதவைகளை செத்து போனது மற்ற குப்பை கோலங்கள் இதை எல்லாத்தையும் என்ன செய்யறாங்க, எரிந்து போடுகிறார்கள். இன்னைக்கு அதேதான் பரலோக ராஜ்யத்துல ஆண்டவர் வந்து வலையை வீச போகிறார். இந்த வலையில நாம எல்லாம் அகப்பட போறோம். தரமான நல்ல ஒரு கிறிஸ்தவளாக இருக்க போறோமா, தரமற்ற ஆகாதவைகளாக இருக்க போறோமா? இன்னைக்கு இதான் நம்முடைய சிந்தனை. அன்பாலே உலகத்தின் முடிவிலே தேவத்துவில் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்து அக்கினி சூளையிலே போடுவார்கள். அப்ப நீதிமானா இருக்க போறோமா, பொல்லாதவர்களா இருக்க போறோமா, என்ன செய்ய போறோம் யோசிப்பார்கள். நாம் நீதிமானாய் மாறுவதற்கு தான் ஆண்டவர் நீதிபரராகவே தன்னையே ஒப்பு கொடுத்திருக்கிறார். அந்த ஏசையா 53 நீங்க வாசிங்கன்னா தெரியும், 11 அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார் என்று சொல்லிட்டு, என் தாசனாகிய நீதிபரர் யாரு, ஏசாமி தான். பிதா சொல்றார், என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினாலே அநேகரை நீதிமானாக்குவார். இன்னைக்கு ஏசாமியை பற்றின அறிவு உனக்கு எனக்கு இருந்ததுன்னா நாம் நீதிமானாக மாற முடியும். அதனால இந்த ஏசு 53 இந்த 11 என்ன ரொம்பவும் சிந்திக்க வைக்கும். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமானாக்குவார், அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார் என்று. இன்னைக்கு உன்னுடைய அக்கிரமம் என்னுடைய அக்கிரமத்தை அவர் சுமந்துட்டாரு, ஆனா அவரை அறிகிற அறிவுல வளரணும். அந்த அதனால்தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், 5, 6, 7 அவர் அறிகிற அறிவுல நாம் வளர முடியும். 5, 6, 7 நம்ம படித்தோம்னா நிச்சயமாக இன்னைக்கு மார்க்கேயன சுவிசேஷம், மத்தேயன சுவிசேஷம், லூக்காயன சுவிசேஷம், யோவான்ல இன்னைக்கு ஆண்டவரை பற்றின அநேக காரியங்களை நாம் அறிய அறிந்து, ஏசாண்டவர் இப்படிப்பட்டவரா, இப்படியாக என்னையும் எங்களையும் எதிர்பார்க்கிறாரா, நாம் எப்படிப்பட்ட நீதிமானாய் மாற வேண்டும், அதிக நீதியை நாம் செய்கிற ஒரு கிறிஸ்தவனாய் மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துட்டார் ஆண்டவர். அதிக நீதி எது, நீதினா என்னன்றத ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கிறோம். அன்பானே, அப்ப அந்த அதிக நீதியை உன்னிடத்துல என்னிடத்துல எதிர்பார்க்கிறார். அப்ப நாம் எப்படிப்பட்ட கிறிஸ்தவளாக மாறப்போகிறோம்? இன்னைக்கு நல்லவைகளை எடுத்து கூடையிலே சேர்த்து வைக்கிற அந்த நல்ல ஒரு கிறிஸ்தவர்களாய் ஆண்டவர் எதிர்பார்க்கிற விதமான எல்லா குணநலங்களையும் பெற்ற ஒரு அதிக நீதிமானாய், அதிக அன்புள்ளவர்களாய், அதிக விசுவாசம் உள்ளவர்களாய் மாறப்போகிறோமா, அல்லது எப்பயும் போல இந்த உலகத்துல வாழ்கிற ஒரு ஆர்டினரி பர்சன், ஒரு சாதாரண பர்சனை போல, சாதாரண மனுஷனை போல எல்லா கோபம், தாபம், இச்சை, பொருளாசை, பெண்ணாசை, பொன்னாசை இதெல்லாம் இடம் கொடுத்து, மன்னிக்க முடியாத இருதயம், கசப்பான இருதயம் இதெல்லாம் இடம் கொடுத்து நாம ஆகாதவர்களாய் போக போறோமா? அன்பாங்களே, இந்த பரலோகராஜ்யம் இன்னொரு இடத்துல கூட 40, 45 படிச்சுன்னா பாடும், பரலோகராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரம்.

அவன் விலையுறந்த முத்தை கண்டு போய் தனக்கு உண்டானது எல்லாவற்றையும் விற்று அதை கொள்கிறான். அப்ப நாம் இந்த பர்லோராஜ்யத்துக்கு போறதுக்கு என்ன விளக்கறையும் செலுத்தணும், என்ன தியாகம் பண்ணும், தனக்கு உண்டானதெல்லாம் விற்று அதை கொள்கிறான் என்று பார்க்கிறோம். பாருங்க, இன்னைக்கு இந்த பூலோகத்துல வாழறதுக்கு என்னென்னவோ தியாகம் பண்றோம், என்னென்னவோ பிரயாசப்படுறோம், என்னென்னவோ உழைக்கிறோம், ஓடுறோம், சம்பாதிக்கிறோம், வீட்டை கட்டுறோம், அதை செய்யறோம், உடம்பு சரினா உடனே டாக்டர்கிட்ட போய் பார்க்கிறோம். இந்த உலகத்துல வாழ்வதற்கான வழிகளை அநேக காரியம் செய்யறோம். ஆனா பரலோகத்துல போய் பர்மனண்டா வாழறதுக்கு ஒரு பிரயாசப்படுறோமா, ஒரு காரியத்துல நம்ம முயற்சி எடுத்துக்கிறோமா? ஆண்டவர்கிட்ட நம்ம அநேகமா ஜெபிக்கணும், அதிக நீதிமானா மாறணும், அதிக வேதத்தை வாசிக்கணும், அதிக நேரம் ஆண்டவருக்கு செலவு பண்ணணும், அப்பதான் நம்ம ஆண்டவர் வருகையில எடுத்துக்கொள்ளப்பட முடியும், ஆண்டவர் நம்ம கூட இருக்க முடியும் என்று சொல்லி அந்த பரலோக ராஜ்யத்துல நித்தி நித்தியமா எவர் லாஸ்ட், அதாவது காலமே இல்லாம அவர் கூட வாழுகிற அந்த பரலோக ராஜ்யத்துக்கு வாழறதுக்கு என்ன முயற்சி எடுத்தான்னு கொஞ்சம் யோசிப்பார். இதை கேட்கிற அன்பான சகோதரனே சகோதரே, இந்த உலகத்துல வாழறதுக்கு நல்லா சாப்பிடுறோம், நல்லா எதோ செய்யறோம், லக்ஸுரியஸா வாழறோம், என்னென்னோ செய்யறோம், என்னோ பர்மனண்டா வாழற மாதிரி நாளைக்கே சேர்த்தா கூட நம்ம எங்க போக போறோம் தெரியல. ஆனா பரலோக ராஜ்யத்துல வாழறதுக்கு என்ன பிரயாசப்பட்டோம்? இப்ப இந்த பூமியில நீ உயிரோடு இருக்கும்போது, நான் உயிரோடு இருக்கும்போது தான் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு வாழறதுக்கு என்னென்னலாம் நம்ம இங்க வித்துடுறோமோ, என்னென்னலாம் நம்ம பேஸ் பண்றோமோ அதை பொறுத்துதான் நம்ம போய் அங்க வாழ முடியும். அன்பாங்களே, இதை கேட்கிற ஒவ்வொருத்தரும் நான் உணர்வடைந்து அந்த பரலோக ராஜ்யத்துல வாழ்வதற்கு நம்ம அர்ப்பணிப்போம். அதற்கு அதன்படி அதை அந்த நோக்கில் நம்ம வாழ்வோம், அதன்படியாக நாம் முன்னேறி செல்வோம். நிச்சயம் நமக்கு ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தை தருவார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளில் கேட்கிற ஒவ்வொருவரும், நானா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சரி, நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த பரலோகத்து வர்றதுக்கு நீ ஆசைப்படுறீங்க, அதுக்காகவே உன்னை தியாகம் பண்ணி சிலுவையில ஒப்பு கொடுத்துருக்கிறீங்க, எங்களை நீதிமானாகவும் மாற்றி இருக்கிறீங்க. அதுக்கப்புறம் ஆண்டவரே, இந்த பாவ வாழ்க்கை, இந்த பாவ பழக்கம், பாவனுடைய இந்த உலகத்தினுடைய இச்சைகள் ஆசைகள் எதுவும் எங்களை அண்டாதபடிக்கு அந்த பரலோக ராஜ்யத்தை குறித்தே சிந்தனையும் ஆண்டவருடைய செயல்பாடுகளும் எங்களுக்கு இருக்க வேண்டும். அதை குறித்து நாங்கள் முயற்சி எடுத்து அந்த பரலோக ராஜ்யத்தை நாங்கள் எட்டுவதற்கு அடைவதற்கு என்ன தியாகம் பண்ணாலும் ஆண்டவரே, இப்போ இந்த பூமியில் இருக்கும்போதே நாங்கள் அதை செய்து அந்த பரலோக ராஜ்யத்தை பிரவேசிக்க அந்த நல்லவைகளைப் போல, அந்த நீதிமான்களைப் போல வாழ உதவி செய்யுங்க சுவாமி. ஆகாதவர்களை எரிந்து போடுவார்கள் என்று சொல்லி அந்த ஆகாத லிஸ்ட்ல நாங்கள் இருக்கக்கூடாது சுவாமி. நீர் எங்களுக்கு கிருபை காட்டும். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறேன் சொல்ல தகப்பனே. ஆமென். God bless you and all. Thank you.

சொல்லுங்க, வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரனடை நடந்திடுவோம், நாம் வெற்றி கொடி பிடித்திடுவோம். ஆமென். ஹல்லேலூயா.

அமேன். ஹல்லேலூயா. வெற்றி கொடி பிடிக்க செய்கிற தேவன் நம்முடைய தேவன், எல்லாவற்றிலும் ஜெயம் கொடுக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.

அமேன். ஹாலேலூயா. வெற்றி கொடி பிடிக்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். எல்லாவற்றிலும் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் சில நேரங்களில் பயம் நிறைந்த சூழ்நிலைகளாக இருக்கலாம். ஹாலேலூயா. ஆனால் கர்த்தர் பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதேன்னு கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறார். சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். தேவனோடு கூட இருக்கிறார், தேவனோடு கூட இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து ஒரு புதிய பாடலை பாடுவோம்.

们，哈利路亚，哈利路亚。达尼尔可不容易，开了都破了不得。达尼尔可不容易，开了都破了不得。达尼尔拜恩的大哥，为了他能把事情给办了，大爷们呐，俺爹们，俺老母亲们，俺哥哥媳妇儿，俺娘们儿可不容易，俺儿子们，俺们哥哥要为我们事情都办了。பயப்படவே இல்லை. யோசேப்பு சொந்த சகோதரருடைய பகைத்து விற்று போட்ட போது அவன் பயப்படவே இல்லை. அவன் நம்பி, நான் என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் சில காரியங்கள் செய்யப்பட்டு பயமோடு இந்த வேளையிலே வந்திருந்தால், விசுவாசத்தோடு சொல்லுங்க, பயம் இல்லை, என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஆபிரகாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனான். ஆபத்து நிறைந்த பாதைகளிலே போனான். ஒரு ராஜா வந்து அவனுடைய மனைவியை தூக்கி கொண்டு போனான். அப்பொழுதும் நான் நினைக்கிறேன், ஆபிரகாம் சொல்ல, பயம் இல்லை, தேவனோடு கூட இருக்கிறார். கர்த்தர் ஆபிரகாமின் மனைவி நிமித்தம் ராஜாவை வாதித்தார். நல்ல நினைத்துக் கொள்ளுங்கள், உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான். நீங்கள் அவருடைய கண்களில் அருமையானவர்கள். சொல்லுவோமா விசுவாசத்தோடு?

நமக்கு விரோதமாய் உள்ள சகலவற்றையும் நமக்கு சார்பாய் திருப்புகிற தேவன் அவர். நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும் என்று சொல்லி இருக்கிறாரே. துதிப்பீங்களா? ஆண்டவருக்கு சொல்வீங்களா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எனக்கு விரோதமாய் காணப்படுகிற எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவன், இரனோடு கூட இருப்பதற்காக மக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.

நேர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே தோல்வி இல்லை எனக்கு, இன்னைக்கு எல்லாவற்றிலும் ஜெயம் கொடுக்கிறவர் என்னோடு கூட இருப்பதற்காக மக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஜெயம் கொடுக்கிற தேவன், வெற்றி கொடுக்கிற தேவன். ஒருவேளை என் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் கடினமாய் காணப்பட்டாலும் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து நான் நிற்கிறேன். ஆண்டவரே என் அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத பிரதற்காக மக்கு நன்றி. ஆண்டவரே ஹாலேலூயா, மக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தரே மக்கு ஸ்தோத்திரம், கிருபை நிறைந்தவரே மக்கு ஸ்தோத்திரம், அதிசயமானவரே மக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாற்றுவது

ஆண்டவரை பார்த்து பேசுவீங்களா, ஆண்டவரை பார்த்து சொல்லுவீங்களா, என் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாற்றுவது மிக லேசான காரியம், லேசான காரியம். பெரிய கோலியாத் முன்னாடி நின்னாலும் சிறுப்பையின் தாவீதை கொண்டு அவனை வீழ்த்துவது மிக லேசான காரியம் சுவாமி. எனக்கு முன்னாடி நிற்கிற மிகப்பெரிய பிரச்சனையை ஆண்டவரே கர்த்தாவே மாற்றுவது உமக்கு லேசான காரியம். மாற்றுங்க ஆண்டவரே, சொல்லுங்க மாற்றுங்க ஆண்டவரே, மாற்றுங்க ஏசப்பா, மாற்றுங்க ஏசப்பா, வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாற்றுங்க ஏசப்பா. லேசான காரியம், உமக்கு லேசான காரியம். எஸ் நன்றி ஆண்டவரே, நம்பி வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தேங்க் யூ ஃபாதர், தேங்க் யூ ஜீசஸ். காலை நேரத்தில் ஆண்டவரே, நீர் என்னை உமக்கென்று உருவாக்கி வணைந்து பயன்படுத்துவது லேசான காரியம். என்னை உடைய கரங்களிலே கொடுக்கிறேன் சுவாமி, உடைய கரங்களில் என்னை கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னை உருவாக்கும் அப்பா, என்னை உருவாக்கும் ஆண்டவரே, என்னை உருவாக்கும் ஆண்டவரே, உமக்கு பிரியமான ஒரு பாத்திரமா என்னை உருவாக்கும் சுவாமி. Thank you, Father. Thank you, Lord. Thank you, Jesus. அன்றோடு சமூகத்திலே சொல்லுங்க, லேசான காரியம், எதுவுமே ரொம்ப லேசான காரியம். Thank you, Father. ஒரு முறை கூட ஜபத்தோடு கர்த்தரை நோக்கி சூழ்நிலைகளை மாற்றுவது மக்கள் லேசான காரியம். விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம் ஆண்டவரே, நம்புகிறோம். சூழ்நிலையை மாற்றுவது மக்கள் லேசான காரியம், மாற்றுங்க.

பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, என் சூழ்நிலைகளை மாற்றுவது மக்கள் லேசான காரியம். இந்த வேளையில கர்த்தருடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். உலகத்தில் ஜெயம் எடுக்கும்படி எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர், அதற்காக நன்றி சார். உடைய கரத்திலே கொடுக்கிறோம் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.

சிந்திப்போம், செயல்படுவோம். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1960 முன்னால வரைக்கும் ஒவ்வொரு கிராமத்திலையும் பலருக்கு 10 குழந்தைகள், 8 குழந்தைகள், குறைஞ்சது 5 குழந்தைகள் சர்வசாதாரணமா பெற்றுக்கிட்டாங்க. 1980 பிறகு 100 இல் 80 குடும்பம் 2 குழந்தைகள், எங்காவது ஒரு சில குடும்பத்துல 3 குழந்தைகள் உண்டு. 2000 பின் 1 குழந்தை அல்லது 2 குழந்தை தான் அப்படிங்கிறது எழுதப்படாத தீர்ப்பா மாறிட்டது. ஆனா 2010 பின்னால ஒரு குழந்தை வேண்டுமே இறைவா அப்படின்னு போகாத கோவிலும் இல்ல, பார்க்காத மருத்துவமும் இல்ல. இந்த நிலைமையில தான் நாம இன்னைக்கு இருக்கோம். இதுக்கு அறிவியல் 1000 காரணம் சொல்லலாம். ஆனா முதல் காரணம் ஆரோக்கியம். 1960 வரை பெண்ணுக்கு 16, ஆணுக்கு 20 திருமணம் ஆச்சுது. முக்கியமான உணவு ராகி, கம்பு, சோளம். 1975 மேல பெண்ணுக்கு 18, ஆணுக்கு 22 வயசுல திருமணம் ஆச்சு. அப்போ சாப்பிட்ட உணவு அரிசி, மரவள்ளி. 1992 மேல பெண்ணுக்கு 20, ஆணுக்கு 25 வயசுல திருமணம். உணவு பட்டை தீட்டப்பட்ட அரிசி. 2000 மேல பெண்ணுக்கு 25, ஆணுக்கு 30 திருமணம் ஆகுது. இவங்க சாப்பிடுற உணவு ஃபாஸ்ட் ஃபுட். 2010 மேல மக்கள் சாப்பிடுற முக்கியமான உணவு மைதா மாவாகி போனது. அப்புறம் வெள்ளை சர்க்கரை பயன்பாடு அதிகம். அடுத்து தரம் குறைஞ்ச எண்ணெய். இதனால தான் யார கேட்டாலும் ஏதாவது நோய் இருக்குது. இளம் தலைமுறையினர்கிட்ட மலட்டுத்தன்மை அதிகமா காணப்படுது. உணவை மாற்றுவோம், ஆரோக்கியமா வாழுவோம். வேதாகமத்திலையும் நாம சாப்பிட வேண்டிய பொருட்களை பற்றி மிக தெளிவா போட்டிருக்குது. பின்னும் தேவன், இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும், விதை தரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாயிருக்க கடுவது. அப்புறம் நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள் யாவும் உங்களுக்கு ஆகாரமாயிருப்பதாக, பசும் பூண்டுகளை உங்களுக்கு தந்தது போல அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் அப்படின்னு சொல்றாரு. நல்லா சமைச்சு இயற்கை உணவை சாப்பிட்டு ஆரோக்கியமா பல வருடங்கள் உயிரோட வாழுவோம்.

திருவார்த்தையான வராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு வாசிக்க வாசிக்க, அகெய்ன் அண்ட் அலவுட். வாசிக்க வேண்டிய வேத பகுதி நெகேமியா 8:10. ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதியிலே ஒருமனப்பட்டு கூடி கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கற்பித்த மோசேயின் நியாயப்பிரமாண புத்தகத்தை கொண்டு வர வேண்டும் என்று வேத பாரகனாகிய இஸ்ராவுக்கு சொன்னார்கள். அப்படியே 7 முதல் தேதியில் ஆசாரியனாகிய இஸ்ரா நியாயப்பிரமாணத்தை புருஷரும் ஸ்திரீகளும் கேட்டு அறியத்தக்கதாக அனைவரும் ஆகிய சபைக்கு முன்பாக கொண்டு வந்து தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதிக்கு எதிரே இருந்து காலமே தொடங்கி மத்தியானம் மட்டும் புருஷருக்கும் ஸ்திரீகளுக்கும் கேட்டு அறியத்தக்க மற்றவர்களுக்கும் முன்பாக அதை வாசித்தான். சகல ஜனங்களும் நியாயப்பிரமாண புத்தகத்திற்கு கவனமாய் செவி கொடுத்தார்கள். எஸ்ரா சகல ஜனங்களுக்கும் உயர நின்று சகல ஜனங்களும் காண புத்தகத்தை திறந்தான். அவன் அதை திறந்தபோது ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நின்றார்கள். அப்பொழுது எஸ்ரா மகத்துவமுள்ள தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரித்தான். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் கைகளை குவித்து அதற்கு மறுமொழியாக ஆமேன் ஆமேன் என்று சொல்லி குனிந்து முகங்குப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புத்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை ஜனங்களுக்கு விளங்க பண்ணினார்கள். ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டபோது அழுதபடியால் திருஷாதா எண்ணப்பட்ட நெகேமியாவும் வேத பாரகனாகிய இஸ்ரா என்னும் ஆசாரியனும் ஜனங்களுக்கு விளக்கி காட்டின லேவியரும் சகல ஜனங்களையும் நோக்கி, இந்த நாள் உங்கள் தேவனாய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், நீங்கள் துக்கப்படவும் அழவும் வேண்டாம் என்றார்கள். பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன் என்றான். இன்றைய மனப்பாட வசனம் நெகேமியா 8:8. மக்களுக்கு புரியும்படி தெளிவாகவும் பொருளோடும் கடவுளின் திருச்சட்டத்தை உரக்க வாசித்தார்கள். They read distinctly from the book of the law of God and gave the sense and helped people to understand. அநேக கிறிஸ்தவ இல்லங்களில் ஒன்று குடும்ப ஜபமே இருக்காது. அப்படி இருந்தாலும் அது சுருக்க ஜபங்களை விட சுருக்கமாயிருக்கும். எஸ்ரா மற்றும் நெகேமியாவின் சீர்திருத்த பணியின் போது மக்கள் மறைநூலை காலை 6 மதியம் 12 வாசித்தனர். அதைத் தொடர்ந்து மாலை 6 அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவரை தொழுது கொண்டனர். நெகேமியா 9:3 இதை வாசிக்கிறோம். இது ஆரோக்கியமான சரிவிகிதம். குடும்ப ஜபத்தில் முதல் 15 திருமறை வாசிப்பிற்கும் தியானத்திற்கும் செலவிடலாம். மீதி உள்ள நேரத்தின் துதி விண்ணப்பத்தை அது அர்த்தமுள்ளதாக்கிவிடும். நமது மகன்களையும் மகள்களையும் பைபிளை சத்தமாய் வாசிக்க வாய்ப்பு கொடுத்து ஊக்குவிக்க வேண்டும். பல இல்லங்களில் இப்படி செய்யப்படாததால் நமது வாலிபர் நங்கையர் அநேகருக்கு பைபிளை அழுத்தம் திருத்தமாய் சத்தமாய் வாசிக்க தெரியாது. தீமோத்தேயுவுக்கு பவுல் வாசிக்கிறதில் கவனமாயிரு என்று எழுதினார். இது விசுவாசிகளுக்கு மறைநூலை வெளிப்படையாக படித்து காட்டும் பணியாகும். இயேசு இப்பயிற்சியில் தேறியிருந்தார். அவர் எழுந்து வாசித்த போது சபையார் அவரை கண் சிமிட்டாமல் கவனித்துக் கொண்டிருந்தார்களாம். லூக்கா 4:16. தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெபாலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புத்தகத்தை விரித்த போது வாசித்து புத்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெபாலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாய் இருந்தன. நான் வளர்ந்த நாசரேத்தூரில் உள்ள ஆங்கிலிக்கன் ஆலய ஆராதனை எதையும் நான் விட்டதில்லை. மூத்த ஐயாமார் இருவர் அங்கு
முதலாம் இரண்டாம் பாடங்களை வாசிப்பர். கம்பீர சத்தமாய் அவர்கள் வாசித்ததை நான் இன்னும் மறக்கவில்லை. ஆராதனையின் இந்த பகுதிதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர்களுடையே சேர்ந்து சத்தமின்றி நானும் வாசிப்பேன். இன்று நான் பிரசங்க பீடத்தில் வசனங்களை வாசிப்பதற்கு அன்றுதான் பயிற்சி பெற்றுக்கொண்டேன். புதிய சபைகள் பல ஆராதனைகளில் வேத பாடங்கள் வாசிக்கும் பழக்கத்தையே விட்டுவிட்டன. அங்குள்ள விசுவாசிகளுக்காய், அதிலும் குறிப்பாய் வாலிபருக்காய் நான் பரிதபிக்கிறேன். பைபிளை வாசிக்க வாசிக்க அதை வாசிக்க விருப்பம் அதிகரிக்கும். ஆனால் சில வேளைகளில் அதை வாசிப்பதிலும் தியானிப்பதிலும் சுவை இருக்காது, அது சுமையாய் தெரியும். இவ்வித வேளைகளில் தான் நாம் கவனமாயிருக்க வேண்டும். புதிதாய் விருப்பமும் வாஞ்சையும் மறுபடியும் வரும் வரை வேத வாசிப்பு பழக்கத்தை விட்டுவிட நமக்கு சோதனை வரும். காலத்தை வென்ற மோட்ச பிரயாணம், அதாவது பில்கிரிம்ஸ் ப்ரோக்ரஸ் என்ற நூலின் ஆசிரியர் ஜான் பனியன் 16ஆம் நூற்றாண்டில் கூறியதை கவனியுங்கள். சில வேளைகளில் திருமறையின் ஒரே வரியில் அதிக நேரம் செலவழிக்கும் அளவு அது தித்திப்பாயிருக்கும். மற்ற நேரங்களிலோ வேதம் முழுவதுமே வெறும் காய்ந்த கட்டை போல் இருக்கும். திருமறையோடு உள்ள நமது ஈடுபாட்டில் இவ்வித வறட்சியான வேளைகள் வரும்போது நமது தியான பழக்கத்தை விட்டுவிடவும் கூடாது, தியான நேரத்தை குறைத்துவிடவும் கூடாது. எப்பொழுது, எவ்விதம், எப்பகுதியிலிருந்து ஆண்டவர் நம்மோடு பேசுவார் என்று நமக்கு தெரியாது. எனவே வேதத்தை வாசித்து வாசித்து வாசித்து வாசித்து கொண்டே இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு ஒரு நடைமுறை ஆலோசனையும் சொல்ல விரும்புகிறேன். ஒவ்வொரு முறையும் வேதத்தை ஒவ்வொரு புதிய மொழியாக்கத்தில் வாசியுங்கள். எபிரேயு, கிரேக்கு, லத்தீன் ஆகிய மொழிகள் கற்காத நம்மை போன்றோருக்கு மூல பொருளை புரிந்து கொள்ள இது ஒன்றே வழி. மக்களுக்கு புரியும்படியாய் தெளிவாகவும் பொருளோடும் கடவுளின் திருச்சட்டத்தை உரக்க வாசித்தார்கள். வாசிக்க வாசிக்க அகெய்ன் அண்ட் அலவுட் தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு தெளிவாகி கொண்டே இருக்கும். எங்கள் மகாபெரிய தேவனே, அருமையான ஒரு வேத புத்தகத்தை நீர் எங்களுக்கு தந்ததற்காக நாங்கள் நமக்கு நன்றி சொல்கிறோம். திறந்த வேதத்தோடு திறந்த மனதோடு நாங்கள் உம்முடைய சமூகத்திலே முழங்காலிட்டால் வானம் எங்களுக்காக திறக்கும். ஆண்டவரே, எத்தனையோ பேருடைய வாழ்க்கையிலும் வீடுகளிலும் வேதம் மூடப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, நான் குறிப்பாக இந்த செய்தியை இன்று தொலைக்காட்சியில் கேட்டுக்கொண்டிருக்கிற பெற்றோருக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். குடும்ப ஜெபத்திலே வேத புத்தகத்திலிருந்து ஒரு பகுதியை சத்தமாக வாசிக்கும் பழக்கத்திற்குள்ளே இந்த குடும்பங்களை எல்லாம் கொண்டு வரும். வாலிபர்களும் நங்கையர்களும் வெட்கம், எனக்கு தெரியாது, எனக்கு வராது என்று சொல்லி வித்ரா பண்ணி கொள்ளாதபடி அவர்களும் கர்த்தாவை தைரியமாக திருவசனத்தை சத்தமாக வாசிக்கிற பழக்கத்திற்குள்ளே வரட்டும். கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த பெரிய பொக்கிஷம், உம்முடைய குமாரனுக்கும் உம்முடைய ஆவிக்கும் அடுத்து நீர் எங்களுக்கு தந்த பெரிய பொக்கிஷம் உம்முடைய வார்த்தை. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். உம்முடைய வார்த்தையை, உம்முடைய நாமத்திற்குரிய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் நீர் மேன்மைப்படுத்தி இருக்கிறீர். நாங்களும் உம்முடைய திருவசனத்திற்கு அந்த இடத்தை கொடுக்க நீர் உதவி தாரும். மறுபடியும் நாங்கள் இந்த திருவசனத்திற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். அதை நெடுகவே நாங்கள் வாசித்து வாசித்து பயனடைய நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.

நல்லவனையும் உத்தமனையும் உன் கண்கள் தேடியிருந்தால் அதில் துளியும் நான் இல்லை, அதின் வாசனையும் எனக்கில்லை. சற்றும் தகுதியில்லாத என்னையும் நல்லவனாய் நீதிமானாய் மாற்றிய உம்முடைய இரக்கங்கள் ஆச்சரியமே, உம்முடைய தயவுகள் பெரியதே. இதோ அதை எண்ணி நாம் சேர்ந்து பாடுவோம்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை உபாகமத்தின் புஸ்தகம் 31:6. நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் நீங்கள் அநேக காரியங்களை மனதில் நினைத்தவர்களாய், இன்றைக்கு காணப்படுகின்ற கொரோனாவின் அச்சுறுத்தலினால் திடனற்றவர்களாய் என்ன செய்வோம் என்று கலக்கத்துடன் காணப்படுகிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் பலங்கொண்டு திடமனதாயிருங்கள், எதை குறித்தும் பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம், உங்களை நான் கைவிட மாட்டேன் என்று. ஆகவே கொரோனாவின் மூலமாக நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற எந்த சூழ்நிலையானாலும் கர்த்தர் தம் கரத்தை சூழ்நிலைகளின் மேல் வைத்து அவைகள் உங்களை மேற்கொள்ள விடாமல் பாதுகாத்து ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு நாம் வேதத்திலிருந்து ஒரு சிலர் தங்களுடைய சூழ்நிலைகளில் எப்படி கர்த்தருக்குள் தங்களை திடப்படுத்தி கொண்டார்கள் என்று தியானிப்போம். முதலாவதாக 1 சாமுவேலின் புஸ்தகம் 30 நாம் வாசிக்கையில், அங்கே தாவிதும் அவன் மனுஷரும் சிக்லாகு என்னும் பட்டணத்திற்கு வருகிறதற்கு முன்னமே அமலேக்கியர் சிக்லாகின் மதில்களை சுட்டெரித்து கொள்ளையடித்து அதிலிருந்த ஸ்திரீகள் முதல் சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து போய்விட்டனர். 1 சாமுவேலின் புஸ்தகம் 30:4 தாவிதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் போகுமட்டும் சத்தமிட்டு அழுதார்கள் என்றும், சகல ஜனங்களும் தங்களுடையவர்களை இழந்துவிட்ட சோகத்தினால் தாவிதை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிக் கொண்டதினால் தாவிது மிகவும் நெருக்கப்பட்டான். 6 நாம் வாசிக்கின்றோம், அந்த சூழ்நிலையின் மத்தியில் தாவிது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று. 49 வாசிக்கையில், அங்கே கர்த்தர் அவனுக்கு துணை நின்றமையினால் அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான் என்று வாசிக்கின்றோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் உங்களுக்கு எதிரான சூழ்நிலையாகிய கொரோனாவினால் கொஞ்சமும் நீங்கள் எதிர்பார்த்திராத அநேக பாடுகள், வேதனைகள், பற்றாக்குறைகள், பலவீனம் இவைகளெல்லாம் வந்து உங்களை நெருக்கி உங்களின் கனவுகள், எதிர்கால திட்டங்கள் எல்லாவற்றையும் சூறையாடி சுட்டெரித்து உங்களுடையவைகளான சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, வருமானம், வேலை, பலன் இப்படியாக எல்லாவற்றையும் இழந்து போய் பறி கொடுத்தவர்களாய் அழுகிறதற்கு உங்களிலே பலனில்லாமல் போனதா? இன்றைக்கு உங்களை கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொள்ளுங்கள். அவர் இழந்த எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் உங்களுக்கு திருப்பிக் கொடுப்பார். நீங்கள் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வீர்கள். 2வதாக யோசுவாவை குறித்து பார்ப்போமானால், அங்கே அவனுக்கு ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்கப்படுகிறது, இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்குள் நடத்தி செல்லும்படிக்கு. அப்பொழுது யோசுவா என்ன செய்வது, இவ்வளவு பெரிய ஜனக்கூட்டத்தை எப்படி நடத்துவது, மோசே இல்லாமல் என்று கலங்கி போய் உள்ளமுடைந்த நிலையில் காணப்படுகின்றான். யோசுவாவின் புஸ்தகம் 1:6 கர்த்தர் யோசுவாவுடன் பேசுகிறார், பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, இந்த ஜனத்திற்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ பங்கிடுவாய் என்று. அது முதல் யோசுவா தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தினான், வாக்கு பண்ணப்பட்ட கானானுக்குள் பிரவேசித்தான். எனக்கருமையானவர்களே, நீங்களும் இன்றைக்கு இந்த சூழ்நிலையில் நான் எப்படி என் குடும்பத்திற்கும் உறவுகளுக்கும் பிள்ளைகளுக்கும் போஷிப்பேன், எப்படி இனிவரும் காலங்களை நடத்துவேன், நான் கடந்து போக முடியாதபடிக்கு பாதைகள் கரடு முரடாய் இருக்கின்றதே என்று திடனற்ற வர்களாய் பலனொடுங்கி போய் காணப்படுகிறீர்களா? இன்றைக்கு உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்கிறார், பலங்கொண்டு திடமனதாய் இருங்கள், நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் நான் உங்களோடே இருப்பேன், உங்களுக்காய் முன் குறிக்கப்பட்டதை நிச்சயமாய் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். 3வதாக கிதியோனை குறித்து பார்ப்போமானால், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6 வாசிக்கையில், அங்கே இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி தேசத்தை கெடுத்து விடுவ வருவார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கிதியோன் மிகவும் கலங்கி போய் திடனற்றவனாய், இவர்களை எப்படி மேற்கொள்வது, மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன், இவையெல்லாம் எங்களுக்கு ஏன் நேரிட வேண்டும்,
பஞ்சம், வறுமை, மக்கள் எல்லாம் சிதறடிக்கப்பட்டார்களே என்று கலங்கி போய் தேவனை நோக்கி கூப்பிடுகிறான். 14வது வசனத்தை வாசிக்கையில், கர்த்தர் அவனை நோக்கி, உனக்கிருக்கிற இந்த பெலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று கூறுகிறார், திடப்படுத்துகிறார். கர்த்தரின் இந்த வார்த்தையினால் தன்னை திடப்படுத்தி கொண்டு இஸ்ரவேலரை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி பெரிய ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறான். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கருமையான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் இதுவரையில் நீங்கள் பிரயாசப்பட்டு சேர்த்து வைத்தவைகளை மீதியானியரை போன்று கொரோனா எல்லாவற்றையும் அழித்து விட்டதே. என் தேசம், என் ஜனங்கள், என் உறவுகள் எல்லாம் ஆங்காங்கே சிதறிப்போய் ஒன்று சேர முடியாமல் சமாதானத்தை இழந்து தவி ார்களே என்று திடனற்று போயிருக்கிறீர்களா? கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார், இருக்கின்ற இந்த பலத்தோடே நீ தொடர்ந்து விசுவாசத்துடன் ஜபத்தில்லை, சத்துருவை எதிர்த்து நில், கொரோனாவின் கோர பிடியிலிருந்து உன்னை நான் மீட்பேன், ரட்சிப்பேன் என்கின்றார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் இயேசுவை அறியாமலும் அவரின் அன்பை ருசித்து பாராமலும் இருப்பீர்களானால், உங்களின் சூழ்நிலைகளில் திடனற்று போய் இருப்பீர்களானால், இன்றைக்கு இயேசுவை நோக்கி பாருங்கள். அவர் உங்களை ரட்சிப்பார், அவர் உங்களை விடுவிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

எங்கள் தகப்பனே வணங்கா கழுத்துள்ள ஜனம் என்று அறிந்திருந்தோம். உம்முடைய தாசனாகிய மோசேயை அனுப்பி தம் ஜனத்தை எகிப்தின் சிறையிருப்பில் இருந்து விடுவித்த தேவன், தகுதியில்லாத புறஜாதிகளாகிய எங்களுக்கு உம்முடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை கிருபாதார பலியாய் கொடுத்து சிலுவையில் அவர் சிந்தின இரத்தத்தினால் பாவ கட்டுகளில் இருந்து விடுவித்து எங்களையும் சொந்த ஜனமாய் மாற்றினீரே. நீரே எங்களுக்கும் எங்கள் சந்ததிகளுக்கும் தலைமுறை தலைமுறையாக தெய்வமாய் இருப்பீராக.

கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் நன்மையான நாளாய் இருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எசேக்கியேல் 36:8 இஸ்ரவேல் மலைகளே, நீங்கள் உங்கள் கொப்புகளை விட்டு என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு உங்கள் கனிகளை கொடுப்பீர்கள். அவர்கள் சமீபமாய் வந்து விட்டார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு தகப்பனுடைய இருதயத்தை இங்கே நம்மால் பார்க்க முடியும். நம் தேவன் நம்மை தம்முடைய பிள்ளைகளாய் மாற்றியிருக்கிறார். எவ்வளவு நல்ல தேவன், நம் ஆராதிக்கிற தேவன். இங்கே சொல்லப்பட்ட வசனத்தை பார்த்தீர்களா? ஆண்டவர் கட்டளையிடுகிறார், இஸ்ரவேல் மலைகளே, நீங்கள் உங்கள் கொப்புகளை விட்டு என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு உங்கள் கனிகளை கொடுப்பீர்கள் என்று கர்த்தர் கட்டளையிடுகிறார். ஏன் இப்படி கட்டளையிடுகிறாரா? அவருடைய ஜனங்கள் அவருக்கு சமீபமாய் வந்து விட்டார்கள். இந்த நாளிலே என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற நற்செய்தி இதுதான். உங்கள் வாழ்க்கையிலே தேவன் நன்மையை கட்டளையிட விரும்புகிறார். ஆமே. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமே. நமக்கு நன்மை செய்வதில் அவர் மகிழ்ச்சியாயிருக்கிறாரா? பொதுவாகவே வாங்குறவங்க தான் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா வேதத்தை பார்த்தால் ஆச்சரியமா இருக்கும். அவர் கொடுப்பதில் அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறார். நமக்கு நன்மை செய்வதில் நமக்கான நன்மையை கட்டளையிட கர்த்தர் விரும்புகிறார். நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் சமீபமாய் வந்து விட்டார்கள். அவருக்கு சமீபமாய் சேருங்கள், தூரம் போகாதிருங்கள். இளைய குமாரன் தூரம் போய் இருந்த அனைத்தையும் இழந்து எல்லாவற்றையும் நஷ்டப்படுத்தி கடைசியில பன்றிக்கு வைக்கப்பட்ட தவிடை கூட சாப்பிடுவதற்கு தகுதி இல்லாதவனாய், அப்படி ஒரு இழப்பு, அந்த அளவுக்கு அவன் நஷ்டப்பட்டவனாய் காணப்பட்டான். ஆனால் அவன் உணர்வடைந்து அவன் மனம் திரும்பி தன் தகப்பனிடத்திலே வர அவன் எழுந்து புறப்பட்டான். அவன் தகப்பனுக்கு சமீபமாய் வந்தபோது தகப்பன் நன்மையை கட்டளையிட்டதை பார்த்தீர்களா? அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கப்பட்டது, அவனுக்கு பாதரட்சை கொடுக்கப்பட்டது, அவனுக்கு மோதிரம் கொடுக்கப்பட்டது. என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், இன்னும் எத்தனை காலம் தள்ளி நிற்பாய்? நீ தள்ளி போக போக போக உன் வாழ்க்கையில் நஷ்டங்கள் தானே பலனாய் இருந்தது. ஆமே. உனக்கு தேவன் நன்மையை கட்டளையிட விரும்புகிறார். நீ வாழ்ந்திருக்க வேண்டும் என்பது அவருக்கு பிரியமாய் இருக்கிறது. எனவே சமீபமாய் வா, கர்த்தருக்கு சமீபமாய் நெருங்கி வாருங்கள். அதற்காக தானே மாம்சமாகிய திரையை கிழிக்க ஒப்பு கொடுத்தார். இன்று அந்த கிருபாசன தண்டையில தைரியமாய் நெருங்கும் பாக்கியத்தை தந்திருக்கிறார் அல்லவா? அவருக்கு யார் சமீபமாய் சேருகிறார்களோ அவர்களுக்கு தேவன் நிச்சயம் நன்மையை கட்டளையிடுவார். சமீபமாய் சேருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே நன்மையை கிருபையாய் கட்டளையிட்டு அதை சுதந்திரிக்க பண்ணுவாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, பரிசுத்த பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மிடத்தில் நெருங்க நாங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது எங்களிடத்தில் ஓடி வந்து எங்களை கட்டி அணைக்கிற நல்ல தகப்பன், எங்களுக்கான நன்மை கிருபையாய் கட்டளையிடுகிறவரே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சமீபமாய் சேர்கிற ஒவ்வொருவரும் நன்மையை சுதந்திரிக்கும்படி அவர்கள் வாழ்க்கையில நன்மையை கிருபையாய் கட்டளையிடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. மார்க்கு 12:10. மேற்கத்திய நாடுகளில் மக்கள் குடியேற்றுவிக்கப்பட்ட போது ஒரு மலையடிவாரத்தில் மிகப்பெரிய அழுக்கு படிந்த பாறை ஒன்று கிடந்தது. அதில் மோதி வாகனங்கள் சேதமடைந்தன. மனிதர்கள் அதில் தடுக்கி விழுந்தனர். எனவே ஒருவர் அந்த பாறையை பெயர்த்து அருகிலிருந்த ஒரு நீரோடைக்குள்ளே தள்ளினார். அந்த நீரோடை தாண்ட முடியாததாக சற்று அகலமாக இருந்தது. ஆனால் இப்போது அந்த பாறையை உருட்டி நீரோடைக்குள்ளே தள்ளியதால் இப்போது அனைவரும் அதில் மிதித்து நீரோடையை எளிதாக தாண்டினர். சில நாட்கள் கழித்து ஒரு முதியவர் அந்த நீரோடைக்கு அருகில் ஒரு சிறிய வீடு கட்டி அதில் குடியேறினார். அந்த முதியவர் நீரோடைக்குள் கிடந்த அந்த கல்லை தன் வீட்டுக்கு கொண்டு வந்து கதவு நிறுத்தியாக பயன்படுத்தி கொண்டிருந்தார். நாட்கள் கடந்த பின்பு நாகரிகம் பெருகியது. ட்ரெயின் கண்டுபிடிக்கப்பட்டதால் மாணவர்கள் பல இடங்களுக்கும் சென்று படித்தனர். இந்த முதியவரின் பேரன் கிழக்கு பகுதிக்கு சென்று ஜியாலஜி படித்து அதில் பட்டம் பெற்று வந்தான். அவன் தன்னுடைய தாத்தாவின் வீட்டிற்கு வந்தபோது கதவு நிறுத்தியாக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருந்த அந்த பெரிய கல்லை பார்த்தான். அவன் அதன் மீது படிந்திருந்த தூசியை விலக்கி பார்த்தான். அது சாதாரணமான கல்லல்ல. அந்த தூசி படிந்த அழுக்கு கல் மிகப்பெரிய தங்கக்கல் என்பதை கண்டுபிடித்தான். அந்த கல் 3 தலைமுறையாக அங்குதான் கிடந்தது. அதன் மதிப்பை யாரும் அறிந்து கொள்ளவில்லை. சிலருக்கு அது தடைக்கல்லாக தெரிந்தது. வேறு சிலரோ அதை படிக்கல்லாக பயன்படுத்தினார்கள். ஆனால் ஒரு சிலருக்கோ அது பெரிய பாறையாகத்தான் தெரிந்தது. ஆனால் அந்த முதியவரின் பேரனுக்குத்தான் அந்த கல் மிகப்பெரிய வேறப்பெற்ற தங்கக்கல் என்பது தெரிந்தது. பிரியமானவர்களே, தேவன் தமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நம் வாழ்வில் மூளைக்கல்லாக இருக்கும்படிக்கு அனுப்பினார். அந்த மூளைக்கல்லாகிய இயேசுவின் மேல் நம் வாழ்க்கையை அமைப்பதற்காகத்தான் இயேசு இவ்வுலகத்தில் கொடுக்கப்பட்டார். நாம் அந்த இயேசுவிடம் வர வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை மூளைக்கல்லாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நாம் கட்ட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் மிகுந்த சந்தேகத்தை கொண்டு வந்தது. அவர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, எதுவரைக்கும் எங்கள் ஆத்மாவுக்கு சந்தேகம் உண்டாக்குவீர் என்று சொல்லி இடரல் அடைந்தார்கள். தங்கள் தலைமுறையில் தோன்றிய மேசியாவை தங்கள் சொந்த கண்களால் பார்த்திருந்தும், அவர் செய்த அற்புதங்களை கண்ணார கண்டிருந்தும் அவர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. அவர் நிமித்தம் இடரல் அடைந்தார்கள். அவரை தள்ளினார்கள். ஆனால் புறஜாதியாரோ அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டார்கள். இயேசுவை மூளைக்கல்லாக வைத்து தங்கள் வாழ்க்கையை அவர்கள் கட்டி எழுப்பினார்கள். ஆகவே இயேசு அவர்களுக்கு விலையேறப்பெற்ற கல்லாக மாறி போனார். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரன் என்று விசுவாசிக்காமல் சந்தேகப்பட்டு கொண்டிருந்தால் நாம் இடறிப்போவோம். ஆனால் அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு விசுவாசித்தால் நம் வாழ்வு அழகான மாளிகையாக அஸ்திபாரமாகிய இயேசுவின் மேல் உறுதியாய் கட்டி எழுப்பப்படும். ஆகவே இயேசு கிறிஸ்துவை சந்தேகிக்காமல் அவரை ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்வோம். அப்பொழுது அவர் நம் வாழ்வில் விலையேற பெற்றவராக மாறுவார்.

0: ஊழியர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை வாசிக்கலாம்.
2: Let us read Proverbs 3 verse 3.
1: கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக, நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள்.
2: Let not mercy and truth forsake thee, bind them about thy neck, write them upon the table of thine heart.
1: உன்னுடைய இருதயத்தை விட்டு அது விலகக்கூடாது, அது உன் இருதயமாகிய பலகையிலே நீ எழுதி வைத்துக்கொள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம்.
2: We read that it should not forsake or it should not depart from your heart and write them upon the table of your heart.
1: அது உன்னுடைய இருதயத்திற்குள்ளே இருக்க வேண்டும்.
2: That should be present in your heart.
1: உன்னை ரொம்ப கவர்ந்த ஒரு வார்த்தை இன்றைக்கு என்னவென்றால், உன் இருதயமாகிய பலகையிலே அதை எழுதி வைத்துக்கொள்.
2: The word that attracted me so much is that write them upon the tablet of your heart.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the holy name of God.
1: வேதத்திலே நாம் வாசிக்கும் போது அநேக இடங்களிலே இவ்விதமாக இருதயத்தை ஒரு பலகையாக ஆண்டவர் வந்து சித்தரித்திருக்கிறார்.
2: So in the Bible there are several places where God describes our heart like the tablet.
1: ஒரு இடம் வந்து இந்த மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் நீதிமொழிகள்ல.
2: So one is it's Proverbs chapter 3 and verse 3.
1: நீங்கள் அதே போல நீங்கள் நீதிமொழிகள் ஏழாம் அதிகாரத்துக்கு வருவீர்களானால் கூட அங்கே இதே போல ஒரு வார்த்தையை நீங்க படிக்கலாம்.
2: Again if you come to Proverbs chapter 7 you can read a similar word.
1: நீங்கள் ஏழாம் அதிகாரம் நீங்கள் மூன்றாம் வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது,
2: If you read chapter 7 and verses 2 and 3,
1: என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்ணின் கண்மணியை போல காத்துக்கொள், அப்பொழுது பிழைப்பாய், அவைகள் உன் விரல்களில் கட்டி அவைகளை உன் இருதய பலகையில் எழுதிக்கொள் என்று வாசிக்கிறோம்.
2: Keep my commands and live, and my law as the apple of your eye. Bind them on your fingers, write them on the tablet of your heart.
1: நீங்கள் அதே போல 2 கொரிந்தியருக்கு வருவீர்களானால் மூன்றாம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கும் போது,
2: Again if you come to 2 Corinthians chapter 3 verses 2 and 3,
1: இதே போல இருதயத்தை ஒரு பலகையாக ஒப்பிட்டிருக்கிறது நீங்க பார்க்கலாம்.
2: Here again you can see the heart is being compared to a tablet.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the holy name of God.
1: 2 கொரிந்தியர் மூன்றாம் அதிகாரம் 2-3 வசனங்களை பாருங்கள்.
2: Second Corinthians chapter 3 verses 2 and 3.
1: எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே என்று வாசிக்க.
2: You are our epistle written in our hearts, known and read by all men.
1: அப்போ இருதயம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, அதிலே நாம் சில காரியங்களை எழுத முடியும், சேர்க்க முடியும், அதுல வந்து நாம் வந்து சில விஷயங்களை வந்து பாதுகாத்து வைக்க முடியும்.
2: So heart is that where you can write few things, where you can have few things, and where you can keep and protect, preserve few things.
1: அதாவது இந்த எழுத்து அப்படின்றது வந்து மனுஷனுடைய அறிவு, மனுஷனுடைய சேகரித்த ஞானத்திற்கு அடையாளமா இருக்கிறது.
2: Writing is actually evidence of man's wisdom and gathering of his knowledge.
1: நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதுனா ஒரு ஸ்பஞ்ச் மாதிரி அப்படியே இருக்கிறது, அப்படியே உறிஞ்சி கொண்டு தனக்குள்ளே பத்திரப்படுத்தக்கூடிய ஒரு தன்மையும் திறமையும் அதற்கு உண்டு.
2: Our heart is like a sponge where it soaks up whatever is around it and keep and preserve it.
1: நாம எதை வந்து இருதயத்துல எழுதுறோம், பத்திரப்படுத்துறோம், பக்குவப்படுத்துறோம்ன்றது ரொம்ப முக்கியம்.
2: So it is very important what we write in our heart and what we keep and preserve in our heart.
1: நாம சேகரிக்க நினைப்பது அழுக்காக இருக்குமானால் இருதயம் முழுவதும் அழுக்கடைஞ்சிரும்.
2: So if the thing that we want to preserve is a dirty, then all our heart will become a dirty.
1: நாம சேகரிக்கிற தண்ணீர் சுத்தமா இருக்குமானால் அல்லது அந்த விஷயங்கள் சுத்தமா இருக்குமா, இருதயமும் சுத்தமா இருக்கும்.
2: So if the information or if the water which we gather is pure, then all the things of your heart will be pure.
1: அதனால தான் லூக்கா எழுதின சுவிசேஷம் 6 அதிகாரம் 45 வசனத்தை வாசிக்கும் போது,
2: That's why if read Luke chapter 6 and verse 45,
1: நல்ல மனுஷன் நல்ல இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான்.
2: A good man out of the good treasure of his heart bring forth good.
1: பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான்.
2: And an evil man out of the evil treasure of his heart brings forth evil.
1: இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும் என்று வாசிக்க.
2: For out of the abundance of the heart his mouth speaks.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the holy name of God.
1: நம்முடைய இருதயத்தை எதினால் நாம் நிறைத்து கொண்டிருக்கிறோம் என்பதில் நாம் எச்சரிப்பாகவும் கவனமாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்.
2: We should be very careful as with what we are filling our heart.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: நாம் எதை நம்முடைய இருதயத்தில் நிரப்புகிறோமோ அது ஒரு நாள் வெளிப்பட்டு விடும்.
2: So whatever is abundance in our heart or what we fill our heart will be revealed one day.
1: ஆகவே தான் நாம் வாசிக்கிறோம், இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும்.
2: That's why we read out of the abundance of your heart mouth speaks.
1: நம்முடைய இருதயத்தை கர்த்தருடைய வார்த்தையினால் நிறைத்து கர்த்தருடைய வார்த்தை இருதய பலகைகளிலே நாம் எழுதுவோமானால் நிச்சயமாய் ஒரு நாள் நாம் மாத்திரமல்ல மற்றவர்களும் அதை வாசிப்பார்கள்.
2: So if we fill our heart with the God's word and if you write God's word in the tablet of your heart, surely it is not only us but also other people will also read it out.
1: நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது நம்முடைய இருதயத்துக்கும் கர்த்தருடைய வேதத்துக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்கு.
2: If you read the Bible, there's a great connection between our heart and the word of God.
1: நம்முடைய தேவனுடைய வசனம் வந்து நம்முடைய செவிகளுக்காக அல்ல நம்முடைய இருதயத்துக்காக அனுப்பப்படுகிறது.
2: The word of God is not sent to our ears but it is sent to our hearts.
1: நம்முடைய செவிகள் வந்து தேவன் பயன்படுத்துகிற ஒரு கருவி, அந்த வாயிலாக வசனம் உள்ளே செல்கிறது.
2: Our ears are just a tool through which the word of God enters our heart.
1: ஆனால் அது செவியோடு நின்று விட கூடாது.
2: But it should not stop with your ears.
1: அந்த செவிகளிலிருந்து அது ஒரு மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள செல்லணும்.
2: So from your ears it should pass through your heart.
1: இது எப்படி இருக்குன்னு சொன்னா,
2: it is this way.
1: நீங்கள் ஒருவருக்கு வந்து ஒரு கடிதம் போடுறீங்க.
2: If you write a letter to a person,
1: அந்த கடிதத்தை வந்து ஒரு குறிப்பிட்ட அட்ரஸ்க்கு நீங்க எழுதி அனுப்பும்போது,
2: and when you write the address to which it has to be sent to,
1: அந்த வீட்டு வாசல்ல வந்து என்ன பண்ணிருப்பாங்க, லெட்டர் பாக்ஸ் ஒன்னு வச்சிருப்பாங்க.
2: There will be a letter box that is present in that house.
1: அந்த வீட்டு வாசல்ல இருக்கும் பாருங்க, நுழைவாயில இருக்கும்.
2: That will be present at the gate of that house.
1: அப்போ அந்த போஸ்ட்மேன் என்ன பண்ணுவாரனா, இந்த லெட்டர் அனுப்பப்பட்ட வந்து சேர்ந்த லெட்டர் என்ன பண்ணுவாரனா, அந்த குறிப்பிட்ட அட்ரஸ் அந்த குறிப்பிட்ட நபருடைய லெட்டர் பாக்ஸ்ல போடுவாரு.
2: So this postman will drop that letter to which to whom it has come in the letter box that is present in the gate of that man's house.
1: இந்த லெட்டர் பாக்ஸ்ல அந்த லெட்டர் போட்டுட்டதனால எல்லா விஷயங்களும் எல்லா காரியங்களும் அந்த மனிதனுக்கு தெரிஞ்சிராது.
2: Just because he has dropped this letter in that letter box, it doesn't mean that he know all the information present in the letter.
1: அந்த லெட்டர் பாக்ஸ் எதுக்குன்னு சொன்னா, அது வழியா லெட்டர் தனக்கு வரணும்ன்றதுக்காக பாதுகாப்புக்காக அது வைக்கப்படுகிறது.
2: So that letter box is a protective box or a passage through which he want to receive that letter.
1: இன்னொருதமாய் சொன்னால் அது பெற்றுக்கொள்ளுகிற ஒரு கருவி.
2: So it is a receiving tool.
1: ஆனால் அதிலிருந்து ஒருவன் எடுத்து அதை திறந்து வாசித்தால் தான் அது அவனுக்கு பிரயோஜனமாக இருக்கும், சொல்லப்பட்ட காரியங்கள் அவன் அறிவான்.
2: So only if you open that letter box and take that letter and read, that will be useful to him and he will know what is written in it.
1: நம்முடைய செவி திறந்த செவியா இருக்கணும், அது லெட்டர் பாக்ஸ் போல.
2: Our ears should be an open ears like a letter box.
1: அதுல வந்து ஆண்டவர் தம்முடைய சத்தத்தை துணிக்க பண்றாரு.
2: The Lord makes his word to hear in our ears.
1: ஆனா எப்படி ஒரு லெட்டர் வந்து லெட்டர் பாக்ஸுக்கு மாத்திரம் அனுப்பப்படலையோ, அதே போல கர்த்தருடைய வார்த்தை வந்து நம்முடைய செவிக்காக அனுப்பப்படல.
2: Like how a letter is not sent only to the letter box, similarly the word of God is not sent only to our ears.
1: நம்முடைய லெட்டர் பாக்ஸுக்கு அந்த லெட்டர் வந்து சேர்ந்தாலும் அது எங்க போய் கடைசியா சேரணும்னா, யாருக்கு அனுப்பப்பட்டதோ அவனுக்கு போய் சேரணும்.
2: So though the letter may reach our letter box, but it should reach the person to whom it has been written.
1: அதே போல நம்முடைய செவிகளிலே விழும் தேவனுடைய வார்த்தை கடைசியாக எங்க போய் அது சேரணும், எங்க போய் அடையணும், எங்க போய் எழுதப்படணும்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய இருதயத்துல எழுதப்படும்.
2: Similarly, the word of God which fall into our ears, it should reach the heart and it should be written and it should fall into the heart.
1: நிறைய பேர் வசனத்தை கேக்குறாங்க.
2: Many people hear the word of God.
1: ஆனால் அது எங்க போய் சேரலனா, இருதயத்துக்கு போல.
2: But it is not reaching their heart.
1: அது இன்னும் அந்த லெட்டர் பாக்ஸ்லயே காதுலயே தான் இருக்கே தவிர இருதயத்துக்குள்ள அது போல.
2: It is still present that letter box that is your ear and it has not reached your heart.
1: நீங்கள் 119 ஆம் சங்கீதம் 11 ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால்,
2: If you read Psalm 119 and verse 11,
1: நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன், அல்லது ஒளித்து வைத்தேன்.
2: Your word I have hidden in my heart that I may not sin against you.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the holy name of God.
1: நீங்கள் 37 ஆம் சங்கீதம் 21 ஆம் வசனம் பாருங்க.
2: If you read Psalm 37 and verse 31.
1: அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை.
2: The law of his God is in his heart, none of his steps shall slide.
1: அந்த இருதயத்தில் வைத்து வைக்கிறேன்.
2: I hide it in my heart.
1: அவனுடைய இருதயத்தில் அது இருக்கிறது.
2: It is present in his heart.
1: நீங்கள் 40 சங்கீதம் 8 வசனத்தை வாசிப்பீர்களானால்,
2: If you read Psalm 40 and verse 8.
1: என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னான்.
2: I delight to do your will, O my God, and your law is within my heart.
1: எங்க இருக்கு?
2: Where it is?
1: என் உள்ளத்துக்குள்.
2: It is within my heart.
1: என் இருதயத்துக்குள்.
2: It is in my heart.
1: என் இருதயத்துல காக்குறேன். இருதயத்துல ஒளித்து வைக்கிறேன்.
2: I keep it in my heart. I hide it in my heart.
1: தேவனுடைய வசனம் அனுப்பப்படுது நம்ம இருதயத்துக்காக.
2: The word of God is sent to our hearts.
1: நீங்கள் மத்தேயு 13 அதிகாரம் 19 வசனத்தை வாசிக்கும்போது.
2: If you read Matthew 13 and verse 19.
1: இயேசு அங்கே விதை விதைக்கிறவனுடைய ஓமானத்தை பற்றி பேசுகிறார்.
2: Here Jesus speaks about the parable of the sower.
1: அங்கே ஆண்டவர் அந்த வசனமாகிய விதையை எதற்கு நேராய் அனுப்புகிறார் அப்படின்றதை ரொம்ப தெளிவா நீங்க வாசிக்கலாம்.
2: Here you can read very clearly that towards whom the word of God that is the seed is sent to.
1: மத்தேயு 13:19.
2: Matthew 13:19.
1: ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும்போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான்.
2: When anyone hears the word of the kingdom and does not understand it, then the wicked one comes and snatches away what was sown in his heart.
1: அப்ப எங்க விதைக்கப்படுகிறது?
2: Where is it sown now?
1: காதுல இல்ல.
2: It is not in his ears.
1: தோற்றத்துக்கு இல்ல.
2: Not for appearance.
1: இது வந்து இருதயத்தில் விதைக்கப்படுற விஷயம்.
2: It is something sown in your heart.
1: நல்லா கவனிங்க.
2: Listen carefully.
1: இந்த மாதிரி நம்மளுடைய இருதயத்தில் அது விதைக்கப்படலனா அதனால எந்த பிரயோஜனமும் வராது.
2: So if it's not sown in your heart, it is of no use to you.
1: இன்னைக்கு நிறைய பேர் வந்து செவிக்கு ரொம்ப இனிமையாக கர்த்தருடைய வசனத்தை யூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க.
2: Today many people try to use the word of God which is very sweet to their ears.
1: அதாவது ஒன்று அவங்களுடைய இமோஷன்ஸ் அவங்களுடைய உணர்ச்சிகளை எல்லாம் கிளறி விட்டு கிண்டி விட்டு அதுக்கு வந்து தீனி போடுற மாதிரி கர்த்தருடைய வசனத்தை காதுக்கு இனிமையாக அவங்க சொல்றாங்க.
2: So they speak the word of God so sweet to the ears that it may trigger the emotions and feed their life.
1: சில பேர் வந்து அவங்களுடைய கண்களுக்குடைய பார்வைக்கு ரொம்ப கவர்ச்சியாக இருக்கும்படி கர்த்தருடைய வேதத்தை என்னென்னமோ செய்து காட்டுறாங்க.
2: So some people also show the word of God in such a way that is very pleasant to their eyes.
1: பாருங்க உங்க கண்ணு கவர்றதுனால உங்க செவிகள் கேட்டதனால வசனம் கிரியை செஞ்சிரும்ன்றதுக்கு எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது.
2: There is no responsibility to say that just because your eyes is being attracted or ears is very sweet to hear, it doesn't work out in your life.
1: ஏனென்றா கர்த்தருடைய வசனம் கண்ணுக்காகவும் அனுப்பப்படல காதுக்காகவும் அனுப்பப்படல.
2: It's because the word of God is not sent to your eyes nor your ears.
1: காது கேக்குற தப்பு இல்ல கண்ணு பார்க்கற தப்பு இல்ல.
2: It is not wrong to see through your eyes and hear through your ears.
1: இயேசு சொன்னார் உங்களுடைய பார்க்கிற கண்கள் பாக்கியம் உள்ளது கேட்கிற செவிகள் பாக்கியம் உள்ளதுன்னு சொன்னார்.
2: Jesus said blessed are the eyes that see and blessed are the ears that hear.
1: ஆனால் வந்து சேர்ந்த இடம் எங்க போய் அதை அனுப்பப்பட வேண்டும் என்றால் இருதயத்துக்கு அனுப்பப்பட வேண்டும்.
2: But it should reach the heart to which it is sent.
1: நீங்கள் உபாகமத்தின் புத்தகம் 11 அதிகாரம் 8 வசனம் வாசிப்பீர்கள். ஆனால்
2: If you read Deuteronomy chapter 11 and verse 8
1: கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் உங்கள் நாட்களும் உங்கள் பிள்ளைகளின் நாட்களும் பூமியின் மேல் வானம் இருக்கும் நாட்களை போல அநேகமாய் இருப்பதாக.
2: Deuteronomy 11:18. Therefore, you shall lay up these words of mine in your hearts and in your soul and bind them as a sign on your hand, and they shall be as frontlets between your eyes.
1: Tamil la podunga indha vasanatha podunga 11:18 Tamil la 19th vasanam dai seidhu manithukollungal.
2: In Tamil it is verse 19.
1: Neengal en vaarthaigalai ungal irudhayathilum ungal aathumaavilum padithu அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபகக்குறியாக வைத்து அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து நீங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போதும் வழியிலே நடக்கிற போதும் படுத்துக் கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசுவீர்களாக.
2: Therefore you shall lay up these words of mine in your heart and in your soul and bind them as a sign on your hand and they shall be as frontlets between your eyes and you shall teach them your children speaking of them when you sit in your the house and when thou walkest by the way and when the lie is down and when the rise is up.
1: 21st vasanam
2: verse 21
1: avigalai ungal veettu nilaigalilum ungal vaasalgalilum eluduvirgalaga.
2: Verse 20 in English and thou shall write them upon the doorpost of thine house and upon thy gates.
1: ரொம்ப நல்லா இருக்குது.
2: This is very beautiful.
1: 19th vasanam எப்படி ஆரம்பிக்குது பாருங்க.
2: See how the verse starts here.
1: அந்த வார்த்தைகளை இருதயத்திலும் உங்கள் ஆத்துமாவிலும் பதியுங்க.
2: You have to lay up these words in your heart and in your soul.
1: உங்கள் கைகள்ல அடையாளமா கட்டுங்க.
2: And bind them as a sign on your hand.
1: உங்கள் கண்களின் நடுவே ஞாபகக்குறியாக வையுங்க.
2: And set them as frontlets between your eyes.
1: அதுக்கு அப்புறமா வீட்ல அத பத்தி பேசுங்க.
2: And then speak about that in your houses.
1: அவைகளை வீட்டு வாசல்ல நிலைகால்ல எழுதுங்க.
2: And write them on the doorposts and in your gates.
1: நல்லா கவனிங்க.
2: Listen carefully.
1: இந்த யூதர்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னா
2: What did the Jews start to do?
1: நீங்க இன்றைக்கு கூட பாத்தீங்கன்னா இந்த பழமைவாத யூதர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா traditional.
2: If you have this tradition Jews even today,
1: avanga eppadi pattavanga nu sonna sanmarka yudargal indrai kuda avanga kaiyila vandu or chinna petti mari kattirupanga.
2: So even this traditional Jews have a box that is being bind in their hand.
1: Avanga thalaiyila vandu kannukku naduvula nethiyila vandu or box onu vechirupanga.
2: They will have a box on the frontlets between their eyes.
1: Idhula enna irukku neenga tharandu pathina adula vandu veda vasanatha vandu ezhudhi ulle vechirupanga.
2: So if you open that and see, you will find the word of God written in it.
1: Avanga veettu vaasalla vandu kartrude veda vasanam and aashirvaadagal எழுதப்பட்டிருக்கும்.
2: And even at the front of the house they will write the blessings of the Lord there.
1: அவங்க வந்து வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னால அந்த வாசக்கால்ல அந்த வசனத்தை அப்படி தொட்டு பார்த்துட்டு அம்மா போவாங்க.
2: So before they enter their house they will just touch that verses and then enter the house.
1: வெளிய வரும்போது அப்படி அந்த வசனத்தை ஒரு முறை தொட்டுட்டு கார்வ் பண்ணிருப்பாங்க. அழகா அதை செதுக்கி இருப்பாங்க. அந்த வசனத்தை ஒரு முறை தொட்டுட்டு வெளிய வருவாங்க.
2: So even when they come out of their house that those verses they will touch it because it will be carved.
1: இப்போ ஆண்டவர் வந்து இதை செய்ய கூடாதுன்னு சொல்லல.
2: Jesus, God did not say that you should not do it.
1: இத ஆண்டவர் தான் செய்ய சொன்னாரு.
2: It is God who told them to do this.
1: என்ன செய்ய சொன்னாரு?
2: What did he ask to do?
1: கையில கட்டிக்கோங்க.
2: You have to bind them in your hand.
1: கண்ணுக்கு நடுவுல நெத்தியில வச்சிடுங்க.
2: And you should set it at frontals between your eyes.
1: உங்க வீட்டு வாசல்ல வந்து இத வந்து நீங்க வெச்சிடுங்க.
2: And you should have it at the entrance of gates of your house.
1: வீட்ல இருக்கும்போது பிள்ளைகள்ட்ட பேசுங்கன்னு ஆண்டவர் சொன்னாரு.
2: And when you are at house also teach and speak about this to your children.
1: ஆனா இது எங்க ஆரம்பிக்கணும்னு கேட்டா,
2: but where it should start?
1: 19வது வசனத்துல
2: verse 19,
1: நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இதயத்திலும் உங்கள் ஆத்துமாவிலும் பதித்து.
2: You shall lay up your word, these words of mine in your heart and in your soul.
1: முதல்ல எங்க பதிக்கணும்னா இருதயத்திலையும் ஆத்மாவிலையும் பதிச்சுட்டு தான் அப்புறமா கையில கட்டணும் நெத்தியில கட்டணும் அப்புறமா வீட்டுல பேசணும் வாசகால் நிலைகால அதை வந்து வைக்கணும்.
2: So first this word of God ought to be implanted in a heart and soul and only then you can bind it in your hand, write it in your house and put it in your gates as well.
1: ஆனா பிரச்சனை என்னன்னு கேட்டா மற்ற எல்லாத்தையும் செஞ்சுட்டு அவங்க இததான் செய்யலனா அவங்க இதயத்துக்குள்ள வசனத்தை கொண்டு போல.
2: But the problem is that they have done all, rest of all the things but they have not taken this word into their heart.
1: ஆனால் ஆண்டவர் எரேமியாவிலே ஆண்டவர் அந்த காலத்திலே ஒரு வாக்குத்தத்தமா ஒரு வார்த்தை எழுதி இருந்தார்.
2: But God wrote a word as a promise in Jeremiah in those days.
1: எரேமியா 31:33 பாருங்க.
2: Jeremiah 31:33.
1: அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ண போகிற உடன்படிக்கையாவது நான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாயிருப்பேன் அவர்களின் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
2: But this is the covenant that I will make with the house of Israel after those days, says the Lord. I will put my law in their minds and write it on their hearts and I will be their God and they shall be my people.
1: என்ன பிரச்சனை அப்படினு கேட்டா,
2: what is the problem now?
1: கர்த்தருடைய நியாயப்பிரமாணம் வந்து கற்பலைகளே இருக்கு.
2: The law of the Lord is in tablet now.
1: ஆனா அது எங்க போகலன்னா இருதயத்துக்குள்ள போகல.
2: It has not entered their heart.
1: அந்த கற்பலைகள் தான் எல்லா இடமும் உடன்படிக்கையை சுமந்துட்டு போறாங்க.
2: So that those tablets they actually carry wherever they go.
1: அந்த உடன்படிக்கை இருக்க கற்பலகைகள் இருக்கிற தேவாலயத்துக்கு அவங்க அடிக்கடி ஆராதிக்க போனாங்க.
2: They also went to the temple to worship the Lord where these tablets were present.
1: எங்க போனாங்களோ அவங்க தேவாலயத்துல ஜெபாலயங்களை கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறதை வாசிக்கப்படுகிறதை காதால கேட்டாங்க.
2: And wherever they went in the temples and synagogues they heard the word of God being preached and read out.
1: ஆனா பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கனா அந்த வார்த்தை அவங்க இதயத்துக்குள்ள போகல.
2: But the problem is that word did not enter their hearts.
1: கர்த்தர் சொல்றாரு,
2: the Lord says,
1: என் நியாய பிரமாணத்தை அவருடைய உள்ளத்துல நான் எழுதுவேன்.
2: I will write the law in their hearts.
1: அதை அவருடைய இதயத்துல எழுதுவேன்.
2: I will write it on their hearts.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவது.
2: Glory be to the name of the Lord.
1: ஆம் பிரியமானவர்களே,
2: yes dear ones of God,
1: இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுவாராக.
2: Today may the Lord speak with us.
1: தேவன் நமக்கு கொடுக்கிற போதகம் எங்க இருக்கணும்னு கேட்டிங்கன்னா நம்முடைய இருதயத்திலே இருதயமாகிய பலகையிலே எழுதப்பட வேண்டும்.
2: The teaching and the word that the Lord gives they should be written in the tablet of our heart.
1: இதை குறித்து கர்த்தரனே தியானிக்க பண்ணினார்.
2: The Lord made me to meditate on this.
1: நம்முடைய இதயம் ஒரு பலகை.
2: Our heart is like a tablet.
1: அந்த இதயமாக பலகையில கர்த்தருடைய வேத வசனம் எழுதப்படணும்.
2: The word of God should be written in our heart which is a tablet.
1: எப்படிப்பட்ட ஒரு பலகையாக நம்முடைய இதயம் இருக்கணும்?
2: What kind of tablet a heart should be?
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: எசேக்கியேல் எழுதின தீர்க்கதரிசியின் புத்தகம் 36ஆம் அதிகாரம் 26-27 வசனங்களை நாம் வாசிக்கலாம்.
2: Ezekiel chapter 36 verses 26 and 27.
1: உங்களுக்கு நவமான இதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன்.
2: Moreover, I will give you a new heart and put a new spirit within you. I will remove the heart of stone from your flesh and give you a heart of flesh. I will put my spirit within you and cause you to walk in my statutes, and you will be careful to observe my ordinances.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the holy name of God.
1: பாருங்க, கர்த்தர் வந்து தம்முடைய கட்டளைகள், தம்முடைய பிரமாணங்களை நம்முடைய இருதயமாகிய பலகையில எழுத விரும்புறாரு.
2: The Lord desires to write his commandments and his laws in a heart which is a tablet.
1: ana inda irudayamagiya palagaiyila kartharudaiya vasanam eludapadradhukku munnala modhalavathu inda irudayam enna seiyapadanumna kallana irudayam sadayana irudayamai maatrapada vendum.
2: Before these commandments are written in the tablet of a heart, this heart of stone should be changed into a heart of flesh.
1: Kallukkum சதைக்கு என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா,
2: if you ask the difference between stone and flesh,
1: கல்லுக்கு ஜீவனோ உணர்ச்சியோ இருக்காது.
2: There is no life or emotions to a stone.
1: ஆனால் சதையிலேயோ உயிரும் இருக்கும் உணர்ச்சியும் இருக்கும்.
2: But there is life and emotions to a flesh.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: அப்போ கர்த்தர் வந்து தம்முடைய வசனத்தை நம்முடைய இருதயமாகிய பலகையில எழுதுறதுக்கு முன்னால முதலாவது நம்முடைய இருதயத்தை அவர் மாற்ற விரும்புகிறார் அல்லது மறுரூபப்படுத்த விரும்புகிறார்.
2: So before the Lord writes his word on the tablet of a heart, he wants our heart to be changed or he wants it to be transfigured.
1: கர்த்தருடைய transformed. அந்த ஒரு மறுரூபத்திற்குள்ள ஒரு இருதயம் வரவில்லை என்றால் நிச்சயமாகவே கர்த்தருடைய வசனம் நம்முடைய இருதயத்தில் எழுதப்படுவது என்பது முடியாத ஒரு காரியம்.
2: If our heart is not changed or it has not gone through the transformation, then surely the word of God will not be able to be written in our hearts.
1: அந்த இருதயத்தில் ஒரு புதிய ஒரு ஜீவன் பிறக்காத வரைக்கும் அந்த வசனம் வந்து ஒரு பிரயோஜனம் இல்லாம போயிடும்.
2: Until a new life is not born in that heart and the word that is written is of no use then.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: சில பள்ளிக்கூடங்கள்ல பாத்தீங்கன்னா,
2: when you see in certain schools,
1: black board னு சொல்வாங்க.
2: They have this black board.
1: ஆனா black board black-ஆ இருக்காது.
2: Black board will not be black in color.
1: அந்த இருக்க வேண்டிய black வந்து கிட்டத்தட்ட வெள்ளையா இருக்கும்.
2: That black would have almost changed into white.
1: ஆகவே அதுக்கு மேல நீங்க என்ன எழுதினாலும் பின்னால இருக்கவங்களுக்கு ஒண்ணு சரியா தெரியவே தெரியாது.
2: Therefore how much ever you write on that board, people will not be able to see that.
1: வந்து பார்க்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க.
2: And the students will find it difficult to see.
1: நிறைய பேர் எழுதுனதே தப்பா கூட வந்து தங்க நோட்புக்ல எழுதிடுவாங்க.
2: And some students will also copy the thing that is written in a wrong way in this.
1: ஆனா ஒரு பள்ளி கூட ஆண்டு புதுப்பிக்கப்படும் பொழுது,
2: but when there's a new academic year that starts,
1: அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கிளாஸ் ரூம் போனீங்கன்னா எல்லா black போர்டும் நல்ல நல்ல டார்க் கருப்புல வந்து என்ன பண்ணுவாங்க, பெயிண்ட் அடிச்சு வச்சிருப்பாங்க.
2: When you look all the classrooms, you will find all the black boards painted in black.
1: அதுல வந்து எழுதுனீங்கன்னா எவ்வளவு தூரத்துல இருந்து பார்த்தாலும் தெளிவா தெரியும்.
2: So if you write on that board how far you are, you might be, you can see it very clearly.
1: அதே போலதான்
2: similarly
1: கர்த்தருடைய வார்த்தையானது எவ்வளவுதான் நீங்க கல்லான இருதயத்துல எழுதினாலும் அதுல எந்த பிரயோஜனமோ உணர்வோ எந்த மாற்றமோ வரவே வராது.
2: No matter how much ever you may write the word of God on the heart which is stony, it will not be of no use, there will not be any change or any transformation.
1: அதுல அனுப்பப்படுகிற எந்த வார்த்தையுமே பலன் கொடுக்கவே கொடுக்காது.
2: And none of the word that is sent there will be profitable or beneficial.
1: ஆண்டவரே, என் இருதயத்தை ஒரு உணர்வுள்ள இருதயமான ஒரு சதையான இருதயமாக நீங்க மாற்றுங்க ஆண்டவரே.
2: Lord make my heart a changed heart of flesh or a sensible heart.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: கர்த்தருடைய வசனத்தை கேட்கும்போது அடிக்கடி வேதத்துல வாசிக்கிற ஒரு வார்த்தை வந்து அந்த வசனத்தை கேட்கும்போது என்னுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்ததுன்னு பார்க்கிறோம்.
2: So many times we read in the Bible, when I read the word of God, my heart began to flame up in the fire.
1: கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கையில் அக்கினி எனக்குள்ளே மூண்டது.
2: As I meditated the word of God, the fire of the Lord began to burn in me.
1: எம்மாவு சீஷர்கள் கர்த்தருடைய வார்த்தை தேவன் அவர்களை பிட்டு கொடுத்த பொழுது வேதம் சொல்கிறது, அவர் அந்த வசனங்களை நமக்கு சொன்னபோது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று கேட்டாங்க.
2: And even the Emmaus disciples, when the Lord broke the word of God and gave them, they said, when we heard the word of God, did it not bring a fire in us?
1: அவங்க பாருங்க, அந்த கர்த்தருடைய வசனம் வந்து அவர்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை ஒரு உணர்வை உண்டாக்கிறது.
2: This word of God really brought a change and transformation in their lives.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இயேசு பிரசங்கம் பண்ணும்போது ஜனங்கள் வந்து தங்க இருதயத்துல வந்து உணர்ந்தாங்க, இது ரொம்ப வித்தியாசமா இருக்குன்னு உணர்ந்தாங்க.
2: Even when Jesus preached, people actually they experienced in their heart that it was totally a different one.
1: பெந்தேகோஸ்தே நாள்ல பேதுரு பிரசங்கம் பண்ணின போது வேதம் சொல்லுகிறது 3000 பேர் வந்து இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாக வந்து கேக்குறாங்க, ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்யணும் என்று கேட்டாங்க.
2: And even on the day of Pentecost, when Peter preached, there were 3000 people who were pricked in their heart and they said, what should we do to be saved?
1: அவருடைய இருதயம் உணர்வுள்ளதா இருந்தது.
2: Their heart was a sensible heart.
1: நான் சொல்லுவேன், இந்த ஆண்டவர் நம்ம கல்லான இருதயங்களை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை தரணும்.
2: Today I tell the Lord should remove the heart of stone from our life and give a flesh of flesh.
1: நிறைய பேர் எவ்வளவோ கர்த்தர் வசனத்தை கேட்டு கூட எந்த ஒரு உணர்வோ எந்த ஒரு மாற்றமோ அவங்ககிட்ட இல்லாம இருக்குறது ரொம்ப வேதனை.
2: Today when we see when people listen to the word of God many times but still when there is no change in their life in their heart it is really grieving us.
1: நான் சொல்வேன், ஆண்டவரே என் இருதயம் ஒரு உணர்வுள்ள இருதயமா மாறட்டும்.
2: Lord, let my heart become a changed or a convicted heart.
1: என் இருதயத்தை ஆயத்தப்படுத்தும்.
2: Lord, prepare my heart, Lord.
1: என் இருதயத்தை ஆயத்தப்படுத்தும்.
2: Prepare my heart.
1: கடந்த ஆண்டு 40 நாள் உபவாச ஜெபத்திலே கர்த்தர் நம்மோடு இடைப்பட்ட ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, என் இருதயத்தை ஆயத்தப்படுத்தி உமக்கு முன்பாக வருவேன்.
2: Last year in this 40 days of fasting prayer, the only word that Lord ministered with us was, I will prepare my heart before you, Lord.
1: யோபுனுடைய ஜெபமாய் இது இருந்தது.
2: That was a prayer of Job.
1: நான் சொல்லுவேன், இன்றைக்கு அது நம்ம ஜெபமாய் மாறணும்.
2: Actually today that should become our prayer as well.
1: இருதயத்தை நீங்க ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே.
2: Lord, prepare my heart, Lord.
1: என் இருதயத்தை நீங்க மாற்றுங்க ஆண்டவரே.
2: Lord, you change my heart.
1: எவ்வளவு கேட்டாலும் உணர்வு இல்லாம உட்கார்ந்திருக்கிறேனே.
2: Lord, no matter how much of a year I that it is not bringing
1: இருதயத்தை ஆவியானவர் கொண்டு வந்து எல்லா கல்லான பகுதிகளை நீர் சதையாக மாற்றும் ஆண்டவரே.
2: May the Holy Spirit change all the stony parts of my heart into fleshy parts, Lord.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the holy name of God.
1: இந்த இருதயமாகிய பலகையில எழுதி கொள்ளனா முதலாவது அது ஒரு சதையான இருதயமா இருக்க வேண்டும்.
2: So if the word of God ought to be written in the tablet of a heart, first it should be a heart of flesh.
1: இந்த இருதயமாகிய பலகையை குறித்து நான் தியானித்த போது கர்த்தர் ஒரு வசனத்திற்கு ஞாபகப்படுத்தினாரு.
2: When I read about this tablet of a heart, the Lord also reminded me a verse.
1: நீங்கள் யாத்திராகமம் 32 அதிகாரத்துக்கு வருவீர்களானால்,
2: if you come to Exodus chapter 32,
1: 15 16 வசனங்களை பார்க்கும் பொழுது,
2: verses 15 and 16 says,
1: அங்கே நாம் வாசிக்கிறோம், பின்பு மோசே மலையிலிருந்து இறங்கினான், சாட்சி பலகைகள் இரண்டும் அவன் கையிலே இருந்தது, அந்த பலகைகள் இருபுறமும் எழுதப்பட்டிருந்தது, அவைகள் இந்த பக்கத்திலும் அந்த பக்கத்திலும் எழுதப்பட்டிருந்தது, அந்த பலகைகள் தேவனால் செய்யப்பட்டதாயும் அவைகளில் பதிந்த எழுத்து தேவனால் எழுதப்பட்ட எழுத்துமாய் இருந்தது.
2: And Moses turned and went down from the mountain, and the two tablets of the testimony were in his hand. The tablets were written on both sides, on the one side and on the other they were written. Now the tablets were the work of God, and the writing was the writing of God engraved on the tablets.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இந்த ரெண்டு கற்பலகைகள், 10 கட்டளைகளை கொண்டு வந்த ரெண்டு கற்பலகைகள் வந்து அது என்ன செய்யப்பட்டதுன்னா தேவனால் எழுதப்பட்டது.
2: These two tablets which had the commandments of God was written by God.
1: இந்த கற்பனைகளை கர்த்தர் வந்து எழுதும்போது எப்படி எழுதினார் அப்படின்னு கேட்டா,
2: When the Lord wrote this tab the commandments on the tablets, how did he write?
1: அவர் அந்த பலகையினுடைய ரெண்டு பக்கத்திலேயும் அவர் எழுதினார்.
2: He wrote on both the sides of the tablets.
1: நாம பொதுவா பலகை, நம்ம நீங்க படங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மோசே வந்து இந்த ரெண்டு பலகையை தூக்கிட்டு வர மாதிரி பாத்தீங்கன்னா ஒரே பக்கத்துல 10 கற்பனை இருக்கிற மாதிரி நீங்க வாசிக்கலாம்.
2: So generally when you see in movies and pictures, when you see where Moses carrying the tablet, you can see the these commandments are written only on the one side of the tablet.
1: ரெண்டு பலகையில இந்த பக்கம் 5 கற்பலகை கற்பனை எழுதப்பட்டதாக நீங்க காமிக்கலாம்.
2: You can they will show as two tablets in the both the hands where the the commandments are written as 5 in one tablet, other 5 in other tablet.
1: படத்துக்கு நல்லா இருந்துட்டு போட்டோம்.
2: So let it appear to be good for the movie.
1: ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், எழுதப்பட்டது எப்படி எழுதப்பட்டதுன்னா அந்த பலகையினுடைய ரெண்டு பக்கமும் எழுதப்பட்டது.
2: But I tell you what it how it was written, it was written on both the sides of the tablet.
1: அது அர்த்தம் என்ன தெரியுமா?
2: What does it mean?
1: கர்த்தர் எழுதின அவருடைய கற்பனைகளின் பலகையில பின்னால பக்கம் ஆண்டவர் வந்து நீ உன் சொந்த கற்பனை எழுதிக்கோன்னு சொல்லி ஆண்டவர் வைக்க இடம் கொடுக்கவே இல்லை.
2: So it means that when the Lord wrote the commandments on the tablets, he did not leave the back side of it empty for us to write the things of our own.
1: நாம சொந்த கற்பனைகளை எழுதணும்னு ஆண்டவர் விடல.
2: God did not give space for us to write our own commandments.
1: நான் ஒரு பலகையில எழுதுவேனானால் அது ரெண்டு பக்கத்திலேயும் நான் எழுதுவேன்.
2: When I write on a tablet, I will write on both the sides of the tablet.
1: நமக்கு தெரியும் ஒரு பலகை அப்படினு சொன்னாலே அதுக்கு ரெண்டு பக்கம் இருக்கும்.
2: So when we know when it is a board or a tablet, it has two sides.
1: ஆண்டவர் வந்து நம்முடைய இருதயமாகிய பலகை ஒரு பக்கம் ஆண்டவருக்கு இன்னொரு பக்கம் நமக்கு இருக்க கூடாதுன்னு ஆண்டவர்
2: விரும்புறார். So the Lord desires that the tablet of a heart, it should not be like one side is for God and the other side is for something else.
1: ஒரு பக்கம் வந்து தேவனுக்கு பிரியமானது இன்னொன்னு நமக்கு பிரியமானது நம்ம இருதயம் இருக்க கூடாதுன்னு ஆண்டவர் விரும்புறார்.
2: The Lord desires our heart should not be in such a way that one side belongs to God and the other side belongs to our own pleasures.
1: ஒரு பக்கம் வந்து தேவனுடைய கற்பனை இன்னொரு பக்கம் உலக கற்பனை இருக்க கூடாது.
2: So it should not be one side as God's commandment and the other side as the worldly commandments.
1: ரெண்டு பக்கமுமே தேவனுக்காக முழுவதுமாக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இருதயமா நம்முடைய இருதயம் இருக்கணும் ஆண்டவர் விரும்புறார்.
2: The Lord desires our heart should be a committed heart where it is committed both the sides to the Lord alone.
1: அதனால தான் எலியா கேட்டாரு.
2: That's why Elijah asked.
1: நீங்க ரெண்டு நினைவுகளால் எவ்வளவு காலம் குந்தி குந்தி நடப்பீர்கள்?
2: How long you will limp between two opinions?
1: நீங்கள் கர்த்தர் தேவன் என்றால் அவரை சேவியுங்கள்.
2: If God is your God, serve God.
1: பாகால் தேவனானா பாகாலை சேவியுங்க.
2: If Baal is your God, serve Baal.
1: நீங்க ஆலயத்துக்கு வந்துடுறீங்க, நீங்க வந்து ஆசரிப்பு கூடாரத்துக்கு வந்துட்டு அங்க வந்து பலியை செலுத்திட்டு நீங்க இன்னொரு பக்கம் போயிட்டு பாகாலுக்கும் பலியை செலுத்திட்டு இருக்கீங்க.
2: So you come to the temple and you sacrifice to God, on the other side you go and sacrifice even Baal.
1: நீங்க உலகத்துக்கு ஒரு விதமா பக்தியா காமிச்சிட்டு இன்னொரு பக்கம் வந்து உங்க வாழ்க்கை அருவருப்பா வச்சிருக்கீங்க.
2: So you show a kind of devotion to the world, on the other side you keep your life a defiled one.
1: நீங்கள் ஒரு பக்கம் பார்த்தா மனம் திரும்பினது போல காண்பித்து இன்னொரு பக்கம் மாம்சத்திலே நீங்க வாழ்றீங்க.
2: On one side you show as if you have transformed, you have changed, but other side you show you remain as such you are.
1: ஒரு பக்கம் நீங்க தேவனுக்கு பிரியமா இருக்கணும்னு ஒரு இருதயத்துல ஒரு பகுதி சொல்லுது, இன்னொரு பக்கம் மனுஷனையும் பிரியப்படுத்திடுவோம்னு இன்னொரு பக்கம் சொல்லுது.
2: On one side you say that we have to please God and do things that are pleasing to God, on other side you want to please men as well.
1: ஒரு பக்கம் நான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பேன்னு சொல்றது, இன்னொரு பக்கம் நாமளும் கொஞ்சம் நம்முடைய இஷ்டத்துக்கு நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றது.
2: So on one side it says let us listen to the word of God, on the other side it says that let us also do our own wish and will.
1: ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஒரு பலகையில நான் எழுத போறேன்ப்பா.
2: The Lord says I'm going to write something on your tablet.
1: இந்த பலகை ஆகிய இருதயத்துல ஒரு பக்கத்தை மாத்திரம் நீ எனக்கு கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் உனக்குன்னு வைத்துக் கொள்ள கூடாது.
2: So on this tablet you should not keep one side for me and have the other side for yourself.
1: நீ ரெண்டு பக்கமும் அல்லது இன்னொரு விதமா சொன்னா உன் முழு இருதயமும் என்னுடைய வார்த்தைக்கு அர்ப்பணிக்கப்பட்டதா இருக்கணும்.
2: Both the sides of the tablets, or in other words your entire heart should be totally committed to
1: him. வாலிபன் இயேசு இடத்துல வந்தான்.
2: A young man came to Jesus.
1: நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்கு என்ன செய்யணும்னு கேட்டான்.
2: Yes, what should I do to inherit the eternal kingdom?
1: அவருடைய இருதயமாகிய பலகையில ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா எல்லாம் சீரா இருந்தது.
2: So on one side of the tablet of his heart everything was set right.
1: ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நித்திய ஜீவனுக்கு போகணும்.
2: On one side he want to go to the eternal life.
1: ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நான் கற்பனைகள் எல்லாம் சிறுவயது முதல் நான் எல்லாத்தையும் நான் செஞ்சிட்டேன்.
2: On one side I have followed all the commandments right from my childhood.
1: ஆனால் இன்னொரு பக்கம் அந்த பலகையை பாத்தீங்கன்னா,
2: but when you see the other side of the tablet,
1: மிகுந்த ஆஸ்திக்காரனா இருந்தபடியால் துக்கத்தோடு போய்விட்டான்.
2: He went away sorrowful because he had many possessions.
1: அவனுக்கு நித்தியமும் வேணும், உலகமும் வேணும்.
2: He want the eternal life and the world as well.
1: அதனால இயேசு சொன்னாரு,
2: therefore Jesus said,
1: ஒருவன் ரெண்டு எஜமானுக்கு ஊழிய செய்யவே முடியாது.
2: No man can serve two masters.
1: தேவனுக்கும் உலக பொருளுக்கும் நீங்க சேவிக்கவே முடியாது.
2: You cannot serve God and also the worldly things at the same time.
1: நீங்கள் ஒரே ஒரு எஜமான தான் நீங்க சேவிக்கணும்.
2: You can serve only one master.
1: ஒருவனை நேசிக்கணும், மற்றொருவனை நீங்கள் வெறுக்கணும்.
2: You should love the one and hate the other.
1: ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்யவே முடியாது.
2: You cannot serve two masters.
1: கர்த்தர் இன்றைக்கு ஒரு இருதயத்தில் எழுத விரும்புறாரு.
2: Today the Lord wants to write something on a tablet.
1: என்ன இருதயம் தெரியுமா?
2: What kind of heart is that?
1: மனப்பூர்வமாக என்னை முழுவதும் அர்ப்பணித்த ஒரு இருதயமாகிய என் பலகையில நீங்க எழுதுங்க ஆண்டவரே.
2: Lord you write on the consecrated heart which is totally committed to you.
1: அந்த இருதயத்தில் வேற யாருக்கும் இடம் இல்ல.
2: There is no room for anybody else.
1: வேற எதற்கும் ஒரு பாகம் பங்கு நான் பிரிக்கல.
2: I don't give a portion or a part of it to anybody else.
1: என் முழு இருதயத்தோ
2: I serve you with the whole heart.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: நான் சொல்லுவேன், அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தில் கர்த்தர் எழுதுவார், ஆனால் அந்த வசனம் மிகுந்த பலனுள்ளதாக இருக்கும்.
2: If the Lord would write in such kind of heart, that will bring a great blessing to him.
1: இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான்.
2: A man who is double minded is not stable in all his ways.
1: ஆண்டவரே இன்றைக்கு என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும்.
2: Lord today Lord bring it into one focus.
1: இருதயமாகிய பலகையில ரெண்டு பக்கமும் எழுதுங்க ஆண்டவரே.
2: Lord write on both the sides of the tablet.
1: என்னுடைய இருதயம் முழுவதும் கர்த்தருடைய வசனத்தினால் நிறைந்திருக்கட்டும்.
2: My entire heart should be filled with the word of God.
1: கடைசியாக
2: at last
1: இருதயத்தில் எழுதிக்கொள் அப்படிங்கற வார்த்தையை நான் தியானித்த போது,
2: when I meditated about the tablet of the heart,
1: அந்த இருதயம் எப்படி இருக்கணும்,
2: what kind of heart is it?
1: முதலாவது சொன்னது மாற்றப்பட்ட ஒரு இருதயமா இருக்கணும்.
2: First I told you it should be a changed heart.
1: அது சதையான இருதயத்திலிருந்து கல்லான இருதயத்தில் சதையாக மாற்றப்பட்ட ஒரு இருதயமா இருக்கணும்.
2: It should be a changed heart from a stony heart to a fleshy heart.
1: ரெண்டாவது அந்த இருதயம் ஒரு தேவனுக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இருதயமா இருக்கணும்.
2: Second it should be a consecrated heart for God.
1: முழுவதுமாக தேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இருதயம்.
2: It should be totally committed and consecrated for God.
1: பிரிவினை இல்லாத ஒரு இருதயமா இருக்கணும்.
2: It should be a heart without partitions.
1: மூன்றாவது
2: third
1: மார்க் எழுதின சுவிசேஷம் 4:16-17 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது,
2: if you read mark chapter 4 verses 16 and 17
1: அப்படியே வசனத்தை கேட்ட உடனே அதை சந்தோஷத்தோட ஏற்றுக்கொண்டும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள், வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைகிறார்கள். இவர்களே கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள்.
2: These likewise are the ones sown on stony ground, who when they hear the word immediately receive it with gladness, and they have no root in themselves, and so endure only for a time. Afterward, when tribulation or persecution arises for the world's sake, immediately they stumble.
1: கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the holy name of God.
1: இந்த சம்பவத்தை நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும்.
2: So this is a very familiar incident.
1: நான் ஏற்கனவே மேற்கோள் காட்டினேன்.
2: I already highlighted this.
1: இதுல நான்கு விதமான நிலங்கள் இருந்தால் இந்த நான்கு நிலங்களும் மனுஷனுடைய நான்கு வித்தியாசமான இருதயங்களை பற்றி பேசுது. நம்ம ஏற்கனவே மேற்கோள் காட்டினேன்.
2: So I already cited saying that though it speaks about four kinds of ground, the four kinds of ground speaks about the four different hearts of men.
1: இதுல ஒரு நில

0: நாமத்துக்கு மகிமை உண்டாவதா?
1: Glory be to the name of the Lord.
0: ஏன் இது பலன் கொடுக்கல அப்படினு கேட்டா,
1: but why it was not able to bring fruit?
0: 17 வசனத்துல வாசிக்கிறோம்.
1: We read in verse 17.
0: இந்த வசனத்தை அவங்க சந்தோஷமா கேட்டாங்க.
1: They received this word with gladness.
0: சந்தோஷமா ஏற்றுக்கொண்டாங்க.
1: They received it with gladness.
0: ஆனா தங்களுக்குள்ள என்ன இல்லனா வேர் கொள்ளவில்லை.
1: But they have no root in themselves.
0: வேர் கொள்ளவில்லை.
1: Because they have no root in themselves.
0: அதனால உபத்திரவம் வந்த உடனே இடரல் அடைஞ்சாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம்.
1: Therefore when there's a tribulation or persecution they stumbled.
0: இத பத்தி நீங்க படிச்சீங்கன்னா இது என்ன இதுல ரகசியம் இருக்கு கேட்டீங்கன்னா, நீங்க இதுக்கு வந்து இன்னொரு வசனம் வாசிக்கணும். மார்க் எழுதின சுவிசேஷம் 4:5 வருவீர்களானால்,
1: if you want to know the secret of this you have to come to Mark chapter 4 and verse 5.
0: அதுல வாசிக்கிறோம், சில விதை அதிக மண் இல்லாத கற்பரையான நிலத்தில் விழுந்தது.
1: Some fell on stony ground where it did not have much earth.
0: அதுல முக்கியமான வார்த்தை,
1: important word,
0: அதற்கு ஆழமான மண் இல்லாததினாலே சீக்கிரத்தில் முளைத்தது.
1: And immediately it sprang up because it had no depth of earth.
0: இங்க என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, மண் இருக்கு ஆனா ஆழம் இல்ல.
1: The problem is here it had earth or mud but it is no depth of earth.
0: இன்னொரு விதமா சொன்னா,
1: in other words,
0: சத இருக்கு ஆனா சத வந்து ஆழமா இல்ல.
1: The flesh is present but it is not deep enough.
0: சத வந்து எங்க இருக்குன்னா ஒரு மேல் பூச்சாதான் இருக்கு.
1: So just the flesh is present only on the outer
0: வெளிய பாக்கும்போது சததான்.
1: When you see from outside it is just flesh.
0: ஆனா வசனம் உள்ள போணும்னு நினைக்கும்போது உள்ள என்னதா இருக்குன்னா கல்லு தான் இருக்கு.
1: But if the word want to enter into it but it was just a stony one inside.
0: வெளிய மண் தெரியுது.
1: And outwardly you can see the earth or mud.
0: ஆனா வசனம் உள்ள போணும் வித உள்ள போணும் பார்த்தா உள்ள கல்லு தான் இருக்கு.
1: But when the word wants to or tries to enter it it is only stone inside.
0: நீங்க நிறைய பேருடைய லைஃப் அப்படி தான் இருக்கு.
1: Today many people life is also
0: வெளிய பார்த்தா சத,
1: outwardly it is fleshy.
0: அவங்கள பாத்தீங்கன்னா அந்த வசனத்தை கேட்கும்போது ஒரே சந்தோஷம், ஒரே ஆர்ப்பாட்டம், ஒரே மகிழ்ச்சி, ஒரே வரவேற்பு தான் இருக்கும்.
1: So when they hear the word they will be very happy, they will receive it gladness, they will appreciate it and receive it.
0: ஓ அதுல வந்து கை தட்டு இருக்கும், ஒரே ஆரவாரம் இருக்கும், ஒரே குதுகலம் இருக்கும்.
1: So they will applaud, they will shout, they cry out, they will be rejoicing in that.
0: அன்பானவர்களே, சந்தோஷப்படுறதோ குதுகலப்படுறதோ தப்பு கிடையாது.
1: My dear ones, being rejoicing or receiving it with gladness is not wrong.
0: ஆனா நம்ம ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும்.
1: But we should be very careful.
0: நம்ம வெறும் கொண்டாட்டத்திலையும் உணர்ச்சி வசப்படுறதுலையோட நின்று போயிடுறோமா, அல்லது அந்த வசனம் வந்து நமக்குள்ள ஆழமாய் வேர் வரைக்கும் போதா?
1: Are we stopping with only emotions and excitement or it is entering deep into our heart?
0: இன்னைக்கு நிறைய பிரசங்கியர்கள் கூட எதுல ரொம்ப உற்சாகமாயிடுறாங்கன்னு சொன்னா, ஜனங்க நல்லா குதுகலிக்கிறாங்க, ஜனங்க கை தட்டுறாங்க, ஏன் விசில் கூட அடிக்கிறாங்க, நல்லா அலேலியா சத்தமா போடுறாங்க. ஒரே சந்தோஷம், அப்பா நம்ம வசனத்தை நல்லா ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு.
1: Today many pastors also feel happy when people applaud, when they shout, some people are even whistle even, so they think that people have accepted it very hard.
0: அதனால வந்து கேட்டு கேட்டு சொல்றாங்க, ஒரு விசில் அடிங்க, ஒரு அலேலியா சொல்லுங்க, ஒரு ஆமேன் சொல்லுங்க, ஒரு ஒரு சத்தம் போடுங்க, ஒரு கை தட்டுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து உணர்ச்சி வசப்படுத்த ட்ரை பண்றாங்க.
1: So therefore they try to excite them by saying you clap your hands, you whistle, you can hoot, you can shout and say this.
0: இங்க என்னன்னு சொன்னா பிரச்சனை என்னன்னா, சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்றதோட பிரச்சனை முடிஞ்சிராது.
1: But the problem here is this problem will not stop only by receiving it gladly.
0: வெறும் சந்தோஷத்தோட ஏற்றுக்கொண்டு வசனம் ஆழமா உள்ள போகல, அந்த உணர்வோடு அது ஏற்றுக்கொள்ளப்படலை அப்படின்னா அந்த வசனத்தில் வந்து ஒரு பலன் இல்லாம போயிடும்.
1: If you receive the word with gladness but it has not gone deep enough then it is of no use to you.
0: ஏனென்றால் ஒரு நாள் உபத்திரம் வரப்போகுது.
1: Because one day there will be tribulation.
0: ஒரு நாள் துன்பம் வரப்போகுது.
1: One day there will be persecution.
0: அது என்ன பண்ணுனா இருதயத்தை அசைக்கிறதுக்கு முயற்சி செய்யும்.
1: That will try to shake your heart.
0: அந்த இருதயம் முழுவதும் சதையாயிருந்து வசனமானது கீழே வரைக்கும் போய் நல்ல வேர் கொண்டு எழும்புமானால்,
1: if the word of God enter into that fleshy heart, if it goes deeper into the fleshy heart and it can bring out roots,
0: நான் சொல்லுவேன், என்ன காற்று வந்தாலும் என்ன உபத்திரம் வந்தாலும் அந்த இருதயம் ஸ்திரமாய் நிற்கும்.
1: I will tell you, no matter whatever persecution or tribulation it may encounter, it will stand firm.
0: நம்முடைய இருதயம் எப்படி இருக்கு?
1: How is the heart today?
0: நல்ல நிலம் எப்படிப்பட்டது தெரியுமா?
1: You know, how is a good ground?
0: நீங்க லூக்கா 8:15 நீங்கள் வாசிப்பீர்களானால்,
1: if you Luke 8:15,
0: நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள்.
1: But the ones that fell on good ground are those who having heard the word of God with a noble and good heart keep it and bear fruit with patience.
0: என்ன அழகா இருக்கு பாருங்க.
1: How beautiful it is.
0: நல்ல இருதயத்தில அவங்க என்ன செய்றாங்கன்னா காத்து கொள்றாங்களாம்.
1: They keep it in their good heart.
0: பின்பு பொறுமையோடே

0: பலன் கொடுக்கிறவர்களா இருக்கிறார்.
1: And then they bear fruit with patience.
0: இந்த இருதயத்துக்குள்ள எந்த கல்லுமே இல்ல.
1: There is no stone in this heart.
0: அது முழுவதுமே நல்ல நிலமாக பண்படுத்தப்பட்ட நிலமாக இருக்கிறது.
1: So it is fully a good ground and a prune ground.
0: அன்பானவர்களே, emotional preaching, emotional listening நம்முடைய வாழ்க்கையில வந்து தற்காலிகமான ஒரு உணர்ச்சி வசப்படுதலை, ஒரு சத்தத்தை, ஒரு ஆர்ப்பாட்டத்தை அது நம்ம கொண்டு வரலாம்.
1: My dear ones, this emotional preaching or emotional listening may bring a temporary excitement in our life.
0: நான் சொல்லுவேன், இந்த இமோஷனலா நீங்க வந்து வசனத்தை கேட்கறதும் இமோஷனலா பேசுறதும் வந்து கேமராவுக்கு ரொம்ப நல்லா இருக்கலாம், ஆனா கேரக்டரை மாத்தாது.
1: So emotionally speaking or emotionally listening may be good for your camera, but it do not change your character.
0: நான் சொல்லுவேன், ஆழமாய் கர்த்தர் வசனம் நம்முடைய இருதயத்தின் அடித்தளத்துக்கு போகணும்.
1: The word of God should enter deep into our heart.
0: அது அப்படியே வசனத்தை உறிஞ்சி கொள்றது போல இருக்கணும்.
1: It should be like you imbibe the word of God.
0: ஆண்டவரே, இந்த வசனம் எனக்குள்ள போகும்போது இருபுறம் கட்டை கருக்குள்ள பட்டயமாக ஊனையும் கருக்கையும் அது ரெண்டா பிளந்துட்டு அப்படியே போனோம். ஆண்டவர்,
1: Lord, when this word enters my heart, it should be like a two-edged sword which you, Lord, entered and pierced through this my marrow and my bones.
0: ஆண்டவரே, ஒவ்வொரு கணுக்களையும் அது பிணிக்கணும்.
1: Lord, it should Lord divide asunder all my
0: ஆழமாக அது சென்று எனக்குள்ள வேர் விடணும்.
1: It should go deeper into me and it should bring roots.
0: என்னுடைய சுபாவங்கள் ஒரு மாற்றங்களை உண்டாக்கணும்.
1: It should bring a change in my character.
0: என்னுடைய ஆழமான அர்ப்பணிப்புக்குள்ள இதை நடத்தணும்.
1: It should lead me to a deeper consecration.
0: தற்காலிகமான உணர்ச்சி வசப்படுதலுக்கு அல்ல,
1: not to a temporary excitement.
0: அதை முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு இருதயமா இருக்கணும்.
1: But it should be a capturing heart where it captures fully.
0: நம்ம இருதயம் எப்படி இருக்கணும்ங்க?
1: How should a heart be?
0: மேலோட்டமா ஏற்றுக்கொள்றது இல்ல.
1: It's not accepting outwardly.
0: ஆழமாக ஏற்றுக்கொள்.
1: But accepting deeply.
0: அதை கேப்சர் பண்ணணும், அப்படியே அதை உள்வாங்கணும்.
1: We should capture it.
0: அதனாலதான் வசனத்தை கேட்கும் போது நம்ம கவனமா கேட்கணும்.
1: That's why when you hear the word of God, you should hear carefully.
0: அதை ஆயத்தத்தோடு கேட்கணும்.
1: You should hear with the preparation.
0: ஒவ்வொரு முறை கர்த்தர் வசனத்தை கேட்க வரும்போதே ஒரு ஜெபத்தோட வரணும்.
1: Whenever you come to listen to the word of God, come with a prayer.
0: ஆண்டவரே, இன்றைக்கு என்னோடு நீங்க என்ன பேச விரும்புறீங்க?
1: Lord, today what you want to speak with me?
0: அதை என் இருதயத்தின் ஆழத்துக்குள்ள போட்டோம்.
1: Lord, let it enter deep into my heart.
0: எனக்குள்ள ஒரு மாற்றத்தை உண்டாக்கட்டும்.
1: Let it bring a change into me.
0: எனக்குள்ள பலனை உண்டாக்கட்டும்.
1: Let it bring a fruit in my life.
0: ஒரு பெரிய திருப்பத்தை எனக்குள்ள கொண்டு வரட்டும்.
1: Let it bring a very turning point in my life.
0: அது வந்து ஏதோ நாள் கேட்டேன் மறந்துட்டேன் சொல்லாதபடி.
1: It's not that I heard it one day and forgot the other day.
0: அது என் இருதயத்திலே காத்து கொள்றது கிருபை தாங்க.
1: Give me grace to keep it safe in my heart.
0: ஏதோ உடனே நேற்றைக்கு பெய்த மழையில ஒரு வெளியே வந்த ஒரு புல்லை போல வசனம் உடனே ஒரு இமோஷனல் எஃபெக்ட் கொடுக்கிறது இல்ல.
1: It's not that the word will give an emotional effect like a grass that sprouts out in a yesterday's rain.
0: ஆண்டவரே, ஆழமாக இருந்து அது பொறுமையோடு பலன் கொடுக்க எனக்கு கிருபை தா.
1: Lord, let it go deeper and bring fruit with patience, Lord.
0: நிறைய பேர் வந்து வசனத்துக்கு இமோஷனலா வந்து அவங்க ரெஸ்பாண்ட் பண்றாங்க.
1: Today many people respond emotionally to the word of God.
0: உடனே நான் வந்து இத செய்வேன்.
1: I will do this immediately.
0: உடனே நான் கொடுத்துருவேன்.
1: I will immediately give it.
0: உடனே விட்டுருவேன்.
1: Immediately I will forsake it.
0: ஆனா நிறைய பேரோட லைஃப் அதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா,
1: but when you see the life of those people,
0: அந்த உடனே செய்வேன், உடனே கொடுப்பேன், உடனே நான் மாறுறேன் இப்படி எல்லாம் சொல்ற அநேக மக்கள் வந்து பொறுமையோட பலன் கொடுக்கிறது இல்ல.
1: Many people who say I will do it immediately, I will give up immediately, I will live this immediately, they don't bear fruit with patience.
0: அவங்க வாழ்க்கை வந்து one day christianity ஆ மாறிருது.
1: Their life becomes one day christians.
0: அது வந்து ஒரு நாள் அப்படி இருந்தேன், ஒரு நாள் அப்படி செய்தேன். ஆனா தொடர்ந்தேச்சையான ஒரு வாழ்க்கை, அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆழமாக அது பிரவேசிப்பதில்லை.
1: It's like I did it one day, I did it that day, but their continuous Christian life doesn't remain the same.
0: சில பேருடைய வாழ்க்கையில கூட அவங்க பாவத்திலிருந்து விடுதலை வந்து ஒரு one day, ஒரு வாரம், ஒரு மாசம் அதோட முடிஞ்சது.
1: Even in the certain life, the deliverance from their sins is also for one day or one week.
0: நிறைய பேர் ஞானஸ்தானம் எடுப்பாங்க.
1: Many people will be baptized.
0: அந்த ஒரு வாரம் இருப்பாங்க ஒழுங்கா.
1: They will be proper for one week.
0: அதுக்கப்புறம் திருப்பி பொழுகுது போயிடுவாங்க.
1: Again they will return to the back.
0: ஒரு நாள் ரட்சிக்கப்படுது.
1: Save for one day.
0: வேறுபடணும், பொறுமையா பலன் கொடுக்கணும் அப்படி விரும்புறது இல்ல.
1: They don't desire to remain in that word and to keep it safe and it should bear fruit with patience.
0: நான் சொல்லுவேன், நீங்க வாசிக்கும் போதும் சரி, தியானிக்கும் போதும் சரி, கேட்கும் போதும் சரி, உங்க இருதயம் எதை வாஞ்சிக்கணும்னா ஒரு ஆழமாக கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ள போய் கிரியை செய்யத்தக்கதாக என்னை நான் பக்குவப்படுத்துவேன்.
1: Even when you read or meditate or listen to a word of God, you should have the desire that I will keep it safe and I will be slow and patient to let the word enter deep into my heart and to give a matured life.
0: நீங்க வசனத்தை கேட்கிற வசனம் கூட பிரசங்கம் கூட எப்படி இருக்கணும்னா அது வந்து ஆழமாக உங்களை தண்ணீர் பாய்ச்சிற சொட்டு நீர் போல இருக்கணுமே தவிர நல்ல நுரை தள்ளுகிறது மாதிரி அந்த நேரத்தில் ஒரு பயங்கரமான உணர்ச்சி வசப்படுத்துகிறதான பிரசங்கங்களை நீங்க கேட்பீர்களானா எப்படி அந்த உணர்ச்சி வசப்படுகிற பிரசங்கங்கள் கொஞ்ச நேரத்தில் அது அந்த நுரை வந்து வெடிச்சு ஒண்ணு இல்லாம போயிடுமோ அதே போல அதோட பலனும் அப்படிதான் இருக்கும்.
1: So even when you listen to sermons, you should listen to sermons which is like dripping irrigation which drips water slowly and goes deeper into it, not like a foaming irrigation where it brings out foams immediately and bursts out as such.
0: இன்றைக்கு குதிக்கிறவங்க நாளைக்கு ஆளுங்களை காண முடியறது இல்ல.
1: And people today who jump, they are not found tomorrow.
0: சில பேர் கூட்டங்களுக்கு அலைமோதுவாங்க ஆனா சபையில நிலைச்சிருக்க மாட்டாங்க.
1: Today people they go in crowds but they don't remain in churches.
0: அவங்க பிரபலங்களுக்கு பின்னாடி போவாங்க ஆனா அவங்க வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றமும் இருக்காது.
1: They go behind popular people but there will not be any change in their life.
0: உணர்ச்சி வசப்படுதலை வைத்துக்கொண்டு நீங்க உங்க வாழ்க்கையை நீங்க மாற்ற முடியும் நினைக்காதீங்க.
1: Don't ever think that you can change your life emotionally or with excitement.
0: Pastor Sam Sundaram அவர்கள் சொல்வார்கள்.
1: Pastor Sam Sundaram used to say this.
0: More noise is not the evidence of power. அப்படின்னு சொல்வார். அதிகமான சத்தம் வந்து அதிகமான வல்லமையை உண்டு பண்ணுகிறது நினைச்சிடாதீங்கன்னு சொல்வார். நிறைய ஜெனரேட்டர் வந்து ரொம்ப சத்தம் போடும்.
1: Today many generators will produce more noise.
0: பயங்கர புகை விடும்.
1: It will also bring out smoke.
0: ஆனா கரண்ட் மட்டும் வராது.
1: But there will not be power out of it.
0: நிறைய பேருடைய லைஃப் இப்படிதான் இருக்கு.
1: Many people's life is also same.
0: நிறைய சத்தம்.
1: There's more noise.
0: நிறைய உணர்ச்சி வசப்படுதல்.
1: More emotions.
0: ஆனா லைஃப்ல எந்த சேஞ்சும் இருக்காது.
1: But there's no change in their life.
0: அவங்க பழையபடி அப்படியே தான் இருப்பாங்க.
1: They just continue with their old life.
0: சர்ச்சில நான் வந்து கை தட்டறேனா, நான் விசில் அடிக்கறேனா, நான் சத்தம் போடுறேனா, கூச்சல் போடுறேனான்றது முக்கியம் இல்ல.
1: It is not important whether I clap my hands in the church or whistle or shout and cry out.
0: அதுவல்ல என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய மானிட்டர்.
1: That is not the monitor of my spiritual life.
0: என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் அடையாளம் என்னன்னா அந்த வசனம் எனக்குள்ளே காக்கப்படுதா.
1: The evidence of the spiritual life is that whether that word is kept in me.
0: அந்த வசனம் நிலைத்திருந்து பலன் கொடுக்குதா.
1: Whether that word is remaining in me and bearing fruit in my life.
0: அந்த வசனம் மேலோட்டமா உட்கார்ந்துட கூடாதப்பா.
1: Lord, this word should not enter outwardly, Lord.
0: காதுக்கு மாத்திரம் வந்துட கூடாது.
1: It should not reach only my ears, Lord.
0: ஆண்டவரே கண்ணுக்கு மாத்திரம் தெரிஞ்சிட கூடாது.
1: It should not be seen only by my eyes, Lord.
0: ஆண்டவரே இதயத்துக்குள்ள போணும்ப்பா.
1: Lord, it should enter my heart.
0: ஆழமா வேர் பண்ணணும்.
1: Lord, it should root down more deeply.
0: மூன்று காரியங்களை சொன்னேன்.
1: I told you three things.
0: இதயமாகிய பலகன் சொல்லும் பொழுது.
1: When you say tablet of the heart.
0: முதலாவது நாம் கவனித்தோம்.
1: First we saw.
0: இந்த இதயமாகிய பலகை எதை குறிக்கிறது என்று சொன்னால் அந்த இதயம் கல்லான இருதயத்திலிருந்து சதையான இருதயமாய் மாற்றமடைந்த மறுரூபமடைந்த ஒரு இருதயமாய் இருக்க வேண்டும்.
1: This heart should be a changed heart from the heart of stone to the heart of flesh.
0: இரண்டாவது
1: second
0: இருதயமாகிய பலகைன்னு சொல்லும் பொழுது அந்த பலகையின் ரெண்டு பக்கமும் அல்லது முழுவதுமாக தேவனுக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட தத்தம் செய்யப்பட்ட முழுவதுமாக ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு இருதய பலகையாய் அது இருக்க வேண்டும்.
1: And next second when I told the tablet of the heart, it should be a heart which is a consecrated heart which is totally committed to the Lord alone.
0: Written on both sides. ரெண்டு பக்கமும் எழுதப்பட்டிருக்கும்.
1: Where it should be written on both the sides.
0: மூன்றாவது
1: and third
0: இந்த இருதயம் எப்படிப்பட்ட இருதயமான பலகையா இருக்கணும்னா கேட்ட வசனத்தை காத்து ஏற்றுக்கொண்டு ஆழமான வேர் விடுகிற ஒரு இருதயமாக இருதயம் இருக்கணும்.
1: And third this heart should be a capturing heart which receive the word of God which go deep into it and which bring forth fruit.
0: ஆண்டவர் எப்படிப்பட்ட இருதயமாய் நம்முடைய இருதய பலகையை மாற்றுவாரா.
1: Let God change a heart like that heart.
0: கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா.
1: Shall we close our eyes and pray.
0: பரிசுத்த பிதாவே இந்த காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம்.
1: Our holy father we thank you for this morning.
0: எங்கள் இருதயங்களை குறித்து தியானிக்க எங்களுக்கு உதவி செய்ததற்காய் நன்றி.
1: Lord thank you for helping us to meditate about our hearts Lord.
0: ஆமா ஆண்டவரே.
1: Yes Lord.
0: எங்கள் இருதயமாகிய பலகையில் நீர் எழுதும் அப்பா.
1: Lord you write on the tablet of our heart Lord.
0: எங்கள் இருதயமாகிய பலகை ஒரு மறுரூபமாக்கப்பட்ட சதையான இருதயமாய் மாறட்டும்.
1: Lord let a tablet of a heart become a changed heart from the heart of stone to flesh Lord.
0: எங்கள் இருதயமான பலகையில எந்த மாறுபட்ட கருத்துக்களும் ரெண்டு கருத்துக்களும் இல்லாதபடி முழு இருதயமும் இரண்டு பக்கமும் அந்த பலகையில எழுதப்படத்தக்கதாய் முழுவதுமாக உமக்கென்றே உம்முடைய வசனத்துக்கென்றே അർപ്പണിക്കപ്പെട്ട ഒരു ഹൃദയമായി ഞങ്ങൾ ഇരുന്ന് ഇരിക്കട്ടെ.
1: Lord, let our heart be a consecrated heart which is totally committed to you, which is written both the sides by you, Lord, and not by anything else.
0: ആണ്ടവരെ,
1: Lord,
0: ഞങ്ങളുടെ വാർത്തയെ, സോറി, ഞങ്ങളുടെ ഹൃദയം ആണ്ടവരെ, നമ്മുടെ വസനത്തെ മേലോട്ടമായി അല്ല ആളമായി ഉൾവാങ്ങി അതേ കാത്തു പൊറുമയോട് ഫലം കൊടുക്കുന്ന ഒരു സദയാണ് നല്ല ഹൃദയമാക ഒരു ഉത്തമമായ ഹൃദയമായി എങ്കിൽ ഹൃദയം മാറട്ടെ.
1: Lord, let our heart become a capturing heart which receive your word of God with gladness, which Lord give room for the roots to go deep into our heart and bring forth fruit with patience.
0: ആണ്ടവരെ, ഉണർച്ചി വസപ്പെടുതലെ നമ്പി ഞങ്ങൾ ഏമാന്തു പോകാതെപടി ഉണർവുള്ളവരുകളായെങ്കിലേ മാറ്റുമപ്പ.
1: Lord, let us not be deceived because of these emotions and excitement, but give us a sensible heart, Lord.
0: ആണ്ടവരെ, നമ്മുടെ വാർത്തയെ എങ്ങളുടെ ഒവ്വൊരു പകുതിയിലേയും ക്രിയ ചെയ്യട്ടെ.
1: Lord, let your word work in each and every parts of our heart.
0: ഒരു പകുതിയേയും മാറ്റട്ടെ.
1: Let it change each and every part.
0: ഒരു പകുതിയോടും പേശട്ടെ.
1: Let it speak with each and every part.
0: അത് വസനം നിലനിർത്തട്ടെ.
1: Lord, let your word remain in us.
0: എങ്ങളുടെ ഹൃദയ പലകയിലേ എഴുതുമാണ്ടവരെ.
1: Lord, write in the tablet of our heart.
0: നമ്മുടെ നാമത്തെ മഹിമയപ്പെടും.
1: Glorify your name.
0: യേശുവിൻ നാമത്തിൽ പിതാവേ.
1: In Jesus' name we pray.
0: Amen. Amen.

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: ஷிகாகு என்பது ஜப்பானினுடைய முக்கியமான தீவுகளிலே ஒரு சிறிய தீவாகும். இது 225 கிலோமீட்டர் நீளமானதாகவும் சுமார் 50-150 கிலோமீட்டர் அகலம் உள்ளதாகவும் இருக்கிறது. இங்கு 88 புத்த கோயில்கள் இருக்கின்றன. இது இயற்கை காட்சிகள் நிறைந்த ஒரு இடம். அழகான மலைகள், நீரோடைகள், நீர்வீழ்ச்சிகள் எல்லாம் காணப்படும் ஒரு இடமாகும். இங்குள்ள ஒரு மலைப்பகுதியில் உள்ள தங்கும் விடுதிக்கு செல்லும் வழியிலே ஹோட்டல் எபவ் ஒரு லெவல், அதாவது கவலை மட்டத்திற்கு மேலான விடுதி என்ற அறிவிப்பு பலகை காணப்படுகிறது. மேலும் சற்று தூரம் மேலே சென்றால் ஹாப்பினஸ் அஹெட், அதாவது மகிழ்ச்சி உங்கள் முன்னால் என்ற வாசகம் பொறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடம் உண்மையாகவே அருமையான இயற்கை காட்சிகள் நிறைந்த ஒரு உயரமான இடம். வசதியான தங்குமறைகள் உண்டு. உண்மையில் அங்கே புத்துணர்வை அளிக்கும் அநேக வாய்ப்புகள் இருக்கின்றன. அங்கு இருக்கும் பொழுது அன்றாட வேலைகளை பற்றிய பாரங்கள், எதிர்ப்புகள், எதிர்பார்ப்புகளால் உண்டாகும் தாக்கங்கள், எதிர்காலம் பற்றிய ஆவல்கள், இதனால் உண்டாகும் அழுத்தங்கள் ஆகியவற்றை ஒரு பக்கம் தூக்கி வைத்தாலும் அன்றாட வாழ்வுக்கு அங்கிருந்து கீழே இறங்கி வந்த பின் அத்தனையும் சூழ்ந்து ஒரு மனிதனை அழுத்துகிறதாகவே இருக்கிறது. தற்காலிக அழகான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் நிரந்தரமான மாற்றத்தை கொடுக்க முடியாது. இந்த உலகத்திலே நாம் காண்பதெல்லாம் மாறிப்போகக்கூடியவைதான். கர்த்தர் ஒருவரே மாறாதவர். அவர் ஒருவரே உண்மையான சந்தோஷத்தை நமக்கு தர முடியும். ஏனென்றால் இயேசுவே நம்முடைய பாவ பாரங்களை அனுபவித்து விட்டபடியினால் அவரே அனுதினமும் நம்மை வழி நடத்த வல்லவராயிருப்பதினாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று கூறியிருக்கிறார். உலகம் கொடுக்க முடியாத, உலகம் எடுக்க முடியாத உண்மையான, ஆழமான, அர்த்தமுள்ள சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா? இல்லையென்றால் இப்பொழுதே இயேசுவிடம் வாருங்கள். நீங்கள் தேடும் நிம்மதியை அவரே உங்களுக்கும் தருவார்.

சத்துருவின் கோட்டைகளை என் ஆண்டவர் தகர்த்தெறிவாராக. எல்லா எரிகோவின் கோட்டைகளை என் ஆண்டவர் தகர்த்தெறிவாராக. தடைகளை நீக்குகிறவர் இதோ உனக்கு முன்பாக, உனக்கு முன்பாக, உனக்கு முன்பாக. நீ மேற்கொள்ள விடாதபடி, நீ ஜெயிக்க விடாதபடி, உன்னை மேற்கொள்ள நினைக்கிற எல்லா கோலியாத்தின் கோஷங்கள் இதோ நிர்மூலமாகிறது, நிர்மூலமாகிறது, நிர்மூலமாகிறது. ஒரு அவசகாதரா, ஒரு தேவ அபிஷேகம், ஒரு தேவ பலர் இந்த காலை நேரத்தில் உன்னத பலத்தினால் இடை கட்டுகிறார். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். ரபலா சகத ரபா ரி பாபா பாபா பாபா பாதா ரபா அந்தரக சகத ரியாதரா ரி காதரா ரி மாஷியாதரா. நீ சேனையை போல பின்வாங்குகிறவன் அல்ல, நீ தாவிதை போல முன் நிற்கிறவன். காரணம், நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது, நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது, நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது. முன்னேறு, முன்னேறு, அவனை மேற்கொள்ள விடாதே. அவனுடைய நாமத்தினாலே ஜெயம் பெற்றுக்கொள். மகிமை, மகிமை, மகிமை, மகிமை, மகிமை, மகிமை, மகிமை, மகிமை, மகிமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை. ரகபலா சகதரா ரிகபகதராதரா. மகிமையாய் வெட்டி சிறந்த தேவனுக்கு, மகிமையாய் வெட்டி சிறந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். மேலான நாமம் தரிக்கப்பட்ட தேவ ஜனமே, உனக்கு ஒப்பானவர் யார், உனக்கு ஒப்பானவர் யார்? ரிபல சகதரா. கர்த்தரின் பட்சத்தில் இருக்கும் போது எனக்கு விரோதமாக எழும்புகிறவன் யார்? ஆமே. நான் அவனை மேற்கொண்டேன் என்று சத்துருவை சொல்ல என் ஆண்டவர் விடமாட்டார். ஹல்லேலூயா. சகலவற்றின் மேலும் அதிகாரமுடைய நாமமுடையவர். நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா நாமத்திலும் மேலானவர், ஆராதனைக்குரியவரே. அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறான். அவருடைய நாமத்தை சொல்ல சொல்ல விடுதலை, அவர் நாமத்தை அறிகிற பாக்கியத்தை தந்திருக்கிறான்.

ஹல்லேலூயா ஆமென். 91:14 அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுக பார்க்கலாம். என்னை உயர்ந்த அடைக்கலத்திலே கொண்டு வைக்கிற தேவன், எது நிமித்தம் அவர் கொண்டு வைப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார் என்றா, ஒரே ஒரு காரியம், அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியா. எத்தனை பேர் இயேசுவின் நாமத்தை அறிந்து கொண்ட பாக்கியத்தை கிருபையாய் நான் பெற்றிருக்கிறேன் சொல்றவங்க மாத்திரம் வலது கரத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமேன் என்று சொல்லுங்க பார்க்கலாம். நேற்று இரவு நேரத்தில் ஆண்டவர் இந்த பூமியில நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம், மிகப்பெரிய ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தை அறிந்து கொண்டது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எனக்கு கிடைச்ச ஆசீர்வாதத்தில் முதன்மையானதும் பெரிதானதும் இந்த ஆசீர்வாதத்துக்கு இணையா வேற எதுவுமே கிடையாது, அதுதான் என் இயேசுவின் நாமத்தை அறிந்து கொண்டதுன்னு சொல்றவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துக போகலாம். ஆமே. ஆண்டவர் சொல்றார், அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில், தாழ்ந்திருக்கிற என்னை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வருவதற்கு அவர் செய்த காரியம் தமது நாமத்தை எனக்கு வெளிப்படுத்தினார். இதை வெளிப்படுத்தும்படியாய் அவர் செய்த பிரதானமான காரியம் என்னன்னா, உயர்ந்த இடத்திலிருந்து அவர் நான் இருக்கும் தாழ்ந்த இடத்திற்கு எனக்காய் இறங்கி வந்ததினால. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த நாமத்தை அறிந்து கொள்வதற்கே என் ஆண்டவர் எனக்கு செய்த காரியம் என்பது என்னால் கிரகிக்க முடியாதது. ஆமே. என்னால் கிரகிக்க முடியாது. அவர் இன்னும் சொல்லுகிறார், நீ என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியா நான் உன்னை உயர்ந்த அடைக்கலத்துல, இயேசுவின் நாமத்துல சொல்ற நாம் யார் என்பதை ஒரு நாளும் மறந்துடவே கூடாது. உலகம் உங்களை எப்படி வேணாலும் பார்க்கலாம், என்ன வேணாலும் சொல்லலாம், ஆனால் தேவ பிள்ளையே நீங்கள் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், நாமமுடைய நாமம் தரிக்கப்பட்ட சரங்கள் எனக்கானதை ஏற்ற காலங்களிலே என் தேவன் எனக்கு செய்து முடிக்க வல்லவர்னு விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஹல்லேலூயா இப்ப வலது கரத்தை உயர்த்தி சொல்லு.

அவங்க சத்த கேட்கின்ற இயேசு நாமம், இயேசு நாமம் மேலான மேலான எல்லா நாமத்திலும் எல்லா நாம இந்த நாமத்தை அறிந்திருக்கிறவர்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறவர். நாமத்தை அறிந்தவர்களுக்கு ஒரு நிச்சயம் உண்டு, என்னை அவர் உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு வைப்பார். இன்னைக்கு உனக்கு இந்த காரியங்கள்லாம் எப்படி நடந்துச்சுன்னு கேட்டா, நான் அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன்னு ஒரு தேவ பிள்ளை சொல்ல மாட்டாங்க, மாறா சொல்லுவாங்க, இயேசு ஒருவரே, இயேசு ஒருவரே, இயேசு ஒருவரே, அந்த நாமம் ஒன்றே என்னை இன்று வாழ வைத்துக் கொண்டிருக்கிறதுன்னு சொல்றவங்க, அந்த நாமம் ஒன்றே என்னை இன்று பிழைப்பூட்டி கொண்டிருக்கிறதுன்னு சொல்றவங்க, அந்த நாமம் ஒன்றே இன்றும் எனக்கு ஜீவனை தந்து கொண்டிருக்கிறது. அறிந்திருக்கிறவன் செய்ய வேண்டிய முதல் காரியம், யாரு என்ன கேட்டாலும் உங்களை அல்ல வெளிப்படுத்த வேண்டியது, கிறிஸ்துவை வெளிப்படுத்தும்படி கர்த்தர் விரும்புகிறார். அவருடைய நாமத்தை அறிந்தவன் தன்னை முன்வைக்க மாட்டான், தன்னுடைய எந்த காரியத்தையும் முன்வைக்க மாட்டான். எந்த கேள்விக்கும் அவன் வாயில வரக்கூடிய ஒரே நாமம் இயேசு என்கிற நாமம் மட்டுமே. இந்த நன்மை உனக்கு எப்படி கிடைச்சதுன்னு கேட்டா, வாய் திறந்து சொல்லுங்க, இயேசுன்னு சொல்லுங்க. எப்பா உன் பேர் இன்னைக்கு நிலை நிற்க காரணம் என்னன்னு கேட்டா, உடனே வாய திறந்து சொல்லுங்க, இயேசுன்னு சொல்லுங்க. இன்னைக்கு இந்த பேர் இன்னும் கிறுக்கப்படாமலும் இன்னும் அழிந்து போகாமலும் இன்றும் என் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்க

0: 하나님
1: 설레 예수배
0: 예수배 나마메 멜라나데
1: 아멘. 엘라바트카고 நீங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். எபேசியர் 5:20 சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள், நாமத்தை அறிந்த ஜனங்கள் எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏன்னா நாமம் உடையவர்கள், இயேசுவின் நாமத்தை உடையவர்கள் வாழ்க்கையில ஒரு நாளும் தீமை அனுமதிக்க மாட்டார். அவர் சகலவற்றின் நன்மை கேதுவாகவே செய்து கொண்டிருக்கிறார். எல்லாத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நாமத்தை அறிந்தவர் ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருப்பா. எனவே தான் யோபு சொல்றார், அவன் எல்லாவற்றிற்காக ஸ்தோத்திரம். அன்றைக்கு யோபுக்கு அந்த நாமம் அறிவிக்கப்படவில்லை. அந்த நிலைமையிலே அந்த யோபுவால ஸ்தோத்திரம் பண்ண முடியுமானா? அந்த நாமத்திலே வாழ்ந்துட்டு இருக்கிற தேவ பிள்ளையே, ஏன் நம்மளால சொல்ல முடியாது? எல்லாவற்றிற்காக ஸ்தோத்திரம் சொல்லு. அவர் நாமத்தை நம்பி இருக்கிறவங்களை அவர் திக்கற்றவராய் விட மாட்டார். அவர் நாமத்தை நம்பி இருக்கிறவங்களை ஆபத்து காலத்தில் கைவிட்டுட்டு போக மாட்டார். அவர் நாமத்தை நம்பி இருக்கிறவங்களுக்கு தீமையை ஒரு நாளுமே ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். ஆமே. எந்த சூழ்நிலையிலும் அவர் நாமத்தை சொல்லியே முன்னேறி கொண்டே இருங்கள். நாமத்தை சொல்லி நடக்கிறவன் வாழ்க்கை பின்வாங்காது, முன்னேறி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். கோலியாத் வந்து நின்றதும் மொத்த சேனையும் பின்வாங்கும் போது நாமத்தை சொல்லி வந்த தாவீது பின்வாங்கவில்லை, முன்னேறி கொண்டே இருக்கிறா, முன்னேறி கொண்டே இருக்கிறா. உனக்கு முன்பாக எத்தனை பெரிய கோலியாத் வந்தாலும் நாமம் தரிக்கப்பட்ட தேவ ஜனமே, உனக்கு ஒப்பானவன் இந்த உலகத்தில் ஒருவனும் இல்லை. உனக்கு எதிராய் நிற்க இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. எந்த செங்கடலும் தடுக்க முடியாது, எந்த எரிகவும் தடுக்க முடியாது, எந்த கோலியாத்தும் தடுக்க முடியாது. காரணம், மேலான நாமம் தரிக்கப்பட்டவன் வாழ்க்கை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். ஹல்லேலூயா. யார் கேட்டாலும் அவர் நாமத்தை சொல்லுங்க. யார் என்ன சொன்னாலும் அவர் நாமத்தை சொல்லுங்க. அவர் நாமத்தை நினைத்து எல்லாவற்றிற்கும் ஸ்தோத்திரம் செலுத்துங்க. அவர் நாமத்தை முன்வைத்து முன்னேறி கொண்டே இருங்கள். அவர் நாமம் தரிக்கப்பட்ட ஜனத்தை அவர் உயர்ந்த அடைக்கலத்திலே கொண்டு வந்து நிறுத்த வல்லவர். அந்த நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்த போகிறோம். மேலான நாமம் இயேசுவின் நாமம்.

எத்தனை பேர் நம்புறீங்க அந்த நாமத்தில் எனக்கு ஜெயம் தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். யார் வந்து என்ன கேட்டாலும் ஃபஸ்ட்டு அவரை சொல்லிருங்க, அவரை சொல்லிருங்க. அவரை சொன்ன பிறகுதான் உங்களை பற்றி நீங்கள் சொல்லணும். ஏன்னா அவர் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு ஏதோ நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஹல்லேலூயா. அந்த நாமம் மட்டும் இல்லாமல் இருந்திருக்குமானால், அந்த நாமத்தை மாத்திரம் நான் அறியாமல் இருந்திருப்பேன். ஆனால் இன்னைக்கு இந்த பெயர் இந்த உலகத்தில் இல்லைன்னு சொல்றவங்க மட்டும் நல்ல

அந்த நாமத்தை அறிகிற பாக்கிய இந்த நாமத்தினாலே எல்லாவற்றையும் தாண்ட எனக்கு அவர் கிருபை செய்வார் என்று விசுவாசிக்கிறவர், இந்த நாமத்தினாலே சகலவற்றையும் ஜெயிக்க எனக்கு அவர் கிருபை செய்வார் என்று விசுவாசிக்கிறவர், நல்ல கைகளை தட்டி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோ, அப்படி நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். சகரபலகதரோ ரிமனதுரியதரா லேரியாத்துரோலரோ சகதரியதரா, நீ என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியா நான் உன்னை உயர்ந்த அடைக்கலத்திலே, யாரு சொன்னா உன்னை உயர்த்துறதற்கு யாரு இல்லைன்னு, யாரு சொன்னா உன் வழிகளில் நீ தனி என்று இல்லை. நாமம் தரிக்கப்பட்ட ஜனமே, நாமம் தரிக்கப்பட்ட ஜனமே, அந்த நாமத்தினாலே முன்னேறு, பின்வாங்காதே, காலடி முன்னாடி வை, உன் சூழ்நிலை உன்னை மேற்கொள்ளாது, கோலியாத் உன்னை மேற்கொள்ள விட மாட்டா, தடைகள் உன்னை மேற்கொள்ள விட மாட்டா, நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி ஆர்ப்பரி போனே. மேலானவரே, எல்லா நாமத்திலும் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், எல்லா நாமத்திலும் மேலானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் தேடி வந்தவர்கள் அல்ல, நாம் தேடி கொள்ளப்பட்டவர்கள். சிதறுண்ட ஆடுகளைப் போல கிடந்தோம், அதில் இன்று நம்மை அவர் திருப்பி இருக்கிறார். நான் அவரால் திருப்பப்பட்டவர், அவர் நாமத்தை அறிந்து கொள்ள காரணம் அவர் என்னை திருப்பினார்.

0: சபை சத்தம் மட்டும் கேட்கட்டும், சத்தம் உயர்த்தி சொல்ல, இயேசுவே
1: இயேசுவே
0: நாமமே மேலானது. நம்பி செல்லுகிற நாம

ஆண்டவரே, மகிமை மகிமையே. அந்த நாமத்தினால் நாங்கள் செய்வோம், அந்த நாமத்திலே இன்னும் நடப்போம். ரிகாலா சகதரா லீதரே யாதரே, நீ தண்ணீரல நடந்தா அது உன்மேல் புரளாது, அது உன்மேல பாயாது. காரணம் உன்மேல் தரிக்கப்பட்ட நாமம், அது மேலான நாமம். ரகா சகதரா யோர்தான் உன்னை கண்டு நடுகுமே அன்றி நீ யோர்தானை கண்டு நடுக்க தேவையில்லை. காரணம் நீ பற்றி கொண்டிருக்கிற நாம வல்லமை உள்ள நாம. ரகலஷ்யாதராதரா முன்னேறு சபையே, விசுவாசத்தில் முன்னேறுங்கள், ஆமே நம்பிக்கையில் முன்னேறுங்கள், பாதையில் முன்னேறுங்கள். தொட்டு போக மாட்டாய், குறுகி போக மாட்டாய். கர்த்தருடைய நாமத்தால் நமக்கு ஜெயம் உண்டு. ஹல்லேலூயா. அந்த நாம மேலானது. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உடைய நாமத்தை அறிகிற பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. நீர் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும் அப்பா. ஆமென், ஆமென்.

ஒன்று சாமுவேல் 16 அதிகாரம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் ராஜபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லெகேமியாகிய ஈசா இடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். அதற்கு சாமுவேல், நான் எப்படி போவேன்? சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானே என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ ஒரு காளையை கையோடே கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லி ஈசாயை பலிவிருந்துக்கு அழைப்பாயாக. அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். நான் உனக்கு சொல்லுறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார். கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லகேமுக்கு போனான். அப்பொழுது அவ்வூரின் மூப்பர் தத்தளிப்போடே அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, நீர் வருக சமாதானமா என்றார்கள். அதற்கு அவன், சமாதானம்தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன். நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்னோட கூட பலி விருந்துக்கு வாருங்கள் என்றான். மேலும் ஈசாயையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலி விருந்துக்கு அழைத்தான். அவர்கள் வந்தபோது அவன் எலியாவை பார்த்தவுடனே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுவான் இவன்தான் ஆக்கும் என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சர்வ வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். அப்பொழுது ஈசாய் அபினதாபை அழைத்து அவனை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான். ஈசாய் சம்மாவையும் கடந்து போக பண்ணினான். அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான். இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வர மட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனுமாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அப்பொழுது சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அன்னார் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. அப்பொழுது சவுலின் ஊழியக்காரர் அவனை நோக்கி, இதோ தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி உம்மை கலங்க பண்ணுகிறதே. சுரமண்டலம் வாசிக்கிறதில் தேறின ஒருவனை தேடும்படிக்கு எங்கள் ஆண்டவனாகிய நீர் உமக்கு முன்பாக நிற்கிற உம்முடைய அடியாருக்கு கட்டளையிடும். அப்பொழுது தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி உம்மேல் இறங்குகையில் அவன் தன் கையினால் அதை வாசித்தால் உமக்கு சௌக்கியம் உண்டாகும் என்றார்கள். சவுல் தன் ஊழியக்காரரை பார்த்து, நன்றாய் வாசிக்கத்தக்க ஒருவனை தேடி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். அப்பொழுது அந்த வேலைக்காரில் ஒருவன் பிரயுத்தரமாக, இதோ பெத்லகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமத்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார் என்றான். அப்பொழுது சவுல் ஈசாயிடத்தில் ஆட்களை அனுப்பி, ஆட்டு மந்தையில் இருக்கிறவன் குமாரனாகிய தாவீதை என்னிடத்தில் அனுப்பு என்று சொல்ல சொன்னான். அப்பொழுது ஈசாய் அப்பத்தையும் ஒரு துருத்தி திராட்சரசத்தையும் ஒரு வெள்ளாட்டு குட்டியையும் கழுதையின் மேல் ஏற்றி தன் குமாரனாய் தாவீதின் வசமாய் சவுலுக்கு அனுப்பினான். அப்படியே தாவீது சவுலிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றான். அவன் இவனை மிகவும் சிநேகித்தான். அவனுக்கு இவன் ஆயுதாரியானான். சவுல் ஈசாயிடத்தில் ஆள் அனுப்பி,
தாவீது எனக்கு முன்பாக நிற்கட்டும், என் கண்களில் அவனுக்கு தாழ்வு கிடைத்தது என்று சொல்ல சொன்னான். அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும் போது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான். அதனால் பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க சவுல் ஆதலடைந்து சொஸ்தமாவான்.

சங்கீதம் 27:4 வசனம். கர்த்தாவே, உம்மிடத்தில் ஒன்றை கேட்கிறேன், அதையே நாடுவேன். ஒருமனமாய் சேர்ந்து நம் கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்போமா, அதையே நாடுவோமா?

Let your healing presence fill this place right now, Lord. ஆவியானவரே சுகம் தரும் அக்கினியின் வல்லமை பிரசனம் இங்கே இறங்கி கொண்டிருக்கிறபடி நமக்கு நன்றி சொல்லுகிறேன். அப்பா, இந்த சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கூடாரங்களும் நம் மகிமை இறங்கட்டும். இந்த வார்த்தை சொல்வது போல நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும். நிறைவானோட பரலோக மகிமை அப்பா கட்டப்பட்டு இருக்கிறவர்கள் விடுவிக்கட்டும். சொந்து போன ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கட்டும். தளர்ந்து போன முழங்கால்களை திடப்படுத்தட்டும். மனுஷனால் ஆகாதது தேவனால் ஆகும். நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பா என்று சொன்னீங்களே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். குடும்பங்கள் உடைய மகிமை காணட்டும், சபைகளோட மகிமை காணட்டும், தேசமுடைய மகிமை காணட்டும். இந்த கடைசி நாட்களிலே மாம்சமான யாவரும்

இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுவிக்கவும், குருடர்களுக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும் வந்தவரே.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: வாழ்வும் வாழ்க்கையும்.
2: அன்பார்ந்த ஜீஃபான் வானொலி நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எங்களுடைய இனிய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வின் நிகழ்விலே உங்களுக்கான ஜீவ வார்த்தை, உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவான் என்று எசாயா 50:10 கூறுகிறது. இன்றைய வார்த்தைக்கான தலைப்பு, தீங்கினால் இதோ வர இருக்கிறதே, அடுத்து நான் என்ன செய்வேன். நம்பிக்கையற்ற நிலை. எதிர்காரங்களை பார்த்தபோது இனிமேல் உலகில் நடக்க இருக்கும் தாறுமாறான அநீதிகள் நிறைந்திருக்கும் சுழற்சியில் நான் தாக்குப்பிடித்து வாழ முடியுமா? இந்த உலகம் பொல்லாதவர்களின் கூடாரமாகிவிட்டதே. இரக்கமும் நீதியும் அசட்டு செய்யப்பட்டு ஞானம் கூப்பாடு போடுகிறது. அடுத்து வர இருக்கும் தேவனுடைய கரம் துன்மார்க்கர்களை பலமாய் அழிக்கும் போது துன்மார்க்கர்கள் இன்னும் நம்மை அநீதியாக நடத்துவார்களே. வர இருக்கும் கொடிய தீங்கு நாட்களில் என் குடும்பத்தை எப்படி பாதுகாப்பேன்? இவ்வாறு புலம்பும் ஆத்துமாவே கேள். இஸ்ரவேலர்கள் கூப்பாடு போட்டுத்தான் தேவனை நோக்கி கதறினார்கள். தேவன் அவர்களை விடுதலையாக்க மோசேயை அனுப்பின போது பார்வோன் அவர்களை அனுப்ப மறுத்து இன்னும் அதிகமாக இஸ்ரவேலர்களை கொடுமைப்படுத்தினார். அதுபோல தேவன் உன்னை விடுவித்து நித்தியத்துக்குள் வழிநடத்த விரும்ப தன் கரத்தையே நீட்டுகிறார். இதை அறிந்த சாத்தான் நிச்சயமாகவே உன்னை போன்ற எல்லோருடைய வாழ்க்கையையும் இன்னும் கடினமான சூழ்நிலைக்கு நேராக வைப்பான். மோசேயை அன்று எதிர்த்த கூட்டத்தில் அநேகர் முறுமுறுத்து தேவனால் அழிக்கப்பட்டனர். அதுபோல இன்றைய கடினமான சூழ்நிலையை கண்டு நீ முறுமுறுக்காதே. இஸ்ரவேலர்கள் பயணத்தை உனக்கு தேவன் மாதிரியாக வைத்து அதிலிருந்து நீ கற்றுக்கொள் என்கிறார். எப்படி இஸ்ரவேலர்களை நான் நடத்தி வந்தேனோ அவ்வாறே உங்களை இந்த பூமியிலிருந்து நித்தியத்துக்கு கூட்டிச் செல்வேன் என்று தேவன் கூறுகிறார். ஆகையால் இனிமேல் தேவனுடைய வலதுகரம் உனக்கு துன்பத்தை தந்த சத்ருவுக்கு விரோதமாக அவனுடைய ஊழியர்களின் மேல் பலமாக இறங்கும். பூமி தத்தளிக்கும், அவர் சத்தமிடுவார். மலைகள் குன்றுகள் நடுங்கும். அவருடைய பழிவாங்குதல் நாட்கள் வர இருக்கிறது. அதுவரை நீ தேவனை சார்ந்து கொண்டு மனோரம்யமாக இரு. என்ன நடக்குமோ என்று நம்பிக்கையற்றவனை போல புலம்பாதே. அவர் உன்னை சத்ருவின் கைக்கு மறைத்து காப்பேன் என உறுதி அளிக்கிறார். துன்மார்க்கர்களுக்கு வரும் தீங்கில் சிக்கிக் கொள்ளாதபடி அவர் உனக்கு என்ன கட்டளையை கூறுகிறாரோ அதை மாத்திரம் பற்றி கொண்டு அமைதலாக இரு. உன் சுயத்தின்படி நீ நடந்து தேவனுடைய கட்டளையை மதிக்காமல் போவாயானால் துன்மார்க்கர்களுக்கு கொடுக்கும் கோபாக்கினையில் நீயும் அகப்பட்டு அழிவை சந்திக்கும் நிலை உண்டாகும். ஆகையால் நீ உன்னை தாழ்த்தி பொறுமையாக இந்த கொடிய தீங்கினாலில் தேவன் உன்னை காக்கும்படி அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருந்து அவர் கூறும் நிபந்தனைகளை கை கொள். அப்பொழுது பிழைப்பாய். உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினாலே இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவான். எசாயா 50:10. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வார்த்தைகளை நினைவில் வையுங்கள், சிந்தியுங்கள். ஆமென். அல்லேலூயா.

பாவத்திலிருந்து தெய்வீக பாதுகாப்பு என்ற தலைப்பில் சகோதரன் சந்திரன் லைட் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது நாம் கேட்போம்.

பரிசுத்த ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான இந்த வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். பொழுதும் போயிற்று, ராக்காலம் ஆயிற்று. எங்களோடு கூட தங்கியிருக்கும் என்று கேட்டுக்கொண்ட எம்மாவின் சிஷ்யரோடு கடந்து சென்று அப்பத்தை பிற்கள் எங்கள் பரிசுத்தமிழ் ஆண்டவர் தாமே இப்படி வார்த்தையாகி ஜீவ அப்பத்தை நாங்கள் பிற்கிறதான வேளையிலே ஆவியானவர் தாமே எங்களோடு கூட இடைப்படும்படியாக பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு நாளெல்லாம் மனுஷன் சத்தத்தை கேட்டு அழுத்து போன நாங்கள் ஜீவனுள்ளே காதேஸ் வனாந்திரத்தை அதிரச் செய்து பெண்மான்கள் ஈனும்படியாக செய்து ஜீவனுள்ள சத்தத்தை கேட்கப்படி வந்திருக்க இந்த வேளையில ஆவியானவர் எங்களோடு கூட நீ பேசும்படி ஆட்சேபிக்கிறோம் ஐயா. எங்களுக்காக ஆண்டவரே, விதாசனாகிய மோசஸ் 80 வயதை தாண்டின அந்த சூழ்நிலையிலும் கூட 7 முறை ஆண்டவரே அந்த சீனா மலையில ஏறி இறங்கினார் என்று வாசிக்கிறோம் ஐயா. ஆண்டவர் தாமே ஜீவனுள்ள வார்த்தை எங்களோடு இடைப்பட எங்களை அனுமதிக்க கிருபை தார். மீட்பரேஸ் கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். Kindly turn your Bibles over to யாத்திராகம் 19 அதிகாரத்தின் முழுமையாக வாசிக்கட்டும். அதைத் தொடர்ந்து actually I am going to focus on chapter 20. 19 chapter is a prelude to what is going to happen on Mount Sinai. சீனாய் மலையிலே என்ன நடந்துச்சுன்னு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் we have to start reading verse 20 always. 20th chapter தான் நம்ம 10 commandments are given. I'm not going to go into the details of the 10 commandments. We have no time for it. But I want to just divide the whole sermon devotion into 3 sections as we always do. யாத்திராகம் 19 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து எண்ணாகம் 10 அதிகாரத்தின் 10 வசனம் வரைக்கும் the Israelites were at the foot of Mount Sinai. அதாவது 19 அதிகாரம் வாசிக்கிட்ட அந்த 1 வசனத்திலிருந்து எண்ணாகம் 10 அதிகாரத்தின் 10 வசனம் வரைக்கும் இஸ்ரவேல் மக்கள் அந்த சீனாய் வனாந்திரத்திலே தான் இருந்தார்களாம். எத்தனை நாட்கள் தெரியுமா? They stayed there 11 months and 6 days. 11 மாதங்களும் 6 நாட்களும் இந்த சீனாய் மலையினுடைய அடிவாரத்திலேயே இஸ்ரவேல் மக்கள் தங்கினார்கள். இப்ப அது வந்து ஸ்டார்டிங் தான் 19:1 ஆரம்பிச்சு என்னாகும் 10 அதிகாரத்தின் 10 அதிகார வசனம் வரைக்கும் they were still at the foot of Mount Sinai. Mount Sinai என்பது ஓரேப் என்ற மலையினுடைய இன்னொரு பெயர் என்று சொல்கிறார்கள். ஆண்டவராகிய தேவன் முதலாவது மோசேவை அழைத்த பொழுது முச்சடியிலே தரிசனம் கொடுத்த மலை ஓரேப் மலை என்று அழைக்கப்படுகிறது. அதுதான் இன்னொரு பெயர் மவுண்ட் சைனாய். வேறு விதமாக சொல்ல போனால் ஆண்டவர் கால் பண்ணது மோசேஸும் கமாண்ட்மெண்ட்ஸ் கொடுத்தது ஒரே மலை. தட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். நவ் தட்ஸ் எ பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன். நவ் வி மூவ் ஆன் டு தி டெக்ஸ்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஐ லைக் டு ஹைலைட் ஹியர் இஸ் இன்னைக்கு நாம் எடுத்துக்கொள்ள முடியாத மலை மவுண்ட் சைனாய், ரைட்? நாம் முதல் மலையில என்ன பார்த்தோம்? அரராத் என்ற மலையிலே தி சீரியஸ்னஸ் ஆஃப் சின்னை குறித்து நாம் பார்த்தோம். ரெண்டாவது மலை என்னது? மோரியா மலையிலே வாட்? தி சாக்ரிஃபைஸ் ஃபார் சின். இந்த சீனாய் மலையிலே தி செக்யூரிட்டி ஃப்ரம் சின். நாம் வாழ்கிற உலகமானது நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையிலே பெரிய சவாலாக அமைகிற உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Unless God gives us security and safety, you cannot face the challenges that you and I face in this world today. இந்த வித்தியாசமான உலகத்திலே, பாவமடைந்த உலகத்திலே, ஒரு பாவமற்ற ஜீவியத்தை நீங்களும் நானும் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று சொன்னால் we need the security and the safety that only God can give us. கடவுள் கொடுக்கிறதான் அந்த செக்யூரிட்டிக்குள்ளதாக நின்று கொண்டால்தான் இந்த உலகத்தினுடைய மோசமான காரியங்களை, சவால்களை எல்லாம் நாம் மேற்கொள்ள முடியும். சோ அதைதான் இந்த வேளையில நான் உங்களோடு கூட போக்கஸ் பண்ண முடிய விரும்புகிறேன். மோசஸ் நான் ஏற்கனவே ஜெபத்திலே சொன்னமாக 7 times ஓவர், பிலீவ் இட் ஆர் நாட், 7 times ஓவர் திஸ் ஓல்ட் மேன், 80+ மேன் கோயிங் அப் அண்ட் டவுன் த மவுண்டன் டு டூ காட்ஸ் பிட்டிங். 80 வயசை தாண்டின இந்த அருமையான மோசஸ் தேவனுடைய தாசன் 7 முறை மலையில ஏறி ஏறி இறங்கினாராம். அந்த அனுப்பில் கர்த்தருடைய வசனத்தை பெற்றுக் கொள்வதற்காக. Now, the first point I would like to highlight here is the source of the commandments. ஆண்டவர் கொடுக்கிறதான அந்த கட்டளையினுடைய சோர்ஸ், மூலம் யார் என்று சொல்லி பார்க்க போகிறோம். ரெண்டாவது, the saints of the commandments. அந்த கமாண்ட்மெண்ட்ஸ் யாருக்கு கொடுக்கப்படுகிறது என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அண்ட் இறுதியிலே the security of the commandments. கட்டளைக்குள்ளத்தான் நமக்கு பாதுகாப்பு இருக்கிறது என்பதை குறித்தும் நாம் பார்க்க. 10 கட்டளைகளை எடுத்து பேச வேண்டும் என்று சொன்னால் we need 10 weeks. There are so much of depth into the 10 commandments.
சோ நான் டென் கமாண்ட்மெண்ட்ஸ் ஒன்னு ஒன்னா எடுத்து நாம் சிந்திக்க போவதில்லை, அது வேத ஆராய்ச்சியில் சிந்திப்போம். இந்த வழியில் ஓவரால் பிக்சர் தான் நம்ம பார்ப்பதற்கு டைம் உண்டு. சோர்ஸ் ஆஃப் த கமாண்ட்மெண்ட்ஸ், யாராவது 20 ஒன்றாம் 2 வசனங்களை வாசிங்கள். தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் ஆவன, உன்னை அடிமைதன வீடாகிய எகிப்தின் தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின கர்த்தர் நானே. அடுத்த வசனம், ரைட், பிஃபோர் த கமாண்ட்மெண்ட் ஸ்டார்ட்ஸ் த கமாண்டர் இன் சீஃப் இஸ் இன்ட்ரோடியூசிங் ஹிம்செல்ஃப். தட் இஸ் அன் எக்ஸலன்ட் வே ஆஃப் லுக்கிங் அட் இட். த கமாண்ட்மெண்ட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் வெர்ஸ் 3. The commander speaks in the first couple of verses, introducing himself. I am the commander speaking, here are my commandments. Why is he introducing himself at the very beginning of the commandments? எதற்காண்டி ஆண்டவராக தேவன் தன்னுடைய commandments பத்தி சொல்வதற்கு முன்பதாக, why is the commander in chief is saying, this is what I have done for you, here are my commandments என்று வரிசைப்படுத்தி அந்த 10 கமாண்ட்மெண்ட் ஆண்டவராக தேவன் இங்கே சொல்லுகிறார். என்ன சொல்றார் 2 வசனத்தில், உன்னை நான் அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாய் கர்த்தர் நானே. யூ நோ ஹூ அம் ஐ? ஐ அம் தி கமாண்டர் இன் ஸ்பீஸ், கமாண்டர் இன் சீஃப் ஸ்பீக்கிங். யூ நோ திஸ் கமாண்டர் இன் சீஃப், இந்த கமாண்டர் இன் சீஃப் யார் தெரியுமா? ஐ அம் தி ஒன் ஹூ செட் யூ ஃப்ரீ, ஐ அம் தி ஒன் ஹூ லிபரேட்டட் யூ, and the one who came from heaven to set you all free from the Egyptian bondage. எகிப்திலே அடிமையா இருக்கிறச்சே உன்னையே காப்பாற்றிக்கொள்ள முடியாத சூழ்நிலையே 430 வருடங்கள் அடிமையா இருந்த அந்த காலகட்டத்திலே நான் வானத்திலிருந்து இறங்கி I set you free with my mighty hand, என்னுடைய வலதுகரத்தினாலே ஓங்கி புயத்தினாலே நான் உனக்கு விடுதலை கொடுத்த அந்த தேவன் தான் இப்போது உனக்கு கட்டளை கொடுக்க போகிறேன் என்று சொல்கிறார். JF Kennedy, அமெரிக்க நாட்டுடைய பிரதமர், ஒரு சமயம் சொன்னாரு, we will pay any price, we will bear any burden, we will meet any hardship, we will support any friend, we will oppose any foe, in order to for the survival and the success of liberty in the United States. அமெரிக்க நாடானது will pay any price, எந்த விலை கொடுத்தாலும் சரி, will bear any burden, எந்த மாதிரி burden நாங்க bear பண்ணாலும் பரவாயில்ல, will meet any hardship, எத்தனை கடுமையான காரியம் வந்தாலும் அதை face பண்ணுவோம், to support any friend, oppose any foe, எப்படிப்பட்ட நண்பர்களையும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம், எப்படி எதிரிகளையும் நாங்கள் எதிர்த்து நிற்போம், எனக்கு தெரியுமா, for the survival and the success of liberty in the United States. ஃப்ரீடத்திற்காக, விடுதலைக்காக நாம் எதையும் செய்ய தயாராக இருக்கிறோம் என்று சொன்னது இந்த வேளையில நாம் ஞாபகம் படுத்திக் கொள்ள வேண்டும். ஆண்டவராக தேவனை இங்கே சொல்றாரு, மேன்ஸ் டீப்பஸ்ட் கிரேவிங் ஆஃப் ஹிஸ் ஹார்ட் வாஸ் ஃப்ரீடம். மனுஷனுடைய இருதயத்தின் ஆழத்திலே, மனுஷனுடைய இருதயத்தில் இருப்பதெல்லாம் நான் எப்படியாவது விடுதலை போட்டு வாழ வேண்டும் என்று எண்ணந்தான். அந்த விடுதலைக்கு ஆண்டவர் வழி செய்கிறார். அவர் சொல்றாரு, 430 வருஷங்கள் நீங்கள் அடிமையா இருக்கிறச்ச, ஐ எம் தி காட் ஹூ செட் யூ ஃப்ரீ. How many of you know the 10 commandments by heart? Interestingly, you know, 80% of the Americans, they say they believe in the 10 commandments, but not very many of them can name them in the order in which it occurs, right? Randoma neenga solla, right? And according to Jay Leno, is a talk show host in the television, he was asking the studio audience one day, he said, how many of you can name 10 commandments, at least one of them? இந்த 10 கட்டளையில யாராவது ஒரு கட்டளையாவது ஞாபகப்படுத்தி சொல்ல முடியுமான்னு கேட்டாராம். There was complete silence. இப்ப நீங்க சைலண்டா இருக்க பார்த்து அவங்களும் சைலண்டா இருந்தாங்க. There was absolute silence. கொஞ்ச நேரம் பொறிச்சு ஒரே ஒரு அம்மா மட்டும் கையை மேல உயர்த்திச்சான். Oh, fine. There is one person here who can name at least one of the 10 commandments. Please, go ahead and tell me. சொன்னாங்களா. அந்த அம்மா ஏன்னு சொல்லிச்சா, one of the 10 commandments is God helps those who help themselves. Is that a commandment? இந்த முடிவு முடிக்கிறீங்க அப்பதான் தெரியுது. See, that's God helps those who help themselves is a, maybe அவங்களுடைய 11th commandment-ஆ இருக்கும் போல இருக்கு. It is not part of the 10 commandments. She was the only person who knows it, and she said she bungled it. She said that's not a commandment at all.
And he said, this is our culture. நம்ம கல்ச்சர்ல வி பிலீவ் இன் டென் கமாண்ட்மெண்ட்ஸ். கடவுள் கொடுத்தது ஆமாமா ரொம்ப நல்லதுங்க, கடவுள் கொடுத்ததுங்க நல்லதுங்க. உங்களுக்கு தெரியுமா? ஒண்ணு கூட தெரியாது. கிறிஸ்துவர்கள் திஸ் இஸ் வாட் அவர் கல்ச்சர் வி ஆர் லிவிங் என்றார். கிறிஸ்துவர்கள் பெரிய மாணவர்களே, திஸ் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி த பாயிண்ட் ஐ வாண்ட் டு டிரைவ் ஹோம். நம்ம நாட்டில் நம்முடைய இந்திய நாட்டினுடைய தலைவர்கள் காந்திஜி, ராஜாராம் மோகன் ராய், டாக்டர் ராதாகிருஷ்ணன், இவங்களுடைய வாதம் எல்லாம் என்னவென்று சொன்னால், கமாண்ட்மெண்ட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் பட் நாட் த கமாண்டர். ஆண்டவராக தேவனுக்கு கமாண்ட்மெண்ட் கொடுக்கிறச்ச வெறும் கமாண்ட்மெண்ட் கொடுத்துட்டு இதெல்லாம் நீ கீப் பண்ணீங்க நீ பரலோகம் போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி முடிக்கலைங்க. ஃபர்ஸ்ட் பிஃபோர் ஹீ டாக்ஸ் அபவுட் த கமாண்ட்மெண்ட்ஸ் இஸ் டாக்கிங் அபவுட் ஹிம்செல்ஃப் த கமாண்டர் இன் சீஃப். In other words, he is saying, without the commander in chief, the commandments have no validity whatsoever. Commandments in the pirichittingna commandments ku oru validity illa nu solran. Oru chinna illustration ah solla varumbugiren. Soren Kierkegaard nu sollakoodiya periya theologian used a very good analogy. I want to just pass it on to you. The analogy is simply this. There's a big circus. பெரிய சர்க்கஸ் நடந்துகிட்டு இருக்கு. அந்த சர்க்கஸ் வந்து ஊருக்கு வெளியே ஒரு ஐயர் ஒரு கொஞ்சம் ஹில்லியான பிளேஸ்ல வச்சு சர்க்கஸ் நடந்துகிட்டு திடீர் என்று there was a fire வந்துருச்சு. ஃபயர் வந்த உடனே எல்லாரும் மேனேஜர் ரொம்ப பயந்து போயிடறார். ஏன்னா பக்கத்துலேயே சின்ன வேலி மாதிரி அங்க ஃபீல்ட் இருக்குது, வீட் ஃபீல்ட். ஃபயர் பிகன் டு ஸ்ப்ரெட் இன் டு த வீட் ஃபீல்டு ஸ்ப்ரெட். பக்கத்துல பெரிய ஊர் கிராமம். உடனே அவர் சொல்றாரு, யாராவது தயவுசெய்து ஓடி போய் அந்த கிராமத்துக்குள்ள ஓடி போய் ஃபயர் வருது, எஸ்கேப், தேர் இஸ் அ ஃபயர் கமிங், எஸ்கேப் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஒர்க்கர்ஸ் சொல்றாரு. அந்த பாயிண்ட்ல தேர் வாஸ் அ கிளவுன் பிளேன். அந்த கிளவுன் வந்து கிளவுன் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு எல்லாரையும் சிரிக்க வச்சுக்கிட்டு இருக்கார். சோ யாருமே இல்லாத பட்சத்தில் கிளவுன் ஹிம்செல்ஃப் ரன்ஸ் இன் டு த வில்லேஜ். கிளவுன் அந்த ட்ரெஸ்ஸோட கூடவே வில்லேஜுக்குள்ள ஓடி போறார். ஓடி போய் ஷவுட்டிங் அட் த டாப் ஆஃப் ஹிஸ் வாய்ஸ், ஆல் யூ லிசன் டு மீ, ஆல் யூ லிசன் டு மீ, த ஃபயர் இஸ் கமிங், run away please, run away for your life, the fire is coming, is going to kill everybody, right? நெருப்பு வந்துகிட்டு இருக்கு, தயவு செய்து எல்லாரும் ஓடி போய் உங்களை பொழைச்சிங்கன்னு சொல்லி சத்தமா சொல்றார். The more he shouted, the more people enjoyed it, because he's a clown. அவர் சொன்ன விஷயம் வந்து உண்மையான விஷயம் தான், there is a fire coming, true. சொன்ன ஆளு வந்து clown-ஆ இருந்ததுனால உன்ன யோசிச்சாங்கன்னா, ஓஹோ இது பாட்டது ஜோக் போல சொல்றது, வெரி குட் வெரி குட், சத்தமா சொல்லு சத்தமா சொல்லு சொல்லி சொல்லி எல்லாரும் கைத்தூடி சிரிச்சாங்களாம். அண்ட் தி கன்க்ளூஷன் தி சோரன் கிர்க்கெகார்ட் டிராஸ் இஸ், ஐயா, இஃப் தி கமாண்ட்மெண்ட் கிவன் பை எ பர்சன் ஹூம் பீப்புள் வுட் நாட் ரெஸ்பெக்ட், தி கமாண்ட்மெண்ட்ஸ் ஆர் நோ வேலிடிட்டி வாட்ஸ் எவர். அவங்க சொன்னதுல வந்து உண்மை இருக்கு, ஃபயர் இஸ் கமிங், ட்ரூ, பட் பிகாஸ் இஸ் அ கிளவுன், நோபடி வாண்டட் டு கிவ் எனி அட்டாச்மெண்ட் டு தி வேர்ட்ஸ் ஹி ஸ்போக். சொன்ன ஆள் வந்து சரியான ஆளா இல்லாதபடினாலே அவன் சொன்ன வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்காம ஜனங்க போயிட்டாங்க. That is exactly the problem. If commander in chief is not a person to be respected, then nobody respects the commands given by God. கடவுள் வந்து சரியான கடவுளாக அல்லது நல்ல கடவுளாக இல்லாத பட்சத்திலே அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு நாம் மதிப்பு கொடுப்பது கவனம். நீ நம்ம நாட்டில் காந்திஜி ராதாகிருஷ்ணன் என்ன சொல்றாங்கன்னா, காந்திஜியுடைய வாதமே என்னவென்று சொன்னால், we only want the teachings of the Bible but not the teacher. எங்களுக்கு ஆண்டவராக இயேசுவாமி உயிரோடு இருந்தாரா இல்லையான்னு தெரியவே தேவை அவசியம் இல்லை. அவர் இல்லைன்னாலே எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்களுக்கு சர்மனான மவுண்ட் ஒன்னே எனக்கு போதும்னு சொல்லி காந்திஜி சொல்லிட்டார். அதை தான் ராஜாராம் மோகன் ராய், அதை தான் ராதாகிருஷ்ணன் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, we want only the commandments, we don't want the commander. But the Bible says, Jesus, God himself is saying, கமாண்ட்மெண்ட் கொடுக்கிறதுக்கு முன்னாலே யூ சே ஐ அம் தி ஒன், ஐ அம் தி கமாண்டர் ஸ்பீக்கிங், இஃப் யூ டு நாட் லிசன் டு மீ தென் யூ கேனாட் லிசன் டு மை கமாண்ட்மெண்ட்ஸ். சோ யாரா யோவான் சுவிசேஷம் 14 அதிகாரம் 15 வசனம் வாசிங்க சீக்கிரம். ஜான் 14:15, ஜான் 14:23 ரெண்டு வசனத்தை வாசிங்க. ஜான் 14, நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனையில் கை கொள்ளுங்க. எது முதல்ல வரணும், கமாண்டரை லவ் பண்றதா இல்ல கமாண்ட்மெண்ட லவ் பண்றதா? லவ்விங் தி கமாண்டர் ஃபர்ஸ்ட், ரைட்? யூ லவ் மீ ஃபர்ஸ்ட், தென் யூ வில் கிவ் தி கமாண்ட்மெண்ட்ஸ். கமாண்ட்மெண்ட்ஸ் டு நாட் டேக் தி பிளேஸ் ஆஃப் தி கமாண்டன்ட். கமாண்டன்ட் வானான்னு சொல்லிட்டு வெறும் கமாண்ட்மெண்ட் மட்டும் பிடிச்சினா, தட் இஸ் நாட் வாட் தி பைபிள் சேஸ். 23 வேர்ஸ் வாசிங்க. இயேசு பிரதித்திரமாக
ஒருவன் எண்ணில் அன்பா இருந்தால், what he is saying is ஒருவன் எண்ணிலே அன்பா இருந்தால் கற்பனை இருக்க, in other words கமாண்டர் வானான்னு சொன்னா கமாண்டர் கிட்ட அன்பா இல்லனா கமாண்ட்மெண்ட்ஸ் நீ வந்து கீப் பண்ண முடியாது. So first love me the commandant, then you love my commandments. So that is what God is. God is the source of the commandments. If the commandments are to be kept observed, the commandant first will have to be loved by you. In the Hindi desathinudaiya so called good leaders, they are all very good leaders, they have done so much to our nation India, but unfortunately they are making a very fundamental mistake in understanding the whole concept of Christianity. Christianity revolves around a person, does not revolve around a principle. And they are saying principles are more important than the person. Jesus is கடவுள் என்ன சொல்லிருக்கலாம், ஸ்ட்ரெயிட்டா எடுத்தோன்னு பத்து கட்டளை கொடுத்துட்டு இதுதான் பத்து கட்டளை பாதிரி கீழ்ப்பு பண்ணீங்கன்னா நீங்க எல்லாம் பரலோகம் போயிடுவீங்க அப்படின்னு கன்க்ளூட் பண்ணாதபடிக்கு, at the very beginning he says I am the commandant speaking, I am the one who set you free, therefore these are all my commandments. நான் உங்களுக்கு இப்படி செய்திருக்கிறேன்ப்பா, உங்களுக்காக நான் வந்து விடுதலை கொடுத்திருக்கிறேன், என்னுடைய கட்டளையை நீ கீழ்ப்படுறியா. If you love me commandant, then you will keep my commandments. ரான் மெல் என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு தாட்ட சொல்றாரு அந்த இடத்துல, ஐ வாண்ட் டு ஜஸ்ட் ஷேர் இட் வித் யூ. யூ நோ சம்திங் வெரி இன்ட்ரெஸ்டிங் அபவுட் இட். இஸ் சேயிங் வென் யூ திங்க் ஆஃப் 10 கமாண்ட்மெண்ட்ஸ், வி டென்ட் டு திங்க் ஆஃப் த ராட்லிங் பேட்லாக்ஸ் ஆன் த கிளாங்கிங் செயின்ஸ். உடனே கமாண்டன்ட் யோசனை, கமாண்ட்மெண்ட் யோசனை என்ன என்ன வருது, கமாண்டன்ட் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஆள் மாதிரியும், கையில வந்து போலீஸ்கார வச்சிருக்கிற மாதிரி ஒரு அந்த விலங்குல கையில வச்சுக்கிட்டு கிளாங்கிங் சவுண்ட் ஆஃப் செயினோடு உங்ககிட்ட வர மாதிரியும். வி திங்க் தட் காட், வி இமேஜின் தட் காட் இஸ் சேயிங் டு அஸ், யூ மெஸ் வித் மீ அண்ட் இஃப் யூ ஸ்டெப் அவுட் ஆஃப் யுவர் பவுண்ட்ஸ் ஐ வில் கில் யூ லைக் எ பக் லேண்டிங் ஆன் எ டிரான்ஸ்ஃபார்மர். ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் மேல ஒரு சின்ன பக் வந்து விழுந்தா எப்படி பட்டுன்னு அது எரிஞ்சு சாவதுமோ அந்த மாதிரி பவுண்ட விழுந்து நான் போட்ட வட்டத்தை தாண்டி தாண்டி வெளியே போனேன்னா உனக்கு குழப்பிடுவேன் அப்படின்னு சொல்ற ஒரு பெரிய ஒரு ஒரு அரக்கனை போல சில வேலையை நம்ம கமாண்டன்ட யோசிக்கிறோம். திஸ் இஸ் நாட் 10 சஜஷன்ஸ், தே ஆர் 10 கமாண்ட்மெண்ட்ஸ் ஆஃப் காட். தட் இஸ் பிக்சர் வி ஹேவ் அபவுட் காட், அண்ட் தட் இஸ் நாட் ட்ரூ. வாட் இஸ் சேயிங் இஸ் பிசாசுனுடைய பெரிய டாக்டிக்ஸ் என்ன தெரியுமா, Satan's tactics from the beginning. I want to take you to the third chapter of Genesis. From third chapter of Genesis, Satan's wiles and guile enna to give a wrong picture about God. Enna picture theriyuma? That is, turn with me to third chapter of Genesis, please. What is the picture? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஸ்திரீ சர்வத்தை பார்த்து நாங்கள் தோட்டத்தில் விருட்சத்தின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் கனியை புசிக்க நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடரும் வேண்டாம் என்று கர்த்தர் சொன்னார். அப்பொழுது சர்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்பட்டு நன்மை தீமை அறிந்து, யாரை போல, தேவர்களை போல. யூ நோ சம்திங் வெரி இன்ட்ரெஸ்டிங், சேட்டனுடைய மோஸ்ட் ஐ வுட் சே ஸ்ட்ராட்டஜிக் மூவ் என்னன்னா, ஹி வாண்ட்ஸ் டு கிவ் யூ அன் இம்ப்ரெஷன் யுவர் காட் இஸ் அ காஸ்மிக் கில் ஜாய். கில் ஜாய் என்ன தெரியல, உங்க சந்தோஷத்தை விரும்பாத ஒரு கடவுள், நீங்க சந்தோஷமா வாழ்றதவர் விரும்பவில்லை, எப்பவுமே நீங்க துக்கத்தோட இருக்கணும், எப்பவுமே கஷ்டத்தோட வாழணும், இப்படிப்பட்ட கடவுளாகத்தான் பிசாசு நமக்கு இம்ப்ரெஷன் கொடுக்க விரும்புறாளாம். இங்க நடந்தது என்ன, ஆதியாகமத்திலே God created a beautiful garden and the center of the garden he placed a tree and told man, do not touch it, do not eat from this particular tree. நான் நடுவுல வைத்திருக்கிற கனியில மட்டும் தயவு செய்து பறிக்க வேண்டாம், சாப்பிட வேணாம் சொல்லிட்டார். அப்ப பிசாசு வந்து என்ன சொல்றான், உங்க கடவுள் வந்து நீ நினைக்கிற மாதிரி நல்ல கடவுள் இல்ல, he has not given you freedom my boy. See, if he has truly given you freedom, why is there a law, why is there a commandment coming in there and restricting you? Your hands are tied behind your back, there are certain things you cannot do in your life. See, பிசாசுடைய tactics is your God is a cosmic kill boy, kill joy. அவர் வந்து உங்க சந்தோஷத்துல விரும்புற கடவுள் இல்ல, நீங்க வந்து சந்தோஷம் இல்லாம வாழும் கமாண்ட்மெண்ட் கொண்டு வந்து வச்சு இதை சாப்பிட வேண்டாம் என்ற கமாண்ட்மெண்ட் கொடுத்திருக்கிறாரு. In other words, he is giving a wrong impression about the commandments of God. He is telling, if God has truly given you freedom to enjoy the entire garden, he should have come and told you, enjoy yourself, the whole garden is at your disposal. He didn't say that.
அவர் அருமையான கடவுள் கார்டனை உண்டாக்கி நடுவில் கொண்டு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சார் பாத்தியா, ஒரு லாவ கொண்டு வந்து வைக்கிறார் பாத்தியா, ஒரு சட்டத்தை கொண்டு வந்து வச்சார் பாத்தியா, ஒரு கமாண்ட்மெண்ட்டை கொடுத்துட்டு உன்னுடைய முழு சந்தோஷத்தையும் குலைச்சிட்டாருப்பா. அந்த சந்தோஷத்தை அந்த கமாண்ட்மெண்ட் கண்டி இல்லைன்னா நீ எல்லாம் கடவுளாகலாமே, அந்த பொட்டன்சியாலிட்டி உனக்குள்ள இருக்கே. அவள் பெரிய யூ டசன்ட் வாண்ட் டு கிவ் யூ தி பெஸ்ட் இன் யுவர் லைஃப், ஹி ஹஸ் நாட் கிவன் யூ தி பெஸ்ட். நீ வந்து கமாண்ட்மெண்ட் கண்டி சாப்பிட வேணா, அந்த கமாண்ட்மெண்ட் அங்க இல்லைன்னா நீ வந்து அதை சாப்பிட்டுட்டு நீயே தெய்வமாயிட்டு இருக்கலாமே. அந்த ஒரு பெஸ்ட் பாசிபிலிட்டி கடவுள் கெடுத்துட்டாரு பாத்தியா, ஹி இஸ் நாட் அ குட் காட். தட் இஸ் இம்ப்ரெஷன் ஹி கிரியேட்ஸ். சி கிறிஸ்துவுக்குள் பிரியமானவளே, திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் யூ கேர்ஃபுல்லி அண்டர்ஸ்டாண்ட். பிசாசுடைய பெரிய டாக்டிஸ் கிவிங் ராங் இம்ப்ரெஷன் அபவுட் தி கமாண்ட்மெண்ட்ஸ் ஆஃப் காட். தட் வி சீ இட் இன் தி தேர்ட் சாப்டர் ஆஃப் ஜெனசிஸ். கடவுள் கொடுத்த கமாண்ட்மெண்ட் இஸ் மிஸ் இன்டர்பிரேட்டிங் இட், மிஸ் கோட்டிங் இட், அண்ட் இஸ் டெல்லிங் மேன் லுக் இஸ் பிளஸ்ட் கமாண்ட்மெண்ட். யூ நோ வை? இட் டசன்ட் வாண்ட் யூ டு என்ஜாய் லைஃப் டு தி ஃபுல்லஸ்ட் எக்ஸ்டென்ட் பாசிபிள். கிரேட்டஸ்ட் பொட்டன்ஷியாலிட்டி உனக்குள்ள என்ன தெரியுமா? யூ கேன் பிகம் அ காட். யூ நோ தட்? இந்த மாதிரி ஒரு பெஸ்ட் உனக்கு கொடுக்கிறதுக்கு பதில் இஸ் கிவன் தி வர்ஸ்ட் பை பிளேசிங் எ கமாண்ட்மெண்ட் இன் தேர். வை ஷுட் யூ பிரிங் எ கமாண்ட்மெண்ட் இன் தேர்? சோ ஃப்ரம் தி பிகினிங்லயே என்ன சொல்லிட்ட, பத்து கட்டல் வர்றதுக்கு முன்னாலேயே, God's commandments are only restrictive. They are not really true freedom to you. உனக்கு உண்மையான சுதந்திரத்தை அது கொடுக்க முடியாதுப்பா. இட் இஸ் வெரி ரெஸ்ட்ரிக்டிவ். உன் வாழ்க்கையில சந்தோஷத்தையே விரும்புதல்ல. இட்ஸ் அ காஸ்மிக் கில் ஜாய். எப்படி இம்ப்ரெஷன் பிசாசு கொடுத்து கொடுக்கிறதுக்காகத்தான் கமாண்ட்மெண்ட் பத்தி பேட் இம்ப்ரெஷன் கொடுத்துட்டாங்க. கிறிஸ்துவுக்குள் பெரியமானவர்களே, ட்ரூ ஃப்ரீடம் இன்வால்வ்ஸ் எ டிசிப்ளின். நம்மெல்லாம் கார் ரோட்ல ஓட்டிக்கிட்டு வரோம். I have got full freedom, right? I'm a citizen, I'm paying my taxes. So I can drive anywhere you want to now. You can drive. But I'll have to come and see you in the jail maybe a couple of days later. So what I'm saying is, for everything there is a rule. Even while coming to church, there is a discipline. In everything there are laws in place. It is not that your freedom is taken away. Freedom can be enjoyed only within the context of discipline. If there is no law in place, there no commandments in place, you cannot enjoy your freedom. So nobody can enjoy freedom without commandment being in place. God is so beautiful in this point. பிசாசுடைய டாக்டிஸ் என்ன, கமாண்ட்மெண்ட்ஸ் வந்து பேட் பிக்சர் கொண்டு வந்து கொடுக்கறதா அவன் பெரிய வேலை. So this is the point I want to highlight, right? The source of the commandments is God himself, right? God is the source. Because it comes from God. So நம்ம நாட்டினுடைய தலைவர்கள் சொல்ற மாதிரி, they only want the commandments and not the commander. காந்திஜி தன்னுடைய புத்தகத்திலே சொல்கிறார், whether Jesus lived historically or not, that is not my problem. If somebody comes tomorrow and tells me Jesus Christ of Nazareth did not exist on this earth, it doesn't bother me one single bit. நாளைக்கு யாராவது வந்து ஏசாமி ஒருத்தர் இந்த உலகத்திலேயே வாழவே இல்லைன்னு சொன்னாங்கன்னா எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஃபார் மீ, வாட் ரியலி மேட்டர்ஸ் டு மீ இஸ் சர்மன் ஆன் தி மவுண்ட். சர்மன் ஆன் தி மவுண்ட்ல சொன்னாரே அந்த கமாண்ட்மெண்ட்ஸ், அதுவே எனக்கு போதும்பா. கமாண்ட்மெண்ட் தேவையில்லை. ஐ வாண்ட் யூ டு டெல் யூ, திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் மோசஸ் இஸ் சேயிங். காட் இஸ் சேயிங், ஹியர் ஐ அம் தி கமாண்டன்ட். If you do not know the commandant, if you do not love the commandant, commander, you will not love the commandments. So commandments and the commander cannot be separated. They are one unit. Commandant keep on the munnala, commandments, you will have to love the commandant. That is one New Testament ஏசாமி சொன்னாரு, நீங்கள் என்னை நேசித்தால் என் கற்பனையில் நீங்கள் கீழ்ப்படுங்கள். So கற்பனை கீழ்ப்படுறதுக்கு முன்னால, you have to love the commandant. Do you love the commandant? That's a question, plain question I want to ask all of you, right? The first point, the source of the commandant. Secondly, the saints. So commandments are given to whom? யாருக்கு கொடுக்கப்படுது? தொடர்ந்து நீ வாசினா, அகைன் ஐ அம் டெல்லிங் யூ, உன் அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்தின் பண்ணி தேவன் அவன். ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ எ க்வெஸ்சன் அட் திஸ் பாயிண்ட், ரைட்? ரிடெம்ஷன், அவங்களுக்கு எகிப்திலிருந்து அடிமைத்தனத்தின் விடுதலை கண்ட பிறகு அவர்களுக்கு கமாண்ட்மெண்ட் கொடுக்கப்படுகிறதா, இல்லது கமாண்ட்மெண்ட் கொடுக்கப்பட்டு அப்புறம் எகிப்திலிருந்து விடுதலை படுகிறார்களா? So what comes first? Redemption first, then the rules? Or the rules first and then the redemption? This is again a basic theological point I want you to understand, right? First God says, set them free first, right? Freedom first, then comes the commandments. அப்படினா என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? Commandments cannot set you free. Your salvation is not in the commandments. Salvation is where? In the commandant.
ஒன்லி யாரு விடுதலை படுத்துன்னு சொல்றாரு? உன்னை அடிமைத்தின் வீடாக ஏற்றிருந்து புறப்படும் கர்த்தர் நானே. என்னுடைய கமாண்ட்மெண்ட்ஸ் இல்ல, நல்லா கவனிங்க. அநேக சமயம் என்ன சொல்றோம், திஸ் பைபிள் cannot save a man. Salvation is not in this book. Salvation is in Christ Jesus. He said at this point here, என்ன சொல்றாருனா, உன்னை அடிமைத்தனை வீட்டிலிருந்து கொண்டு வந்தது என்னுடைய கமாண்ட்மெண்ட்ஸ் இல்லப்பா. I did it with my mighty right hand. என்னுடைய வலதுபுறத்தினாலே, என்னுடைய பலத்தினாலே நான் உன்னை விடுதலை கொடுத்தேன் என்று சொல்லிவிடுறார். சோ என்ன சொல்றாருன்னா, who are the people? Ted Turner, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், CNN உருவாக்கினவர், பயங்கரமான ஆன்டி கிறிஸ்டியன் மேன். He made certain observations about Ten Commandments. He said, we live with outdated and outmoded rules. நமது உலகத்தில் outdated, outmoded rules வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். The rules that you are living under are the Ten Commandments. நான் என்ன ரூல்ஸ் சொல்ல தெரியுமா? The Ten Commandments, right? I bet nobody pays any attention to them anymore. இனிமேல் யாருமே இந்த டென் கமாண்ட்மெண்ட்ஸ் யாருமே கவனிக்கிறதே கிடையாது. And he went on to say, when Moses went on the mountain, he even quotes Moses, when Moses went on the mountain, there were no nuclear weapons, there was no poverty. Moses வந்து சீனாய் மலை மேலே ஏறும் போது அங்க போ நியூக்ளியர் வெப்பன்ஸும் கிடையாது, பாவர்ட்டியும் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, டென் கமாண்ட்மெண்ட்ஸ்ல வந்து அதெல்லாம் கவர் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்ற சொல்லிவிட்டு, கமாண்ட்மெண்ட்ஸ் ஆர் அவுட், நோபடி லிசன் டு திஸ் வண்டர்ஃபுல் சென்டென்ஸ், தட்ஸ் அ பஞ்ச் லைன். நோபடி லைக்ஸ் டு பி கமாண்டட். யாருமே மத்தள கட்டளைக்கு விரும்பவில்லை. இது போய் இது செய்யன்றதை யாருமே விரும்பவில்லை. நான் எப்படி ஆசைப்படுறோம் அப்படிதான் என் வாழ்க்கையை நடத்துப்பேன், ரைட்? ஒரு அருமையான வசனம் நமக்கு ஞாபகம் வருகிறது. ஏன் இப்படி சொல்றான்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். The same Ted Turner, another context said, Christianity is a religion for the losers. தோல்வி அடைஞ்சவங்க தான் கிறிஸ்டியானிட்டியை ஃபாலோ பண்ணுவாங்க. அவர் வந்து சக்சஸ்ஃபுல் மேன், அதனால ஃபாலோ பண்ண மாட்டாராம். Then he went on to say, I have a few drinks, I have a few girlfriends. If that is going to put me in hell, so be it. நான் சில கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுட்டு இருக்கேன், கொஞ்சம் தண்ணி அடிக்கிறேன், இதுக்கு போய் என்ன போய் நரகத்தில் கொண்டு போய் கடவுள் போட்டாருன்னா போட்டுக்கிட்டுமே ரொம்ப சந்தோஷம் போய்கிறேன். That is, he saying, I don't want anybody to command my life and tell me this is how you should live. Nobody should tell Ted Turner, this is not the way you got to live. Why don't you follow certain discipline in life? You're on my laws. Why don't you obey my laws and live by them? He's saying, nobody likes to be commanded. That means, I don't want to be commanded by another God up in the heavens. I want to run my life the way I like it. That is what everybody likes it in the world today. ஏன் கமாண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் தூக்கி தூரம் வச்சிடறோம், ஏன் பைபிளை தூக்கி தூரம் வச்சிடறோம்னா, பிகாஸ் இட் டெல்ஸ் யூ ஆஸ் ஹவ் யூ ஷுட் லிவ் இன் திஸ் வேர்ல்ட். திஸ் இஸ் த வே யூ ஹவ் டு லிவ் இன் திஸ் வேர்ல்ட். தட் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் காட் எக்ஸ்பெக்ட்ஸ் யூ டு லிவ் பை. சோ வி டோன்ட் வாண்ட் இட் பிகாஸ் வி வாண்ட் டு லிவ் பை யுவர் ஓன் லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். நியாயாதிபதிகள் புத்தகம் 21:25 வசனமாசிங்க. நியாயாதிபதிகள் 21:25. நியாயாதிபதிகள் 21:25. Last, I'm talking about the last verse, last chapter, last verse. 21, yeah. அந்நாட்டில் இஸ்ரவேல் ராஜா இல்லை, அவனவன் தன் தன் பார்வைக்கு சரிபோனபடி செய்து வந்தான். ஆங்கில டிரான்ஸ்லேஷன் வாசிங்கன்னா, there was no king. Result என்ன? Each man did what was right in his own sight. When there was no king, நல்லா கவனிங்க, ராஜா இல்லாத பட்சத்திலே அவனவன் தன் இஷ்டப்படி எல்லாம் வாழ்ந்தான்னு போட்டிருக்கு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, when there is no king to rule your life, you will be ruining your life. You will live as you like it. Ted Turner solradhu romba vaasthavamaana pechi. Nobody likes to be commanded. Nobody likes to be told this is the way you got to live. Yaarume engitta vandhu nee ipdi dhaan vaanum sonna, I don't like it. Who is it to tell me how I should live in this world? I can live any way I like it. This is the world you and I are living in, right? Indha ulagathil neengal appadi petta ulagathil vaazhndhu kondirukkum. Indha makkal eppadi petta makkal theriyuma? Yaaru vaasingal வாசி கேட்ட பகுதியிலே யாத்திராகும் 19:4 வாசிங்க. நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். அப்புறமா பூமி எல்லாம் ரைட், தேங்க்ஸ். என்ன சொல்றான், எசென்சியலி இஸ் சேயிங் ஹியர், தி பீப்பிள், தி செயின்ட்ஸ் ஆர் யூ அண்ட் மீ, ரைட்?
The commandments do not save us. Salvation is only in the commander. That's what he says. He's saying here, நான் வந்து உங்களை ரட்சித்து விட்டு பின்னால வந்து உங்களுக்கு கமாண்ட்மெண்ட் கொடுத்திருக்கிறேன்ப்பா. கமாண்ட்மெண்ட் கொடுத்துட்டு அப்புறம் ரட்சிக்கவில்லை. That means, salvation is not in the commandments. I saved you, then I gave the commandments to obey. நான் வந்து உங்களுக்கு விடுதலை கொடுத்து விட்டு பின்பதாகத்தான் உங்களுக்கு கமாண்ட்மெண்ட் கொடுத்து இப்படி வாழ்கிறேன் சொல்லியிருக்கிறேன். இன்னைக்கு என்ன சொல்றேன்னா, கமாண்ட்மெண்ட் மூலமாக சால்வேஷன் கிடையாது. That is what Hindu friends, particularly Indian context, enna solranga na commandments vecha podu nam paralogam poyidala. No, commandments, there is no salvation in the commandments. The saints of God are chosen, are rachithu vittu pinbadaga than commandment kudukrade nam pagudili vasikkrom. Yaarad kalathukku nirubathum 2nd adhigaram, kalathiyar 2nd adhigaram 16, you read the verse 21. நீதியானது நியாயப்பிரமாணத்தில் வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணா இருக்கும். 16 வசனம், நியாயப்பிரமாணத்தின் கிரியையில் எந்த மனுஷனும் நீதிமான் ஆக்கப்படுகிறது இல்லை. That means, by following the commandments, you will not be saved. Salvation வந்து is first God given salvation, then comes the commandments. So, நீதிமான ஆகிறது வந்து கர்த்தருடைய கமாண்ட்மெண்ட்ஸ் மூலமாக இல்ல, கர்த்தர் நீதிமான் ஆக்கி கமாண்ட்மெண்ட்ஸ் பின்பதாக நமக்கு உபயோகப்படுவதற்காக தருகிறார். So that is the kind of saints are first they are redeemed, then they are given the 10 commandments to follow. It is not the other way around. It is 10 commandments and then the redemption. No, first the redemption and then the commandments are given. உங்களுக்கு என்ன கர்த்தர் கட்டளை கொடுத்த காரணம் என்ன தெரியுமா? கட்டளையின் மூலமாக ரட்சிக்கப்படுவதற்கல்ல, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு கட்டளை கொடுக்கப்படுகிறது. That is exactly what is happening with the 10 commandments. Thirdly and finally, we will conclude. First I said the source, secondly the saints of the commandments, finally the security of the commandments. Christuvukkal periyamanavule, we live in a very insecure world. There are so many challenges for Christian life. Christu vaalkile nam Christuvil undi pirippadarkaga ethaniyo sakthigal namakku indha ulagathile irukkirade nam arundirukrom. Nam thanippatta vaalkile, kudumba vaalkile, office la pora edathile ethaniyo samayile Christuvukku vaala mudiyadapadikku, கிறிஸ்துவோடு கூட இணைந்து வாழ முடியாதபடிக்கு நம்ம பிரிக்கிறதான சக்திகள் ஏராளமா இருக்கிற இந்த காலகட்டத்திலே, ஹவு கேன் ஐ லீவ் எ செக்யூர்ட் அண்ட் சேஃப் கிறிஸ்டியன் லைஃப்? அந்த கேள்வி கேட்டீங்கன்னா, ஐ வாண்ட் டு டெல் யூ, ஸ்டே வித்தின் தி கமாண்ட்மெண்ட்ஸ். தே ஆர் அவர் செக்யூரிட்டி, தே ஆர் ஃபார் அவர் சேஃப்டி. ஐ வாண்ட் ஜஸ்ட் ஒன் சிம்பிள் இல்லஸ்ட்ரேஷன் அட் திஸ் பாயிண்ட். ஜோஷ் மெக்டோவல் இஸ் அ கிரேட் சர்வன்ட் ஆஃப் காட், இஸ் அ கிரேட் யூத் சர்வன்ட்.

ஒரு நாள் எப்படியோ கேள்விப்பட்டு அவங்க இங்கேயோ வெளியே ரொம்ப தூரம் போறாங்கன்னு கேள்விப்பட்டு பிக்டப் ஃப்ரெண்டோட சேர்ந்து அந்த உடன் ஃபென்ஸ் மேலே எகிரி அந்த உள்ள போய் இறங்கி அந்த டைவிங் போர்டில் இருந்து எதுக்காக ஃபென்ஸ் போட்டாங்க ஒண்ணுமே தெரியாதபடிக்கு யங் ஃபெலோ டைவ்ட் நடந்த சம்பவம் டைவ்ட் இட் வாஸ் எ ஷாலோ வாட்டர் ஆகையினாலதான் யாரும் விழுந்து ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவங்க ஃபென்ஸ் போட்டு வச்சிருந்தாங்களாம் ஹி கிராஸ் த ஃபென்ஸ் திங்கிங் தட் தேர் பாரிங் ஹிம் ஃப்ரம் ஹேவிங் ஃபன் ஃபன் இல்லாதபடிக்கு என்னை வந்து பார் பண்றதுக்குனே இந்த ஃபென்ஸை போட்டிருக்காங்கன்னு சொல்லி He mistook the fence. He climbed over the fence and jumped from the diving board. Result was, from head down, he became paralyzed. To this day. And what they say is, he mistook the fence. The fence is not a fetish. The fence nudi noka vandu, not to keep him away from fun, but keep him away from dangers and harms. Christopher, what McDowell says is, God's word around you is not a fetters, they are fence. எதுக்காக fence தெரியுமா? If you cross that fence, you are falling into sin. சங்கீதக்காரர் மிக அழகாக 110 சங்கீதம் எடுங்க. 110 சங்கீதத்தினுடைய 9 வசனம் வாசிங்க, 11 வசனம் வாசிங்க. சீக்கிரம் 119:9-11 வாசிங்க. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? இப்படி வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்கிறதானே. அப்புறம் 11 வசனம், நானுக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு நீ வாக்கு எங்க வச்சேன்? என் இருதயத்திலே வைத்து வைத்தேன். What is he saying is, real security in this insecure world is in God's commandment and words. If you live within the word, if you live within the context of the commandments, I tell you, sin cannot touch you. We are all secured and safe inside the commandments of God. அதான் சங்கீதக்காரன் சொல்றான், என் வாழ்க்கையில பாவம் செய்யாதபடிக்கு நான் என்ன பண்ண தெரியுமா, இப்படி வாழ்க்கை என் இருதயத்துக்குள்ளே வச்சுக்கிட்டேன்ப்பா, அப்ப அது இந்த செக்யூரிட்டிலே வாழ்ந்தேன்னு சொல்றார். ஜோஸ் மெக்டவால் ரைட்ஸ் இன் ஹிஸ் புக், காட்ஸ் கமாண்ட்மெண்ட்ஸ் ஆர் லைக் அன் அம்பரல்லா. When you walk out in the rain, the umbrella gives you security from rain. If you move out of the umbrella can no longer keep you safe and secured. You will get wet in the rain. ஆண்டவர் கட்டளை கமாண்ட்மெண்ட் வந்து அம்பரல்லா மாதிரியா, ரெயின் வரைச்சு அம்பரல்லா பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க, அம்பரல்லாக்குள்ளே இருக்கிற வரைச்சும் ரெயின் உங்களை தொடாது. அம்பரல்லா விட்டு நீங்க வெளியே மூவ் பண்ணீங்கன்னா ரெயின் வில் மேக் யூ வெட். So what he's saying is, as long as you are within the commandments, you remain within the commandments of God, you are safe and secured. You try to move out of the commandments, பாவம் என்ன என்ன? உங்களுக்கு தெரியவே தெரியாத பாவம் இருக்குது. நீ சொல்றதை பார்த்தா நீங்க சொல்லிதாங்க பாவமே எங்களுக்கு தெரியுதுன்றீங்க. 1 யோவான் 3:4 என்ன சொல்லப்பட்டிருக்கு? நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். See, when the fence is put around you, when you cross the fence, that's a sin. You are falling into sin. In other words, you are moving out of the comfort zone, you are moving out of the security zone. Security zone விட்டு வெளியே போனீங்கன்னா you are falling into sin. That's what 1 John 3:4 tells us. கிறிஸ்தவர்கள் பெரிய மாணவர்களே, ஐ டெல் யூ, as long as you remain within the fence, you are safe and secured. One last illustration, I want to bring my sermon to your close. Turn it to Jeremiah. Kindly everybody turn your Bibles to Jeremiah, chapter 7, right? You all know this. Kindly read to me the third verse. 3rd verse. இஸ்ரவேல் தேவனாகியே சொல்கிறார், உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் என்ன பண்ணுங்க? சீர்படுத்துங்கள். 4th வசனமா? கத்தரின் ஆலயம், கத்தரின் ஆலயம், கத்தரின் ஆலயம் என்று சொல்லி நடக்கு. லெட் மீ டெல் யூ சம் இட் அப். வாட் ஆர் சேயிங் இஸ் இஸ்ரவேலைட்ஸ், நாங்க வந்து எப்படி வாழ்ந்தாலும் பிரச்சனை இல்ல, எப்படியாவது சமுதாயத்தில் வாழ்ந்துடுறோம், ஆனா கோயில் உள்ள வந்துட்டா எங்களுக்கு செக்யூரிட்டி, ரைட்? ஏன்னா ஆண்டவர் பாத்துக்குவாரு. பிரைஸ் தி லார்ட், வெரி குட். அவர் என்ன சொல்றாரு? 3rd 4th வசனத்துல, கத்தரின் ஆலயம், கத்தரின் ஆலயம், கத்தரின் ஆலயம் இதுவே என்று சொல்லி பொய் வார்த்தைகளை சொல்லிக் கொள்ளாதுங்கள். என்ன அர்த்தம்? நான் எப்படியாவது சமுதாயத்தில் வாழ்ந்துருவான்டவரே, இங்க உள்ள வந்த உடனே எனக்கு செக்யூரிட்டி கொடுத்துருவேன். That's what they're saying. You know what happened? Read to me the 9th verse. நீங்கள் திருடி, கொலை செய்து, விபச்சாரம், என்ன மூணு கட்டளை மீறாங்க பாருங்க, அழகா லிஸ்ட் போட்டு கொடுக்காரு. மூணு கட்டளை, திருடிங்க, கொலை செய்தீங்க, விபச்சாரம் பண்ணீங்க, அப்புறம் பொய் ஆணையிட்டீங்க, another commandment. அப்புறம்

பாகாலுக்கு ஃபர்ஸ்ட் மோர் ஃபோர் கமாண்ட்மெண்ட்ஸ் காலி, எல்லா கமாண்ட்மெண்ட்டும் உடைச்சிட்டீங்க. உடைச்சிட்டு அப்புறம் என்ன செய்றீங்க? பிற்பாடு வந்து, எப்படி பிற்பாடு வந்து, தமிழ் வந்து பிற்பாடுன்னு போட்டு, எல்லா கமாண்ட்மெண்ட் சமுதாயத்தை உடைச்சிட்டு கோயிலுக்குள்ள வந்து பியூல உட்கார்ந்துக்கின்னு என்ன சொல்றாங்க பாருங்க. பிற்பாடு வந்து என் நாமத்திற்கப்பட்ட இந்த ஆலயத்திலே எனக்கு முன்பதாக நின்று இந்த அருவறுப்புகளை எல்லாம் செய்யத்தக்கதாக விடுதலை பெற்றிருக்கோம் என்று சொல்வீர்கள். ஆங்கில டிரான்ஸ்லேஷன், லெட்ஸ் தமிழ் டிரான்ஸ்லேஷன் இஸ் நாட் ஆல் தட் குட். வி காட் எ நேவி. இட் சேஸ், after doing all this, after breaking all my commandments in the society, you come inside my sanctuary which bears by name, yen peru vechikittirukku the sanctuary kulla vandu ukandukittu, you all say we are safe. Enna idu eduthu paarenga, same expression is used. We are safe. Naanga secure ah indha koyilukulla vandutappa paravaala, anga eppadi nadandhaala avarku theriyadhu, inge vandutomla avar paathukkar, ella vandhaala prachana vandhaala. I want to just tell you exactly the message Jeremiah was telling. You know what happened? These people are thinking, as long as the temple is standing, we are safe, we are secured inside the temple. Irrespective of the way we live outside the temple, they break all the commandments of God. கடவுளுடைய வார்த்தையெல்லாம் கட்டளையெல்லாம் மேல உடைச்சிட்டோம், ஆனாலும் உள்ள வந்து உட்கார்ந்துன்னா நம்ம சேஃபா செக்யூர் ஆகலாம். You know what they are saying? We are safe. I want to tell you, safety is not in this building. Security is not in the four walls of the church. You know where is the security? As to remain within the statutes of God. கடவுளுடைய statutes எல்லாம் உடைச்சி போட்டுட்டு உள்ள வந்து sanctuary குள்ள வந்து security தேடினீங்கன்னா, he is saying that will not be yours. You know what happened? Babylonians வந்தாங்க, temple உடைச்சாங்க, அவங்க சிறை கைதிகளாக குடிச்சிட்டு விட்டார்கள். That means temple cannot, did not give them security they wanted because they broke the statutes of God. கடவுளுடைய கற்பனையில் உடைத்து விட்டு கடவுளுடைய கூடாரத்துக்குள்ளே வந்து யாங்க செக்யூர்டா இருக்குன்னு யோசிக்கிறீங்களப்பா. நோ சேஃப்டி இன் த ஃபோர் வால்ஸ் ஆஃப் தி சர்ச் இஃப் யூ பிரேக் ஆல் தி கமாண்ட்மெண்ட்ஸ் ஆஃப் காட். கமாண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் உடைச்சிட்டு கமாண்டன்ட் மரியாதை எல்லாம் நடத்திட்டு அவர் வீட்டுக்குள்ள இருக்கிற இந்த கோர்ட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துன்னு யாங்க செக்யூரிட்டி யோசிக்கிறீங்களா? தர் இஸ் நோ செக்யூரிட்டி இன் த ஃபோர் வால்ஸ் ஆஃப் தி சர்ச் இஃப் யூ பிரேக் ஆல் தி ஸ்டாட்யூட்ஸ் ஆஃப் காட். கடவுளுடைய கற்பனையை உடைத்து விட்டு இங்கே வந்து செக்யூரிட்டி தேடாதீங்கப்பா. Stay within the statutes of God, because the sanctuary cannot save you. Salvation is only the statutes. Only believe the statutes, stay within the statutes, you are secured in this world. The ulagathile, the mosamana ulagathile, paavam endra ulagathile, paavam illamalapadi successful ah indha ulagathile vaanuna lindu kaalangalile, that is what we have been asked to examine ourselves for. எந்த எக்ஸாமின் பண்ண, ஹவு கேன் ஐ லீட் அ சக்சஸ்ஃபுல் கிறிஸ்டியன் லைஃப் லார்ட். இந்த உலகத்தில் எத்தனையோ போராட்டம் இருக்கு சாமி, எப்படி நான் ஒரு செக்யூர்டா வாழ முடியும்னு கேட்டீங்கன்னா, ஐ வாண்ட் டு டெல் யூ, ஸ்டே வித்இன் த கமாண்ட்மெண்ட்ஸ் ஆஃப் காட். கடவுளுடைய செக்யூரிட்டி கொடுக்குற அந்த கமாண்ட்மெண்ட்டுக்குள்ள வாழ கத்துக்கிடுங்க. உங்க வாழ்க்கையில பாவம் உங்களை தொட முடியாது, எந்த சூழ்நிலையிலும் தொட முடியாது, எந்த இடத்திலையும் தொட முடியாது. வேலை ஸ்தலங்களிலோ இருக்கிற சமுதாயத்தில் எங்க போனாலும் சரி, ஸ்டே வித்இன் தி செக்யூரிட்டி ஆஃப் காட்ஸ் கமாண்ட்மெண்ட்ஸ். ஐ டெல் யூ, நோ சின் கேன் நெவர் அப்ரோச். இட்ஸ் லைக் அன் அம்பரல்லா. ஸ்டே வித்இன் தி அம்பரல்லா, யூ ஆர் சேஃப் ஃப்ரம் தி ரெயின், யூ ஆர் செக்யூர்ட் ஃப்ரம் தி ரெயின். தட் இஸ் வாட் மோசஸ் இஸ் சேயிங் அட் திஸ் பாயிண்ட். சோ கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபர்ஸ்ட் ஐ சே தி சோர்ஸ் ஆஃப் தி கமாண்ட்மெண்ட்ஸ், the saints of the commandments, the security of the commandments. Chompalam parisuthum ullandavare, indha aashirvadamana velaikkaga nandiyodu naangal stotram irukkrom. Ummudaiya vaakthathukkulladhaga naangal engal vaazhkai nadathum bodhu engalukku periya security-ye nee tharugirai aandavare. Indha paavamana ulagathile oru naalum saami ethraiyo vidhamana paavamana kaaryangalai naangal paarkkrom, kekkrom, yen seiya thoondapadugrom saami. Ippidipatta kaalakattathile நாங்கள் உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் உம்முடைய கமாண்ட் கற்பனைக்குள்ளதாக அதற்குள்ளதாக நாங்கள் வாழும்பொழுது ஒரு அம்பரல்லாவை போல சாமி அதுக்குள்ளே நிற்கும் பொழுது இந்த உலகத்தினுடைய எந்த பாவமும் எங்களை தொட முடியாது என்று அறிந்திருக்கிறோம். சங்கீதக்காரன் சொல்லுகிறவனமாக உங்களுடைய வார்த்தையை என் இருதயத்துக்குள்ளே ஒழித்து வைத்தேன், ஆகையினால் நான் பாவம் செய்யவில்லை என்று சொல்லுகிறானே சாமி. ஆம் ஆண்டவரே, நாங்கள் எங்களே ஆண்டவரே கற்பனைக்குள்ளே ஒழித்து வாழ எங்களுக்கு உதவி செய்ய ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதியும். அப்படிப்பட்ட ஸ்ட்ரகிள் ஒருவேளை எங்கள் வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால், கற்பனைக்குள்ளதாக வாழ தேவன் தாமே அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே.

பா, உம் அன்பு மாறவில்லை, உம் அன்பு மறையவில்லை, தம் கிருபை குறையவில்லை. உம் அன்பை நினைக்கும் பொழுதெல்லாம் உங்க மேல இன்னும் பாசம் வருகிறது. தம் ஒரே பேரான குமாரனை தந்து இவ்வளவா எங்களை அன்பு கூர்ந்திரே. உம்முடைய அன்பு இப்படியாக எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டினீரே. Wonderful Lord, your love is wonderful.

குமாரனை தந்து இவ்வளவா எங்களை அன்பு கூர்ந்தவரே. அப்பா, அன்புக்காய் நான் நன்றி சொல்லுகிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ.

சிந்திப்போம் செயல்படுவோம். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1960 முன்னால வரைக்கும் ஒவ்வொரு கிராமத்திலையும் பலருக்கு 10 குழந்தைகள், 8 குழந்தைகள், குறைஞ்சது 5 குழந்தைகள் சர்வசாதாரணமா பெற்றுக்கிட்டாங்க. 1980 பிறகு 100 குடும்பம் 2 குழந்தைகள், எங்காவது ஒரு சில குடும்பத்துல 3 குழந்தைகள் உண்டு. 2000 பின் 1 குழந்தை அல்லது 2 குழந்தை தான் அப்படிங்கிறது எழுதப்படாத தீர்ப்பா மாறிட்டது. ஆனா 2010 பின்னால ஒரு குழந்தை வேண்டுமே இறைவா அப்படின்னு போகாத கோவிலும் இல்ல, பார்க்காத மருத்துவமும் இல்ல. இந்த நிலைமையிலதான் நாம இன்னைக்கு இருக்கோம். இதுக்கு அறிவியல் 1000 காரணம் சொல்லலாம். ஆனா முதல் காரணம் ஆரோக்கியம். 1960 வரை பெண்ணுக்கு 16, ஆணுக்கு 20 திருமணம் ஆச்சுது. முக்கியமான உணவு ராகி, கம்பு, சோளம். 1975 மேல பெண்ணுக்கு 18, ஆணுக்கு 22 வயசுல திருமணம் ஆச்சு. அப்போ சாப்பிட்ட உணவு அரிசி, மரவள்ளி. 1992 மேல பெண்ணுக்கு 20, ஆணுக்கு 25 வயசுல திருமணம். உணவு பட்டை தீட்டப்பட்ட அரிசி. 2000 மேல பெண்ணுக்கு 25, ஆணுக்கு 30 திருமணம் ஆகுது. இவங்க சாப்பிடுற உணவு ஃபாஸ்ட் ஃபுட். 2010 மேல மக்கள் சாப்பிடுற முக்கியமான உணவு மைதா மாவாகி போனது. அப்புறம் வெள்ளை சர்க்கரை பயன்பாடு அதிகம். அடுத்து தரம் குறைஞ்ச எண்ணெய். இதனால தான் யார கேட்டாலும் ஏதாவது நோய் இருக்குது. இளம் தலைமுறையினர்கிட்ட மலட்டுத்தன்மை அதிகமா காணப்படுது. உணவை மாற்றுவோம், ஆரோக்கியமா வாழுவோம். வேதாகமத்திலையும் நாம சாப்பிட வேண்டிய பொருட்களை பற்றி மிக தெளிவா போட்டிருக்குது. பின்னும் தேவன், இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும், விதை தரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாயிருக்க கடுவது. அப்புறம், நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள் யாவும் உங்களுக்கு ஆகாரமாயிருப்பதாக, பசும் பூண்டுகளை உங்களுக்கு தந்தது போல அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம், நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் அப்படின்னு சொல்றாரு. நல்லா சமைச்சு இயற்கை உணவை சாப்பிட்டு ஆரோக்கியமா பல வருடங்கள் உயிரோட வாழுவோம்.

எந்த நெருக்கத்தின் பாதையில போயிட்டு இருக்கிறீங்க? என்ன கண்ணீரின் பள்ளத்தாக்கில நடந்துட்டு இருக்கிறீங்க? யாருக்கும் தெரியாத ஒரு பயங்கரமான இருளுக்குள்ள, ஒரு கவலைக்குள்ள, ஒரு சோகத்துக்குள்ள இருக்கிறீங்களா? அது எல்லாத்துக்குமே வரும். அது வாழ்க்கையின் ஒரு கட்டம், அது கடந்துதான் போகணும். ஆனா பைபிள் அழகாய் சொல்லுது, நமக்கு தெரிந்த வசனம் தான், மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தால் பொல்லாப்புக்கு பயப்படு, உங்க கூட ஒருவர் இருக்கிறார், அதை நீ கடந்து போறதற்கு உதவி செய்வா. அந்த வருஷம் முழுவதும் உங்களை நடத்திருக்கிறாரா? உங்க ஆயுசு தான் இப்ப என்ன வயசு உங்களுக்கு? இந்த வயசு வரைக்கும் உங்களை சாகடிக்கல, உங்களை கத்தர் எந்த தீமைக்கும் ஒப்பு கொடுக்கல, நடத்தி நடத்தி ஒவ்வொரு ஸ்டேஜா கூட்டிட்டு வந்திருக்கிறார்ல, இனிமேலும் நடத்துவார், இனிமேலும் கடக்க உதவி செய்வார். இந்த பள்ளத்தாக்கு நீ கடப்பீர்கள், இதுவும் வாழ்க்கையில கடந்து போகும். சிலதெல்லாம் கடந்து போனாதான் நீங்க உங்க வாழ்க்கையினுடைய சில காரிய உயரங்களுக்கு போக முடியும். சில காரியங்களை அது உங்களை விடும், நீங்களும் விட்டு போகணும், பள்ளத்தாக்க விட்டு போகணும், சில நபர்களை விட்டு போகணும். கர்த்தர் இம்மட்டும் நடத்தினார், இனிமேலும் நடத்துவார். இந்த பள்ளத்தாக்க கடக்க இயேசு உதவி செய்வார்னு எத்தனை பேர் நம்புறீங்க? கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இதை நான் கடந்து போவேன், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். காரணம் தேவன் எங்கூட இருக்கிறாருப்பா, சர்வ வல்லமையுள்ள இயேசு எங்கூட இருக்கிறார், நான் ஏன் பயப்படணும்? கை தட்டி எங்கூட சேர்ந்து பழைய பாடலை எங்கூட சேர்ந்து பாடுறீங்களா?

கடப்பீங்க, இதையும் கடப்பீங்க. இது ரொம்ப நாள் நிலைக்காது, இந்த கண்ணீர் ரொம்ப நாள் நிலைக்காது, இந்த போராட்டம் ரொம்ப நாள் நிலைக்காது, இந்த பள்ளத்தாக்கு நடமும் ரொம்ப நாள் நிலைக்காது. கடப்பீங்க. வாழ்க்கை நாளே சிலதை கடந்து போறதுதான் வாழ்க்கை. இன்னைக்கு கடந்து நாளைக்கு போறது இல்லையா, அந்த மாதிரிதான் இந்த போராட்டத்தை கடந்து நீங்க போவீங்க. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவன் என்னோடு இருக்கிறார், அது மட்டும் போதும். நான் இன்னால் இருக்கிறார், நடந்தால் இருக்கிறார், கண்ணீர் சிந்துனால துடைக்கிறதுக்கு இருக்கிறாரு. இந்த பள்ளத்தாக்கம், இந்த பேட் ஃப்ரேஸும் என் வாழ்க்கையிலிருந்து கடந்து போகும். கடந்து போக கர்த்தர் உதவி செய்வார் நான் நம்புறேன். தனவே ராமையின் சொல்றீங்க, கைகளை தட்டி கடப்பேன்னு சொல்லுங்க, கடந்து போவேன்னு சொல்லுங்க, இயேசு கடக்க வைப்பார்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நெருக்கம் பெருக பெருக அந்த அளவுக்கு பெருக்கத்தும் வாழ்க்கையில கொடுக்க போறேன். இஸ்ரவேலின் ஜனங்களை ஒடுக்க ஒடுக்க பெருகிட்டு இருந்தாங்க. உங்க வாழ்க்கையில எவ்வளவுக்கு எவ்வளவு நெருக்கம் வருதோ அவ்வளவுக்கு அவ்வளோ அந்த நெருக்கத்துக்கு ஏத்த வண்ணமா நீங்க பெருகுவீங்க. அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, ஐயோ இந்த நெருக்கத்திலேயே முடிஞ்சிருச்சு, இந்த வியாதி நெருக்கத்திலேயே முடிஞ்சிருச்சு, இந்த ரிலேஷன்ஷிப் நெருக்கத்திலேயே முடிஞ்சிருச்சுன்னு உங்க எல்லைய அந்த நெருக்கத்துல முடிக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ அங்க முடிஞ்சிருச்சு நினைக்கிற இடத்துல அங்கதாயா நான் உனக்கு ஒரு பெருக்கத்தையே வைத்திருக்கிறேன். தாவீது சொல்றேன், நெருக்கத்துல கர்த்தர் நோக்கி கூப்பிட்டேன். நான் நெருக்கத்துல கூப்பிடுறேன்னு அவருக்கு தெரிஞ்ச உடனே நான் கூப்பிட்ட என் சத்தத்தையே விசாலத்துல வச்சு ஏற்றுக்கொண்டாராம். எவ்வளவு சூப்பர் இல்லையா ஆண்டவர், நீ முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிற இடத்துல உனக்கு ஒரு ஆரம்பத்தை. அவ்வளவுதான் இங்க எல்லாம் முடியுது, நெருங்கி நெருக்கத்துல இந்த இடத்துல எல்லாம் முடியுதுன்னு நினைக்கும் போது அந்த எல்லையில முடிஞ்ச எல்லையில தான் உங்களுக்கு ஒரு ஆரம்பத்தையே வைக்கிறார். எத்தனை பேர் ஆவின் சொல்றீங்க, என் இயேசு அதே போலதான் வாழ்க்கை. ஆசை நெருக்கத்தை கண்டு கவலைப்படாதீங்க. எனக்கு ஒண்ணு தெரியும், அந்த நெருக்கத்துல அவர் என்ன சுமக்கிறாரு, அவர் தோள் மேல இருக்கிறேன், பயமே இல்லை, எனக்கு நெருக்கமே இல்லை. ஒண்ணு மட்டும் தெரியும், அவர் தோள்லன்னா போய்கிட்டே இரு. வேலையில எங்கூட சேர்ந்து ஒரு பாடல் சந்தோஷமா பாடணும், நெருக்கத்தெல்லாம் தூக்கி குப்பையில போட்டு பெருக்கத்தை மட்டும்தான் என் வாழ்க்கையில ஏசு வைப்பார். வேலையிலயா உள்ள ஆசீர்வதிக்கிறது தான்.

Super básica. Super. Ama. எல்லாத்தையும் மறந்துருங்க. எல்லாருக்கும்ப்பா பெருக்கத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி. ஆமா.

கத்தர் சொல்றாரு, அவளை போல நிற்க வந்தாலும் கவலைப்படாத. ஆமீன் சொல்றீங்க. கவலை வந்தாலும் கண்ணீர் விடாது. அதான் நான் சுமக்கிறேன், அதான் நான் தோள்ல வச்சிருக்கேன்ல. ஏன் கவலைப்படணும்? அந்த நெருக்கத்தின் பாதையில கூட உன்னை சந்தோஷமா சுமக்கிறேன்ல. கவலை படாத, நீ வாழ்க்கை கூட சேர்ந்து டிராவல் பண்ணு. கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விட மாட்டேன்னு சொல்லி

கண்டிப்பா குறை வரும். பணம் இல்லாம போகும், நெருக்கம் நீ குருகி போக மாட்ட, நெருக்கம் வர மாதிரி இருக்கும், தாக்கிற மாதிரி இருக்கும் அன்று சொன்னாரு.

ஜாதி நெருக்குதா சோர்ந்து போயிடாதீங்க. ஜாதி வந்துட்டு தெரிஞ்சோன்ன அதுவே உங்களுக்கு பாதி வாக்குழத்தை கொடுத்துரும் என்று சொல்றாரு. இருக்கிறம்மா படுக்க என்று எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்ன நடந்தால உஷ்ணரோகியை பார்த்து கை நீட்டினோன்னு உஷ்ணரம சரியாச்சு இல்ல. அந்த அற்புதம் செய்த இயேசோட தோல் மேலதான் இருக்கிறீங்க. அப்புறம் வியாபார மாறணும் அப்பா அவர் நினைச்சு நான் தோல்ல சாந்தி நடப்பேன் அவர் சுமத்துறதுக்கு ரெடி நான் சாயறதுக்கு ரெடியா இருக்கிறதா யோசிக்கிறேன்.

கத்த கண்டு சார்ந்து பயிராதீங்க. அந்த நெருக்கம் தான் உங்க பெருக்கத்துக்கு ஒரு வழி, அந்த நெருக்கம் தான் உங்க ஆசீர்வாதத்துக்கு ஒரு வழி. தைரியமா சொல்லுங்க, நெருக்கத்தை நான் மேன்மையாய் கருதுகிறேன். இந்த நெருக்கம் எனக்கு பெருக்கத்தை தான் கொடுக்கும், இந்த நெருக்கம் எனக்கு ஆசீர்வாதத்தை தான் கொடுக்கும். என்ன இயேசு என் சத்தத்தை விசாலத்துல வைத்து ஏற்றுக்கொள்வார். இன்னுமே உங்க வாழ்க்கையில எல்லாம் இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? ஆனா இயேசு உங்க ஜபத்தை எல்லாம் கேட்டு, உங்களுடைய அவமானத்தை எல்லாம் பார்த்து, இன்னைக்கு ஏதோ ஒரு ஸ்தானத்துல உங்களை உட்கார வச்சிருக்காருல்ல, அதை ஏன் நினைச்சு பாக்குறது இல்ல? வீடு கொடுத்திருக்கிறார், அதையே நினைச்சு பாக்குறது இல்ல? ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறார், அதையே நினைச்சு பாக்குறது இல்ல? நம்ம நம்மளாவே வந்தோம், நம்மளாவே முன்னேறணும், நம்மளாவே பண்ணோன்னு யோசிச்சிருக்கீங்க, யோசிக்கிறீங்க. நமக்கு நம்மளே பெருமை பேசுகிறது, நான் பண்ண, நான் பண்ண. இயேசு மட்டும் இல்லாம இருந்திருந்தா, இயேசு மட்டும் அந்த போராட்டத்துல உங்களை காப்பாத்தாம இருந்திருந்தா, அந்த எதிரிய இயேசு உங்களுக்கு கையோங்க விட்டுருந்தா, ஏன் எல்லாம் நானே, நான் பண்ண, நான் ஏசப, நான் சம்பாதிச்சாத்துமா, எல்லாம் என்னுடைய ஃபாலோவர்ஸ், என்னுடைய இயேசுவை பின்பற்றவங்களா இருங்க. சொல்றாங்க எல்லாம் பெரிய பெரிய ஆளுன்னு சொல்றாங்க, நான் எனக்கு அவ்வளவு கூட்டம் இருக்குன்னு சொல்றாங்க. இயேசு இல்லாம வந்திருக்குமா? இயேசு இல்லாம இந்த ஆசீர்வாதம் வந்திருக்குமா? இயேசு இல்லாம இந்த புகழ் வந்திருக்குமா? இயேசு இல்லாம இந்த பேர் வந்திருக்குமா? எப்போதுமே கடந்து வந்த வாழ்க்கைய திரும்பி பார்த்து ஆண்டவர் நன்றி சொல்லணும். ஆண்டவரே, நீங்க மட்டும் கொடுக்கலன்னா, நீங்க மட்டும் வரலன்னா, நீங்க மட்டும் எனக்கு தரலன்னா, யோசி எங்க இருந்து வந்துச்சு? எல்லாம் இயேசு கொடுத்தது. நமக்கு ஒரே பேரான குமாரனை நமக்காக அனுப்பி வைத்தார். அதை நினைச்சு பார்த்து சொல்லணும் இயேசப்பா, அதான் நன்றி இருந்தேங்க. நீங்க கொடுத்தது ஆண்டவரே, குடும்பம் நீங்க கொடுத்தது, வீடு நீங்க டெய்லி சாப்பிடுற சாப்பாடு, டிரெஸ் கூட நீங்க கொடுத்ததுப்பா. நீங்க மட்டும் அதெல்லாம் கொடுக்காம இருந்தா என்னை எவ்வளவு ஏளனமா பேசியிருப்பாங்க, என்னை எந்த மாதிரி ட்ரீட் பண்ணிருப்பாங்க. நீங்க கொடுத்தது டாடி அப்படின்னு சொல்லி என் கூட சேர்ந்து கையை உயர்த்தி

நான் கொடுத்தல நினைச்சு பார், நான் செய்தல நினைச்சு நான் இல்லாம பின்ன தொடர்ந்து நமக்காக வந்து

தருவார். இது மட்டும் நடத்தி வந்ததில்லை, இனிமேலும் நடத்துவார், இனிமேலும் உன்னை சுமப்பார், இனிமேலும் ஜீவன் தருவார், நீடித்த ஆயுசு தருவார், நீடித்த பலன் தருவாரு, சுகம் தருவாரு, எல்லா தேவைக்கேற்ற ஆசீர்வாதங்களை உனக்கு கொடுத்து இனிமேலும் உன் ஆசீர்வாதிப்பார். நினைச்சு மாட்டீங்கல்ல, அது உணர்ந்துட்டீங்கல்ல, இயேசுதான் கொடுத்தாரு, உங்களுக்கு உணர்வு வந்துருச்சு இல்ல, அப்புறம் என்னங்க, இனிமேல அதுக்கு நன்றி சொல்லுங்க. எல்லாம் இயேசு, அவரை தேடுறதுனால எனக்கு குறைவில்லை, அவரை பிடித்ததுனால எனக்கு குறைவில்லை, ஆகையா அவரை நான் பிடிக்கிறேன், நடக்கிறேன், தொடர்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை உபாகமத்தின் புஸ்தகம் 31:6. நீங்கள் பலம் கொண்டு திடமனதாய் இருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எனக்கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் நீங்கள் அநேக காரியங்களை மனதில் நினைத்தவர்களாய், இன்றைக்கு காணப்படுகின்ற கொரோனாவின் அச்சுறுத்தலினால் திடனற்றவர்களாய் என்ன செய்வோம் என்று கலக்கத்துடன் காணப்படுகிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் பலம் கொண்டு திடமனதாய் இருங்கள், எதை குறித்தும் பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம், உங்களை நான் கைவிட மாட்டேன் என்று. ஆகவே கொரோனாவின் மூலமாக நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற எந்த சூழ்நிலையானாலும் கர்த்தர் தம் கரத்தை சூழ்நிலைகளின் மேல் வைத்து அவைகள் உங்களை மேற்கொள்ள விடாமல் பாதுகாத்து ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு நாம் வேதத்திலிருந்து ஒரு சிலர் தங்களுடைய சூழ்நிலைகளில் எப்படி கர்த்தருக்குள் தங்களை திடப்படுத்தி கொண்டார்கள் என்று தியானிப்போம். முதலாவதாக 1 சாமுவேலின் புஸ்தகம் 30 நாம் வாசிக்கையில், அங்கே தாவிதும் அவன் மனுஷரும் சிக்லாகு என்னும் பட்டணத்திற்கு வருகிறதற்கு முன்னமே அமலேக்கியர் சிக்லாகின் மதில்களை சுட்டெரித்து கொள்ளையடித்து அதிலிருந்த ஸ்திரீகள் முதல் சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து போய்விட்டனர். 1 சாமுவேலின் புஸ்தகம் 30:4 தாவிதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் போகுமட்டும் சத்தமிட்டு அழுதார்கள் என்றும், சகல ஜனங்களும் தங்களுடையவர்களை இழந்துவிட்ட சோகத்தினால் தாவிதை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிக் கொண்டதினால் தாவிது மிகவும் நெருக்கப்பட்டான். 6 நாம் வாசிக்கின்றோம், அந்த சூழ்நிலையின் மத்தியில் தாவிது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று. 49 வாசிக்கையில், அங்கே கர்த்தர் அவனுக்கு துணை நின்றமையினால் அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான் என்று வாசிக்கின்றோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கருமையானவர்களே, இன்றைக்கும் உங்களுக்கு எதிரான சூழ்நிலையாகிய கொரோனாவினால் கொஞ்சமும் நீங்கள் எதிர்பார்த்திராத அநேக பாடுகள், வேதனைகள், பற்றாக்குறைகள், பலவீனம் இவைகளெல்லாம் வந்து உங்களை நெருக்கி உங்களின் கனவுகள், எதிர்கால திட்டங்கள் எல்லாவற்றையும் சூறையாடி சுட்டெரித்து உங்களுடையவைகளான சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, வருமானம், வேலை, பலன் இப்படியாக எல்லாவற்றையும் இழந்து போய் பறி கொடுத்தவர்களாய் அழுகிறதற்கு உங்களிலே பலனில்லாமல் போனதா? இன்றைக்கு உங்களை கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொள்ளுங்கள். அவர் இழந்த எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் உங்களுக்கு திருப்பிக் கொடுப்பார். நீங்கள் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வீர்கள். 2 யோசுவாவை குறித்து பார்ப்போமானால், அங்கே அவனுக்கு ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்கப்படுகிறது, இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்குள் நடத்தி செல்லும்படிக்கு. அப்பொழுது யோசுவா என்ன செய்வது, இவ்வளவு பெரிய ஜனக்கூட்டத்தை எப்படி நடத்துவது, மோசே இல்லாமல் என்று கலங்கி போய் உள்ளமுடைந்த நிலையில் காணப்படுகின்றான். யோசுவாவின் புஸ்தகம் 1:6 கர்த்த யோசுவாவுடன் பேசுகிறார், பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, இந்த ஜனத்திற்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ பங்கிடுவாய் என்று. அது முதல் யோசுவா தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தினான், வாக்கு பண்ணப்பட்ட கானானுக்குள் பிரவேசித்தான். எனக்கருமையானவர்களே, நீங்களும் இன்றைக்கு இந்த சூழ்நிலையில் நான் எப்படி என் குடும்பத்திற்கும் உறவுகளுக்கும் பிள்ளைகளுக்கும் போஷிப்பேன், எப்படி இனிவரும் காலங்களை நடத்துவேன், நான் கடந்து போக முடியாதபடிக்கு பாதைகள் கரடு முரடாய் இருக்கின்றதே என்று திடனற்ற வர்களாய் பலனொடுங்கி போய் காணப்படுகிறீர்களா? இன்றைக்கு உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்கிறார், பலங்கொண்டு திடமனதாய் இருங்கள், நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் நான் உங்களோடே இருப்பேன், உங்களுக்காய் முன் குறிக்கப்பட்டதை நிச்சயமாய் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். 3 கிதியோனை குறித்து பார்ப்போமானால், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6 வாசிக்கையில், அங்கே இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி தேசத்தை கெடுத்து விடுவ வருவார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கிதியோன் மிகவும் கலங்கி போய் திடனற்றவனாய், இவர்களை எப்படி மேற்கொள்வது, மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன், இவையெல்லாம் எங்களுக்கு ஏன் நேரிட வேண்டும்,
பஞ்சம், வறுமை, மக்கள் எல்லாம் சிதறழிக்கப்பட்டார்களே என்று கலங்கி போய் தேவனை நோக்கி கூப்பிடுகிறான். 14 வசனத்தை வாசிக்கையில், கர்த்தர் அவனை நோக்கி, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று கூறுகிறார், திடப்படுத்துகிறார். கர்த்தரின் இந்த வார்த்தையினால் தன்னை திடப்படுத்தி கொண்டு இஸ்ரவேலரை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி பெரிய ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறான். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கருமையான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் இதுவரையில் நீங்கள் பிரயாசப்பட்டு சேர்த்து வைத்தவைகளை மீதியானியரை போன்று கொரோனா எல்லாவற்றையும் அழித்துவிட்டதே. என் தேசம், என் ஜனங்கள், என் உறவுகள் எல்லாம் ஆங்காங்கே சிதறிப்போய் ஒன்று சேர முடியாமல் சமாதானத்தை இழந்து தவிக்க ார்களே என்று திடனற்று போயிருக்கிறீர்களா? கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார், இருக்கின்ற இந்த பலத்தோடே நீ தொடர்ந்து விசுவாசத்துடன் ஜபத்தில்லை, சத்ருவை எதிர்த்து நில், கொரோனாவின் கோர பிடியிலிருந்து உன்னை நான் மீட்பேன், ரட்சிப்பேன் என்கின்றார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் இயேசுவை அறியாமலும் அவரின் அன்பை ருசித்து பாராமலும் இருப்பீர்களானால், உங்களின் சூழ்நிலைகளில் திடனற்று போய் இருப்பீர்களானால், இன்றைக்கு இயேசுவை நோக்கி பாருங்கள். அவர் உங்களை ரட்சிப்பார், அவர் உங்களை விடுவிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவப்பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜி ஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

நம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஏக்கமாய் தாகமாய் காத்திருக்கிறோம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னேன். ஊற்றுங்கப்பா. We need it right now. இப்பொழுதே.

அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் அதிகாரம் 2. சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறியப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க மனதாயிருந்தேன். அல்லாமலும் நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன். உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நய வசனமுள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாயிருந்தது. அப்படியிருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம். இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவர்களாகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல. உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த இரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறிய மாட்டார்களே. எழுதியிருக்கிறபடி தேவன் நம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷரில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடே சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். என்ன சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். நீதிமொழிகள் 22:6. ஒரு குறிப்பிட்ட தகப்பனார் தினத்துக்கு முன்பு ஒரு சில சிறுவர்களிடம் ஒரு சர்வே எடுக்கப்பட்டது. கேள்வி கேட்டவர் அந்த சிறுவர்களிடம், உங்கள் தகப்பனிடம் காணப்படும் உங்களுக்கு பிடித்தமான மிக முக்கியமான பண்பு என்ன என்று கேட்டார். சிறுவர்கள் பலரும் பலவிதமான பதில்களை கொடுத்தனர். ஒருவன், என் தகப்பன் என்னோடு கண்ணாமூச்சி விளையாடுவார், அது எனக்கு மிகவும் பிடிக்கும் என்றான். இன்னொருவன், என் தகப்பன் கடைக்கு செல்லும் போது என்னையும் அழைத்துச் செல்வார் என்றான். இன்னொருவன், என் தகப்பன் என் பாடங்களை நான் படித்து முடிக்க எனக்கு உதவி செய்வார் என்றான். முதல் 10 சிறுவர்கள் சொன்ன பதிலிலும் அவர்கள் தங்கள் தகப்பன் தங்களோடு நேரம் செலவழிப்பதை மிகவும் பெரிதாக நினைத்தார்கள், அதை விரும்பினார்கள். அவர்கள் தகப்பனோடு மிக பெரிய பொழுதுபோக்கு பார்க் சென்றார்களோ அல்லது கார் ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்க சென்றார்களோ அதை பெரிதாக நினைக்கவில்லை. தகப்பனோடு சேர்ந்து சென்றோம் என்பதை அவர்கள் மிகவும் பெருமையாக எண்ணினார்கள். ஆம் பிரியமானவர்களே, தங்கள் பிள்ளைகளை நல்வழிப்படுத்த நினைக்கும் ஒவ்வொரு தகப்பனும் தங்கள் பிள்ளைகளோடு நேரம் செலவழிக்க வேண்டும். ஒரு தகப்பனுடைய அன்பும் ஆதரவும் கண்டிப்பும் ஒரு குழந்தைக்கு அவசியம் தேவை. இன்று வேலை பழுவினால் தகப்பன்மார்களுக்கு தங்கள் பிள்ளைகளோடு நேரம் செலவழிக்க முடிவதில்லை. தங்கள் தகப்பனை பார்ப்பதே பல குழந்தைகளுக்கு அபூர்வமாக இருக்கிறது. எனவே அவர்களுக்கு தகப்பனுடைய அன்பும் வழி நடத்துதலும் கிடைப்பதில்லை. தேவ பயமுள்ள ஒவ்வொரு தகப்பனும் தன் குடும்பத்தை தேவனை பற்றும் பயத்தோடு வழி நடத்த வேண்டும். யோசுவா இந்த காரியத்தில் தலை சிறந்த ஒரு தகப்பனாக இருந்தார். இஸ்ரவேல் ஜனங்களில் பெரும்பாலானோர் கர்த்தரை சேவிப்பதை விட்டுவிட்ட போது யோசுவா, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றார். தேவனை தேடும் காரியத்தில் தகப்பன் முன்னிலையில் இருந்தால்தான் அந்த குடும்பத்தாரும் தகப்பனை பின்பற்றி தேவனை தேடுவார்கள். தேவன் தந்த குழந்தைகளை இவ்வுலகில் வழி நடத்த தேவ ஒத்தாசையை ஒவ்வொரு தகப்பனும் நாட வேண்டும். மனவா தங்களுக்கு பிறக்கப் போகும் குழந்தையை எப்படி வழிநடத்த வேண்டும் என்று அறிந்து கொள்ள தேவ ஒத்தாசையை நாடினார். பிரியமானவர்களே, இன்றைய காலகட்டத்தில் தன் பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியில் நடத்த தேவ ஒத்தாசை ஒவ்வொரு தகப்பனுக்கும் மிகவும் அவசியம். வருமானம் ஈட்டுதல், குடும்பத்தை பராமரித்தல் போன்ற பல வேலை சுமைகளுக்கு மத்தியிலும் தன் மனைவி பிள்ளைகளோடு நேரம் செலவழித்து அன்பாய் பேசி அவர்களோடு சேர்ந்து ஜெபித்தால் அந்த குடும்பம் அன்பையும் ஆதரவையும் பெற்று வளரும்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். அன்பாலே இன்றைய நாள் தியானம் மத்தேயு 13:47-49 நாம் பார்ப்போம். அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகல விதமான மீன்களையும் சேர்த்து வாரி கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. அது நிறைந்த போது அதை கரையிலே இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவ தூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவளை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாகும். அதனால இன்றைக்கு நாம் உலகத்தின் முடிவிலே வாழ்ந்து வருகிறோம். உலகம் முடிவடைய போகிற ஒரு தருணத்திலே வாழ்ந்து வருகிறோம். ஏனென்றால் பைபிளில் சொல்லப்பட்ட அத்தனை தீர்க்க தரிசனங்களும் இப்பொழுது இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வேளையிலே நடைபெற்று கொண்டு வருகிறது. எனவே ஆண்டவருடைய ராஜ்யம் வருகைக்கு சமீபமாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னொரு காரியம், நாம் ஏன் கிறிஸ்தவர்களாக மாறினோம்? நம்முடைய கஷ்டம் நீங்கவா, இல்லை அதிசயங்கள் அற்புதங்களை நாம் பெற்றுக்கொள்ளவா, இல்லை கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலையாகவா, இல்லை வியாதியிலிருந்து விடுதலையாகவா? இல்லை என்பாங்களே, அதெல்லாம் ஒரு காரியமாக இருந்தாலும் நாம் மாறுவதற்கு, நாம் மாறுவதனுடைய அல்டிமேட் எய்ம், ஒரு முக்கியமான உன்னதமான ஒரு நோக்கம், பரலோக ராஜ்யத்தை நாம் அடைய வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு நாம் வாழ்கிற வாழ்க்கை ஒரு நிரந்தரமற்ற ஒரு வாழ்க்கை, ஒரு டெம்பரரி வாழ்க்கை, பர்மனண்டான வாழ்க்கை, ஒரு நிரந்தரமான வாழ்க்கை, நித்திய ஜீவன் என்று சொல்லப்படுகிற அந்த பரலோகத்தில் தான் நாம் வாழ முடியும் அவரோடு கூட. ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய அதுதான் எய்மாக இருக்கு. ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய அல்டிமேட் எய்ம் அதுதான் கோலாக இருக்கு, அதுதான் ஒரு இலக்காக இருக்க வேண்டும். அந்த பரலோக ராஜ்யத்தை நாம் அடைய வேண்டும். எப்படியா? அப்பதான் அவங்க கிறிஸ்டியன், அப்பதான் அவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு அர்த்தம். இன்றைக்கு இந்த மத்திய பரலோக ராஜ்யத்தை குறித்த ஓமைகளை அதிகமாக சொல்லியிருக்கிறார். நீங்க அதை கொஞ்சம் வீட்டில் உட்டு வாசித்து பார்த்தீங்கன்னா கவனமா, பரலோக ராஜ்யம் எதுக்கெல்லாம் சமமா அவரு சொல்லியிருக்கிறார் என்ற கருத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீங்க என்றால் அறிவீர்கள். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாக இருக்கிறது, பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாக இருக்கிறது. இப்படி பல உதாரணங்களை ஆண்டவர் அங்கு கூறுகிறார். அன்பாலே 44 பார்த்தீங்கன்னாக்கா, பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாக இருக்கிறது என்றார். அதே 45 பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாக இருக்கிறது. இங்கு நாம் பார்க்கிற எல்லாத்திலையும் ஒரு ஒரு பெரிய பெரிய அர்த்தங்கள் இருக்கிறது. அதை நீங்கள் ஆராய்ந்து உங்களுடைய தியானத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். அப்ப பரலோக ராஜ்யத்தை குறித்து இப்படி ஆண்டவர் ஏதெல்லாம் சொன்னார் ஓமையாக. 47 சொல்கிற ஓமை, பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகல விதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாய் இருக்கிறது. இப்போ ஒரு மீனவன் ஒரு மீன் பிடிக்க வலை கடலுக்கு சென்றால் வலையிலே வலையை வீசும் போது எல்லா மீனும் வந்து அகப்படும் போது திரும்ப அதை எடுத்துட்டு வந்து கரையில உட்கார்ந்து அதை என்ன செய்யறாங்கன்னா, நல்ல மீன்களை நல்லவைகளை கூடையில எடுத்து போடுறான், ஆகாதவைகளை செத்து போனது மற்ற குப்பை கோலங்கள் இது எல்லாத்தையும் என்ன செய்யறாங்க, எரிந்து போடுகிறார்கள். இன்னைக்கு அதேதான் பரலோக ராஜ்யத்தில் ஆண்டவர் வந்து வலையை வீச போகிறார். இந்த வலையில நாமெல்லாம் அகப்பட போகிறோம். தரமான நல்ல ஒரு கிறிஸ்தவளாக இருக்க போறோமா, தரமற்ற ஆகாதவைகளாக இருக்க போறோமா, இன்னைக்கு இதான் நம்முடைய சிந்தனை. அன்பாலே உலகத்தின் முடிவிலே தேவத்துவில் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்து அக்கினி சூளையிலே போடுவார்கள். அப்ப நீதிமானா இருக்க போறோமா, பொல்லாதவர்களா இருக்க போறோமா, என்ன செய்ய போறோம் யோசிப்பார்கள்.

நாம் நீதிமானாய் மாறுவதற்கு தான் ஆண்டவர் நீதிபரராகவே தன்னையே ஒப்பு கொடுத்திருக்கிறார். அந்த ஏசையா 53 நீங்க வாசிங்கன்னா தெரியும், 11. அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார் என்று சொல்லிட்டு, என் தாசனாகிய நீதிபரர். யாரு? ஏசாமி தான். பிதா சொல்றார், என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினாலே அநேகரை நீதிமானாக்குவார். இன்னைக்கு ஏசாமியை பற்றின அறிவு உனக்கு எனக்கு இருந்ததுன்னா நாம் நீதிமானாக மாற முடியும். அதனால இந்த ஏசாயா 53 இந்த 11 என்ன ரொம்பவும் சிந்திக்க வைக்கும். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமானாக்குவார், அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார் என்று. இன்னைக்கு உன்னுடைய அக்கிரமம் என்னுடைய அக்கிரமத்தை அவர் சுமந்துட்டாரு, ஆனா அவரை அறிகிற அறிவுல வளரணும். அன்பான அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், 5, 6, 7 அவர் அறிகிற அறிவுல நாம் வளர முடியும். 5, 6, 7 நம்ம படித்தோம்னா நிச்சயமாக இன்னைக்கு மார்க்கேயன சுவிசேஷம், மத்தேயன சுவிசேஷம், லூக்காயன சுவிசேஷம், யோவான்ல இன்னைக்கு ஆண்டவரை பற்றின அநேக காரியங்களை நாம் அறிந்து, ஏசாண்டவர் இப்படிப்பட்டவரா, இப்படியாக என்னையும் எங்களையும் எதிர்பார்க்கிறாரா, நாம் எப்படிப்பட்ட நீதிமானாய் மாற வேண்டும், அதிக நீதியை நாம் செய்கிற ஒரு கிறிஸ்தவனாய் மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துட்டார் ஆண்டவர். அதிக நீதி எது, நீதினா என்னன்றத ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கிறோம் அன்பானே. அப்ப அந்த அதிக நீதியை உன்னிடத்துல என்னிடத்துல எதிர்பார்க்கிறார். அப்ப நாம் எப்படிப்பட்ட கிறிஸ்தவளாக மாறப்போகிறோம்? இன்னைக்கு நல்லவைகளை எடுத்து கூடையிலே சேர்த்து வைக்கிற அந்த நல்ல ஒரு கிறிஸ்தவர்களாய் ஆண்டவர் எதிர்பார்க்கிற விதமான எல்லா குணநலங்களையும் பெற்ற ஒரு அதிக நீதிமானாய், அதிக அன்புள்ளவர்களாய், அதிக விசுவாசம் உள்ளவர்களாய் மாறப்போகிறோமா, அல்லது எப்பயும் போல இந்த உலகத்துல வாழ்கிற ஒரு ஆர்டினரி பர்சன், ஒரு சாதாரண பர்சனை போல, சாதாரண மனுஷனை போல எல்லா கோபம், தாபம், இச்சை, பொருளாசை, பெண்ணாசை, பொன்னாசை இதெல்லாம் இடம் கொடுத்து, மன்னிக்க முடியாத இருதயம், கசப்பான இருதயம் இதெல்லாம் இடம் கொடுத்து நாம ஆகாதவர்களாய் போக போறோமா? அன்பானே, இந்த பர்லவராஜு இன்னொரு இடத்துல கூட 40-45 படிச்சீங்கன்னா பாடம், பர்லவராஜு நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரி கூப்பாரு. அவன் விலை உயர்ந்த முத்தை கண்டு போய் தனக்கு உண்டானது எல்லாவற்றையும் விற்று அதை கொள்கிறான். அப்ப நாம் இந்த பர்லவராஜ்யத்துக்கு போறதுக்கு என்ன விளக்கறையும் செலுத்தணும், என்ன தியாகம் பண்ணும், தனக்கு உண்டானதெல்லாம் விற்று அதை கொள்கிறான் என்று பார்க்கிறோம். இப்ப பாருங்க, இன்னைக்கு இந்த பூலோகத்துல வாழறதுக்கு என்னென்னவோ தியாகம் பண்றோம், என்னென்னவோ பிரயாசப்படுறோம், என்னென்னவோ உழைக்கிறோம், ஓடுறோம், சம்பாதிக்கிறோம், வீட்டை கட்டுறோம், அதை செய்யறோம், உடம்பு சரினா உடனே டாக்டர்கிட்ட போய் பார்க்கிறோம். இந்த உலகத்துல வாழ்வதற்கான வழிகளை அநேக காரியம் செய்யறோம், ஆனா பரலோகத்துல போய் பர்மனண்டா வாழறதுக்கு ஒரு பிரயாசப்படுறோமா, ஒரு காரியத்துல நம்ம முயற்சி எடுத்துக்கிறோமா? ஆண்டவர்கிட்ட நம்ம அநேகமா ஜெபிக்கணும், அதிக நீதிமானா மாறணும், அதிக வேதத்தை வாசிக்கணும், அதிக நேரம் ஆண்டவருக்கு செலவு பண்ணணும், அப்பதான் நம்ம ஆண்டவர் வருகையில எடுத்துக்கொள்ளப்பட முடியும், ஆண்டவர் நம்ம கூட இருக்க முடியும் என்று சொல்லி அந்த பரலோக ராஜ்யத்துல நித்தி நித்தியமா எவர் லாஸ்ட், அதாவது காலமே இல்லாம அவர் கூட வாழுகிற அந்த பரலோக ராஜ்யத்துக்கு வாழறதுக்கு என்ன முயற்சி எடுத்தான்பான்லே கொஞ்சம் யோசிப்பார். இதை கேட்கிற அன்பான சகோதரனை சொல்வது, இந்த உலகத்துல வாழறதுக்கு நல்லா சாப்பிடுறோம், நல்லா எதோ செய்யறோம், லக்ஸுரியஸா வாழறோம், என்னென்னோ செய்யறோம், என்னோ பர்மனண்டா வாழற மாதிரி நாளைக்கே சேர்த்தா கூட நம்ம எங்க போக போறோம்னு தெரியல. ஆனா பரலோக ராஜ்யத்துல வாழறதுக்கு என்ன பிரயாசப்பட்டோம்? இப்ப இந்த பூமியில நீ உயிரோடு இருக்கும்போது, நான் உயிரோடு இருக்கும்போதுதான் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு வாழறதுக்கு என்னென்னலாம் நம்ம இங்க வித்துடுறோமோ, என்னென்னலாம் நம்ம பேஸ் பண்றோமோ அதை பொறுத்துதான் நம்ம போய் அங்க வாழ முடியும் அன்பான்லே. இதை கேட்கிற ஒவ்வொருத்தரும் நான் உணர்வடைந்து அந்த பரலோக ராஜ்யத்தில் வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போம், அதற்கு அதன்படி அதை அந்த நோக்கில் நம்ம வாழ்வோம், அதன்படியாக நாம் முன்னேறி செல்வோம், நிச்சயம் நமக்கு ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தை தருவார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளில் கேட்கிற ஒவ்வொருவரும், நானாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த பரலோகத்துக்கு வர்றதுக்கு நீ ஆசைப்படுறீங்க, அதுக்காகவே உன்னை தியாகம் பண்ணி சிலுவையில் ஒப்பு கொடுத்துருக்குறீங்க, எங்களை நீதிமானாவும் மாற்றி இருக்கிறீங்க. அதுக்கப்புறம் ஆண்டவரே, இந்த பாவ வாழ்க்கை, இந்த பாவ பழக்கம், பாவனுடைய இந்த உலகத்தினுடைய இச்சைகள், ஆசைகள் எதுவும் எங்களை அண்டாதபடிக்கு
அந்த பரலோக ராஜ்யத்தை குறித்தே சிந்தனையும் ஆண்டவரே செயல்பாடுகளும் எங்களுக்கு இருக்க வேண்டும். அதை குறித்து நாங்கள் முயற்சி எடுத்து அந்த பரலோக ராஜ்யத்தை நாங்கள் எட்டுவதற்கு அடைவதற்கு என்ன தியாகம் பண்ணாலும் ஆண்டவரே இப்போ இந்த பூமியில் இருக்கும் போதே நாங்கள் அதை செய்து அந்த பரலோக ராஜ்யத்தை பிரவேசிக்க அந்த நல்லவைகளைப் போல அந்த நீதிமான்களைப் போல வாழ உதவி செய்யுங்க சுவாமி. ஆகாதவர்களை எழுந்து எரிந்து போடுவார்கள் என்று சொல்லி அந்த ஆகாத லிஸ்ட்ல நாங்கள் இருக்கக்கூடாது சுவாமி. நீர் எங்களுக்கு கிருபை காட்டும். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறேன் சொல்ல தகப்பனே. ஆமென். God bless you and all. Thank you.

பிரியமானவர்களே, நம் வேதத்தின்படி அந்நிய தெய்வங்கள் பிசாசுதான். ஆனால் அது ஒன்றை மட்டும் நல்லா கெட்டியா பிடித்து நம்மிடத்தில் என் தெய்வத்தை நீ எப்படி பிசாசு என்று சொல்லலாம்னு கேட்கும் பொழுது நாங்க என்ன சொல்லி அவர்களுக்கு புரிய வைப்பது? ஒரு மாற்று மதக்காரருக்கு, வேதத்தை பற்றி தெரியாத ஒருவருக்கு எப்படி சுவிசேஷம் அறிவிப்பது? எந்த மாதிரியாக வேதம் நமக்கு அந்த சுவிசேஷத்தை அறிவிக்க சொல்லுகிறது அப்படிங்கிறத நாம பார்க்க போறோம். பிரியமானவர்களே, ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இந்த சாத்தான் சாத்தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் பார்த்தீங்களா, முதல்ல வேதம் விக்கிரகத்தை சாத்தான் சொல்லுதா சொல்லலையாங்கிறத அப்புறம் பார்க்கலாம், அது வேற விஷயம். விக்கிரகத்தை சொல்லுதோ சொல்லலையோ மனுஷனை கூட வேதம் சாத்தான்னு சொல்லியிருக்கு. கர்த்தருடைய வார்த்தைக்கு மீறி பேசுகிற ஒருவனை சாத்தான் என்று சொல்லுகிறது. என்ன பிரதர் சொல்றீங்க? ஆமா சொல்லுது. பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே உமக்கு இது நேரிடக் கூடாது, நீங்க பாடலாம் அனுபவிக்க கூடாது. என்ன பாட அனுபவிக்கிறேன்னு சொல்றீங்க? நம்ம சந்தோஷமா இருப்போம், நீங்க தலைவரா இருங்க, நான் உபதலைவரா இருக்கிறேங்கிற அர்த்தத்துல அவர் அந்த செழிப்புக்காக இந்த பாட அனுபவிக்கிறதுக்கு முடியவே முடியாது, உங்களுக்கு இது நேரிடக் கூடாது என்று தனியா கூட்டிட்டு போய் இயேசு கிறிஸ்துவை அவன் கடிந்து கொள்ள தொடங்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லுகிறார். சரி, நான் கேட்கிறேன், இன்னைக்கு நீங்க ஏன் இந்த மாதிரி சபையில ஒருவேளை யாராவது தவறு செஞ்சாங்கன்னா அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு சொல்லுவீங்களா? ஏன் சொல்றது இல்ல? இல்ல சொல்லுங்களேன். யாரெல்லாம் சபையில சரியா இல்லையோ, கர்த்தருடைய திட்டங்களுக்கு மீறி நடக்கிறாங்களோ, அவங்களையெல்லாம் அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ சாத்தானே ஏன் நம்ம சொல்றது இல்ல? பிரியமானவர்களே, அப்படி சொல்லுவதற்கு தகுதியை உடையவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான், நீங்களும் நானும் கிடையாது. அந்த மாதிரி எப்படி ஒரு மனிதனை நாம் அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லுவதற்கு நாம் தயங்குகிறோமோ, அப்படித்தான மற்ற யாரையுமே சாத்தான்னு சொல்லக்கூடாது. எங்கிருந்து வந்தது இந்த பழக்கம்? அன்பை போதிக்கிற நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? இதுக்கு வேத ஆதாரம் இருக்கா? விக்கிரகங்களை சாத்தான்னு சொல்லலாமா? புதிய உடன்படிக்கையில நமக்கு ஒரு அற்புதமான வேத ஆதாரம் இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் விக்கிரகம் நிறைந்திருக்கக்கூடிய பட்டணத்துக்குள்ள போய் அவர்களுக்கு எப்படி சுவிசேஷத்தை அறிவிச்சாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அதே மாதிரி நாம நம்மளுடைய தேவனுடைய அன்பையும் சுவிசேஷத்தமாய் அறிவிக்கலாம். பிரியமானவர்களே, அந்த பகுதியை மட்டும் உங்களுக்கு நான் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். அதில் இருக்கக்கூடியதான முக்கியமான குறிப்புகளை மாத்திரம் நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு சுவிசேஷம் எப்படி அறிவிக்கணுங்கிறதுக்கு ஒரு அற்புதமான வெளிப்பாடு அங்கே இருக்கிறது. அப்போஸ்தலன் நடவடிக்கைகளுடைய புத்தகம் 17 அதிகாரம். அந்த பட்டணத்துக்கு பேரு அத்தேனே அப்படிங்கிற ஒரு பட்டணம், ஏதென்ஸ் அப்படிங்கிற ஒரு பட்டணம். அந்த பட்டணத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பவுல் கொஞ்ச நேரம் அங்க இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்ததுனால இவர் பார்த்தாரு, சரி அந்த பட்டணத்துல இருக்கக்கூடிய இவங்களுடைய கோயில நம்ம போய் பார்க்கலாம். அங்க பாத்தீங்கன்னா நிறைய கோவில்கள் விக்கிரகங்கள் நிரம்பி இருந்துச்சு. இவர் உள்ள போய் எல்லாம் பார்த்தாரு. இன்னைக்கு நம்ம ஒரு மூட நம்பிக்கை இருக்கு, கோயிலுக்கு போனாலே தெய்வ குத்தம், பாவம், நாம வந்து நல்லா இருக்க மாட்டோம். பிரியமானவர்களே, இந்த மாதிரி மூட நம்பிக்கைனு தயவுசெய்து விட்டுருங்க. அப்படி பார்த்தா அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த விக்கிரக நிறைந்திருக்கக்கூடியதுல போயிருக்கவே முடியாது. அவர் உள்ள போறாரு, என்ன இவங்க பண்றாங்கன்னு பாக்குறாரு. அப்ப இவர் நம்பக்கூடிய மெய்யான தேவனை இப்ப அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இவர் நேர போறாரு, அப்படி மார்ஸ் மேடை என்று சொல்லக்கூடிய அந்த மேடையில போய் நிக்கிறாரு. எல்லாரும் பாக்குறாங்க, இப்ப பேச ஆரம்பிக்கிறாரு. என்னன்னு பேசுறாரு? பாரியா, நீ கும்பிடுற தெய்வம் எல்லாம் தெய்வமே கிடையாது, நீ அந்த தெய்வத்தை வந்து என்ன பண்ணக்கூடாது, கும்பிடக்கூடாது, கும்பிட்டா நீ அவ்வளவுதான் முடிஞ்சிருவ, செத்துருவ, அது ஒரு சாத்தான், அது ஒரு பிசாசு, அப்படியா சொன்னாரு? இல்லை பிரியமானவர்களே, நல்லா கவனிங்க என்ன சொல்றாருன்னு பாருங்க. அடுத்து, எப்படி என்றால் நான் சுற்றி தெரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்த பொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன், நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இவங்களுக்கு தெரிஞ்ச தெய்வத்துக்கு பேரை வச்சு ஏகப்பட்ட சிலைகளை உருவாக்கி விக்கிரகத்தை உருவாக்கி அங்கே வச்சிருக்கிறாங்க, அதை வழிபட்டு கொண்டு வர்றாங்க. அவங்களுக்கே இப்போ ஒரு டவுட் வந்துருச்சு, ஒருவேளை நமக்கே தெரியாம ஒரு தெய்வம் இருந்துச்சுன்னா, நமக்கு தெரிஞ்ச தெய்வத்தெல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்கிறோம், நமக்கே தெரியாம ஒரு தெய்வம் இருந்துச்சுன்னா என்ன பண்றது? அதனால அந்த தெய்வத்தினுடைய பெயர் எனக்கு தெரியல, எங்களுக்கு தெரியாத தேவனுக்கும் ஒரு பலிபடுத்த நாங்கள் வச்சிருக்கிறோம், எங்களுக்கு தெரியாத, அதான் விளக்கமா சொல்லணும்னா அதான் அர்த்தம், அறியப்படாத தேவனுக்கு. எப்படி இருக்கு பாத்தீங்களா? இதை தான் அப்போஸ்தலன் பவுல் கப்புன்னு பிடிச்சுக்கிட்டார். பாருங்கப்பா, உங்களுக்கு நிறைய தேவன்களை நீங்க உருவாக்கி வச்சிருக்கிறீங்க,
அதை பத்தி நான் பேசல. நீங்களே என்ன பண்றீங்க, இதெல்லாம் தெரியாம இன்னொரு ஒரு தேவன் இருந்தா என்ன பண்றதுன்னு, அறியப்படாத ஒரு தேவன் சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த அறியப்படாத தேவனை உங்களுக்கு நான் அறிவிக்க விரும்புகிறேன், கேட்க ஆயத்தமானு கேட்கிறாரு. இப்படிதான் நம்மளுடைய சுவிசேஷம் இருக்கணும். அந்த சுவிசேஷத்துல என்னென்ன பாயிண்ட் இருக்கணும், நம்பர் ஒன், 24வது வசனம், உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. நல்லா தெரிஞ்சுக்குங்க, ஆண்டவரை பற்றி எடுத்து சொல்லும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நாம ஏற்கனவே நாம நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கைகள் அது தவறாக இருக்கும் பட்சத்துல அதே சரி செய்யப்படும் விதமாகத்தான் அந்த போதனை இருக்கும். நான் மற்ற தெய்வங்களை பத்தி பேசணுங்கிற அவசியம் இல்லை, மற்ற மதங்களை காயப்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை. இந்த சுவிசேஷம் அறிக்கும் போது சிலர் சொல்லுவாங்க, நீங்க வேற எந்த மதத்தை பத்தியும் பேச வேண்டாம், எந்த தெய்வத்தை பத்தியும் பேச வேண்டாம், கிறிஸ்துவை பற்றியும் அவருடைய அன்பை மட்டும் எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மைதான். ஆனா அதே சமயத்துல நாம இருக்கக்கூடிய ஒரு தவறான நம்பிக்கையில் இருக்கிறோம் பாத்தீங்களா, அந்த தவறான நம்பிக்கைய சரியான முறையில சுட்டி காண்பிப்பதும் நம்மளுடைய வேலை. அதிலும் எந்த மாற்றுக்கிறதும் இல்லை. பவுல் என்ன செஞ்சாருன்னா, தேவனை பற்றினதான விளக்கத்தை கொடுக்கிறார். ஆட்டோமேட்டிக்கா அவங்க செய்யறது சரியா தப்பான்னு அவங்க சீர்தூக்கி பார்க்கும்படியான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். முதல்ல அவர் என்ன பயன்படுத்துகிறார், உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் கொடுக்கிறவரையா அவரு. அவர் எப்பேற்பட்ட ஒரு மகத்துவம் உள்ள தேவன். நீங்க நினைக்கிற மாதிரி இத்தனூண்டு ஒரு கட்டடத்துக்குள்ள அவர் வந்து வாசம் பண்ணுகிறாரா, நான் அப்படி நினைக்கல. அப்படி இருக்க வாய்ப்பே கிடையாது. அப்படி இல்லை, இந்த தேவன், நான் சொல்லுகிற தேவனை இந்த ஒரு கட்டடத்துக்குள்ள அடக்க முடியாது அப்படிங்கிறத சொல்லி தர்றாரு. இதுல இருந்து என்ன தெரிகிறது, பாரு நீ வச்சிருக்கிறது தப்பு, நீ வந்து ஒரு விக்கிரகத்தை உருவாக்கிட்ட அது தவறு. நோ, அப்படி சொல்லல அவரு. உங்களுடைய நம்பிக்கை எப்படி தனியா இருக்கட்டும், ஆனால் நான் என்ன சொல்லுகிறேன்னா, இந்த அண்ட சராசரத்தையும் படைத்த தேவனை ஒரு சின்ன ஒரு கட்டடத்துக்குள்ள வச்சு எப்படி அடக்க முடியும், அங்க வாசம் பண்ணுவாரா, வாசம் பண்ண மாட்டார். அப்ப தேவன் எங்கும் இருக்கக்கூடியவர் அப்படிங்கிறத மிக எளிதாக தன்னுடைய முதல் குறிப்பிலே விளக்குகிறார். இன்றைக்கு நம்ம மக்களுக்கே இது புரியாம இருக்கு. ஏன்னா சபைக்குள்ள வந்தா அமைதியின் சொரூபமா இருப்பாங்க, சபையை விட்டு வெளியில போனா நான் சொல்லவே வேணாம், குழாயடி சண்டை கூட கொஞ்சம் பரவாயில்லைங்கிற அளவுக்கு வீட்டுல சண்டை போடுற சில குடும்பங்களும் இருக்கிறாங்க. தப்பா நினைச்சுக்க வேண்டாம், இருக்கிறாங்க. அப்ப இங்க மட்டும் ஏன் நீங்க அமைதியா இருக்கிறீங்க, அங்க மட்டும் ஏன் சண்டை போடுறீங்க? பிரதர், அது சபை, அங்க சபைதான், அங்க மட்டும்தான் தேவன் இருக்கிறாருங்கிற நம்பிக்கை. இங்க வீட்டுல தேவன் இல்லையா? பிரியமானவர்களே, நீங்க வேலைக்கு போற இடத்துலயும் அதே தேவன் தான், அதே பிரசன்னத்தோடு இருக்கிறாரு, அதே தேவன் தான் வீட்டிலே இருக்கிறாரு, அதே தேவன் தான் நம்ம எல்லாம் சபை கூடி வரக்கூடிய இடத்திலும் இருக்கிறார். கட்டடத்தை மையப்படுத்துறதுனாலதான் நாம அந்த இடத்துல போனோடனே பயபக்தி ஆயிடுறோம், பொய் பேசுறது இல்லை, திருடுறது இல்லை, எந்த இது இல்லை. அங்க போன உடனே அப்படி நடுக்கத்தோடு உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். மற்ற இடங்கள் எல்லாம் தேவ பிரசன்னம் இல்லைங்கிற ஒரு நினைப்புல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். சோ முதல் குறிப்பு, எங்கும் இருக்கக்கூடிய ஒரு தேவன், ஒரு குறிப்பிட்ட இடம் பரிசுத்தமானது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கிடையவே கிடையாது. ரைட்டு, இரண்டாவது என்ன சொல்லுகிறாரு பாருங்களேன், 25வது வசனம், 2வது பாயிண்ட், எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம், ஏப்பா அவர் தான் நமக்கு ஜீவனை கொடுக்கிறார், அவர் தான் நமக்கு சுவாசத்தை கொடுக்கிறார், சகலத்தையும் அவர் எனக்கு கொடுக்கிறார் சொல்லிட்டாரு. சகலத்தையும் அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கிறேன், சாப்பாட்டுல இருந்து துணிமணியில இருந்து சுவாசத்தில இருந்து எல்லாமே அவரிடத்திலிருந்து நான் வாங்கிக்கிட்டு இருக்கிறேன். நாம் அவருக்கு பணிவிட செய்ய முடியுமா? முடியவே முடியாது. நாம சாமிக்கு சாப்பாடு ஊட்ட முடியுமா? முடியாது. அதைத்தான் சொல்லுகிறார், தேவனுக்கு நாம் என்ன செய்ய முடியாது, அவருக்கு சாப்பாடு கொடுக்க முடியாது, அவரை குளிப்பாட்ட முடியாது, அவருக்கு மாலை போட்டு நாம அவரை அழகுபடுத்த முடியாது, அவருக்கு துணிமணியை மாட்டி விட முடியாது. இது தெரியாம கிறிஸ்தவத்துல ஒரு குரூப் சாமியை சிலையா செஞ்சு மாலையெல்லாம் போட்டு அதை தூக்கிக்கிட்டு அப்படியே சுத்திக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. கிறிஸ்தவத்துல அப்படியே தேர் இழுக்கிறது என்ன, அதை வந்து குளிப்பாட்டுறது என்ன, அதை சுத்தப்படுத்துறது என்ன, எதுக்கு அதை சுத்தப்படுத்துறீங்க? அது தேவனா? தேவனுக்கு நீங்க பணிவிட செய்ய முடியுமான்னு நான் கேட்கிறேன். பணிவிட யாருக்கு செய்வாங்க, குளிப்பாட்டுறதை யாருக்கு செய்வாங்க? இயேசுநாதர் மாதிரி சிலையை செஞ்சு வச்சுக்கிட்டு அதை வந்து இவங்க குளிப்பாட்டுறது என்ன, அதை பவுடர் அடிச்சு விடுறது என்ன, அதற்கு மாலை போட்டு விடுறது என்ன? பிரியமானவர்களே, கர்த்தரை நாம் அவமானப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். பவுல் சொல்லுகிறார்,
அவர்கிட்ட இருந்து நான் தான் என்ன பண்ண முடியும், எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். அவருக்கு நான் பணிவிடை செய்ய முடியாது. இந்த பணிவிடை அப்படிங்கிற வார்த்தை என்னன்னா, அப்படியே எதுவுமே செய்ய முடியாம இருக்கிறவங்களுக்கு தான் பணிவிடை. படுத்த படுக்கையில் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களால எதுவும் செய்ய முடியாது. சுவிசேஷம் எப்படி சொல்றாரு பாருங்க, தேவனுக்கு நாம ஒன்றும் செய்ய முடியாது, அவர் தான் எனக்கு செய்கிறார். இந்த பிரசங்கத்தை ஒரு நாள் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது, அப்ப தேவனுக்கு நாம் எதுவுமே செய்ய முடியாதா, ஊழியம் செய்ய முடியாதா, எதுவும் செய்ய முடியாது? நான் சொன்னேன், நீங்க தேவனுக்கு செய்யலை. தேவனுக்கு நாம எதையுமே, அவருக்கு நாம என்ன செய்ய முடியும்? நம்ம உதவி அவர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரா? இல்லை பிரியமானவர்களே, அவருக்கு ஏதாவது ஒன்ன செய்யறதுன்னா அது என்னுடைய பாக்கியம், எனக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய பாக்கியம். உங்களுக்காக நான் கரும்பு தின்னேங்க சொல்ல முடியுமா? அது தெரியாதனாலதான் உங்களுக்காக நான் பாட அனுபவிச்ச ஆண்டவரே, உங்களுக்காக ஒன்னும் கிடையாது. கர்த்தருக்காக நாம வேலை செய்யறது எல்லாம் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம். பாருங்க அடுத்து மூணாவது குறிப்பு என்ன சொல்லுகிறார் பாருங்களேன், 26வது வசனம், மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுகிறாருன்னா, அவர்களுடைய நம்பிக்கையை ரொம்ப அழகா சுட்டி காண்பிக்கிறார். தேவன் என்ன செஞ்சார்னா, ஒரே ரத்தத்தினால தோன்ற பண்ணினார். இதுக்கு சரியான விளக்கம் என்னன்னா, நிறைய பேர் ஒரே ரத்தத்தினா ஏ பாசிட்டிவ் பி பாசிட்டிவா இல்ல மாறி மாறி இருக்கு அர்த்தம், அது அல்ல. ஒரே மாதிரியாக தோன்ற பண்ணி இருக்கிறார். நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கிறீங்க, கிட்டத்தட்ட நிறைய கடவுள்களை உருவாக்கி வச்சிருக்கீங்க, தெரியாம ஒரு கடவுள் இருப்பாரோன்னு அப்படி உருவாக்கி வச்சிருக்கீங்க. இப்ப அவர் ஒரு பெரிய விளக்கத்தை மறைமுகமாக கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாரு, தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு, நம்மளை எல்லாம் ஒரே மாதிரி படைச்சிருக்கிறாரு. கொஞ்சம் நல்லா யோசிங்கய்யா, இந்தியாவுக்கு ஒரு ரெண்டு கடவுள், அமெரிக்காவுக்கு ஒரு மூணு கடவுள், இலங்கைக்கு ஒரு கடவுள், இப்படி அங்கங்க இருக்கக்கூடிய கடவுள்கள் இருந்தாங்கன்னு வச்சுக்கலாம். ஏன்னா அன்னைக்கு அவங்க அப்படித்தான் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. நாம எல்லாம் இப்படி ஒரே மாதிரி இருக்கிறோம், எல்லா கடவுள்கள் மேல கூடி பேசி அப்படி ஒரு டயக்ராம் போட்டு நம்ம எல்லாம் ஒரே மாதிரி எல்லாத்தையும் படைச்சு விடுவோம், அப்படியா? கிடையவே கிடையாது. ஒரே தேவன் நம்ம எல்லாம் ஒரே மாதிரி படைச்சிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த பல தெய்வ கோட்பாடை ரொம்ப அழகா ஒரே வார்த்தையில ரொம்ப அழகா விளக்கிட்டார். சோ நாம எல்லாம் ஒரே மாதிரியாக வந்திருக்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் ஒரே மாதிரியாக செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அதை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஒரே ஒரு டிசைனர், ஒன்லி ஒன் கிரியேட்டர், ஒரு தேவன் அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் விளக்குறாரு. நாலாவது குறிப்பு என்ன சொல்லுகிறாருன்னு பாருங்க, அடுத்து பாருங்க, பூமியின் மீது எங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குடித்திருக்கிறார். இதுக்கு என்ன அர்த்தம், எல்லாருக்கும் தேவன் ஒரு குறிப்பிட்ட காலத்தை, எந்த இடத்துல அவங்க பிறக்கணும், எத்தனை நாள் வாழ வேண்டும், முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்கள் எல்லாவற்றையும் குறித்து இருக்கிறார். ஏன் அப்படி செஞ்சார்? அடுத்த வசனத்தில் விடை இருக்கிறது, கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒவ்வொருவருக்கும் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. பிரியமானவர்களே, தேவன் எல்லாருக்கும் வாய்ப்பை தரக்கூடியவராக இருக்கிறார். நீங்க இந்த உலகத்துல ஒரு நாள் பிறந்து இவ்வளவு நாள் வளர்ந்துருக்கிறீங்க, ஐயோ நான் ஏன்டா இந்தியாவில பிறந்தேன், தமிழ்நாட்டில் பிறந்தேன், பிளீஸ் யார் யாரை எங்க பிறக்க வைக்கணுமோ அங்க தேவன் கரெக்டா எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். அவர் அவர்களுக்கான ஆயுள் நாட்களை கொடுத்திருக்கிறார். எல்லாம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அந்த ஆயுள் நாட்காலத்துல தேவனை அறிந்து கொள்வதற்கு உங்களுக்கு அபரிமிதமான வாய்ப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த தேவனை பற்றி இப்படி அழகா விளக்கிக்கிட்டு வர்றாரு. அதுல அந்த விளக்கத்துல தவறான நம்பிக்கைகளும் மிக அழகாக மறைமுகமாக எளிதாகவும் சுட்டி காட்டப்படுகிறது. அதே சமயத்தில் ஒரு மெய்யான தேவனை குறித்ததான வெளிப்பாடும் அங்கே அவர்களுக்கு சுட்டி காண்பிக்கிறது. இங்கே போயிட்டு நேரடியாக எங்கேயாவது ஏதாவது அந்நிய மதங்களையோ அதை பின்பற்றுகிறவர்களையோ எங்கேயாவது தவறாக இவர் பேசின மாதிரி இருக்கா? இல்லை பிரியமானவர்களே, நாம் ஏன் அந்த மாதிரி பேசணும்னு நான் கேட்குறேன். யார் நமக்கு இந்த மாதிரி பேச சொல்லி கற்றுக் கொடுத்தது? பவுல் பேசல, பேதுரு பேசல, யாருமே பேசல. பிரியமான, இனிமேல தயவு செய்து இந்த மாதிரியான வார்த்தைகள் பெரிய ஊழியர்கள் பேசினா கூட தயவு செய்து நாம பேசக்கூடாது. ஐந்தாவது குறிப்பு பாருங்க, அடுத்து பாருங்க எப்படி முடிக்கிறாரு பாருங்க, 29வது வசனத்துல, நாம் தேவனுடைய சந்ததியாராய் இருக்க மனுஷருடைய சித்திர வேலையினாலும் யுக்தியினாலும் உருவாக்கின பொன் வெள்ளி கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பா இருக்கும் என்று நாம் நினைக்கலாகாது. நல்லா தெரிஞ்சுக்குங்க, சுட்டி காண்பித்தார், ரொம்ப அழகா சுட்டி காமிக்கிறார். நீங்கள் நான் யாருடைய சந்ததி தெரியுங்களா? தேவனுடைய சந்ததி. ஆனா நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கிறீங்க, தெய்வம் சொல்லிட்டு கல்லுலையும் மண்ணிலையும் வித்தியாசமான விலங்குகளை உருவாக்கி வைத்திருக்கிறீர்கள். அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏதென்ஸ்ல நிறைய வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் ஏன் இந்த பதத்தை அவர் பயன்படுத்துகிறாருன்னு சொல்லி.
அங்க பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்கக்கூடியதான உயிரினங்கள், பாம்பு பல்லி இப்படி இருக்கும் பாத்தீங்களா, இந்த உயிரினங்களை சிலையாக வடித்து அதனுடைய சந்ததி நாங்கள் நம்பிக்கிட்டு இருந்தாங்க, இதுதான் எங்களை பிறப்பித்ததுன்னு நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அதனாலதான் அதை சுட்டி காமிச்சாரு, ஐயா நம்ம தேவனுடைய சந்ததி, உண்மையான தேவனுடைய சந்ததி. ஆனா மனுஷன் உருவாக்கி வச்சிருக்கிற இந்த உலகத்துல அவன் பார்த்து சிலவற்றை உருவாக்கி வச்சிருக்கிறான். பள்ளி மாதிரி ஒரு ஒன்ன வரைஞ்சி வச்சுட்டு இதனுடைய இதுல இருந்து தான்ப்பா நீ வந்த அன்னைக்கு ஏதன் நகரத்துல இப்படி ஒரு போதனை இருக்கும் பொழுது ரொம்ப அழகாய் சுட்டி காண்பிக்கிறார். அப்படி இல்லை, நீங்க தேவனுடைய சந்ததி, அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கான் அப்படின்னு நாசுக்கா கேட்கிறார், ரொம்ப அழகா சொல்லுகிறார். அடுத்து கடைசியில எப்படி முடிக்கிறாரு, ஃபைனல் பாயிண்ட்ல பாருங்க. அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளை இடுகிறார். அடுத்து நியாய தீர்ப்பை சொல்லி முடிக்கிறார். பிரியமானவர்களே, இவைகளிலிருந்து நீங்கள் மனம் திரும்புங்க, மெய்யான தேவன் இடத்துல வாங்க. இப்ப நான் கேட்கிறேன், என்னை யார் இப்ப தப்பு சொல்ல முடியும், யார் என்னை குற்றவாளியா தீர்க்க முடியுங்கிற, நான் சொல்ல வேண்டியது நம்ம சொல்லிதான் ஆகணும், அதை எப்படி சொல்ல வேண்டும் என்பதில் தான் ஆண்டவர் நமக்கு கிருபை அளிக்கக்கூடியவராக இருக்கிறார், ஞானத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இஷ்டத்திற்கு நாம பாட்டுக்கு எதையாவது பேசக்கூடாது. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார், ஏன் சிலுவையில் அறையப்பட்டார், அந்த மனம் திரும்புதலை பற்றி பேசினார் பார்த்தீங்களா, அதுக்குள்ள இதெல்லாம் சொல்லியிருப்பார். கிறிஸ்துவினுடைய பலி மரணத்தினால்தான் நமக்கு ரட்சிப்பு எல்லாத்தையும் சொல்லியாச்சு. அதனால சில தவறான நம்பிக்கைகளை சுட்டி காண்பிக்கிறதுல தவறு இல்லை, எப்படி சுட்டி காண்பிக்கிறோம் என்பதில் தான் முக்கியம். அதனால பவுலுடைய இந்த சுவிசேஷ அறிவிப்பு உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று நம்புகிறேன். நீங்களும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. மார்க்கு 12:10. மேற்கத்திய நாடுகளில் மக்கள் குடியேற்று வைக்கப்பட்ட போது ஒரு மலையடிவாரத்தில் மிகப்பெரிய அழுக்கு படிந்த பாறை ஒன்று கிடந்தது. அதில் மோதி வாகனங்கள் சேதமடைந்தன. மனிதர்கள் அதில் தடுக்கி விழுந்தனர். எனவே ஒருவர் அந்த பாறையை பெயர்த்து அருகில் இருந்த ஒரு நீரோடைக்குள்ளே தள்ளினார். அந்த நீரோடை தாண்ட முடியாததாக சற்று அகலமாக இருந்தது. ஆனால் இப்போது அந்த பாறையை உருட்டி நீரோடைக்குள்ளே தள்ளியதால் இப்போது அனைவரும் அதில் மிதித்து நீரோடையை எளிதாக தாண்டினர். சில நாட்கள் கழித்து ஒரு முதியவர் அந்த நீரோடைக்கு அருகில் ஒரு சிறிய வீடு கட்டி அதில் குடியேறினார். அந்த முதியவர் நீரோடைக்குள் கிடந்த அந்த கல்லை தன் வீட்டுக்கு கொண்டு வந்து கதவு நிறுத்தியாக பயன்படுத்தி கொண்டிருந்தார். நாட்கள் கடந்த பின்பு நாகரிகம் பெருகியது. ட்ரெயின் கண்டுபிடிக்கப்பட்டதால் மாணவர்கள் பல இடங்களுக்கும் சென்று படித்தனர். இந்த முதியவரின் பேரன் கிழக்கு பகுதிக்கு சென்று ஜியாலஜி படித்து அதில் பட்டம் பெற்று வந்தான். அவன் தன்னுடைய தாத்தாவின் வீட்டிற்கு வந்தபோது கதவு நிறுத்தியாக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருந்த அந்த பெரிய கல்லை பார்த்தான். அவன் அதன் மீது படிந்திருந்த தூசியை விலக்கி பார்த்தான். அது சாதாரணமான கல்லல்ல. அந்த தூசி படிந்த அழுக்கு கல் மிகப்பெரிய தங்கக்கல் என்பதை கண்டுபிடித்தான். அந்த கல் 3 தலைமுறையாக அங்குதான் கிடந்தது. அதன் மதிப்பை யாரும் அறிந்து கொள்ளவில்லை. சிலருக்கு அது தடைக்கல்லாக தெரிந்தது. வேறு சிலரோ அதை படிக்கல்லாக பயன்படுத்தினார்கள். ஆனால் ஒரு சிலருக்கோ அது பெரிய பாறையாகத்தான் தெரிந்தது. ஆனால் அந்த முதியவரின் பேரனுக்குத்தான் அந்த கல் மிகப்பெரிய வேறப்பெற்ற தங்கக்கல் என்பது தெரிந்தது. பிரியமானவர்களே, தேவன் தமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நம் வாழ்வில் மூளைக்கல்லாக இருக்கும்படிக்கு அனுப்பினார். அந்த மூளைக்கல்லாகிய இயேசுவின் மேல் நம் வாழ்க்கையை அமைப்பதற்காகத்தான் இயேசு இவ்வுலகத்தில் கொடுக்கப்பட்டார். நாம் அந்த இயேசுவிடம் வர வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை மூளைக்கல்லாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நாம் கட்ட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் மிகுந்த சந்தேகத்தை கொண்டு வந்தது. அவர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, எதுவரைக்கும் எங்கள் ஆத்மாவுக்கு சந்தேகம் உண்டாக்குவீர் என்று சொல்லி இடரல் அடைந்தார்கள். தங்கள் தலைமுறையில் தோன்றிய மேசியாவை தங்கள் சொந்த கண்களால் பார்த்திருந்தும் அவர் செய்த அற்புதங்களை கண்ணார கண்டிருந்தும் அவர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. அவர் நிமித்தம் இடரல் அடைந்தார்கள். அவரை தள்ளினார்கள். ஆனால் புறஜாதியாரோ அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டார்கள். இயேசுவை மூளைக்கல்லாக வைத்து தங்கள் வாழ்க்கையை அவர்கள் கட்டி எழுப்பினார்கள். ஆகவே இயேசு அவர்களுக்கு விலையேற பெற்ற கல்லாக மாறி போனார். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரன் என்று விசுவாசிக்காமல் சந்தேகப்பட்டு கொண்டிருந்தால் நாம் இடறிப்போவோம். ஆனால் அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு விசுவாசித்தால் நம் வாழ்வு அழகான மாளிகையாக அஸ்திபாரமாகிய இயேசுவின் மேல் உறுதியாய் கட்டி எழுப்பப்படும். ஆகவே இயேசு கிறிஸ்துவை சந்தேகிக்காமல் அவரை ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்வோம். அப்பொழுது அவர் நம் வாழ்வில் விலையேற பெற்றவராக மாறுவார்.

0: கிருபையை பெருக பண்ணுகிற தேவன் என்ற தலைப்பில் ஊழியர் ஜோன்சன் ஜோய்சன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: ரெண்டு கொரிந்தியர் 9வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். ரெண்டு கொரிந்தியர் 9வது அதிகாரத்தின் 8வது வசனம்.
2: மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும்
1: சம்பூரணமுடையவர்களாயும்
2: சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய
1: யார் வாழ்க்கையிலே தேவன் கிருபையை பெருக பண்றாங்களோ அவர்கள் சம்பூரணமுள்ளவர்களாய் இருப்பார்கள். கடந்த சில வாரங்களாக இந்த வார்த்தை முன்வைத்து தியானித்து வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியை தான் இந்த நாளிலும் பேசும்படியாக கடந்த ஒரு வாரம் தியானிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். ஆனால் அந்த தியானித்த வார்த்தையை நேற்று எழுதும் போது ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் ஒரு வார்த்தை எழுத வைத்தார். என்ன தெரியுமா? தேவன் பெருக பண்ணுகிற தேவன், பெருக பண்ணுகிற தேவன். அப்போ ஒருத்தங்க வாழ்க்கை ஒண்ணும் இல்லாத ஒருத்தங்க நிறைவுள்ளவங்களாய் மாறணும்னா தேவ கிருபை அவங்க வாழ்க்கையில பெருகினால் போதுமானது. தேவன் எல்லார் வாழ்க்கையில இந்த கிருபையை பெருக பண்றாரா என்பது கேள்வி. எல்லாருக்கும் கிருபையை கொடுக்கிறார், அதில் சந்தேகம் இல்லை. எல்லாருக்கும் கிருபையை கொடுக்கிறார். அவருடைய ஈவின் அளவுக்கு தக்கதா, அவருடைய ஈவு என்பது சொல்லி முடியாது. அவருடைய ஈவின் அளவுக்கு தக்கதா எல்லாருக்கும் கிருபையை கொடுக்கிறார். ஆனால் எல்லாருக்கும் கிருபையை பெருக பண்ணுகிறாரா என்பது கேள்வி. ஆனால் ஒரு சத்தியம் என்ன, யார் வாழ்க்கையில் தேவன் தம்முடைய கிருபையை அதிகமாய் பெருக பண்ணுகிறாரோ அவர்கள் சம்பூரணமுள்ளவர்களாய் மாறுகிறார்கள். குறைவுள்ளவர்கள் ஆமே நிறைவுள்ளவர்களாய் மாறுகிறார்கள். ஒன்றும் இல்லாதவர்கள் எல்லாம் உடையவர்களாய் மாறுகிறார்கள். ஆமீன். ஏதாவது ஒன்று நடக்கணும்னா யார்கிட்டயாவது கேட்டு தான் வாங்கணுங்கிற நிலைமையில் இருக்கிறவர்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கத்தக்க நிலைமையிலே மாற்றப்படுகிறார்கள். நம்முடைய தேவன் பெருக பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். இதை தேவனால் மட்டும்தான் செய்ய முடியும். நான் சின்னவனாக இருக்கிறேன், நான் சிறியவனாக இருக்கிறேன் என்றால் நான் எனக்கென்று ஒரு கெப்பாசிட்டி இருக்கிறது, என்னுடைய கற்பனைக்கும் ஒரு லிமிட் இருக்கிறது. அது மட்டும்தான் என்னால் கற்பனை கூட செய்ய முடியும் என்னுடைய வாழ்க்கையை குறித்து, எதிர்காலத்தை குறித்து. ஆமே நிறைய காரியங்களை கற்பனை செய்வோம். ஆனால் அதற்கு ஒரு நம்முடைய திராணிக்கத்தக்கதாய் தான் நம்ம கற்பனை செய்வோம். ஆனால் கர்த்தருடைய பார்வை என்பது வேற. நாம் அணுவாய் தோன்றுவதற்கு முன்னமே, நாம் கருவில் தோன்றுவதற்கு முன்னமே நம்மை குறித்த திட்டங்களை எல்லாம் தேவன் வைத்திருக்கிறார்.